ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும், யுனைடெட் வெகேஷன் பைபிள் ஸ்கூல் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த ஆண்டு ஆரம்பம் முதலே என்னை தொலைபேசியிலும் நேரடியாகவும் அநேகர் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட வார்த்தை என் உள்ளத்தை பரவசமடைய செய்தது. ஒருவேளை என்ன கேட்டார்கள் என்று சொல்லி தெரிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறீர்கள் அல்லவா? அவர்கள் கேட்டது என்னவென்றால், இந்த ஆண்டு யூவிபிஎஸ் பாடல்கள் எப்பொழுது வெளிவரும், யூவிபிஎஸ் விசிடி எப்பொழுது வெளிவரும் என்று சொல்லி கேட்டார்கள். அதை கேட்டவுடனே எந்த அளவுக்கு யூவிபிஎஸ் பாடல்களும் செய்கைகளும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்பதை நினைத்து நான் உண்மையிலேயே ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை செலுத்துகின்றேன். இந்த ஆண்டு நீங்க பாடலை கேட்க ஆர்வமா இருக்கிறது எனக்கு தெரியுது. பாடல்களை இயற்றினவர்களும், பாடல்களை பாடினவர்களும், இசை அமைத்தவர்களும், குறிப்பாக விசிடிக்கு தன்னுடைய நேரத்தையும் தாளந்துகளையும் இதில் வெளியில கொண்டு வந்த ஒவ்வொருவரையும், இந்த விசிடிக்காக இடத்தை கொடுத்த அனைத்து நண்பர்களையும் யூவிபிஎஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு பாடலுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை பாக்கியவான்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான். அந்த தலைப்பை மையமா வைத்துதான் அநேக பாடல்கள் எழுதியிருக்கிறோம். இந்த பாடல்கள் உங்களை உற்சாகப்படுத்தும். இந்த பாடலை கேளுங்க, இதனுடைய விசிடிய பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேல இந்த பாடலுடைய வரிய உங்க வாழ்க்கையிலே இதை கடைபிடிக்கும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் மாறுவோம். நீங்கள் பாக்கியவான்களாய் மாற தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.

ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்கிறாங்க ஸ்கூல்ல, இன்னும் அம்மா அப்பா வந்து நம்ம மேல வந்து பாசமா வந்து இருக்கிறாங்க. ஆனா பாத்துக்கோ, உலகத்திலே பெரிய அன்பு, உலகத்திலே நம்ம மேல ரொம்ப பாசம் வந்து வச்சிருக்கிறது யாரு தெரியுமா? இயேசு சாமி தானா.

நடக்கிறது. ஓ டமடமடம் டமடமடம் வானில் அதிசயம் நடக்கிறது. ஓ டமடமடம் டமடமடம் இடியின் ஓசை கேட்கிறது. ஓ டமடமடம் டமடம்.

நம்ம பாடம் படிக்கும்போது நிறைய கைடு வந்து யூஸ் பண்ணுறோம். கோனார் கைடு, ஸ்காலர் கைடு, இந்த மாதிரி நிறைய கைடு வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் இன்னொரு கைடு வந்து உண்டு பார்த்துக்கோ, இது வந்து இந்த மாதிரி கைடுனா இல்லை, அது இயேசு சாமி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து கைடா. ஏன்னா அவர் வந்து நம்ம உலகத்தில் இருக்க வரைக்கும் சந்தோஷம் கொடுப்பாரு, சமாதானம் கொடுப்பாரு, அதுக்கடுத்து பரலோகத்துக்கு நேரம் வந்து கூட்டிகிட்டு போவார், நல்ல ஆலோசனை வந்து கொடுப்பாரு. பார்க்கலாமா?

இப்போ காலையில நம்ம வந்து ஒரு 5 மணிக்கு எழும்புன்னு வச்சுக்கோ, அலாரம் செட் பண்ணி வச்சிடும், கரெக்டா அந்த நேரத்துல வந்து கடிகாரம் வந்து நம்மளை வந்து எழுப்பி விட்டுருது. பைபிள்ல வந்து பாக்குறோம், கழுத பேசுனதா, ஏசாமி கூட ஒரு இடத்துல சொல்றாங்க கல்லு கூட வந்து பேசுன்னு சொல்லியும் சொல்றாங்க. இங்க உள்ள கடிகாரம் பேசும்போது பாரு, மணிமுள்ளு, நொடிமுள்ளு, நிமிஷமுள்ளு எல்லாம் வந்து பேசுது. என்ன பேசுது தெரியுமா? இங்க பாரு தம்பி, ஏசாமி பிள்ளையா நீ வந்து மாறிடு, மாறினா பரலோகம் கிடைக்கும். ஏசாமி வேண்டான்னு சொன்னா நரகதான் கிடைக்கும். ஏசாமி ரொம்ப சீக்கிரத்துல வந்து வரப்போறாங்க, அதுக்குள்ள நீ நல்ல பிள்ளையா வந்து மாறின்னு சொல்லி இந்த கடிகாரம் பேசுது.

0: குச்சி முட்டை
1: தானே தர
0: இருங்க. இந்தட இந்தட இந்தம்மா காஸ்தா குடுத்தாயி சரியா போச்சு. வாமா நம்ம கடைக்கு ஜாமா வாங்க வந்தியா?
2: ஆமாக்கா.
0: ஆமா உன் மவ 10வது வகுப்பு படிச்சு தானே எழுதியிருந்த?
2: ஆமாக்கா. அவளுக்கு ரிசல்ட் வரப்போகுது, அத நினைச்சு பயப்படுற பயம் என்னங்கறீங்க? வீட்டுக்கு வந்து பாருங்களேன், ஒரே புலம்பலாதான் இருக்கும்.
0: பாவம்மா, பிள்ளைங்களுக்கு இது முக்கியமான கட்டம் இல்லையா? 10வது வகுப்பு 12வது வகுப்பு பரீட்சையில எல்லாம் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணாதானே அதுங்க அடுத்தாப்புல நல்ல பாடம் எடுத்து படிக்க முடியும். அதனாலதான் ரிசல்ட் எல்லாம் பயப்படுதுக.
2: நீங்க சொல்றது சரிதான்க்கா, ஆனா எனக்கு அவ நிறைய மார்க் எடுக்கணும்லாம் இல்ல, ஏதோ பாஸ் பண்ண போதும்னு இருக்கு. ஏன்னா அவ படிப்புல கொஞ்சம் டல்லு தானக்கா?
0: அது சரிம்மா, எல்லா வரல ஒண்ணு போலயா இருக்கு, ஒண்ணு பெருசாவும் ஒண்ணு சிறுசாவும் தானே இருக்கு. அது மாதிரிதான் படிப்பு விஷயத்திலயும், சிலதுங்க நல்லா படிச்சு மார்க் எடுக்குதுங்க, சிலது எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏறவே மாட்டேங்குது. என்ன செய்யறது? கடவுள் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கறாரோ அது தானமா கிடைக்கும்.
2: ஆமாக்கா, நானும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டேன். இனிமே அவர் விட்ட வழின்னு நாம அமைதியா இருந்துட வேண்டியதுதான். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தாமலக்கா போயிடுவான்?
0: அது எப்படிமா போவான்? மனுஷனை விடு, கடவுள் ஒரு மரத்தை நட்டுட்டா அது கனி குடுக்கற வரைக்கும் அதுக்கு தண்ணி ஊத்துறது, பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, இப்படி எல்லா வேலையையும் கரெக்டா செய்வாருமா. ஆனா அவர் எப்ப தண்ணி ஊத்துவாரு, எப்படி தண்ணி ஊத்துவாருங்கிற விவரம் எல்லாம் நம்ம மூளைக்கு எட்டவே எட்டாதுமா. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியாமா?
2: சரிங்கக்கா. இந்த லிஸ்ட்ல இருக்கிற சாமான் எல்லாம் போட்டு வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்.
0: சரிம்மா.
2: இந்த
3: என்ன சார், உங்க பொண்ணுக்கு நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னு சொன்னீங்க, உங்க முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்ல.
4: என்ன மாதிரி ரியாக்ஷன் வேணுங்கறீங்க?
3: இல்ல சார், இந்த காலத்துல பிள்ளைகளை விட பெத்தவங்க தான் ரிசல்ட் வரும்போது ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. உங்ககிட்ட எந்த டென்ஷனும் காணுமே, அதான் கேட்டேன்.
4: நான் எதுக்கு சார் டென்ஷன் ஆகணும்? என் மகளுடைய கெப்பாசிட்டி எனக்கு நல்லாவே தெரியும். அவளுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நான் ஓரளவுக்கு யூகிச்சிட மாட்டேனா
3: சார்? இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இதுதான் ஃபேக்ட். சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, தாம் பிள்ளைகளை பத்தி கொஞ்சமும் புரிஞ்சுக்காம ஒரு பாடத்துல ஃபெயில் ஆனா போதும், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க. பிறகு வாழ்நாள் பூரா அந்த பிள்ளைங்க அப்செட் ஆகி உருப்பிடாமலே போயிருவாங்க. பிள்ளைங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்கள தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி கொண்டு போறான் பாருங்க, அவன் தான் சார் நல்ல அப்பன்.
4: அது சரி,

0: என்னடி இப்படி குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் லாந்திக்கிட்டு இருக்க?
1: பயமா இருக்குமா அம்மா, நான் பாஸ் ஆயிடுவேனா?
0: நேத்துல இருந்து நீயும் இதேதான் கேட்டுக்கிட்டு இருக்க. நானும் நீ பாஸ் ஆயிடுவேன் பாஸ் ஆயிடுவேன்னு அதேதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாம ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத வெளியில யாராவது பாத்தாங்கன்னு வெயி, பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைச்சுக்குவாங்க.
1: என்னமா நீங்க, நான் பாஸ் ஆவேனா இல்லையா சொல்லுங்கம்மா.
0: எடி என் உயிர வாங்காத, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நெட்ல ரிசல்ட் பாத்துட்டு வரேன்னு சொன்னல, முதல்ல அத செய்.
1: சரிமா, நான் மஞ்சு வீட்டுக்கு போய் பாத்துட்டு
2: வந்துடுறேன். அத நீ போன்ல கேக்கலாம் இல்லையாமா, உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் தான் அவளுக்கு தெரியும்ல?
1: தெரியும்பா, ஆனா எனக்கு பயமா இருக்குப்பா, நான் நேர்லயே போய் பாத்துட்டு வந்துடுறேனே.
0: அவ இஷ்டத்துக்கு விடுங்க, அவ போயிட்டு வரட்டும்.
2: சரிமா, நீ போயிட்டு வா.
1: வரேன்பா.
2: அவள் அனுப்பிட்டு வா.

0: என்னது, ரெனி மெசேஜ் பண்ணிருக்கா? I'm going to heaven. Bye, Manju. ஏ இப்படி எழுதியிருக்கா? ஒருவேளை தற்கொலை. ஐயோ,
1: என்னங்க புள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல, கொஞ்சம் போய் பாத்துட்டு வாங்களேன்.
2: ஏன் ஆத்திரப்படுற? போற இடத்துல அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பா, இப்ப வந்துருவா, கொஞ்சம் பொறுமையாரு.
1: இல்லங்க, அவ அந்த மாதிரி யார் வீட்லயும் உட்காந்து கதை அடிக்கிற ஆள் இல்லங்க. அதான்
2: என்னமா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, கொஞ்சம் பொறுமையாரு.

0: ஏண்டி என்னமா என்னாச்சு?
1: என்னமா என்ன?
0: உங்க ரெனிஷா.
2: என் ரெனிஷாக்கு என்னாச்சு சொல்லுமா, என்னாச்சு?
0: அவ ஃபெயில் ஆயிட்டா ஆண்டி.
1: அது இருக்கட்டும்மா, இப்ப அவ எங்க?
0: அது தெரியல அங்கிள், அழுதுகிட்டு இங்க வீட்டு விட்டு போயிட்டா. இப்போ ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கா அங்கிள்.
1: என்னமா கொடுத்திருக்கா?
0: ஐ அம் கோயிங் டு ஹெவன், நான் மோட்சத்துக்கு போறேன்னு கொடுத்திருக்கா அங்கிள்.
1: என்னது அப்படி அனுப்பியிருக்கா? நான் இப்ப என்ன பண்ணுவேன்?
3: மூன்று பேர்கள் மடிக்கக்கூடாது, இது என்ன கொடுமை? மதம், குலம் என்று சொல்லி வீணாக மூன்று பேரை அழைக்கிறார்களே. ஆண்டவரே சுவாமி, இப்படி அழைக்கிறேன்.

0: திருமணம் குறித்து பிள்ளைகள் பெற்று வாழ வேண்டும். எல்லாம் புதுமையாக இருக்கிறதா?
1: ஆமா ஐயா, புதுமையான வாழ்க்கை, எவ்வளவு அழகான இயற்கை காட்சிகள். இங்கிருக்கும் மனிதர்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. ஐயா, இந்த வாழ்க்கையை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கிறது.
0: அப்படியா? நீ உன்னை போல ஒரு நல்ல நண்பியைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். நீ எனக்கு கிடைத்தது மிகவும் பிரயோஜனமா இருக்கும்.
1: ஆமா ஐயா, நீ அவர்களின் சரீர தேவையை சந்திக்கும் போது நான் அவர்களின் ஆத்மீக தேவைகளை பார்த்துக் கொள்கிறேன்.
0: அதுவும் நல்லதுதான். என்ன இந்த அப்பாவை காணும், இவ்வளவு நேரமா நாம நிற்கிறோம். அந்த அப்பா வரார். அப்பா, அப்பா.
2: ஐயா வந்தீங்களா? எப்படி வருவர், எப்படி வருவர் நாங்கள் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இப்பதான் இந்த வேலூரிய வெளிச்சம் வரப்போகுது.
0: அப்பா, இவன் நம்பி, பெயர் ஹனி ஹாங்காங், நம்மளோட சேர்ந்து ஊழியம் செய்ய போகிறாவாம்.
2: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். தேவனின் சுவிசேஷத்தை இங்கேயும் சொல்வது மிக மிக முக்கியம். வாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போவோம்.
0: அப்பா,
2: இங்க பாருமா, இந்த பெருக்கான வயிற்சாலை கற்றதை நீ கைவிட்டாது. ஏன்னா கடவுள் நம்ம குடும்பத்தையே இந்த வைத்திய சிலைக்கு தாமா அழைச்சிருந்தாரு. உங்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க.
1: என்ன
0: நாங்கள் டாக்டர் ஐலன்காரர்.
1: எப்படி கட்டி முடிச்சு நான் இல்லை என்று கவலைப்படாதே, எல்லாம் கடவுள் உனக்கு துணை செய்வார்.
0: வேலை வேலைன்னு சொல்லி கவனிக்காமல் போய்விட்டேனே. ஐயோ.

0: மருத்துவமனை கட்டி முடிப்பேன். இவ்வளவு போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது.
1: நீங்களும் அவருடனே சேர்ந்து இந்த மருத்துவமனையை நல்லபடியாக நடத்துவீர்கள் என்ற எண்ணத்துடனே நான் இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்.

பேருக்கு நிறைய கஷ்டங்கள் வந்து வருது. கஷ்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கண்ணீர் வடித்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சரியாக படிப்பு வரலன்னு சொல்லி வந்து கஷ்டம். இந்த பாட்டு வந்து என்ன சொல்லுது தெரியுமா, நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் இயேசுசாமிக்கு உள்ளத்தை வந்து திறந்து கொடுத்தா போதுமா, ஏன்னா அவர் நம்ம கதவை வந்து தட்டிக்கிட்டே வந்து இருக்காராம், உள்ளே வாங்க இயேசுசாமின்னு சொன்னால் போதுமா, உள்ளே வந்து சந்தோஷத்தை வந்து கொடுத்துருவாராம்.

இப்ப நாம படுற கஷ்டங்கள், இந்த வேர்வை சிந்தி உழைக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து யாருன்னு சொன்னா, அந்த காலத்துல பிசாசு வந்து ஏவாளை வந்து ஏமாத்தினதுனால, பிசாசு நினைச்சபடி ஏவாளும் ஆதாமும் வந்து செஞ்சிட்டதுனால. இப்ப பாக்குறோம் அந்த காலத்துல ஏவாளையும் ஆதாமும் ஏமாத்துறோம் பாத்தீங்கன்னா பிசாசு. இந்த காலத்துலயும் நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியில முயற்சி பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறான் பாருங்க. இந்த காலத்துல இந்த சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாம் ஏமாத்துறதுக்கு அந்த பிசாசு வந்து சினிமா உருவில வந்து ஏமாத்துறானா பாரு. சினிமா நம்முடைய உள்ளத்தை வந்து கெடுக்குது, இருதயத்தை வந்து கெடுக்குது.

புஸ்தகம், ஜீவ புஸ்தகத்துல யார் யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லியும் அந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்கோம். இன்னும் பாத்துக்கோ, யார் யாரெல்லாம் ஏசாமி வந்து ஏத்திருக்காங்களோ அவங்க பேர்லாம் அந்த புத்தகத்துல வந்து வருவான். ஏசாமி பிள்ளை இல்லைன்னா அவங்க பேர் அந்த புத்தகத்துல வந்து இருக்காது. ஒன்னு பாத்துக்க, என்ன முக்கியமான விசேஷம்னா,

பேர் அந்த புத்தகத்துல இருந்து இருக்குதோ அவங்கள தான் பரலோகத்துல நல்ல சந்தோஷமான இடத்தை வந்து ஏசாமி வந்து கொடுப்பாங்க. அதுல நம்ம அங்க போகும்போது ஏசாமி வந்து தூதர்கள்லாம் அந்த புத்தகத்தை தேடி தேடி வந்து பார்ப்பாங்க. நம்ம பேர் இல்லைன்னு வச்சுக்கோ, நரகத்துல தூக்கி வந்து போட்டுருவாங்களாம். உன் பேர் அந்த புத்தகத்துல வரணும்னா இன்னைக்கே ஏசாமி பிள்ளையா மாறணும்.

பிரின்சிஸ் சாமே அவன் இருதய கதவு பக்கத்துல உட்கார்ந்து தட்டிக்கிட்டே இருக்காங்களாம். தட்டி எதுக்காக தெரியுமா? உள்ள வந்து நம்மள நல்ல பிள்ளையா மாத்துறதுக்கு, நமக்கு தேவையான பாதுகாப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு. ஆனா பாத்துக்கோ, நீ ஏசாமி பிள்ளையா மாறிட்ட, உலகத்துல நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, ஏசாமி வந்து தட்டுற சத்தம் வந்து அவங்களுக்கு வந்து கேட்கவே இல்லை. இப்ப இந்த பாட்டு எப்படி தெரியுமா, ஏசு சாமியே பேசுற மாதிரி. ஏசாமி என்ன சொல்றாங்க தெரியுமா, எப்பா நான் கதவை தட்டுறேன், நீ எனக்கு இருதய கதவை திறந்து இடம் கொடுத்தனா நான் உள்ள வந்துருவேன், உள்ள வந்து உனக்கு நல்ல பாதுகாப்பு கொடுப்பேன், நல்ல வந்து ஒரு சுகத்தை கொடுக்கற டாக்டர் போல இருந்து உதவி செய்வேன், நல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட போல இருந்து உனக்கு நல்ல ஆலோசனை எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லி ஏசாமி வந்து சொல்றாங்க. பாக்கலாமா?

சில விதை பாதையில விழுந்துச்சான், சில விதை நல்ல ஒரு பாறை நிலத்துல விழுந்துச்சான், சில விதைகள் வந்து முள்ளுக்குள்ள விழுந்துச்சு, சில விதைகள் நல்ல நிலத்துல வந்து விழுந்துச்சான். இப்போ இந்த கதையை யார் சொன்னது தெரியுமா? இயேசுசாமி வந்து சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? யாரெல்லாம் இயேசுசாமி வசனத்தை வந்து கேட்டு பலன் கொடுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து நல்ல நிலத்தை போல உள்ள விதையாம். நாம கூட இயேசுவாமியோட ஆசை என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் இயேசுவாமி பிள்ளையா வந்து வாழ்ந்து நாம நம்முடைய வாழ்க்கையும் நல்லா அமைச்சுக்கிட்டு நம்ம நிறைய பேர் வந்து இயேசுவாமி பிள்ளையா வந்து மாத்தணுங்கிறதா அவருடைய ஆசை. அதுக்காகத்தான் இந்த கதை சொன்னாங்க.

0: அது போயிருச்சு, இனிமே நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் வரும். என்ன அவசரம்?
1: பட்டணத்துக்கு போகணும். வந்தோம்ல, அந்த ரயில் நிப்பாட்டானே, அந்த போயிருச்சா?
0: அப்படி எல்லாம் நிறுத்த முடியாது. என்ன பஸ் நினைச்சியா? வா வா, இங்க வா, இங்க வா, இங்க போ முதல்ல, போ முதல்ல.
2: ஆமா,
0: எங்க போகணும்?
2: பட்டணத்துக்கு போகணும்.
0: அதுக்கு காலாளத்துல வரணும். ட்ரெயின் போயிருச்ச, இனிமே என்ன பண்ண முடியும்?
2: நீ யாரியா? வெள்ள சொக்கா
0: ஓட்டு. ஏய், என்ன யாருன்னு கேக்குற? இந்த ஸ்டேஷன் மாஸ்டர். ட்ரெயின் நில்லுன்னு அனுக்கும் போனா போகும். என்ன நினைச்ச நீ?
2: ஸ்டேஷன் மாஸ்டரா? டீ மாஸ்டர் கேள்விப்பட்டிருக்கேன், பொரோட்டா மாஸ்டர். அது என்ன ஸ்டேஷன் மாஸ்டர்?
0: யோ, அதையா ஸ்டேஷன் மாஸ்டரியா?
2: என்ன ஏலகோ மாஸ்டர்?
0: இந்த இந்த இந்த ஸ்டேஷனுக்கே நான் தான் கண்ட்ரோல். ட்ரெயினுக்கு நான் நிறுத்தினா நிற்கும், போனா போகும். சரி, இப்ப என்ன வேணும் உனக்கு?
2: நாங்க பட்டணத்துக்கு போகணும்.
0: நாளை காலையில 10 மணிக்கு போகலாம். போயிட்டு வா.
2: போயிட்டு வா. 10 மைல் யோ நில்லியா? 10 மைல் சவட்டி சவட்டி நடந்து வந்திருக்கான். ஐயா, ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா, ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா.
0: ஏய், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
2: அப்படியே இந்த ஒக்கமா தூங்கிட்டு போயிடுறோமையா நாளைக்கு காலையில?
0: போங்க போங்க போங்க போங்க.
2: மாடா மருமகனே.
3: ஏமாமா, என்ன மாமா இந்த ஆளு இந்த பேச பேசுறான்?
2: யாருன்னு
3: தெரியல மாமா, கோலாக்கலாம் போட்டு வந்திருக்கான். ஏ மாமா,
2: கோலா போட்ட வரேன். வணக்கம்.
4: வணக்கம்.
2: எந்த ஊருக்கு போறிய?
4: சென்னை போறேன்
3: மாமா. நம்ம மாதிரி போறோம் போல இருக்கு.
2: விட்டுறாத, அவனை பாத்துக்கிட்டே இரு.
3: சரி மாமா, பின்னாடியே ஓடி போய் ரயில்ல ஏறிய வேண்டியது அன்னைக்கு.
2: ஐயா, கோலா போட்ட வரே.
4: சொல்லுங்க.
2: பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கிய. எத்தனாவது படிச்சிருக்கிய?
4: நான் எம்பிஏ படிச்சிருக்கேன்.
2: இது எம்பிஏவா?
3: புரியல மாமா.
2: ஒரு மூணாப்புக்கு மேல இருக்குமா?
4: உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னா அது ஒரு 10-12க்கு மேல.
2: 10-க்கு மேலயா?
3: மாமா புரியபடியா ஓடி வச்சிருக்காரு மாமா. பார்த்தாடி எட்டியே உட்காந்துக்கற மாமா, புரிய படிப்பு எல்லாம் படிச்சிருக்காரு.
2: கேரா மர்மானே, நான் வந்து தூங்குறேன்.
3: மாமா தூங்காம ஒழிச்சிரு மாமா. ஏற்கனவே ஒரு ரயில் போயிருச்சுல, தூங்கி கீங்கி ஏதாவது ரயில விட்ட செத்தனி. ஆமா, அந்த ஆள் தூங்குற மாதிரி உட்காந்துருக்கான். நான் போய் கேட்டு வந்துடுறேன்.
2: எத்தனை மணிக்கு வருதுன்னு
3: கேட்டு இந்த வரமாமா.
5: ரயில் எத்தனை மணிக்கு வருங்க?
0: நாளை காலையில 10 மணிக்கு வருமியா?
3: சரிங்க.
6: பட்டாணி சுண்டல், பட்டாணி சுண்டல், சூடான பட்டாணி சுண்டல்.
3: வாங்கி கொடு மாமா.
2: வாங்கிடா, வாங்கிடா,
3: வாங்கி கொடு மாமா. இடு மாமா, இடு மாமா.
6: பட்டாணி சுண்டல், பட்டாணி சுண்டல், சூடான பட்டாணி
3: சுண்டல். கொடுங்க கொடுங்க, 4 பாக்கெட் கொடுங்க மாமாவுக்கு. சேர்த்து கொடுங்க, கொடு. ஏ அப்பா, நிறையா கொடு, நிறையா கொடு.
2: போதும், எத்தனை?
3: ஆ ஆ ஆ,
2: மெதுவா ஒன்னதை தின்னு.
3: இருக்கு மாமா, இருக்கு மாமா, இங்க நிறையா இருக்கு மாமா.
2: சாப்பிடு மருமானே, நல்லா சாப்பிடு, சாப்பிடு. சேத்த தூங்கட்டா?
3: இருமாமா, இருமாமா, ஒரு நிமிஷம்.
5: ஐயா.
0: என்ன?
5: ரயில் வந்துரும்ல?
0: நாளை காலையில 10 மணிக்கு தானே வரும் சொன்னேன். என்ன அவசரம்?
5: சரிங்க சரிங்க,
0: போ போ.
6: காபி காபி காபி காபி, சுக்கு காபி
3: மாமா.
6: நிறைய
3: குடிக்கணும். நீ 4 குடியா? போதும் போதும் போதும் போதும் போதும்.
2: என்னடா மாமனுக்கு கொஞ்சோண்டு விடுறா,
5: பேச மாமா
2: கொஞ்சோண்டா,
5: கடல அந்த இதுல ஏதாவது இருக்கும் பார்த்து அதை தின்னு மாமா.
2: எறும்பாக்கெட்டு தானே இருக்குது, இறா இறா துண்டு விழுந்துச்சுரா
5: மாமா. இங்க இரு மாமா, இந்த வந்துடுறேன்.
2: விட்டுறாத விட்டுறாத.
5: டேஜர் மாஸ்டர்,
0: ஏய் நம்ம மகா கோவக்காரன்டா, கொலைய விழுந்தா போடா, நாளை காலையில 10 மணிக்கு வரும்டா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஸ்டேஷன் மாஸ்டரா?
2: அந்த ஆள் அடிக்க வரா மாமா, ஆளு பார்க்க நரம்பு மாதிரிதான் இருக்கேன். பரவாயில்ல பரவாயில்ல,
5: நான் நினைக்கிறேன் வீட்டுல சண்டை என்னன்னு தெரியல மாமா. இவ்வளவு கோபப்படுறா இருந்தாலும் வீட்டுல பொண்டாட்டி அடி வாங்கிருப்பாரோ?
2: இருக்கும் இருக்கும்,
5: தெரியல மாமா. சரி இருக்கட்டும் பாப்போம்மா. மாமா தூங்கிறாதையா?
2: இல்ல மாமாவுக்கு வயசாகிச்சுரா, தூங்குறேன் நீ பாத்துக்க.
5: சரி தூங்கு தூங்கு தூங்கு. தூங்கிட்டு இரு, நான் போய் கேட்டு வந்துடுறேன்.
0: தயவு செஞ்சு உன்னிட்ட சொல்றேன்டா, எத்தனை தடவை விடா உனக்கு சொல்றது? இந்த மாதிரி நீ 10 பேர் வந்தியனா என் பொழப்பு என்னடா ஆகுறது? டேய் நான் மகா கோவக்காரன், இன்னொரு முறை சொல்றேன், பேசாம போய்ப்பாடு, நாளை காலையில 10 மணிக்கு வரும். ஓ
5: எந்திரிச்சு அங்கிட்டு படியா, ஏன் சேர்ல நீனு படுக்கிற பக்கத்துல நீ
2: போடா, இந்த புளிச்சோ தர திம்போ
5: எடு மாமா, சாப்பிடு மாமா.
2: தின்றா மர்மானே,
5: தூங்கிட்டே திங்காதையா?
2: தின்னு தின்னு, நீ கொஞ்சம் தின்னு. சரி மாமா தூங்கட்டா?
5: சரி சரி தூங்கி தொலை.
2: முழிச்சே இருப்பியா?
5: முழிச்சுக்கிட்டே இருக்கேன்.
2: கண்ணை விழிப்பா வச்சுக்க.
5: சரி வச்சிருக்கேன்.
2: சரி ஓகே,
5: முழிச்சுக்கிட்டே இருக்கிறேன். மாமா பயமா இருக்கு மாமா. என்ன மாமா பேய் சவுண்ட் எல்லாம் குடுக்குற? நீ
2: காத பொத்திக்கணா மாமா,
5: சும்மா இரு மாமா, பயமா இருக்குது. அந்த ஆளுங்க வேற தூங்கிட்டே கிடக்குறானுங்க, நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற.
2: காத பொத்திக்க.
5: சரி எல்லாம் தூங்குறாங்கள, அந்த அளவு கேட்டோம்.
0: ஏய்
5: போடா.
0: தூக்கம் போச்சு.
5: யோ மாமா, யோ பொழுது விழுந்து எந்திரியா?
2: முடிச்சிருச்சா முடிச்சிருச்சா?
5: எந்திரியா இடியா
2: மருமானே.
5: யோ என்ன அது
2: வகுத்த கலக்கிற மாதிரி இருக்கு.
5: யோ
2: இருந்து
5: போனது புலிஸ் வர திங்காத திங்கான்னு சொன்ன, எனக்கு கூட கொடுக்காம தின்னுபிட்டியா? யோ எங்க போறங்க? யோ ரயில் போயிருக்கியா? வாயா இங்க. யோ மாமா இங்க வாயா, ரயில் போயிருமியா?
2: ஐயோ
5: இந்த ஆளு பேர் இந்த நேரத்துல எஞ்சி போறாரு. ரயில் போச்சு, நான் என்ன பண்றது? நாளைக்கு சித்தப்பா வீட்டுக்கு போக முடியாது.
7: மதுரை திருச்சி விழுப்புரம் மார்க்கமாக சென்னை எழும்பூர் வந்து சேரும் நெல்லை எக்ஸ்பிரஸ் 1 பிளாட்ஃபார்மிற்குள் வந்து கொண்டிருக்கிறது.
5: ஓ மாமா, ஓ மாமா, ஓ இங்க வா
2: வந்துடா.
5: ஏ அந்த கோலா போட்டலாம் எஞ்சி போயிட்டாரியா? ஏ ரயில் வரதியா?
2: இறா
5: வா, ஏடியா ஏடியா ஏடியா போ.
2: இறா கொஞ்சம்டா.
5: ஓ கொஞ்சம் இங்க வா, ரயில் வந்துருச்சு வா. ஏ இங்க வா வா, இங்க வா ஏடியா. ஏ ஏடியா ஏடியா
2: வாங்கிட்டா யா வெள்ள சொக்கா ஓட்டவரே, ஒரு நாளைக்கு விட்டுருங்க, நாளானைக்கு கொடுத்துறேன் நானு.
0: டேய்
2: விட்டுருங்க ஐயா.
0: இது என்னடா நினைச்சுக்கிட்டிய? இப்படி எல்லாம் கடன் கொடுத்தலாம் போக முடியாதுடா, டிக்கெட் இருந்தா மேல போகணும்.
2: மச்சான் வீட்டு கல்யாணம் ஐயா, போயிரணும்.
5: நாங்க போறோம்
2: பட்டணத்துக்கு, போயிரணும் ஐயா.
0: இந்த பேச்சு கேட்கணும் இல்ல, அதுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் ஆயத்தம் ஆகணும். நீ போ முதல்ல போ
5: ஐயா.
2: போறோம் ஐயா,
0: போ போ.
5: யோ விடியா ஐயா. அப்பா மாமா இந்த ஆளு விடவே மாட்டா மாமா. மாமாமா போயிருவோம், ஓடி போறோம் வீட்டுக்கு, ஓடி போறோம்
0: மாமாமா.
8: இந்த நாடகத்தில் வந்த கதாபாத்திரம் ஆயத்தம் இல்லாமையால் தங்களின் பயணத்தை தொடர முடியாமல் போய்விட்டது. இன்று நாம் எப்படி? இயேசு கிறிஸ்து இன்று வந்தால் அவரோடு செல்வதற்கு நாம் ஆயத்தமா?

0: நாம போட்ட மனுவுக்கும் போராடின போராட்டத்துக்கும் பதில் கிடைக்க போகுது. புது எஸ்பி வந்துட்டாருல்ல.
1: இந்த பாலத்தை இங்கிலீஷ் பாலம்னு சொல்லுவாங்க, ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க கட்டினது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் செவ்வந்தி பாலம் ஆயிடுச்சு.
0: ஊர்க்காரங்க கொடுத்த மனுவுக்கு ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கணும்.
1: அப்பாவி ஜனங்க சார்.
0: நான் சொன்னவங்களை வர சொல்லிட்டீங்கல்ல?
1: எஸ் சார்.
2: நம்ம ஊருக்கு புது போலீஸ் அதிகாரி வந்திருக்காராம்ல.
0: இவர் வந்த பிறகு ஒரு விடுவு உண்டாகட்டும்.
2: நம்ம ஊரு பூங்குடியையும் ஊர் தலைவர் ராசையாவையும் விசாரிக்கிறாங்களாம்ல.
3: ஐயா, நீங்க விசாரிக்கிறதுனால இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஐயா, செவ்வந்தி 12வது மாணவி. அப்பங்காரன் குடிச்சே செத்துட்டான். அம்மா குடிசை தொழில் செய்யறா, அதனாலதான் அடுப்பே எரியுது, பிள்ளையும் படிக்குது.
0: இது ஈவ்டீசிங் கேஸ், விளையாட்டு இல்ல.

0: அப்பாவி பிள்ளை சாமியோ, ஊரே அழுதுங்கயா, உத்தவாளிய புடிங்க.
1: இதுதான் செவந்தி பாலமா?
2: ஆமா சார்.
1: இங்க இன்னும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கா?
2: ஆமா சார், ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் வேற, நைட்ல லைட்ஸ் கிடையாது, மொத்தத்துல பாதுகாப்பு இல்ல சார்.
1: என்னைய பண்றீங்க? உடனே செக் போஸ்ட் போடுங்க
2: சார்.
1: போலீஸ் ஹைவே பேட்ரோல ரவுண்ட்ஸ் போ சொல்லுங்க
2: சார். வண்டியை இப்பங்களும் நகர்த்த முடியாது போலயே, என்ன பண்றது?

0: இவன் எஸ்பி வெற்றி அரசல்ல, நம்ம கதையை தோண்டிடுவானோ? கடுமையானவனாச்சே.
1: ஏமா பூங்கடி, நீ செவந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டாமே, என்னாச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்லுமா.
2: ஐயா, செவந்தி எனக்கு நெருக்கமான தோழிங்க ஐயா. நல்ல பொண்ணு, நல்ல படிப்பா. அவங்க அப்பாவோட கனவு அவ டாக்டர் ஆகணுங்கறதுதான். அத நிறைவேத்த அவ நல்லா படிச்சாயா?
3: ஏன் புள்ள, அவ ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்கறத ஐயா கிட்ட சொல்லு.
2: செய்யாத குற்றத்தை செய்ததா ஊரெல்லாம் தண்டோரா போட்டு சொல்லிடுவோன்னு மிரட்டினாங்க. பயந்துட்டா அம்மானா உசுறு. கேக்கறதுக்கு அப்பாவும் இல்லைன்னு துடிச்சு போனவ கிளாஸ் ரூம்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துட்டா.
3: ஐயா, இவங்க ரெண்டு பேரும் நெருங்கின தோழிங்க பாருங்க. எது நடந்தாலும் இவகிட்டதான் பகிர்ந்துக்குவா.
1: என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் டீடைல்டா சொல்லுமா
2: ஐயா. இந்த பாலத்துல

0: டேய் ஸ்கூல் விட்டு பசங்க வராங்க, மொத்தமா கலாய்ச்சிடலாம் பாக்குறேன், இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு பாரு.
1: டேய் ஸ்கூலுக்கு போய் என்னடா கண்டீங்க,
0: நாளையில இருந்து லீவ் போட்டு மாந்தா போய் மாங்கா போறீங்கடா.
1: ஒவ்வொரு
2: நாளும் தொல்லதாங்க, பெரியதுரையோட பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பாலத்துல நின்னுகிட்டு போற வர பிள்ளைங்களை கிண்டல் பண்ணி அசிங்க அசிங்கமா பேசுறத வேலையா?
3: பாஸ் பாஸ் அந்த வராங்க
0: ஏ, புதுசா வந்திருக்கிற மேலக்காரமான கூட்டிட்டு ஓடிடாத, ஊரெல்லாம் தண்டோரா போட்டு
2: சொல்லிவிடுவேன். உங்களுக்கு வேற வேலை இல்ல, பிள்ளைங்களை கிண்டல் பண்றதா உங்க வேலையா?
0: என்னடா இது?

0: மேலக்காரர் மகனையும் என்னையும் ஒன்னா சேர்த்து பேசுறாங்களே, செய்யாத குற்றத்தை என் மேல போட்டு விஷமுள்ள குத்துறாங்களே, அது ஊரே நம்பிட்டா என்னால தலை காட்ட முடியாது. பள்ளிக்கூடத்துல எல்லாரையும் எப்படி சந்திப்பேன்? எங்க அம்மாவும் பாவம், என் தோழி பூங்கொடி என் மேல உசிரையே வச்சிருக்கா. ஆனா நான் என் முடிவை மாத்திக்கவே மாட்டேன். நாங்க ரெண்டு பேரும் தோழிங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். யா காலையில பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதே விஷத்தை கொண்டு வந்திருக்கா. கிளாஸ்ல இருந்து திடீர்னு வெளியே போய் தண்ணி குடிச்சிட்டு வாரன்னு சொன்னவ, உள்ள வந்தா பேச முடியல, லெட்டரை காட்டினா, அதுக்குள்ள வாயில இருந்து நொர நொறைய வர ஆரம்பிச்சது. டீச்சர் சார் எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. உயிரை காப்பாத்த முடியல, பள்ளிக்கூடமே அழுதுச்சியா.
1: அந்த பொண்ணு சாவுக்கு காரணமா இருந்தவங்களுக்கு என்ன நடந்தது?
2: நான் வந்து ஜாயின் பண்ண டைம் சார், ஒருத்தனை புடிச்சு உள்ள போட்டிருக்கு, மத்தவங்க வெளியில தான் இருக்காங்க.
3: இந்த ஏடிஓக்கு எல்லாம் தெரியுங்களே, ஒரு பழைய ஆளுதானுங்களே.
4: ஐயா பெரிய இடம், கை வைக்க பயந்தாரு அந்த எஸ்ஐ. பெரிய துறைன்னா இந்த ஊருக்கே.
1: பெரிய துறை யாரு? பெரிய பருப்பாவ சொல்றதுக்கு வெக்கமா இல்ல.
3: ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன், இந்த கட்டையில உயிர் இருந்தா என்ன போனா என்ன? தப்பு செஞ்சவன் செல்வாக்கு உள்ளவன், அப்பாவைய புடிச்சு உள்ள போட்டாங்க. செவ்வந்தி சாவுக்கு காரணமானவன் வந்தா நிக்க சார்.
1: எங்க அவன்? என்ன தில்லடா உனக்கு? நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தெரு தெருவா இழுத்துட்டு போனா தான் மாதிரி பசங்களுக்கு புத்தி வரும்.
5: வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட விளையாடாத. நான் பெரிய துறையோட பையன்.
1: பெரிய துறை பையன் தான் பெரிய பருப்பா?

பணம் வச்சிருந்தாலே வித்தியாசமா அதை செய்யலாம் இதை செய்யலாம் சொல்லி வந்து ஆசை வந்து வரும். அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு நல்ல வீடு கட்டலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. நமக்கு கூட வந்து ஆசை தானே, கூரை வீட்டுல இருந்து இருந்தா மாடி வீடு கட்டணும்னு ஆசை. அதுல ஒரு கையில பணம் இருந்தா சொல்ல வேண்டுமா, பெரிய பங்களா கட்டுன்னு சொல்லி அந்த அண்ணச்சிக்கு வந்து ஆசை வந்துச்சான். இடத்த தேடி தேடி இங்க அங்க எங்கெல்லாமும் வந்து போய் பார்த்தாங்க. கடைசியில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணாங்க. ரெண்டு பக்கமும் நல்ல மணல் வந்து இருந்துச்சு. மணலுக்கு நடுவுல வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சு வீட்டை கட்டுறதுன்னு முடிவு பண்ணாங்க. வீடுலாம் கட்டியாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, விருந்தெல்லாம் வச்சாங்க, விசேஷம்லாம் நடந்துச்சு. திடீர்னு வந்து அப்படியே வானத்துல மேகம் வர ஆரம்பிச்சிச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, வெள்ளம் பயங்கரமா வந்துச்சான். அந்த வெள்ளத்துல வீடு வந்து அப்படியே அடிச்சுட்டு வந்து அந்த தண்ணி அடிச்சுட்டு வந்து போயிடுச்சான். ஏன் தெரியுமா, இந்த அண்ணாச்சி நல்ல இடம் செலக்ட் பண்ண எது தெரியுமா, ஒரு ஓடை இல்லை, அது தண்ணி போகும் பார்த்தியா, மணல்ல வந்து அப்படி வீடு கட்டினு வச்சாங்களாம். யாராவது அப்படி கட்டுவாங்களா? இந்த கதை யாரு சொன்னது தெரியுமா? இயேசு சாமி. யார் யாரெல்லாம் இந்த சண்டே ஸ்கூல்ல அக்கா மாதிரி சொல்றது, அண்ணன் மாதிரி சொல்றது, இதெல்லாம் வந்து கேட்டு நல்ல பிள்ளையா வந்து நடந்திருக்காங்களோ, அவங்கெல்லாம் தண்ணியே அடிக்காத பாறை மேல வந்து வீடு கட்டின மாதிரியாம். ஆனா யார் யாரெல்லாம் கதை சொல்றது, வசனம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு மறந்து போயிடறாங்களோ, அவங்க இந்த அண்ணாச்ச போல வந்து அவளுக்கு வந்து புத்தி இல்லாதவங்களாம். நீ யார போல?

0: உலகத்தில் வந்த நல்ல செய்தியை அறிவிப்பதற்காக அநேகர் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்ததை சரித்திரம் காட்சி சொல்கிறது. அந்த வரிசையே தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் மருத்துவ சேவையில் ஈடுபட்டு சரீர நோயிலிருந்தும் பாவ நோயிலிருந்தும் பெண்களை மீட்டுக் கொள்ளும் பணியில் தன்னை முழுமையாய் இயக்கு அர்ப்பணித்த வாழ்க்கை பெண்ணை ஐநா காடா ஆவரம் சொன்னால் அது வெளியாக இவர் தொழில் விளையாடுவது மிகவும் ஆர்வமுள்ளவர். அமெரிக்காவிலோ மிகவும் செல்வம் செழிப்பான குடும்பத்தை பிறந்தவர். 1819 ஆண்டில் இவரின் பாட்டனார் ஜான் ஸ்காடா மிஷனரியா இந்தியாவில் சென்றார். இவரின் தகப்பன் பெயர் ஜான் ஸ்காடா, இவர் மனைவியின் பெயர் சோபியா. இவர்களுக்கு பிறந்தவரே ஐநா காடா ஆவர்.
1: அம்மா போஸ்ட். அம்மா ஐடா, ஐடா
2: என்னப்பா கூப்பிட்டீங்களா?
1: ஆமாமா, உங்க அம்மா எங்க?
2: சமயக்கட்டுக்குள் இருக்காங்க. என்னப்பா கடிதம்?
1: உங்க பெரியப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு.
2: அப்படியாப்பா? அம்மா அம்மா
1: அமெரிக்கா
2: செல்கின்றார்.
1: நம்முடைய குடும்பத்தையே தேவன் அவருடைய சேவை செய்வதற்காக வைத்திய மிஷினரிகளாகவே அழைத்திருக்கிறார். எனவே தேவன் அழைக்கும் போது நாம் தடை பண்ணாமல் போவோம். நீயும் வைத்திய மிஷினரியாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஐயா, நீயும் அமெரிக்காவில் உள்ள நார்த்வீல் கல்லூரியில் நல்லா படிக்கணும். இன்னும் 2 நாளிலேயே நீயும் போயிடுவோம், நானும் வேலூருக்கு போயிடுவோம். எல்லாம் தேவன் திட்டப்படியே நடக்கிறது.
2: அப்பா அம்மா, நான் போனாலும் உங்களை மறக்கவே மாட்டேன். சரி ஐயா, தைரியமா இரு, கடவுளோடு இருக்கிறார்.
3: இந்த உலகத்தையே சுற்றி வரணும். நல்ல அழகான ஆடைகள் அணிய வேண்டும். இந்த உலகத்தில் நான் பவனி வரணும். நாளுக்கு ஒரு நாட்டியம் ஆடணும். வேலைக்கு ஒரு பாட்டிக்கு போகணும். விளையாடுறதுக்கு டென்னிஸ். வேலைக்கு ஒரு நவீன புத்தகம்.
2: ரொம்ப அலட்டாத ஐடா, நீ ஒரு மிஷினரி வாழ்க்கை நடத்ததான் போகிறாய். ஏன் இந்த அலட்டல்?
4: மிஷினரி ரத்தம் உன் குடும்பத்தில் ஓடுகிறதே, உன்னை சும்மா விடுமா? எப்படி அது உன்னை மிஷினரி பணிக்கு தான் அழைத்து செல்லும். நீ எதிர்நீச்சல் போட முடியாது.
3: இல்ல இல்லவே இல்ல, நான் மிஷினரியாக போக மாட்டேன்.
4: அது சரி ஐடா, அந்த வேலையில கொஞ்சம் கொஞ்சம் தமாஷ் இல்லாம போய்விடும். அதுக்காக ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்?
3: தமாஷ், மிஷினரி பணியில் பெரிய தமாஷை கண்டுட்டார். உனக்கு என்ன தெரியும் அது உள்ள கஷ்டத்தை பற்றி? 1877 இந்தியாவில் கோர பஞ்சம் உண்டானது. 52,50,000 பேர் பட்டினியால் மடிந்தார்கள். அநேக குழந்தைகள் எலும்பும் தோலுமாக இருந்தார்கள். வேறொரு மிஷின் வழக்கத்தில் அவருக்கு உணவு கொடுக்கும் பணியை எனது அப்பா ஏற்றார். ஆனால் அவங்கள குழந்தைகள் ரொட்டி துண்டை கையில் கொடுத்தால் அதை எடுத்து சாப்பிட கூட அவருக்கு பெறவில்லை. அங்கே இருக்கும் முதியவர்கள் பாதையில் நடந்து வரும் பொழுது ஒரு எலும்பு கூட நடந்து வரும் போல் இருக்கும். தூசி படிந்த அவரின் சரீரங்கள் இவர்களை பார்த்தாலே மனுஷனே என்று கேட்போம். இந்த இந்தியாவின் இன்னைக்கு எனக்கு பயமாக இருக்கின்றது. ஐயோ, நான் அமெரிக்காவில் தான் இருப்பேன், நான் அமெரிக்காவில் தான் இருப்பேன்.
4: சரி சரி அலாதாயிடா, சொல்றது சரிதான். நாம 3 பேரும் ஆளுக்கு ஒரு வங்கி அதிபரை கல்யாணம் பண்ணிக்கொண்டு நியூயார்க் நகரில் ஒரே வீட்டிலே வாழுவோம். எந்த நேரமும் நாம சந்திக்கலாம், சந்தோஷமாவும் வாழலாம்.
5: என்ன எல்லாரும் இங்க பண்ணி கொண்டிருக்கீங்க? போங்க போங்க, சீக்கிரமே தூங்குங்க.
3: இந்தியாவுக்கா? நானா? அந்த வெயில் அதிகமான நாட்டிற்கு போக முடியாது, நான் போக முடியாது.
5: அம்மா போஸ்.
3: அம்மாவுக்கு சுகம் இல்லையா? உடனே இந்தியாவுக்கு போகணும்.
1: ஐயா, அமெரிக்காவிலிருந்து வரும் கப்பல் வந்து விட்டதா?
5: ஆ, வந்து விட்டது.
1: அப்படியா? ரொம்ப நன்றி ஐயா.
6: ஓட்டுவாங்க, கார் போதுன்னு வச்சுக்கோ, காரை கூட வேகமா போய் வந்து முந்திருவாங்க. ரெண்டு தம்பிமார் பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த அண்ணாச்சி போயிட்டு இருந்தாங்க, போயிட்டு வேகமா போனாங்க. டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு, திரும்பி பார்த்தா ஒரு பள்ளத்துல விழுந்து கிடந்தாங்க. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஏசாமியோட வசனம் தான் நம்ம வாழ்க்கைக்கு வந்து வெளிச்சமா. அந்த வசனத்தின்படி வந்து நடந்தா நமக்கு வந்து நல்ல ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குமா? வசனத்தின்படி வந்து நடக்கலன்னு வச்சுக்கோ, அந்த அண்ணாச்சி பள்ளத்துல விழுந்து கிடந்த மாதிரி நாமும் ஏதாவது வந்து ஆபத்துங்கிற பள்ளத்துல வந்து விழுந்துருவோமா?

இப்போ காலையில நம்ம வந்து ஒரு 5 மணிக்கு எழும்பணும்னு வச்சுக்கோ, அலாரம் செட் பண்ணி வச்சிடறோம். கரெக்டா அந்த நேரத்துல வந்து கடிகாரம் வந்து நம்மளை வந்து எழுப்பி விட்டுருது. பைபிள்ல வந்து பாக்குறோம், கழுத பேசுனதா, ஏசாமி கூட ஒரு இடத்துல சொல்றாங்க கல்லு கூட வந்து பேசுன்னு சொல்லியும் சொல்றாங்க. இங்க உள்ள கடிகாரம் பேசும்போது பாரு, மணிமுள்ளு, நொடிமுள்ளு, நிமிஷமுள்ளு எல்லாம் வந்து பேசுது. என்ன பேசுது தெரியுமா? இங்க பாரு தம்பி, ஏசாமி பிள்ளையா நீ வந்து மாறிடு, மாறினா பரலோகம் கிடைக்கும். ஏசாமி வேண்டான்னு சொன்னா நரகதான் கிடைக்கும். ஏசாமி ரொம்ப சீக்கிரத்துல வந்து வரப்போறாங்க, அதுக்குள்ள நீ நல்ல பிள்ளையா வந்து மாறின்னு சொல்லி இந்த கடிகாரம் பேசுது.

மேல நிறைய பேர் உலகத்துல பாசமா இருக்கிறாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்கிறாங்க ஸ்கூல்ல, இன்னும் அம்மா அப்பா வந்து நம்ம மேல வந்து பாசமா வந்து இருக்கிறாங்க. ஆனா பாத்துக்கோ, உலகத்திலே பெரிய அன்பு, உலகத்திலே நம்ம மேல ரொம்ப பாசம் வந்து வச்சிருக்கிறது யாரு தெரியுமா? இயேசு சாமி தானா.

உலகத்தில் இப்போ நாம் படுற கஷ்டங்கள், இந்த வேர்வை சிந்தி உழைக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து யாருன்னு சொன்னால், அந்த காலத்தில் பிசாசு வந்து ஏவாளை வந்து ஏமாத்தினதுனால, பிசாசு நினச்சபடி ஏவாளும் ஆதாமும் வந்து செஞ்சிட்டதுனால. இப்போ பார்க்குறோம், அந்த காலத்தில் ஏவாளையும் ஆதாமையும் ஏமாத்துறான் பார்த்தீங்கன்னா பிசாசு. இந்த காலத்துலேயும் நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியில் முயற்சி பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறான் பாருங்கள். இந்த காலத்தில் இந்த சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களெல்லாம் ஏமாத்துறதுக்கு அந்த பிசாசு வந்து சினிமா உருவில் வந்து ஏமாத்துறானாம். மாறு சினிமா நம்முடைய உள்ளத்தை வந்து கெடுக்குது, இருதயத்தை வந்து கெடுக்குது.

டமடம் டமடமடம் வானில் அதிசயம் நடக்கிறது. ஓ டமடமடம் டமடமடம் இடியின் ஓசை கேட்கிறது. ஓ டமடமடம் டமடம்.

டமடமடம் டமடமடம் டம் டக்கு டம் டக்கு டம் டம் டம் ஓ டமடமடம் டமடமடம் டம் டக்கு டம் டக்கு டம் டக்கு டம் டம் டம் டம்.

சந்தோஷத்தை வந்து இயேசுசாமி நமக்கு தருவாங்க. உலகத்தில் இருக்கும் போதும் சந்தோஷத்தை கொடுப்பாங்க, அதுக்காகத்தான். இங்கே சின்ன பிள்ளைங்க வந்து பாடுறாங்க பாரு, அதாவது பரலோகத்துக்கு போன பிறகு வந்து பாடுறாங்களாம். எப்படி பாடுறாங்களா தெரியுமா? சுற்றி சுற்றி வந்து பார்க்குறாங்க, இயேசு சாமி வந்து பக்கத்தில் வந்து இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் லட்சக்கணக்கான தேவதூதர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் வந்து தாங்க முடியலை. தலையில் வேற ஒரு கிரீடம் வச்சுருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் தெரியுமா. சாப்பிட்றதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? மண்ணா கொடுத்துருக்காங்களாம். மண்ணானா என்ன தெரியுமா? தேனீட்ட பணியாரம் போல ருசியாக கொடுக்குமா. பணியாரம்னாலே நல்லா ருசியாக தான் இருக்கும். அது வேற பணியாரத்தை வந்து ஒரு தேன் உள்ளுக்குள்ள போட்டு குழப்பி குழப்பி வந்து சாப்பிட்டா எவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த சாப்பாடு தான் பரலோகத்தில் வந்து கொடுக்குறாங்களாம். அதை நம்ம சாப்பிட போகலாமா?

0: எங்கடா போயிருந்த?
1: ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா?
0: என்ன பிரச்சனை?
1: மேக்ஸ் ஒருத்தர் காசு கொடுக்காம போயிட்டாங்க, அதான் போட்டு அடிச்சிட்டேன்.

0: ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு காலையில மேட்ச்ரா மறக்காம வந்துருந்தா
1: சரிடா கண்டிப்பா
0: சரிடா பைடா பைடா பைடா பைடா
2: ஞாயிற்றுக்கிழமை வேற சீக்கிரமா சர்ச்சைக்கு வர போகணும்.

0: என்னடா
1: பயத்தெடுக்காம சர்ச்சுக்கு போறேன்.
0: அதெல்லாம் அப்படிதான். ஐயோ பயத்தெடுக்க மறந்துட்டேன்.

0: சங்கீத மனோவதிகாரம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காரங்களும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பரவளிக்கும் பதறை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்கும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபையிலும் நில நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றங்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அறியும்.
1: அப்பா பிதாவே சௌசரம், அன்பின் பிதாவே சௌசரம், நாளை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டுகிறேன். எங்க மூணு பேரும் இந்த நாள வழிநடத்துக்காக நன்றி ஆண்டுகிறேன். நல்லபடியே படிச்சு படிச்சு நல்ல மார்க்கா எடுக்கணும் ஆண்டுகிறேன். எங்க அம்மா சுகத்தை தான் ஆண்டுகிறேன்.

0: ஞாயிற்றுக்கிழமை காலையில சீக்கிரமா சர்ச்சைக்கு போகலாம். என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இல்லப்பா கொஞ்சம் வேலை இருக்கு.
0: அதுதான் சர்ச்சை குளத்துல ஒரு வீடை பாக்கலாம்னு சொன்னேன். சரி அப்ப நான் முதல்ல கிளம்பி போறேன், நீங்க பின்னாடி வாங்க.

0: 할렐루야.
1: இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் யுனைடெட் வெகேஷன் பைபிள் ஸ்கூல் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த ஆண்டு ஆரம்பம் முதலே என்னை தொலைபேசியிலும் நேரடியாகவும் அநேகர் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட வார்த்தை என் உள்ளத்தை பரவசமடைய செய்தது. ஒருவேளை என்ன கேட்டார்கள் என்று சொல்லி தெரிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறீர்கள் அல்லவா? அவர்கள் கேட்டது என்னவென்றால், இந்த ஆண்டு யூவிபிஎஸ் பாடல்கள் எப்பொழுது வெளிவரும், யூவிபிஎஸ் விசிடி எப்பொழுது வெளிவரும் என்று சொல்லி கேட்டார்கள். அதை கேட்டவுடனே எந்த அளவுக்கு யூவிபிஎஸ் பாடல்களும் செய்கைகளும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்பதை நினைத்து நான் உண்மையிலேயே ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை செலுத்துகின்றேன். இந்த ஆண்டு நீங்க பாடலை கேட்க ஆர்வமா இருக்கிறது எனக்கு தெரியுது. பாடல்களை இயற்றினவர்களும் பாடல்களை பாடினவர்களும் இசையமைத்தவர்களும் குறிப்பாக விசிடிக்கு தன்னுடைய நேரத்தையும் தாளந்துகளையும் இதில் வெளியில கொண்டு வந்த ஒவ்வொருவரையும், இந்த விசிடிக்காக இடத்தை கொடுத்த அனைத்து நண்பர்களையும் நான் யூவிபிஎஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக வாழ்த்துகின்றேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு பாடலுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை பாக்கியவான்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான். அந்த தலைப்பை மையமாக வைத்துதான் அநேக பாடல்கள் எழுதியிருக்கிறோம். இந்த பாடல்கள் உங்களை உற்சாகப்படுத்தும். இந்த பாடலை கேளுங்க, இதனுடைய விசிடியை பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேல இந்த பாடலுடைய வரிய உங்க வாழ்க்கையில இதை கடைபிடிக்கும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் மாறுவோம். நீங்கள் பாக்கியவான்களாய் மாற தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

கஷ்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கண்ணீர் வடித்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சரியாக படிப்பு வரலன்னு சொல்லி வந்து கஷ்டம். இந்த பாட்டு வந்து என்ன சொல்லுது தெரியுமா, நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் இயேசுசாமிக்கு உள்ளத்தை வந்து திறந்து கொடுத்தா போதுமா, ஏன்னா அவர் நம்ம கதவை வந்து தட்டிக்கிட்டே வந்து இருக்காராம், உள்ள வாங்க இயேசுசாமின்னு சொன்னா போதுமா, உள்ள வந்து சந்தோஷத்தை வந்து கொடுத்துருவாராம்.

0: என்ன புத்தகம் தெரியுமா?
1: ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்துல யார் யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்கோம். இன்னும் பாத்துக்கோ, யார் யாரெல்லாம் ஏசாமி வந்து ஏத்திருக்காங்களோ அவங்க பேர்லாம் அந்த புத்தகத்துல வந்து வருவான். ஏசாமி பிள்ளை இல்லைன்னா அவங்க பேர் அந்த புத்தகத்துல வந்து இருக்காது. ஒண்ணு பாத்துக்க, என்ன முக்கியமான விசேஷம்னா, யாரு பேர் அந்த புத்தகத்துல வந்து இருக்குதோ அவங்களதான் பரலோகத்துல நல்ல சந்தோஷமான இடத்தை வந்து ஏசாமி வந்து கொடுப்பாங்க. அதுல நம்ம அங்க போகும்போது ஏசாமி வந்து தூதர்கள்லாம் அந்த புத்தகத்துல தேடி தேடி வந்து பார்ப்பாங்க. நம்ம பேர் இல்லைன்னு வச்சுக்கோ, நரகத்துல தூக்கி வந்து போட்டுருவாங்களாம். உன் பேர் அந்த புத்தகத்துல வரணும்னா இன்னைக்கே ஏசாமி பிள்ளையா மாறணும்.

ஆர் கைடு, ஸ்காலர் கைடு, இந்த மாதிரி நிறைய கைடு வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் இன்னொரு கைடு வந்து உண்டு பார்த்துக்கோ, இது வந்து இந்த மாதிரி கைடுனா இல்லை, அது இயேசு சாமி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து கைடா. ஏன்னா அவர் வந்து நம்ம உலகத்தில் இருக்க வரைக்கும் சந்தோஷம் கொடுப்பார், சமாதானம் கொடுப்பாரு, அதுக்கடுத்து பரலோகத்துக்கு நேரம் வந்து கூட்டிகிட்டு போவார், நல்ல ஆலோசனை வந்து கொடுப்பாரு. பார்க்கலாமா?

0: குச்சி முட்டை தானே?
1: ஆமா பாட்டி. தர
0: இருங்க, இந்தட இந்தட இந்தம் காஸ்தா குடுத்தாயி, சரியா போச்சு. வாமா நம்ம கடைக்கு ஜாமா வாங்க வந்தியா?
2: ஆமாக்கா.
0: ஆமா, உன் மவ 10ஆம் வகுப்பு பரீட்சை தானே எழுதியிருந்தா?
2: ஆமாக்கா, அவளுக்கு ரிசல்ட் வரப்போகுது. அத நினைச்சு பயப்படுற பயம் என்னங்கறீங்க? வீட்டுக்கு வந்து பாருங்களேன், ஒரே பொலம்பலாதான் இருக்கும்.
0: பாவம்மா, பிள்ளைங்களுக்கு இது முக்கியமான கட்டம் இல்லையா? 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பரீட்சையில எல்லாம் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணாதானே அதுங்க அடுத்தாப்புல நல்ல பாடம் எடுத்து படிக்க முடியும். அதனாலதான் ரிசல்ட் எல்லாம் பயப்படுதுக.
2: நீங்க சொல்றது சரிதான்க்கா, ஆனா எனக்கு அவ நிறைய மார்க் எடுக்கணும்லாம் இல்ல, ஏதோ பாஸ் பண்ணா போதும்னு இருக்கு. ஏன்னா அவ படிப்புல கொஞ்சம் டல்லு தானக்கா?
0: அது சரிம்மா, எல்லா வரல ஒண்ணு போலயா இருக்கு. ஒன்னு பெருசாவும் ஒன்னு சிறுசாவும் தானே இருக்கு. அது மாதிரிதான் படிப்பு விஷயத்திலயும், சிலதுங்க நல்லா படிச்சு மார்க் எடுக்குதுங்க, சிலது எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏறவே மாட்டேங்குது. என்ன செய்யறது? கடவுள் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கறாரோ அது தனமா கிடைக்கும்.
2: ஆமாக்கா, நானும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டேன். இனிமே அவர் விட்ட வழின்னு நாம அமைதியா இருந்துட வேண்டியதுதான். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தாமலக்கா போயிடுவான்?
0: அது எப்படிமா போவான்? மனுஷனை விடு, கடவுள் ஒரு மரத்தை நட்டுட்டா அது கனி குடுக்கற வரைக்கும் அதுக்கு தண்ணி ஊத்துறது, பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, இப்படி எல்லா வேலையையும் கரெக்டா செய்வாருமா. ஆனா அவர் எப்ப தண்ணி ஊத்துவாரு, எப்படி தண்ணி ஊத்துவாருங்கிற விவரம் எல்லாம் நம்ம மூளைக்கு எட்டவே எட்டாதுமா. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியாமா?
2: சரிங்கக்கா, இந்த லிஸ்ட்ல இருக்கிற சாமான் எல்லாம் போட்டு வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்.
0: சரிம்மா.
2: சரி,
3: என்ன சார், உங்க பொண்ணுக்கு நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னு சொன்னீங்க, உங்க முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்ல.
4: என்ன மாதிரி ரியாக்ஷன் வேணுங்கறீங்க?
3: இல்ல சார், இந்த காலத்துல பிள்ளைகளை விட பெத்தவங்க தான் ரிசல்ட் வரும்போது ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. உங்ககிட்ட எந்த டென்ஷனும் காணுமே, அதான் கேட்டேன்.
4: நான் எதுக்கு சார் டென்ஷன் ஆகணும்? என் மகளுடைய கெப்பாசிட்டி எனக்கு நல்லாவே தெரியும். அவளுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் ஓரளவுக்கு யூகிச்சிட மாட்டேனா
3: சார்? இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இதுதான் ஃபேக்ட். சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, தாம் பிள்ளைங்களை பத்தி கொஞ்சமும் புரிஞ்சுக்காம ஒரு பாடத்துல ஃபெயில் ஆனா போதும், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க. பிறகு வாழ்நாள் பூரா அந்த பிள்ளைங்க அப்செட் ஆகி உருப்பிடாமலே போயிருவாங்க. பிள்ளைங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்களை தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி கொண்டு போறான் பாருங்க, அவன் தான் சார் நல்ல அப்ப.
4: அது சரி.

0: என்னடி இப்படி குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் லாந்திக்கிட்டு இருக்க?
1: பயமா இருக்குமா? அம்மா நான் பாஸ் ஆயிடுவேனா?
0: நேத்துல இருந்து நீயும் இதையே தான் கேட்டுக்கிட்டு இருக்க. நானும் நீ பாஸ் ஆயிடுவ பாஸ் ஆயிடுவேன் அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாம ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத வெளியில யாராவது பாத்தாங்கன்னு வெயி பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைச்சுக்குவாங்க.
1: என்னமா நீங்க, நான் பாஸ் ஆவேனா இல்லையா சொல்லுங்கம்மா.
0: எடி என் உயிரை வாங்காத, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நெட்ல ரிசல்ட் பாத்துட்டு வரேன்னு சொன்னல, முதல்ல அத செய்.
1: சரிம்மா, நான் மஞ்சு வீட்டுக்கு போய் பாத்துட்டு வந்துடுறேன்.
2: ரெனிஷா, அத நீ போன்லயே கேக்கலாம் இல்லையாமா? உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் தான் அவளுக்கு தெரியும்ல?
1: தெரியும்பா, ஆனா எனக்கு பயமா இருக்குப்பா. நான் நேர்லயே போய் பாத்துட்டு வந்துடுறேனே.
0: அவ இஷ்டத்துக்கு விடுங்க, அவ போயிட்டு வரட்டும்.
2: சரிம்மா, நீ போயிட்டு வா.
1: வரேன்பா.
2: அவளை அனுப்பிட்டு வா.

0: வாரேனி, உள்ள வா.
1: நெட்ல ரிசல்ட் பாத்துட்டியா?
0: பாத்துட்டேன். என்ன மஞ்சு, ஒரு மாதிரி இருக்க?
1: நீ
0: எனக்கு ஒண்ணு இல்லடி, நான் பாஸ் ஆயிட்டேன். ஆனா
1: ஆனா என்னடி,
0: நீதான் ஃபெயில் ஆயிட்ட. ரொம்ப சாரிடி.
1: என்னடி, என் நம்பர் நல்லா பாத்தியா?
0: ஆமா ரேணி, நல்லா பாத்துட்டேன்.
1: அழாதடி, ப்ளீஸ் டி, அழாத அழாத ரேணி, அழாத ப்ளீஸ் டி, அழாத அழாத. அடுத்த வாட்டி பாஸ் ஆயிடலாம் ரேணி, அழாதடி.
0: நான் போயிட்டு வர மஞ்சு.
1: Thank you.

0: என்னது, ரெனி மெசேஜ் பண்ணிருக்கா? I'm going to heaven. Bye, Manju. ஏ இப்படி எழுதிருக்கா? ஒருவேளை தற்கொலை. ஐயோ,
1: என்னங்க புள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல, கொஞ்சம் போய் பாத்துட்டு வாங்களேன்.
2: ஏன் ஆத்திரப்படுற? போற இடத்துல அவ ஃப்ரெண்ட்ஸும் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பா, இப்ப வந்துருவா, கொஞ்சம் பொறுமையாரு.
1: இல்லங்க, அவ அந்த மாதிரி யார் வீட்லயும் உட்காந்து கதை அடிக்கிற ஆள் இல்லங்க. அதான்
2: என்னம்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, கொஞ்சம் பொறுமையாரு.

0: ஆண்டி ஆண்டி, என்னமா என்னாச்சு?
1: என்னமா என்ன?
0: உங்க ரெனிஷா.
2: என் ரெனிஷாக்கு என்னாச்சு சொல்லுமா, என்னாச்சு?
0: அவ ஃபெயில் ஆயிட்டா ஆண்டி.
1: அது இருக்கட்டும்மா, இப்ப அவ எங்க?
0: அது தெரியல அங்கிள், அழுதுகிட்டு இங்க வீட்டு விட்டு போயிட்டா. இப்போ ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கா அங்கிள்.
1: என்னமா கொடுத்திருக்கா?
0: ஐ அம் கோயிங் டு ஹெவன், நான் மோட்சத்துக்கு போறேன்னு கொடுத்திருக்கா அங்கிள்.
1: என்னது அப்படி அனுப்பியிருக்கா? நான் இப்ப என்ன பண்ணுவேன்?
3: மூன்று பேர்கள் மறிக்கக் கூடாது, இது என்ன கொடுமை? மதம், குலம் என்று சொல்லி வீணாக மூன்று உயிரை அழிக்கிறார்களே ஆண்டவரே, சுவாமி, என்ன சொல்றேன், என்னத்திற்காக இப்படி அழைக்கிறேன்?

0: என்ன, மூன்று பேரும் மறைந்து விட்டார்களா? என்ன தானே மறைந்து போனார்கள்? ஐயோ ஆண்டவரே,
1: வல்லமையாக
0: எல்லாம் புதுமையாக இருக்கிறதா?
2: ஆமா ஐயா, புதுமையான வாழ்க்கை, எவ்வளவு அழகான இயற்கை காட்சிகள். இங்கிருக்கும் மனிதர்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. ஐயா, இந்த வாழ்க்கையை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கிறது.
0: அப்படியா? நீ உன்னை போல ஒரு நல்ல நண்பியை தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். நீ எனக்கு கிடைத்தது மிகவும் பிரயோஜனமா இருக்கும்.
2: ஆமா ஐடா, நீ அவர்களின் சரீர தேவையை சந்திக்கும் போது நான் அவர்களின் ஆத்மீக தேவைகளை பார்த்துக் கொள்கிறேன்.
0: அதுவும் நல்லதுதான். என்ன இந்த அப்பாவை காணும், இவ்வளவு நேரமா நாம நிற்கிறோம். அந்த அப்பா வர, அப்பா அப்பா.
3: ஐயா வந்துட்டியாமா? எப்படி வருவ, எப்படி வருவனே, நாங்களும் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இப்பதான் இந்த வேலூருக்கே வெளிச்சம் வர போகுது.
0: அப்பா, இவே நன்றி. பெயர் ஹனி ஹாங்காங். நம்மளோட சேர்ந்து ஊழியம் செய்ய போகிறாவாம்.
3: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். தேவனின் சுவிசேஷத்தை இங்கேயும் சொல்வது மிக மிக முக்கியம். வாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போவோம்.
0: அப்பா
3: இங்க பாருமா, இந்த பெருக்கான வயிற்சாலை கற்றுதனை கைவிட்டாது. ஏன்னா கடவுள் நம்ம குடும்பத்தையே இந்த வைத்திய சிலைக்கு தாமா அழைச்சிருந்தாரு. உங்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோன்னு நல்லா பார்த்துக்கோ.

0: மருத்துவமனை கட்டி முடிப்பேன். இவ்வளவு போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கை நடக்கிறது.
1: நீங்களும் அவருடனே சேர்ந்து இந்த மருத்துவமனையை நல்லபடியாக நடத்த வேண்டும் என்று எண்ணத்துடனே நான் இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்.

0: உலகத்தில் வந்த நல்ல செய்தியை அறிவிப்பதற்காக அநேகர் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்ததை சரித்திரம் காட்சி சொல்கிறது. அந்த வரிசையே தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் மருத்துவ சேவையில் ஈடுபட்டு சரீர நோயிலிருந்தும் பாவ நோயிலிருந்தும் பெண்களை மீட்டுக் கொள்ளும் பணியில் தன்னை முழுமையாக இயேசுவுக்கு அர்ப்பணித்த வாழ்ந்த பெண்மணி ஐயா தாடா ஆவரம் சொன்னால் அது விடையாக இவர் டெனிஸ் விளையாடுவதில் மிகவும் ஆர்வமுள்ள அமெரிக்காவிலே மிகவும் செல்வம் செழிப்பான குடும்பத்தை பிறந்தவர். 1819 ஆண்டில் இவரின் பாட்டனார் ஜான் ஸ்காடா மிஷனரியா இந்தியாவில் சென்றார். இவரின் தகப்பன் பெயர் ஜான் ஸ்காடா, இவர் மனைவியின் பெயர் சோபியா. இவர்களுக்கு பிறந்தவரே ஐயா ஸ்காடா ஆவர்.
1: அம்மா போஸ்ட்
2: நம்முடைய
1: குடும்பத்தையே தேவன் அவருடைய சேவை செய்வதற்காக வைத்திய மிஷனரிகளாகவே அழைத்திருக்கிறார். எனவே தேவன் அழைக்கும் போது நாம் தடை பண்ணாமல் போவோம். நீயும் வைத்திய மிஷினரியாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஐயா, நீயும் அமெரிக்காவில் உள்ள நாக்கீர் கல்லூரியில் நல்லா படிக்க, இன்னும் 2 நாளிலேயே நீயும் போயிடுவோம், நானும் வேலூருக்கு போயிடுவோம். எல்லாம் தேவன் திட்டப்படியே நடக்கும்.
2: அப்பா அம்மா, நான் போனாலும் உங்களை மறக்கவே மாட்டேன். சரி ஐயா, தைரியமா இரு, கடவுளோடு இருக்கிறார். சுற்றி வரணும், நல்ல அழகான ஆடைகள் அணிய வேண்டும், இன்பகத்தில் நான் பவனி வரணும், நாளுக்கு ஒரு நாட்டியம் ஆடணும், வேலைக்கு ஒரு பாட்டிக்கு போகணும், விளையாடுறதுக்கு டென்னிஸ், வேலைக்கு ஒரு நவீன புத்ததா. ரொம்ப அலட்டாக ஐடா, நீ ஒரு மிஷினரி வாழ்க்கை நடத்ததான் போகிறாய். ஏன் இந்த அலட்டல்?
3: மிஷினரி ரத்தம் உன் குடும்பத்தில் ஓடுகிறதே, உன்னை சும்மா விடுமா? எப்படி அது உன்னை மிஷினரி பணிக்குத்தான் அழைத்து செல்லும்? நீ எதிர்நீச்சல் போட முடியாது.
2: இல்ல இல்லவே இல்ல, நான் மிஷினரியாக போக மாட்டேன்.
3: அது சரி ஐடா, அந்த வேலையில கொஞ்சம் லஞ்சம் தமாஷ் இல்லாம போய்விடும். அதுக்காக ஏன் கூட கோவப்படுகிறாய்?
2: தமாஷ், மிஷினரி பணியில பெரிய தமாஷை கண்டுட்டார். உனக்கு என்ன தெரியும் அதுல கஷ்டத்தை பற்றி? 1877 இந்தியாவில் கோர பஞ்சம் உண்டானது. 52,50,000 பேர் பட்டினியால் மடிந்தார்கள். அநேக குழந்தைகள் எலும்பு தோளமாக இருந்தார்கள். வேறொரு மிஷின் வழக்கத்தில் அவருக்கு உணவு கொடுக்கும் பணியை எனது அப்பா ஏற்றார். ஆனால் அவங்களோட குழந்தைகள் ரொட்டி துண்டை கையில் கொடுத்தால் அதை எடுத்து சாப்பிட கூட அவருக்கு பெறவில்லை. அங்கே இருக்கும் முதியவர்கள் பாதையில் நடந்து வரும் பொழுது ஒரு எலும்பு கூட நடந்து வரும் போல் இருக்கும். தூசி படிந்தார்கள் சரீரங்கள், இவர்களை பார்த்தாலே மனுஷரே என்று கேட்போம். இந்தியாவின் இன்னைக்கு எனக்கு பயமாக இருக்கின்றதே. ஐயோ, நான் அமெரிக்காவில் தான் இருப்பேன், நான் அமெரிக்காவில் தான் இருப்பேன்.
3: சரி சரி அழகா ஐடா, சொல்றது சரிதான். நாம 3 பேரும் ஆளுக்கு ஒரு வங்கி அதிபரை கல்யாணம் பண்ணி கொண்டு நியூயார்க் நகரில் ஒரே வீட்டிலே வாழ்வோம். எந்த நேரமும் நாம சந்திக்கலாம், சந்தோஷமாவும் வாழலாம்.
4: என்ன எல்லாரும் இங்க பண்ணி கொண்டிருக்கீங்க? போங்க போங்க, சீக்கிரமே தூங்க.
2: இந்தியாவுக்கா? நானா? அந்த வெயில் அதிகமான நாட்டிற்கு போக முடியாது, நான் போக முடியாது.
1: அம்மா போஸ்,
2: அம்மாவுக்கு சுகம் இல்லையா? உடனே நான் இந்தியாவுக்கு போகணும்.
1: ஐயா, அமெரிக்காவில் இருந்து வரும் கப்பல் வந்து விட்டதா?
4: ஆ, வந்து விட்டது.
1: அப்படியா? ரொம்ப நன்றி ஐயா.
5: அழகா இருக்க தெரியுமா? இப்படி உன்னை பார்க்க நான் கொடுத்து வச்சிருக்கோம்மா, கொடுத்து வச்சிருக்கோம்.

சில விதை பாதையில விழுந்துச்சான், சில விதை நல்ல ஒரு பாறை நிலத்துல விழுந்துச்சான், சில விதைகள் வந்து முள்ளுக்குள்ள விழுந்துச்சு, சில விதைகள் நல்ல நிலத்துல வந்து விழுந்துச்சான். இப்போ இந்த கதையை யார் சொன்னது தெரியுமா? இயேசுசாமி வந்து சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? யாரெல்லாம் இயேசுசாமி வசனத்தை வந்து கேட்டு பலன் கொடுக்கறாங்களோ அவங்கெல்லாம் வந்து நல்ல நிலத்தை போல உள்ள விதையான். நாம கூட இயேசுவாமியோட ஆசை என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் இயேசுவாமி பிள்ளையா வந்து வாழ்ந்து நாம நம்முடைய வாழ்க்கையும் நல்லா அமைச்சுக்கிட்டு நம்ம நிறைய பேர் வந்து இயேசுவாமி பிள்ளையா வந்து மாத்தணுங்கிறது தான் அவருடைய ஆசை. அதுக்காகத்தான் இந்த கதை சொன்னாங்க.

இப்போ காலையில நம்ம வந்து ஒரு 5 மணிக்கு எழும்புன்னு வச்சுக்கோ, அலாரம் செட் பண்ணி வச்சிடறோம். கரெக்டா அந்த நேரத்துல வந்து கடிகாரம் வந்து நம்மளை வந்து எழுப்பி விட்டுருது. பைபிள்ல வந்து பாக்குறோம், கழுத பேசுனதா, ஏசாமி கூட ஒரு இடத்துல சொல்றாங்க கல்லு கூட வந்து பேசும் சொல்லி சொல்றாங்க. இங்க உள்ள கடிகாரம் பேசும்போது பாரு, மணிமுள்ளு, நொடிமுள்ளு, நிமிஷமுள்ளு எல்லாம் வந்து பேசுது. என்ன பேசுது தெரியுமா? இங்க பாரு தம்பி, ஏசாமி பிள்ளையா நீ வந்து மாறிடு, மாறினா பரலோகம் கிடைக்கும். ஏசாமி வேண்டான்னு சொன்னா நரகதான் கிடைக்கும். ஏசாமி ரொம்ப சீக்கிரத்துல வந்து வரப்போறாங்க, அதுக்குள்ள நீ நல்ல பிள்ளையா வந்து மாறின்னு சொல்லி இந்த கடிகாரம் பேசுது.

இருதய கதவு பக்கத்துல உட்கார்ந்து தட்டிக்கிட்டே இருக்காங்களாம். தட்டி எதுக்காக தெரியுமா? உள்ள வந்து நம்மள நல்ல பிள்ளையா மாத்துறதுக்கு, நமக்கு தேவையான பாதுகாப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு. ஆனா பாத்துக்கோ, நீ இயேசாமி பிள்ளையா மாறிட்ட, உலகத்துல நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, இயேசாமி வந்து தட்டுற சத்தம் வந்து அவங்களுக்கு வந்து கேட்கவே இல்லை. இப்ப இந்த பாட்டு எப்படி தெரியுமா, இயேசு சாமியே பேசுற மாதிரி. இயேசாமி என்ன சொல்றாங்க தெரியுமா, எப்பா நான் கதவை தட்டுறேன், நீ எனக்கு இருதய கதவை திறந்து இடம் கொடுத்தனா நான் உள்ள வந்துருவேன், உள்ள வந்து உனக்கு நல்ல பாதுகாப்பை கொடுப்பேன், நல்ல வந்து ஒரு சுகத்தை கொடுக்கிற டாக்டரை போல இருந்து உதவி செய்வேன், நல்ல வந்து ஒரு ஃப்ரெண்டை போல இருந்து உனக்கு நல்ல ஆலோசனை எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லி இயேசாமி வந்து சொல்றாங்க. பார்க்கலாமா?

நமக்கு இருக்கிறாங்க ஸ்கூல்ல, இன்னும் அம்மா அப்பா வந்து நம்ம மேல வந்து பாசமா வந்து இருக்கிறாங்க. ஆனா பாத்துக்கோ, உலகத்திலே பெரிய அன்பு, உலகத்திலே நம்ம மேல ரொம்ப பாசம் வந்து வச்சிருக்கிறது யாரு தெரியுமா? இயேசு சாமி தானா.

0: போயிருச்சு, இனிமே நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் வரும். என்ன அவசரம்? வாங்க
1: பட்டணத்துக்கு போகணும். அந்த ரயில் நிப்பாட்டான அந்த போயிருச்சா?
0: அப்படிலாம் நிறுத்த முடியாது. என்ன பஸ்ன்னு நினைச்சியா? வா வா இங்க வா, இங்க வா, இங்க போ முதல்ல, போ முதல்ல.
2: ஆமா,
0: எங்க போகணும்?
2: பட்டணத்துக்கு போகணும்.
0: அதுக்கு காலகாலத்துல வரணும். ட்ரெயின் போயிருச்ச, இனிமே என்ன பண்ண முடியும்?
2: நீ யாரியா? வெள்ள சொக்கா
0: ஓட்டு. ஏய், என்ன யாருன்னு கேக்குற? இந்த ஸ்டேஷன் மாஸ்டர். ட்ரெயின் நில்லுன அன்னைக்கும் போனா போகும். என்ன நினைச்ச நீ?
2: ஸ்டேஷன் மாஸ்டரா? டீ மாஸ்டர் கேள்விப்பட்டிருக்கேன், பொரோட்டா மாஸ்டர். அது என்ன ஸ்டேஷன் மாஸ்டர்?
0: யோ, அதாயா ஸ்டேஷன் மாஸ்டரியா?
2: என்ன ஏழகம் மாஸ்டர்?
0: இந்த இந்த இந்த ஸ்டேஷனுக்கே நான் தான் கண்ட்ரோல். ட்ரெயினுக்கு நான் நிறுத்தினா நிற்கும், போனா போகும். சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு?
2: நாங்கள் பட்டணத்துக்கு போகணும்.
0: நாளைக்கு காலையில் 10 மணிக்கு போகலாம். போயிட்டு வா.
2: போயிட்டு வா. 10 மைல் யோ நில்லியா? 10 மைல் சவட்டி சவட்டி நடந்து வந்திருக்கான் ஐயா. ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா, ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா.
0: ஏ, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
2: அப்படியே இந்த ஒக்கமா தூங்கிட்டு போயிடுறோமையா நாளைக்கு காலையில?
0: போங்க போங்க போங்க போங்க.
2: வாடா மருமகனே.
3: ஏமாமா, என்ன மாமா இந்த ஆளு இந்த பேச பேசுறான்?
2: உர்றா உர்றா.
3: ஆ உட்கார் மாமா.
2: யாரா மருமானே?
3: யாரும் தெரியல மாமா, கோலாக்கலாம் போட்டு வந்திருக்கான்.
2: வணக்கம்.
4: வணக்கம்.
2: எந்த ஊருக்கு போறிய?
4: சென்னை போறேன்
3: மாமா. நம்ம மாதிரி போறோம் போல இருக்கு மாமா.
2: விட்டுறாத, அவனை பாத்துக்கிட்டே இரு.
3: சரி மாமா. பின்னாடியே ஓடி போய் ரயில்ல ஏறிய வேண்டியது அன்னைக்கு.
2: ஐயா கோலா போட்ட வரே.
4: சொல்லுங்க.
2: பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கிய. எத்தனாவது படிச்சிருக்கீங்க?
4: நான் எம்பிஏ படிச்சிருக்கேன்.
2: இது எம்பிஏவா?
3: ஒன்றும் புரியல மாமா.
2: ஒரு 3 ஆப்புக்கு மேலே இருக்குமா?
4: உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னா அது ஒரு 10-12க்கு மேல.
2: 10-க்கு மேலயா?
3: ஆமா, புரியபடி ஓடி வச்சிருக்காரு மாமா. பார்த்தாடி எட்டியே உட்காந்துக்கிறேன் மாமா. புரிய படிப்புலாம் படிச்சிருக்காரு.
2: கேரளா மருமானே, நான் வந்து
0: நாளை காலையில 10 மணிக்கு வரும்யா.
3: சரிங்க.
5: பட்டாணி சுண்டல், பட்டாணி சுண்டல், சூடான பட்டாணி சுண்டல்.
3: வாங்கி கொடு மாமா.
5: பட்டாணி சுண்டல், பட்டாணி சுண்டல், சூடான பட்டாணி.
3: கொடுங்க கொடுங்க, 4 பாக்கெட் கொடுங்க மாமாவுக்கு சேர்த்து கொடுங்க. கொடுங்க அப்பா. நிறையா கொடுங்க, நிறையா கொடுங்க.
2: போதும், எத்தனை?
3: ஆ ஆ
2: ஆ. மெதுவா, ஒன்னதான் தின்னு.
3: இருக்கு மாமா, இருக்கு மாமா, இங்க நிறையா இருக்கு மாமா.
0: என்ன
2: ரயில் வந்துரும்ல?
0: நாளை காலையில 10 மணிக்கு தானே வரும் சொன்னேன். என்ன அவசரம்?
5: காபி காபி காபி காபி சுக்கு காபி
3: மாமா.
5: நிறைய
3: குடிக்கணும். நீ 4 குடியா? போதும் போதும் போதும் போதும் போதும்.
2: என்னடா மாமனுக்கு கொஞ்சோண்டு குடுறா,
1: பேசாம
2: கொஞ்சோண்டா,
3: கடல அந்த இதுல ஏதாவது இருக்கும் பார்த்து அதை தின்னுமாமா.
2: எறும்பாக்கெடு தானே இருக்குது, இறா இறா துண்டு விழுந்துச்சுறா.
3: மாமா இங்க இரு மாமா, இந்த வந்துடுறேன்.
2: விட்டுறாத விட்டுறாத.
1: டேஜன் மாஸ்டர்,
0: ஏய் நம் மகா கோவக்காரன்டா, கொலையை விழுந்தா போடா, நாளை காலையில 10 மணிக்கு வரும்டா, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஸ்டேஷன் மாஸ்டரா?
3: அந்த ஆள் அடிக்க வரா மாமா,
2: ஆளு பார்க்க நரம்பு மாதிரிதான் இருக்கேன். பரவாயில்ல பரவாயில்ல,
3: நான் நினைக்கிறேன் வீட்டுல சண்டை என்னன்னு தெரியல மாமா, இவ்வளவு கோபப்படுறா இருந்தாலும் வீட்டுல பொண்டாட்டி அடி வாங்கியிருப்பாரோ.
2: இருக்கும் இருக்கும்,
3: தெரியல மாமா. சரி இருக்கட்டும், பாப்போம்மா. மாமா தூங்கிறாதையா?
2: இல்லை மாமாவுக்கு வயசாகிடுச்சுரா, தூங்குறேன், நீ பார்த்துக்க.
3: சரி தூங்கு தூங்கு தூங்கு. தூங்கிக்கிட்டே இரு, நான் போய் கேட்டு வந்துடுறேன்.
0: தயவு செஞ்சு உன்னை சொல்றேன்டா, எத்தனை தடவை விடா உனக்கு சொல்றது? இந்த மாதிரி நீ 10 பேர் வந்தியனா என் பொழப்பு என்னடா ஆகுறது? டேய் நான் மகா கோவக்காரேன், இன்னொரு முறை சொல்றேன், பேசாம போய்ப்பாடு, நாளை காலையில 10 மணிக்கு வரும். ஓ
3: எந்திரிச்சு அங்கிட்டு படியா, ஏன் சேர்ல நீனு படுக்கிற பக்கத்தியா? நீ
2: போடா, இந்த புளிச்சோ தர்ற திம்போ
3: எடுங்கம்மா, சாப்பிடுமாமா.
2: தின்றா மர்மானே,
3: தூங்கிக்கிட்டே திங்காதையா?
2: தின்னு தின்னு, நீயும் கொஞ்சம் தின்னு. சரி மாமா தூங்கட்டா?
3: சரி சரி தூங்கி தொலை.
2: முழிச்சே இருப்பியா?
3: முழிச்சுக்கிட்டே இருக்கேன்.
2: கண்ணை விழிப்பா வச்சுக்க.
3: சரி வச்சுக்கயா.
2: சரி ஓகே,
3: முழிச்சுக்கிட்டே இருக்கிறேன். மாமா பயமா இருக்கு மாமா, என்ன மாமா பேய் சவுண்ட் எல்லாம் குடுக்குற? நீ
2: காத பொத்திக்கணா மாமா,
3: சும்மா இருமாமா, பயமா இருக்குது. அந்த ஆளுங்க வேற தூங்கிட்டே கிடக்குறானுங்க, நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற.
2: காத பொத்திக்க.
3: சரி எல்லாம் தூங்குறாங்களே, அந்த அளவு கேட்டு வரும்.
0: ஏய்
3: போடா.
0: தூக்கம் போச்சு.
3: யோ மாமா, யோ பொழுது விழுந்து எந்திரியா?
2: முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சா
3: எந்திரியா? எடியா
2: மருமானே.
3: யோ என்னையா அது
2: வகுத்த கலக்கிற மாதிரி இருக்கு.
3: யோ இருந்து போனது புலிஸ் வர திங்காத திங்கான்னு சொன்ன, எனக்கு கூட கொடுக்காம தின்னுபிட்டியா? யோ எங்க போறங்க? யோ ரயில் போயிருக்கியா? வாயா இங்க. யோ மாமா இங்க வாயா, ரயில் போயிருமியா?
2: ஐயோ
3: இந்த ஆளு வேற இந்த நேரத்துல எஞ்சி போறாரு, ரயில் போயிச்சு என்ன பண்றது? நாளைக்கு சித்தப்பா வீட்டுக்கு போக முடியாது.
6: மதுரை திருச்சி விழுப்புரம் மார்க்கமாக சென்னை எழும்பூர் வந்து சேரும் நெல்லை எக்ஸ்பிரஸ் 1 பிளாட்ஃபார்மிற்குள் வந்து கொண்டிருக்கிறது.
3: ஓ மாமா, ஓ மாமா, ஓ மாமா,
2: வந்துடா.
3: அந்த கொலை போட்டவன் எஞ்சி போயிட்டாரியா? ஏ ரயில் வரதியா?
2: இறா
3: எடியா, எடியா எடியா போ.
2: இறா கொஞ்சம் போடா.
3: ஓ கொஞ்சம் வாயா, ரயில் வந்துருச்சு வாயா. ஓ இங்க வாயா, இங்க வாயா, எடியா எடியா எடியா.
2: வாங்கிட்டேன்மா யா, வெள்ள சொக்கா ஓட்டவரே, ஒரு நாளைக்கு விட்டுருங்க, நாளானைக்கு கொடுத்துறேன் நானு. ஐயா
0: இது என்னடா நினைச்சுக்கிட்டிய? இப்படி எல்லாம் கடன் கொடுத்தலாம் போக முடியாதரா? இருந்தா முதல்ல போகணும்.
2: வீட்டு கல்யாணம் யா போயிடணும்.
0: இந்த பேச்சு கேட்டும் இல்ல, அதுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் ஆயத்தம் ஆகணும். நீ போ முதல்ல போ.
3: ஐயா
0: போ போ.
3: மாமா தாலு விடவே மாட்டேறா மாமா. மாமாமா போயிருவானம்மா, ஓடி போறமா, வீட்டுக்கு ஓடி போறோம். மாமாமா
0: ராஸ்க்,
7: இந்த நாடகத்தில் வந்த கதாபாத்திரம் ஆயத்தம் இல்லாமையால் தங்களின் பயணத்தை தொடர முடியாமல் போய்விட்டது. இன்று நாம் எப்படி? இயேசு கிறிஸ்து இன்று வந்தால் அவரோடு செல்வதற்கு நாம் ஆயத்தமா?

பணம் வச்சிருந்தாலே வித்தியாசமா அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லி வந்து ஆசை வந்து வரும். அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு நல்ல வீடு கட்டலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. நமக்கு கூட வந்து ஆசை தானே, கூரை வீட்டுல இருந்து இருந்தா மாடி வீடு கட்டணும்னு ஆசை. அதுல ஒரு கையில பணம் இருந்தா சொல்ல வேண்டுமா, பெரிய பங்களா கட்டுன்னு சொல்லி அந்த அன்னச்சிக்கு வந்து ஆசை வந்துச்சான். இடத்த தேடி தேடி இங்க அங்க எங்கெல்லாமும் வந்து போய் பார்த்தாங்க. கடைசியில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணாங்க. ரெண்டு பக்கமும் நல்ல மணல் வந்து இருந்துச்சு. அந்த மணலுக்கு நடுவில் வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சு வீட்டை கட்டுறதுன்னு முடிவு பண்ணாங்க. வீடுலாம் கட்டியாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, விருந்தெல்லாம் வச்சாங்க, விசேஷம்லாம் நடந்துச்சு. திடீர்னு வந்து அப்படியே வானத்தில் மேகம் வர ஆரம்பிச்சிச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, வெள்ளம் பயங்கரமாக வந்துச்சான். அந்த வெள்ளத்தில் வீடு வந்து அப்படி அடிச்சுட்டு வந்து அந்த தண்ணி அடிச்சுட்டு வந்து போயிடுச்சான். ஏன் தெரியுமா, இந்த அண்ணாச்சி நல்ல இடம் செலக்ட் பண்ணது எது தெரியுமா, ஒரு ஓடை இல்லை, அது தண்ணி போகும் பார்த்தியா, மணலில் வந்து அப்படி வீடு கட்டினு வச்சாங்களாம். யாராவது அப்படி கட்டுவாங்களா, இந்த கதை யார் சொன்னது தெரியுமா, இயேசு சாமி. யார் யாரெல்லாம் இந்த சண்டே ஸ்கூலில் அக்கா மாதிரி சொல்கிறது, அன்னை மாதிரி சொல்கிறது, இதெல்லாம் வந்து கேட்டு நல்ல பிள்ளையாக வந்து நடந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் தண்ணியே அடிக்காத பாறை மேலே வந்து வீடு கட்டின மாதிரியாம். ஆனால் யார் யாரெல்லாம் கதை சொல்கிறது, வசனம் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு மறந்து போயிடுறாங்களோ அவங்க இந்த அண்ணாச்சை போல வந்து அவங்களுக்கு வந்து புத்தி இல்லாதவங்களாம். நீ யாரை போல

0: நாம போட்ட மனுவுக்கும் போராடின போராட்டத்துக்கும் பதில் கிடைக்க போகுது. புது எஸ்பி வந்துட்டாருல்ல.
1: இந்த பாலத்தை இங்கிலீஷ் பாலம்னு சொல்லுவாங்க, ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க கட்டினது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் செவந்தி பாலம் ஆயிடுச்சு.
0: ஊர்க்காரங்க கொடுத்த மனுவுக்கு ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கணும்.
1: அப்பாவி ஜனங்க சார்.
0: நான் சொன்னவங்களை வர சொல்லிட்டீங்கல்ல?
1: எஸ் சார்.
2: நம்ம ஊருக்கு புது போலீஸ் அதிகாரி வந்திருக்காராம்ல.
3: இவர் வந்த பிறகு ஒரு விடுவு உண்டாகட்டும்.
2: நம்ம ஊரு பூங்குடியையும் ஊர் தலைவர் ராசையாவையும் விசாரிக்கிறாங்களாம்ல.
4: ஐயா, நீங்க விசாரிக்கிறதுனால இத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஐயா, செவ்வந்தி 12 வகுப்பு மாணவி. அப்பங்காரன் குடிச்சே செத்துட்டான். அம்மா குடிசை தொழில் செய்யறா, அதனாலதான் அடுப்பே எரியுது, பிள்ளையும் படிக்குது.
0: இது ஈவ்டீசிங் கேஸ், விளையாட்டு இல்லை.

0: அப்பா இப்பள சாமியோ ஊரே அழுதுங்கயா, உத்தவாலிய புடிங்க. இதான் செவந்தி பாலமா?
1: ஆமா சார்.
0: இங்க இன்னும் பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கா?
1: ஆமா சார். ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் வேற, நைட்ல லைட்ஸ் கிடையாது, மொத்தத்துல பாதுகாப்பு இல்ல சார்.
0: என்னைய பண்றீங்க? உடனே செக் போஸ்ட் போடுங்க
1: சார்.
0: போலீஸ் ஹைவே பேட்ரோல ரவுண்ட்ஸ் போக சொல்லுங்க
1: சார்.
2: வண்டியை இப்பங்களும் நகர்த்த முடியாது போலயே, என்ன பண்றது?

0: ஆஹா, இவன் எஸ்பி வெற்றி அரசல்ல நம்ம கதையை தோண்டிடுவானோ? கடுமையானவனாச்சே.
1: ஏமா போங்கடி, நீ செவந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டாமே, என்னாச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்லுமா.
2: ஐயா, செவந்தி எனக்கு நெருக்கமான தோழிங்கய்யா. நல்ல பொண்ணு, நல்ல படிப்பா. அவங்க அப்பாவோட கனவு அவ டாக்டர் ஆகணுங்கறதுதான். அத நிறைவேற்ற அவ நல்லா படிச்சாயா?
3: ஏம்புள்ள, அவ ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்கறத ஐயா கிட்ட சொல்லு.
2: செய்யாத குற்றத்தை செய்ததா ஊரெல்லாம் தண்டோரா போட்டு சொல்லிடுவோன்னு மிரட்டினாங்க. பயந்துட்டா அம்மானு உசுறு கேக்கறதுக்கு அப்பாவும் இல்லைன்னு துடிச்சு போனவ கிளாஸ் ரூம்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துட்டா.
3: ஐயா, இவங்க ரெண்டு பேரும் நெருங்கின தோழிங்க பாருங்க. எது நடந்தாலும் இவகிட்டதான் பகிர்ந்துக்குவா.
1: என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் டீடைல்டா சொல்லுமா.
2: ஐயா, இந்த பாலத்துல

0: ஏய் ஸ்கூல் விட்டு பசங்க வராங்க, மொத்தமா கலாய்ச்சிடலாம் பாக்குறீ, இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு பாரு.
1: டேய் ஸ்கூலுக்கு போய் என்னடா கண்டீங்க,
0: நாளைல இருந்து லீவ் போட்டு மாந்தா போய் மாங்கா போறீங்கடா.
1: ஒவ்வொரு
2: நாளும் தொல்லுதாங்கயா, பெரியதுரியோட பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பாலத்துல நின்னுகிட்டு போற வர பிள்ளைங்களை கிண்டல் பண்ணி அசிங்க அசிங்கமா பேசுறதா வேலையா?
3: பாஸ் பாஸ் அந்த வராங்க
0: புதுசா வந்திருக்கிற மேலக்காரமான கூட்டிட்டு ஓடிடாத, ஊரெல்லாம் தண்டோரா போட்டு
2: சொல்லிவிடுவேன்.

0: மேலக்காரர் மகனையும் என்னையும் ஒன்னா சேர்த்து பேசுறாங்களே, செய்யாத குற்றத்தை என் மேல போட்டு விஷம் உள்ளால குத்துறாங்களே, அது ஊரே நம்பிட்டா என்னால தலை காட்ட முடியாது. பள்ளிக்கூடத்துல எல்லாரையும் எப்படி சந்திப்பேன்? எங்க அம்மாவும் பாவம், என் தோழி பூங்கொடி என் மேல உசிரையே வச்சிருக்கா. ஆனா நான் என் முடிவை மாத்திக்கவே மாட்டேன். நாங்க ரெண்டு பேரும் தோழிங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். யா காலையில பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதே விஷத்தை கொண்டு வந்திருக்கா. கிளாஸ்ல இருந்து திடீர்னு வெளியே போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொன்னவ உள்ள வந்தா பேச முடியல, லெட்டரை காட்டினா. அதுக்குள்ள வாயிலிருந்து நொர நொறைய வர ஆரம்பிச்சது. டீச்சர் சார் எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. உயிரை காப்பாத்த முடியல, பள்ளிக்கூடமே அழுதுச்சியா.
1: அந்த பொண்ணு சாவுக்கு காரணமா இருந்தவங்களுக்கு என்ன நடந்தது?
2: நான் வந்து ஜாயின் பண்ண டைம் சார், ஒருத்தனை புடிச்சு உள்ள போட்டிருக்கேன், மத்தவங்க வெளியில தான் இருக்காங்க.
3: இந்த ஏடிஓக்கு எல்லாம் தெரியுங்களே, ஒரு பழைய ஆளு தானுங்களே.
4: ஐயா பெரிய இடம், கை வைக்க பயந்தாரு அந்த எஸ்ஐ. பெரிய துறைன்னா இந்த ஊருக்கே.
1: பெரிய துறை யாரியா? பெரிய பருப்பாவ சொல்றதுக்கு வெக்கமா இல்ல?
3: ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன், இந்த கட்டையில உயிர் இருந்தா என்ன போனா என்ன? தப்பு செஞ்சவன் செல்வாக்கு உள்ளவன், அப்பாவைய புடிச்சு உள்ள போட்டாங்க. செவ்வந்தி சாவுக்கு காரணமானவன்
1: பெரிய
5: துறையோட பையன்.
1: பெரிய துறை பையன் பெரிய பருப்பு.

0: டமடமடம் டமடமடம் டம் டக்கு டம் டக்கு டம் டம் டம் ஓ டமடமடம் டமடமடம் டம் டக்கு டம் டக்கு டம் டக்கு டம் டம் டம்.
1: ஜீவ புஸ்தகம், அஜீவ புஸ்தகத்துல யார் யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி புத்தகத்துல எழுதி வச்சிருக்கோம். இன்னும் பாத்துக்கோ, யார் யாரெல்லாம் ஏசாமி வந்து ஏத்திருக்காங்களோ அவங்க பேர்லாம் அந்த புத்தகத்துல இருந்து வருவான். ஏசாமி பிள்ளை இல்லைன்னா அவங்க பேர் அந்த புத்தகத்துல வந்து இருக்காது. ஒண்ணு பாத்துக்க, என்ன முக்கியமான விசேஷம்னா, யாரு பேர் அந்த புத்தகத்துல வந்து இருக்குதோ அவங்களதான் பரலோகத்துல நல்ல சந்தோஷமான இடத்த வந்து ஏசாமி வந்து கொடுப்பாங்க. அதுல நம்ம அங்க போகும்போது ஏசாமி வந்து தூதர்கள்லாம் அந்த புத்தகத்துல தேடி தேடி வந்து பார்ப்பாங்க. நம்ம பேர் இல்லைன்னு வச்சுக்கோ, நரகத்துல தூக்கி வந்து போட்டுருவாங்களாம். உன் பேர் அந்த புத்தகத்துல வரணும்னா இன்னைக்கே ஏசாமி பிள்ளையா மாறணும்.

சைக்கிளில் பஸ் ஸ்பீடாக நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டுவாங்க. கார் போதுன்னு வச்சுக்கோ, காரை கூட வேகமாக போய் வந்து முந்திடுவாங்க. ரெண்டு தம்பிமார் பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த அண்ணாச்சி போயிட்டு இருந்த போயிட்டு வேகமாக போனாங்க. டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு, திரும்பி பார்த்தா ஒரு பள்ளத்தில் விழுந்து கிடந்தாங்க. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஏசாமியோட வசனம் தான் நம்ம வாழ்க்கைக்கு வந்து வெளிச்சமா. அந்த வசனத்தின்படி வந்து நடந்தா நமக்கு வந்து நல்ல ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குமா? வசனத்தின்படி வந்து நடக்கலன்னு வச்சுக்கோ, அந்த அண்ணாச்சி பள்ளத்தில் விழுந்து கிடந்த மாதிரி நாமும் ஏதாவது வந்து ஆபத்துங்கிற பள்ளத்தில் வந்து விழுந்துருவோமா?

பாடம் படிக்கும் போது நிறைய கைடு வந்து யூஸ் பண்ணுறோம், சோனார் கைடு, ஸ்காலர் கைடு, இந்த மாதிரி நிறைய கைடு வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் இன்னொரு கைடு வந்து உண்டு பார்த்துக்கோ, இது வந்து இந்த மாதிரி கைடுனால் இல்லை, அது இயேசு சாமி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து கைடாக. ஏன்னா அவர் வந்து நம்ம உலகத்தில் இருக்க வரைக்கும் சந்தோஷம் கொடுப்பாரு, சமாதானம் கொடுப்பாரு, அதுக்கடுத்து பரலோகத்துக்கு நேரம் வந்து கூட்டிகிட்டு போவார், நல்ல ஆலோசனை வந்து கொடுப்பாரு. பார்க்கலாமா?

0: குச்சி முட்டை
1: தானே
0: தரேன், இருங்க. இந்தாட இந்தாட இந்தாமா காஸ்தா குடுத்தாயி, சரியா போச்சு. வாமா நம்ம கடைக்கு ஜாமா வாங்க வந்தியா?
2: ஆமாக்கா.
0: ஆமா, உன் மவ 10ஆம் வகுப்பு படிச்சுதானே எழுதி இருந்தா?
2: ஆமாக்கா, அவளுக்கு ரிசல்ட் வரப்போகுது. அத நினைச்சு பயப்படுற பயம் என்னங்கறீங்க? வீட்டுக்கு வந்து பாருங்களேன், ஒரே பொலம்பலாதான் இருக்கும்.
0: பாவம்மா, பிள்ளைங்களுக்கு இது முக்கியமான கட்டம் இல்லையா? 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பரீட்சையில எல்லாம் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணாதானே அதுங்க அடுத்தாப்புல நல்ல பாடம் எடுத்து படிக்க முடியும். அதனாலதான் ரிசல்ட் எல்லாம் பயப்படுதுக.
2: நீங்க சொல்றது சரிதான்க்கா, ஆனா எனக்கு அவ நிறைய மார்க் எடுக்கணும்லாம் இல்ல, ஏதோ பாஸ் பண்ண போதும்னு இருக்கு. ஏன்னா அவ படிப்புல கொஞ்சம் டல்லு தானக்கா?
0: அது சரிம்மா, எல்லா வரலும் ஒண்ணு போலயா இருக்கு. ஒன்னு பெருசாவும் ஒன்னு சிறுசாவும் தானே இருக்கு. அது மாதிரிதான் படிப்பு விஷயத்திலயும், சிலதுங்க நல்லா படிச்சு மார்க் எடுக்குதுங்க, சிலது எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏறவே மாட்டேங்குது. என்ன செய்யறது? கடவுள் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கறாரோ அது தானமா கிடைக்கும்.
2: ஆமாக்கா, நானும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டேன். இனிமே அவர் விட்ட வழின்னு நாம அமைதியா இருந்துட வேண்டியதுதான். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தாமலக்கா போயிடுவான்?
0: அது எப்படிமா போவான்? மனுஷனை விடு, கடவுள் ஒரு மரத்தை நட்டுட்டா அது கனி குடுக்கற வரைக்கும் அதுக்கு தண்ணி ஊத்துறது, பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, இப்படி எல்லா வேலையையும் கரெக்டா செய்வாருமா. ஆனா அவர் எப்ப தண்ணி ஊத்துவாரு, எப்படி தண்ணி ஊத்துவாருங்கிற விவரம் எல்லாம் நம்ம மூளைக்கு எட்டவே எட்டாதுமா. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியாமா?
2: சரிங்கக்கா, இந்த லிஸ்ட்ல இருக்கிற சாமான் எல்லாம் போட்டு வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்.
0: சரிம்மா.
2: இந்த
3: என்ன சார், உங்க பொண்ணுக்கு நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னு சொன்னீங்க, உங்க முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்ல.
4: என்ன மாதிரி ரியாக்ஷன் வேணுங்கறீங்க?
3: இல்ல சார், இந்த காலத்துல பிள்ளைகளை விட பெத்தவங்க தான் ரிசல்ட் வரும்போது ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. உங்ககிட்ட எந்த டென்ஷனும் காணுமே, அதான் கேட்டேன்.
4: நான் எதுக்கு சார் டென்ஷன் ஆகணும்? என் மகளுடைய கெப்பாசிட்டி எனக்கு நல்லாவே தெரியும். அவளுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் ஓரளவுக்கு யூகிச்சிட மாட்டேனா
3: சார்? இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இதுதான் ஃபேக்ட். சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, தாம் பிள்ளைங்களை பத்தி கொஞ்சமும் புரிஞ்சுக்காம ஒரு பாடத்துல ஃபெயில் ஆனா போதும், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க. பிறகு வாழ்நாள் பூரா அந்த பிள்ளைங்க அப்செட் ஆகி உருப்பிடாமலே போயிருவாங்க. பிள்ளைங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்கள தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி கொண்டு போறான் பாருங்க, அவன் தான் சார் நல்ல அப்ப.
4: அது சரி.

0: என்னடி இப்படி குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் லாந்திக்கிட்டு இருக்க?
1: பயமா இருக்குமா? அம்மா நான் பாஸ் ஆயிடுவேனா?
0: நேத்துல இருந்து நீயும் இதேதான் கேட்டுக்கிட்டு இருக்க. நானும் நீ பாஸ் ஆயிடுவே பாஸ் ஆயிடுவேன்னு அதேதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாம ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத வெளியில யாராவது பாத்தாங்கன்னு வெயி, பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைச்சுக்குவாங்க.
1: என்னம்மா நீங்க, நான் பாஸ் ஆவேனா இல்லையா சொல்லுங்கம்மா.
0: எடி என் உயிரை வாங்காத, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நெட்ல ரிசல்ட் பாத்துட்டு வரேன்னு சொன்னல, முதல்ல அத செய்.
1: சரிம்மா, நான் மஞ்சு வீட்டுக்கு போய் பாத்துட்டு வந்துடுறேன்.
2: ரெனிஷா, அத நீ போன்லயே கேக்கலாம் இல்லையாம்மா? உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் தான் அவளுக்கு தெரியும்ல?
1: தெரியும்பா, ஆனா எனக்கு பயமா இருக்குப்பா. நான் நேர்லயே போய் பாத்துட்டு வந்துடுறேனே.
0: அவ இஷ்டத்துக்கு விடுங்க, அவ போயிட்டு வரட்டும்.
2: சரிம்மா, நீ போயிட்டு வா.
1: வரேன்பா.
2: அவளை அனுப்பிட்டு வா.

0: என்னது, ரெனி மெசேஜ் பண்ணிருக்கா? I'm going to heaven. Bye, Manju. ஏன் இப்படி எழுதியிருக்கா? ஒருவேளை தற்கொலை. ஐயோ,
1: என்னங்க புள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல, கொஞ்சம் போய் பாத்துட்டு வாங்களேன்.
2: ஏன் ஆத்திரப்படுற? போற இடத்துல அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பா, இப்ப வந்துருவா, கொஞ்சம் பொறுமையாரு.
1: இல்லங்க, அவ அந்த மாதிரி யார் வீட்லயும் உட்காந்து கதை அடிக்கிற ஆள் இல்லங்க. அதான்
2: என்னமா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, கொஞ்சம் பொறுமையாரு.

0: என்னமா என்னாச்சு?
1: என்னமா என்ன?
2: உங்க ரெனிஷா.
0: என் ரெனிஷாக்கு என்னாச்சு சொல்லுமா? என்னாச்சு?
2: அவ ஃபெயில் ஆயிட்டா ஆண்டி.
1: அது இருக்கட்டுமா, இப்ப அவ எங்க?
2: அது தெரியல அங்கிள், அழுதுகிட்டு இங்க வீட்டு விட்டு போயிட்டா. இப்போ ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கா அங்கிள்.
1: என்னமா கொடுத்திருக்கா?
2: ஐ அம் கோயிங் டு ஹெவன், நான் மோட்சத்துக்கு போறேன்னு கொடுத்திருக்கா அங்கிள்.
1: என்னது அப்படி அனுப்பியிருக்கா? நான் இப்ப என்ன பண்ணுவேன்?
2: தெரிஞ்சிடலாம், கொஞ்சம் தேடி பாருங்க.

0: எங்கடா போயிருந்த?
1: ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா?
0: என்ன பிரச்சனை?
1: மேக்ஸ்க்கு காசு கொடுக்காம போயிட்டாங்க, அதான் போட்டு அடிச்சிட்டேன்.
0: சரி ஓகே.

0: ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு காலையில மேட்ச்சா? மறக்காம
1: வந்துடுறா. கண்டிப்பா வந்து
0: சரிடா. பைடா பைடா பைடா
2: பைடா.
3: ஞாயிற்றுக்கிழமை வேற சீக்கிரமா சர்ச்சைக்கு வர போகணும்.

0: என்னடா
1: வாரம் தவறாம சர்ச்சைக்கு போவேன்
0: அப்படிதான். ஐயோ பேட் எடுக்க மறந்துட்டேன்.

0: ஒன்றாம் அதிகாரம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பரவளிக்கும் பதறை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்கும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றங்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அறியும்.
1: அப்பா பிதாவே சௌஸ்ரம், அன்பின் பிதாவே சௌஸ்ரம், நாளை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்க மூணு பேரும் இந்த நாள் வழிநடத்துக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்க அண்ணா தேவையே நல்லபடியை படிச்சு படிச்சு நல்ல மார்க்கா எடுக்கணும் ஆண்டவரே. எங்க அம்மா சுகத்தை தாங்க ஆண்டவரே. எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும்

0: ஞாயிற்றுக்கிழமை காலையில சீக்கிரமா சர்ச்சைக்கு போக வேண்டாமாமா? என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இல்லப்பா கொஞ்சம் வேலை இருக்கு.
0: அதுதான் சர்ச்சை குளத்துல ஒரு வீட பாக்கலாம்னு சொன்னேன். சரி அப்ப நான் முதல்ல கிளம்பி போறேன், நீங்க பின்னாடி வாங்க.

할렐루야.

உலகத்துல இப்ப நாம படுற கஷ்டங்கள், இந்த வேர்வை சிந்தி உழைக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து யாருன்னு சொன்னா, அந்த காலத்துல பிசாசு வந்து ஏவாளை வந்து ஏமாத்தினதுனால, பிசாசு நினைச்சபடி ஏவாளும் ஆதாமும் வந்து செஞ்சிட்டதுனால. இப்ப பாக்குறோம், அந்த காலத்துல ஏவாளையும் ஆதாமும் ஏமாத்துறான் பாத்தீங்கன்னா பிசாசு. இந்த காலத்திலயும் நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியில முயற்சி பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறான் பாருங்க. இந்த காலத்துல இந்த சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாம் ஏமாத்துறதுக்கு அந்த பிசாசு வந்து சினிமா உருவில வந்து ஏமாத்துறானாம். பாரு, சினிமா நம்முடைய உள்ளத்தை வந்து கெடுக்குது, இருதயத்தை வந்து கெடுக்குது.

பரலோகத்தை வந்து இயேசுசாமி நமக்கு தருவாங்க. உலகத்தில் இருக்கும்போதும் சந்தோஷத்துக்கு கொடுப்பாங்க, அதுக்காகத்தான். இங்கே சின்ன பிள்ளைங்க வந்து பாடுறாங்க பாரு, அதாவது பரலோகத்துக்கு போன பிறகு வந்து பாடுறாங்களாம். எப்படி பாடுறாங்களா தெரியுமா? சுற்றி சுற்றி வந்து பார்க்குறாங்க, இயேசு சாமி வந்து பக்கத்தில் வந்து இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் லட்சக்கணக்கான தேவதூதர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் வந்து தாங்க முடியலை. தலையில் வேற ஒரு கிரீடம் வச்சுருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் தெரியுமா. சாப்பிட்றதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? மண்ணா கொடுத்துருக்காங்களாம். மண்ணானா என்ன தெரியுமா? தேனீட்ட பணியாரம் போல ருசியாக கொடுக்குமா. பணியாரம்னாலே நல்லா ருசியாக தான் இருக்கும். அது வேற பணியாரத்தை வந்து ஒரு தேன் உள்ளுக்கில் போட்டு குழப்பி குழப்பி வந்து சாப்பிட்டா எவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த சாப்பாடு தான் பரலோகத்தில் வந்து கொடுக்குறாங்களாம். அதை நம்ம சாப்பிட போகலாமா?

யுனைடெட் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த ஆண்டு ஆரம்பம் முதலே என்னை தொலைபேசியிலும் நேரடியாகவும் அநேகர் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட வார்த்தை என் உள்ளத்தை பரவசமடைய செய்தது. ஒருவேளை என்ன கேட்டார்கள் என்று சொல்லி தெரிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறீர்கள் அல்லவா? அவர்கள் கேட்டது என்னவென்றால், இந்த ஆண்டு யூவிபிஎஸ் பாடல்கள் எப்பொழுது வெளிவரும், யூவிபிஎஸ் விசிடி எப்பொழுது வெளிவரும் என்று சொல்லி கேட்டார்கள். அதை கேட்டவுடனே எந்த அளவுக்கு யூவிபிஎஸ் பாடல்களும் செய்கைகளும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்பதை நினைத்து நான் உண்மையிலேயே ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை செலுத்துகின்றேன். இந்த ஆண்டு நீங்க பாடலை கேட்க ஆர்வமா இருக்கிறது எனக்கு தெரியுது. பாடல்களை இயற்றினவர்களும் பாடல்களை பாடினவர்களும் இசை அமைத்தவர்களும் குறிப்பாக விசிடிக்கு தன்னுடைய நேரத்தையும் தாளந்துகளையும் இதில் வெளியில கொண்டு வந்த ஒவ்வொருவரையும், இந்த விசிடிக்காக இடத்தை கொடுத்த அனைத்து நண்பர்களையும் நான் யூவிபிஎஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு பாடலுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை பாக்கியவான்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான். அந்த தலைப்பை மையமா வைத்துதான் அநேக பாடல்கள் எழுதியிருக்கிறோம். இந்த பாடல்கள் உங்களை உற்சாகப்படுத்தும். இந்த பாடலை கேளுங்க, இதனுடைய விசிடிய பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேல இந்த பாடலுடைய வரிய உங்க வாழ்க்கையிலே இதை கடைபிடிக்கும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் மாறுவோம். நீங்கள் பாக்கியவான்களாய் மாற தேவன் தாமே

0: உலகத்தில் வந்த நல்ல செய்தியை அறிவிப்பதற்காக அநேகர் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்ததை சரித்திரம் காட்சி சொல்கிறது. அந்த வரிசையே தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் மருத்துவ சேவையில் ஈடுபட்டு சரீர நோயிலிருந்தும் பாவ நோயிலிருந்தும் பெண்களை மீட்டுக் கொள்ளும் பணியில் தன்னை முழுமையாக இயேசுவுக்கு அர்ப்பணித்த வாழ்வு பெண்மணி ஐயா தாடா ஆவரணம் சொன்னால் அது வெளியாக விளையாடுவதில் மிகவும் ஆர்வமல்ல. அமெரிக்காவில் மிகவும் செல்வம் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். 1819 ஆண்டில் இவரை பாட்டனார் ஜான் ஸ்காடா மிஷனரியா இந்தியாவுக்கு சென்றார். இவரை தகப்பன் பெயர் ஜான் ஸ்காடா, இவர் மனைவியின் பெயர் சோபியா. இவர்களுக்கு பிறந்தவரே ஐயா ஸ்காடா ஆவர்.
1: அம்மா போஸ்ட். அம்மா ஐடா, ஐடா
2: என்னப்பா கூப்பிட்டீங்களா?
1: ஆமாமா, உங்க அம்மா எங்க?
2: சமயக்கட்டுக்குள் இருக்காங்க. என்னப்பா கடிதம்?
1: உங்க பெரியப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு.
2: அப்படியாப்பா? அம்மா அம்மா
1: அமெரிக்கா
2: செல்கின்ற
1: குடும்பத்தையே சேவை செய்வதற்காக வைத்திய மிஷனரிகளாகவே அழைத்திருக்கிறார். எனவே தேவன் அழைக்கும் போது நாம தடை பண்ணாமல் போவோம். நீயும் வைத்திய மிஷினரியாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஐயா, நீயும் அமெரிக்காவில் உள்ள டாக்டர் கல்லூரியில் நல்லா படிக்கணும். இன்னும் இரண்டு நாளையே நீயும் போயிடுவோம், நானும் வேறொரு போயிடுவோம். எல்லாம் தேவன் திட்டப்படியே நடக்கும்.
2: அப்பா அம்மா, நான் போனாலும் உங்களை மறக்கவே மாட்டேன். சரி ஐயா, தைரியமா இரு, கடவுளோடு இருக்கிறார்.
3: இந்த உலகத்தையே சுற்றி வரணும். நல்ல அழகான ஆடைகள் அணிய வேண்டும். இந்த உலகத்தில் நான் பவனி வரணும். நாளுக்கு ஒரு நாட்டியம் ஆடணும். வேலைக்கு ஒரு பாட்டிக்கு போகணும். விளையாடுறதுக்கு டென்னிஸ். வேலைக்கு ஒரு நவீன புத்தகம்.
2: ரொம்ப அலட்டாத ஐடா, நீ ஒரு மிஷினரி வாழ்க்கை நடத்ததான் போகிறாய். ஏன் அலட்டல்?
4: மிஷினரி ரத்தம் உன் குடும்பத்தில் ஓடுகிறதே, உன்னை சும்மா விடுமா? எப்படி அது உன்னை மிஷினரி பணிக்குத்தான் அழைத்து செல்லும். நீ எதிர்நீச்சல் போட முடியாது.
3: இல்ல இல்லவே இல்ல, நான் மிஷினரியாக போக மாட்டேன்.
4: அது சரி ஐடா, அந்த வேலையில கொஞ்சம் கொஞ்சம் தமாஷ் இல்லாம போய்விடும். அதுக்காக ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்?
3: தமாஷ் மிஷினரி பணியில் பெரிய தமாஷை கண்டுட்டாள். உனக்கு என்ன தெரியும் அதுல கஷ்டத்தை பற்றி? 1877 ஆண்டு இந்தியாவில் கோர பஞ்சம் உண்டானது. 52,50,000 பேர் பட்டினியால் மடிந்தார்கள். அநேக குழந்தைகள் எலும்பும் தோலுமாக இருந்தார்கள். வேறொரு மிஷின் வழக்கத்தில் அவருக்கு உணவு கொடுக்கும் பணியை எனது அப்பா ஏற்றார். ஆனால் அவங்கள குழந்தைகள் ரொட்டி துண்டை கையில் கொடுத்தால் அதை எடுத்து சாப்பிட கூட அவருக்கு பெறவில்லை. அங்கே இருக்கும் முதியவர்கள் பாதையில் நடந்து வரும் பொழுது ஒரு எலும்பு கூட நடந்து வரும் போல் இருக்கும். தூசி படிந்த அவரின் சரீரங்கள் இவர்களை பார்த்தாலே மனுஷரே என்று கேட்போம். இந்தியாவின் இன்னைக்கு எனக்கு பயமாக இருக்கின்றது. ஐயோ, நான் அமெரிக்காவில் தான் இருப்பேன், நான் அமெரிக்காவில் தான் இருப்பேன்.
4: சரி சரி அலாதாயா, சொல்றது சரிதான். நாம மூன்று பேரும் ஆளுக்கு ஒரு வங்கி அதிபரை கல்யாணம் பண்ணி கொண்டு நியூயார்க் நகரில் ஒரே வீட்டிலே வாழ்வோம். எந்த நேரமும் நாம சந்திக்கலாம், சந்தோஷமாக வாழலாம்.
5: என்ன எல்லாரும் இங்க பண்ணி கொண்டிருக்கீங்க? போங்க போங்க, சீக்கிரமே தூங்குங்க.
3: இந்தியாவுக்கா? நானா? அந்த வெயில் அதிகமான நாட்டிற்கு போக முடியாது, நான் போக முடியாது.
5: அம்மா போஸ்ட்.
3: அம்மாவுக்கு சுகம் இல்லையா? உடனே நான் இந்தியாவுக்கு போகணும்.
1: ஐயா, அமெரிக்காவிலிருந்து வரும் கப்பல் வந்து விட்டதா?
5: ஆ, வந்து விட்டது.
1: அப்படியா? ரொம்ப நன்றி ஐயா.
3: என்னை அமெரிக்காவை விட்டுவிட்டு யார்

0: போயிருச்சு, இனிமே நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் வரும். என்ன அவசரம்? வாங்க
1: பட்டணத்துக்கு போகணும். அந்த ரயில் நிப்பாட்டான, அந்த போயிருச்சா?
0: அப்படிலாம் நிறுத்த முடியாது. என்ன பஸ்ன்னு நினைச்சியா? வா வா, இங்க வா, இங்க வா, இங்க போ முதல்ல, போ முதல்ல.
2: ஆமா,
0: எங்க போகணும்?
2: பட்டணத்துக்கு போகணும்.
0: அதுக்கு காலகாலத்துல வரணும். ட்ரெயின் போயிருச்ச, இனிமே என்ன பண்ண முடியும்?
2: நீ யாரியா? வெள்ள சொக்கா
0: ஓட்டு. ஏய், என்ன யாருன்னு கேக்குற? இந்த ஸ்டேஷன் மாஸ்டர். ட்ரெயின் நில்லுன்னு அன்னைக்கும் போனா போகும். என்ன நினைச்ச நீ?
2: ஸ்டேஷன் மாஸ்டரா? டீ மாஸ்டர் கேள்விப்பட்டிருக்கேன், பொரோட்டா மாஸ்டர். அது என்ன ஸ்டேஷன் மாஸ்டர்?
0: யோ, அதாயா ஸ்டேஷன் மாஸ்டரியா?
2: என்ன ஏழகம் மாஸ்டர்?
0: இந்த இந்த இந்த ஸ்டேஷனுக்கே நான் தான் கண்ட்ரோல். ட்ரெயினுக்கு நான் நிறுத்தினா நிற்கும், போனா போகும். சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு?
2: நாங்கள் பட்டணத்துக்கு போகணும்.
0: நாளைக்கு காலையில் 10 மணிக்கு போகலாம். போயிட்டு வா.
2: போயிட்டு வா வா. 10 மைல் யோ நில்லியா, 10 மைல் சவட்டி சவட்டி நடந்து வந்திருக்கான். ஐயா, ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா, ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா.
0: ஏ, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
2: அப்படியே இந்த ஒக்கமா தூங்கிட்டு போயிடுறோமையா நாளைக்கு காலையில?
0: போங்க போங்க போங்க போங்க.
2: வாடா மருமகனே.
1: ஏ மாமா, என்ன மாமா இந்த ஆளு இந்த பேச பேசுறான்?
2: யாருன்னு
1: தெரியல மாமா, கோலாக்கலாம் போட்டு வந்திருக்கான். ஏன் மாமா
3: கோலா போட்ட வரேன். வணக்கம்.
4: வணக்கம்.
3: எந்த ஊருக்கு போறிய?
4: சென்னை போறேன்
1: மாமா.
0: நம்ம மாதிரி போறோம் போல இருக்கு மாமா.
3: விட்டுறாத, அவனை பாத்துக்கிட்டே இரு.
1: சரி மாமா. பின்னாடியே ஓடி போய் ரயில்ல ஏறிற வேண்டியது அன்னைக்கு.
3: ஐயா, கோலா போட்ட வரேன்.
4: சொல்லுங்க.
3: பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கிய. எத்தனாவது படிச்சிருக்கிய?
4: நான் எம்பிஏ படிச்சிருக்கேன்.
3: இது எம்பிஏவா?
1: புரியல மாமா.
3: ஒரு மூணாப்புக்கு மேல இருக்குமா?
4: உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னா அது ஒரு 10-12க்கு மேல.
2: 10க்கு மேலயா?
1: மாமா புரியபடி ஓடி வச்சிருக்காரு மாமா. பார்த்தாடி எட்டியே உட்காந்துக்கிற மாமா. புரியபடி போலாம் படிச்சிருக்காரு.
3: கேரா மருமானே, நான் வந்து தூங்குறேன்.
1: மாமா தூங்காம ஒழிச்சிரு மாமா. ஏற்கனவே ஒரு ரயில் போயிருச்சுல, தூங்கி கீங்கி ஏதாவது ரயில விட்ட செத்தனி. ஆமா, அந்த ஆள் தூங்குற மாதிரி உட்காந்துருக்கான். நான் போய் கேட்டு வந்துடுறேன்.
3: எத்தனை மணிக்கு வருதுன்னு
1: கேட்டு இந்த வரேன் மாமா.
3: ரயில் எத்தனை மணிக்கு வருங்க?
0: நாளை காலையில 10 மணிக்கு வருமியா?
3: சரிங்க.
5: பட்டாணி சுண்டல், பட்டாணி சுண்டல், சுமான பட்டாணி சுண்டல்.
1: வாங்கி கொடு மாமா.
3: மெதுவா
1: ஒன்னதான் நிறைய இருக்கு மாமா.
0: என்ன
3: ரயில் வந்துரும்ல?
0: நாளை காலையில 10 மணிக்கு தானே வரும் சொன்னேன். என்ன அவசரம்?
5: காபி காபி காபி காபி சுக்கு காபி
1: மாமா.
5: நிறைய
1: குடிக்கணும். நீ நாலு குடியா? போதும் போதும் போதும் போதும் போதும்.
2: என்னடா மாமனுக்கு கொஞ்சோண்டு குடுறா,
0: கோவக்காரன்டா போடா, நாளை காலையில 10 மணிக்கு வரும்டா, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஸ்டேஷன் மாஸ்டரா?
3: அந்த ஆள் அடிக்க வரா மாமா.
2: ஆளு பார்க்க நரம்பு மாதிரி தான் இருக்கேன். பரவாயில்ல பரவாயில்ல.
3: நான் நினைக்கிறேன் வீட்டில் சண்டை என்னன்னு தெரியல மாமா. இவ்வளோ கோபப்படுறா இருந்தாலும் வீட்டில் பொண்டாட்டி அடி வாங்கியிருப்பாரோ?
2: இருக்கும் இருக்கும்.
3: தெரியல மாமா. சரி இருக்கட்டும். பாப்போம்மா. மாமா தூங்கிறாதையா?
2: இல்லை மாமாவுக்கு வயசாகிச்சுரா, தூங்குறேன், நீ பாத்துக்க.
3: சரி தூங்கு தூங்கு தூங்கு. தூங்கிட்டே இருந்தா போய் கேட்டு வந்துடுறேன்.
0: தயவு செஞ்சு உன்னிட்ட சொல்றேன்டா, எத்தனை தடவைடா உனக்கு சொல்றது? இந்த மாதிரி நீ 10 பேர் வந்தியனா என் பொழப்பு என்னடா ஆகுறது? டேய் நம்ம மகா கோவக்காரன், இன்னொரு முறை சொல்றேன், பேசாம போய்ப்பாடு, நாளை காலையில 10 மணிக்கு வரும். ஓ
3: எந்திரிச்சு அங்கிட்டு படியா, ஏன் சேர்ல நீனு படுக்கிற பக்கத்தியா?
2: மாமா
3: பயமா இருக்கு மாமா. என்னமாமா பேய் சவுண்ட் எல்லாம் குடுக்குற? நீ
2: காத பொத்திக்கணா மாமா,
3: சும்மா இருமாமா, பயமா இருக்குது. அந்த ஆளுங்க வேற தூங்கிட்டே கிடக்குறானுங்க, நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கற.
2: காத பொத்தி.
3: சரி எல்லாம் தூங்குறாங்கள, அந்த அளவு கேட்டு வரும்.
0: டேய்
3: போடா.
0: தூக்கம் போச்சு.
3: யோ மாமா, யோ பொழுது விடிஞ்சு எந்திரியா?
2: முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சா
3: எந்திரியா? எடியா
2: மருமகனே.
3: யோ என்னையா அது
2: வகுத்த கலக்கிற மாதிரி இருக்கு.
3: யோ இருந்து போனது புலிஸ் வர திங்காத திங்கான்னு சொன்ன, எனக்கு கூட கொடுக்காம தின்னுபிட்டியா? யோ எங்க போறங்க? யோ ரயில் போயிருக்கியா? வாயா இங்க. யோ மாமா இங்க வாயா, ரயில் போயிருமியா?
2: ஐயோ
3: இந்த ஆளு வேற இந்த நேரத்துல எஞ்சி போறாரு. ரயில் போயிடுச்சு, என்ன பண்றது? நாளைக்கு சித்தப்பா வீட்டுக்கு போக முடியாது.
6: மதுரை திருச்சி விழுப்புரம் மார்க்கமாக சென்னை எழும்பூர் வந்து சேரும் நெல்லை எக்ஸ்பிரஸ் 1 பிளாட்ஃபார்மிற்குள் வந்து கொண்டிருக்கிறது.
3: ஓ மாமா, ஓ மாமா, ஓ இங்க வா.
2: வந்துடா.
3: அந்த கோலா போட்டவன் எஞ்சி போயிட்டாரியா? ஏய் ரயில் வரதியா?
2: இறா
3: ஏறியா? ஏறி ஏறியா போ.
2: இறா கொஞ்சம் வா.
3: ஓ கொஞ்சம் இங்க வா. ரயில் வந்துருச்சு வா. ஓ இங்க வா. வா இங்க வா. ஏறியா ஏறியா ஏறியா.
0: போனும்
3: இந்த

கஷ்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கண்ணீர் வடிச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சரியா படிப்பு வரலன்னு சொல்லி வந்து கஷ்டம். இந்த பாட்டு வந்து என்ன சொல்லுது தெரியுமா, நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் இயேசுசாமிக்கு உள்ளத்தை வந்து திறந்து கொடுத்தா போதுமா. ஏன்னா அவர் நம்ம கதவை வந்து தட்டிக்கிட்டே வந்து இருக்காராம், உள்ள வாங்க இயேசுசாமின்னு சொன்னா போதுமா, உள்ள வந்து சந்தோஷத்தை வந்து கொடுத்துருவாராம்.

0: என்ன மனைவிக்கு வைத்து பார்ப்பதோ பார்ப்பதா? இதை விட இந்த மனைவி செத்து போவது நல்லது. உங்களை பெண் டாக்டர் நேம்ஸ் தான் வந்தேன். எல்லாம் விதிப்பாடு நடந்தது. நான் போயிட்டு வரேன்.
1: ஐயோ, மூன்று பேர்கள் மறிக்க போகிறார்களே, இது என்ன கொடுமை! மதம் குலம் என்று சொல்லி வீணாக மூன்று உயிரை அழைக்கிறார்களே. ஆண்டவரே, சுவாமி, இது என்ன சோதனை! என்னதற்காக இப்படி அழைக்கிறேன்?

0: என்ன மூன்று பேரும் மறைந்து விட்டார்களா? என்ன தானே மறைந்து போனார்கள்? ஐயோ ஆண்டவரே,
1: வல்லமையாக பாவிப்பார்.
0: எல்லாம் புதுமையாக இருக்கிறதா?
2: ஆமா ஐயா, புதுமையான வாழ்க்கை, எவ்வளவு அழகான இயற்கை காட்சிகள். இங்கிருக்கும் மனிதர்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. ஐயா, இந்த வாழ்க்கையை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கிறது.
0: அப்படியா? நீ உன்னை போல ஒரு நல்ல நண்பியைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். நீ எனக்கு கிடைத்தது மிகவும் பிரயோஜனமா இருக்கும்.
2: ஆமா ஐயா, நீ அவர்களின் சரீர தேவையை சந்திக்கும் போது நான் அவர்களின் ஆத்மீக தேவைகளை பார்த்துக் கொள்கிறேன்.
0: அதுவும் நல்லதுதான். என்ன இந்த அப்பாவை காணும், இவ்வளவு நேரமாய் நாம நிற்கிறோம். அந்த அப்பா வரார். அப்பா, அப்பா.
3: ஐயா வந்துட்டியாமா? எப்படி வருவர், எப்படி வருவர் என்று உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். இப்பதான் இந்த வேலூரிய வெளிச்சம் வர போகுது.
0: அப்பா, இவன் நன்றி. பெயர் ஹனி ஹாங்காங். நம்மளோட சேர்ந்து ஊழியம் செய்ய போகிறாவா?
3: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். தேவனின் சுவிசேஷத்தை இங்கேயும் சொல்வது மிக மிக முக்கியம். வாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போவோம்.
0: அப்பா,
3: இங்க பாருமா, இந்த பெருகால வயிற்சாலை கற்றதை நீ கைவிட்டாரு. ஏன்னா கடவுள் நம்ம குடும்பத்தையே இந்த வைத்திய சிறைக்கிட்டாமா அழைச்சிருந்தாரு. உங்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க.

0: மருத்துவமனை கட்டி முடிப்பேன். இவ்வளவு போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கை நடக்கிறது.
1: என்றாலும் நீங்கள் பெண்களுக்கான பெரிய வைத்தியம் பண்ணி கட்டுவார்கள். இது கட்டாயம் நடைபெறும். தைரியமாக

0: புதிய ஒரு வழியை காட்டினீங்க அம்மா, உங்களுக்கு மிக்க நன்றி அம்மா. நீங்க மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களை தேவையில்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி ஏசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. உங்க சேவை எங்கட இந்த நகரத்துக்கு தேவை.
1: பாருங்க, நீங்க எல்லாரும் நல்லபடியாக வாழணும், அது மட்டுமல்ல ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதுதான்
2: என்னுடைய ஆசை. மூலமாக இந்த மருத்துவமனை கட்டுவதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: ஐயா, நான் இந்த மருத்துவமனை கட்டுவதற்கு அநேக பாடுகள் பட்டேன், அது மட்டுமல்ல எங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய உடன்பிறந்த சகோதரர்கள். ஆகவே நீங்களும் அவருடனே சேர்ந்து இந்த மருத்துவமனையை நல்லபடியாக நடத்துவீர்கள் என்ற எண்ணத்துடனே நான் இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்.

விதைக்க போனாங்க. சில வித பாதையில விழுந்துச்சான், சில வித நல்ல ஒரு பாறை நிலத்துல விழுந்துச்சான், சில விதைகள் வந்து முள்ளுக்குள்ள விழுந்துச்சு, சில விதைகள் நல்ல நிலத்துல வந்து விழுந்துச்சான். இப்போ இந்த கதையை யார் சொன்னது தெரியுமா? இயேசுசாமி வந்து சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? யாரெல்லாம் இயேசுசாமி வசனத்தை வந்து கேட்டு பலன் கொடுக்கறாங்களோ அவங்கெல்லாம் வந்து நல்ல நிலத்தை போல உள்ள விதையாம். நாம கூட இயேசுவாமியோட ஆசை என்ன தெரியுமா? நம்மளாம் இயேசுவாமி பிள்ளையா வந்து வாழ்ந்து நாம நம்முடைய வாழ்க்கையும் நல்லா அமைச்சுக்கிட்டு நம்ம நிறைய பேர் வந்து இயேசுவாமி பிள்ளையா வந்து மாத்தணுங்கிறதான் அவருடைய ஆசை. அதுக்காகத்தான் இந்த கதை சொன்னாங்க.

பேச முடியும். இப்போ காலையில நம்ம வந்து ஒரு 5 மணிக்கு எழும்புன்னு வச்சுக்கோ, அலாம் செட் பண்ணி வச்சிடும், கரெக்டா அந்த நேரத்துல வந்து கடிகாரம் வந்து நம்மளை வந்து எழுப்பி விட்டுருது. பைபிள்ல வந்து பாக்குறோம், கழுத பேசுனதா, ஏசாமி கூட ஒரு இடத்துல சொல்றாங்க கல்லு கூட வந்து பேசும் சொல்லி சொல்றாங்க. இங்க உள்ள கடிகாரம் பேசும்போது பாரு, மணிமுள்ளு, நொடிமுள்ளு, நிமிஷமுள்ளு எல்லாம் வந்து பேசுது. என்ன பேசுது தெரியுமா? இங்க பாரு தம்பி, ஏசாமி பிள்ளையா நீ வந்து மாறிடு, மாறினா பரலோகம் கிடைக்கும். ஏசாமி வேண்டான்னு சொன்னா நரகதான் கிடைக்கும். ஏசாமி ரொம்ப சீக்கிரத்துல வந்து வரப்போறாங்க, அதுக்குள்ள நீ நல்ல பிள்ளையா வந்து மாறின்னு சொல்லி இந்த கடிகாரம் பேசுது.

0: நாம போட்ட மனுவுக்கும் போராடின போராட்டத்துக்கும் பதில் கிடைக்க போகுது. புது எஸ்பி வந்துட்டாருல.
1: இந்த பாலத்தை இங்கிலீஷ் பாலம்னு சொல்லுவாங்க, ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க கட்டினது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் செவந்தி பாலம் ஆயிடுச்சு.
0: ஊர்க்காரங்க கொடுத்த மனுவுக்கு ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கணும்.
1: அப்பாவி ஜனங்க சார்.
0: நான் சொன்னவங்களை வர சொல்லிட்டீங்கல்ல?
1: எஸ் சார்.
2: நம்ம ஊருக்கு புது போலீஸ் அதிகாரி வந்திருக்காராம்ல.
3: இவர் வந்த பிறகு ஒரு வெடிவு உண்டாகட்டும்.
2: நம்ம ஊரு பூங்குடியையும் ஊரு தலைவர் ராசையாவையும் விசாரிக்கிறாங்களாம்ல.
4: ஐயா, நீங்க விசாரிக்கிறதுனால இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஐயா, செவ்வந்தி 12 வகுப்பு மாணவி. அப்பங்காரன் குடிச்சே செத்துட்டான். அம்மா குடிசை தொழில் செய்யறா, அதனாலதான் அடுப்பே எரியுது, பிள்ளையும் படிக்குது.
0: இது ஈவ்டீசிங் கேஸ், விளையாட்டு இல்லை.

0: அப்பா இப்பள சாமியோ ஊரே அழுதுங்கயா, புத்தவாளிய புடிங்க. இதான் செவந்தி பாலமா?
1: ஆமா சார்.
0: இங்க இன்னும் பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கா?
1: ஆமா சார், ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் வேற, நைட்ல லைட்ஸ் கிடையாது, மொத்தத்துல பாதுகாப்பு இல்ல சார்.
0: என்னையா பண்றீங்க? உடனே செக் போஸ்ட் போடுங்க
1: சார்.
0: போலீஸ் ஹைவே பேட்ரோல ரவுண்ட்ஸ் போக சொல்லுங்க
1: சார்.
2: வண்டியை இப்பங்கெல்லாம் நகர்த்த முடியாது போலயே, என்ன பண்றது?

0: இவன் எஸ்பி வெற்றியரசு இல்ல, நம்ம கதையை தோண்டிடுவானோ? கடுமையானவனாச்சே.
1: ஏமா போங்கடி, நீ செவந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டாமே, என்னாச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்லுமா.
2: ஐயா, செவந்தி எனக்கு நெருக்கமான தோழிங்கய்யா. நல்ல பொண்ணு, நல்ல படிப்பா. அவங்க அப்பாவோட கனவு அவ டாக்டர் ஆகணுங்கறதுதான். அத நிறைவேற்ற அவ நல்லா படிச்சாயா?
3: ஏன் புள்ள, அவ ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்கறத ஐயா கிட்ட சொல்லு.
2: செய்யாத குற்றத்தை செய்ததா ஊரெல்லாம் தண்டோரா போட்டு சொல்லிடுவோன்னு மிரட்டினாங்க. பயந்துட்டா அம்மானா உசுறு, கேக்கறதுக்கு அப்பாவும் இல்லைன்னு துடிச்சு போனவ கிளாஸ் ரூம்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துட்டா.
3: ஐயா, இவங்க ரெண்டு பேரும் நெருங்கின தோழிங்க பாருங்க, எது நடந்தாலும் இவகிட்டதான் பகிர்ந்துக்குவா.
1: என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் டீடைல்டா சொல்லுமா.
2: ஐயா, இந்த பாலத்துல

0: டேய் ஸ்கூல் விட்டு பசங்க வராங்க, மொத்தமா கலாய்ச்சிடலாம் பாக்குறீங்க, இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு பாரு.
1: டேய் ஸ்கூலுக்கு போய் என்னடா கண்டீங்க,
0: நாளையில இருந்து லீவ் போட்டு மாந்தா போய் மாங்கா போறீங்கடா.
2: ஒவ்வொரு நாளும் தொல்லதாங்கயா, பெரியதுரையோட பையன் அவன் பிரெஞ்சோட பாலத்துல நின்னுகிட்டு போற வர பிள்ளைங்களை கிண்டல் பண்ணி அசிங்க அசிங்கமா பேசுறத வேலையா?
3: பாஸ் பாஸ் அந்த வராங்க
0: புதுசா வந்திருக்கிற மேலக்காரமான கூட்டிட்டு ஓடிடாத, ஊரெல்லாம் தண்டோரா போட்டு
2: சொல்லிவிடுவேன். உங்களுக்கு வேற வேலை இல்ல, பிள்ளைங்களை கிண்டல் பண்றதா உங்க வேலையா? சரி,
0: என்னடா இது?

0: பணக்காரர் மகனையும் என்னையும் ஒன்னா சேர்த்து பேசுறாங்களே, செய்யாத குற்றத்தை என் மேல போட்டு விஷமுள்ள குத்துறாங்களே, அது ஊரே நம்பிட்டா என்னால தலை காட்ட முடியாது. பள்ளிக்கூடத்துல எல்லாரையும் எப்படி சந்திப்பேன்? எங்க அம்மாவும் பாவம், என் தோழி பூங்கொடி என் மேல உசிரையே வச்சிருக்கா. ஆனா நான் என் முடிவை மாத்திக்கவே மாட்டேன். நாங்க ரெண்டு பேரும் தோழிங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். யா காலையில பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதே விஷத்தை கொண்டு வந்திருக்கா. கிளாஸ்ல இருந்து திடீர்னு வெளியே போய் தண்ணி குடிச்சிட்டு வாரேன்னு சொன்னவ உள்ள வந்தா பேச முடியல. லெட்டரை காட்டினா அதுக்குள்ள வாயில இருந்து நொர நொறைய வர ஆரம்பிச்சது. டீச்சர் சார் எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. உயிரை காப்பாத்த முடியல. பள்ளிக்கூடமே அழுதுச்சியா.
1: அந்த பொண்ணு சாவுக்கு காரணமா இருந்தவங்களுக்கு என்ன நடந்தது?
2: நான் வந்து ஜாயின் பண்ண டைம் சார் ஒருத்தனை புடிச்சு உள்ள போட்டுருக்கு, மத்தவங்க வெளியில தான் இருக்காங்க.
3: இந்த ஏடிஓக்கே எல்லாம் தெரியுங்களே, ஒரு பழைய ஆளுதானுங்களே.
4: ஐயா பெரிய இடம், கை வைக்க பயந்தாரு அந்த எஸ்ஐ. பெரிய துறைன்னா இந்த ஊருக்கே.
1: பெரிய துறை யாரியா? பெரிய பருப்பாவ சொல்றதுக்கு வெக்கமா இல்ல?
3: ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன், இந்த கட்டையில உயிர் இருந்தா என்ன போனா என்ன? தப்பு செஞ்சவன் செல்வாக்கு உள்ளவன், அப்பாவைய பிடிச்சு உள்ள போட்டாங்க. செவ்வந்தி சாவுக்கு காரணமானவன் அந்த அனிக்கா சார்.
1: எங்க அவன்? என்ன திருடா உனக்கு? நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தெரு தெருவா இழுத்துட்டு போனா உன்ன மாதிரி பசங்களுக்கு புத்தி வரும்.
5: வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட விளையாடாத. நான் பெரிய துறையோட பையன்.
1: பெரிய துறை பையன்? பெரிய பருப்பா.

இருக்கிறாங்க ஸ்கூல்ல, இன்னும் அம்மா அப்பா வந்து நம்ம மேல வந்து பாசமா வந்து இருக்கிறாங்க. ஆனா பாத்துக்கோ, உலகத்திலே பெரிய அன்பு, உலகத்திலே நம்ம மேல ரொம்ப பாசம் வந்து வச்சிருக்கிறது யாரு தெரியுமா? இயேசு சாமி தானா.

பழைய கதவு பக்கத்துல உட்கார்ந்து தட்டிக்கிட்டே இருக்காங்களாம். தட்டி எதுக்காக தெரியுமா? உள்ள வந்து நம்மள நல்ல பிள்ளையா மாத்துறதுக்கு, நமக்கு தேவையான பாதுகாப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு. ஆனா பாத்துக்கோ, நீ இயேசாமி பிள்ளையா மாறிட்ட, உலகத்துல நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, இயேசாமி வந்து தட்டுற சத்தம் வந்து அவங்களுக்கு வந்து கேட்கவே இல்லை. இப்ப இந்த பாட்டு எப்படி தெரியுமா, இயேசு சாமியே பேசுற மாதிரி. இயேசாமி என்ன சொல்றாங்க தெரியுமா, எப்பா நான் கதவை தட்டுறேன், நீ எனக்கு இருதய கதவை திறந்து இடம் கொடுத்தனா நான் உள்ள வந்துருவேன், உள்ள வந்து உனக்கு நல்ல பாதுகாப்பை கொடுப்பேன், நல்ல வந்து ஒரு சுகத்தை கொடுக்கிற டாக்டரை போல இருந்து உதவி செய்வேன், நல்ல வந்து ஒரு ஃப்ரெண்டை போல இருந்து உனக்கு நல்ல ஆலோசனை எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லி இயேசாமி வந்து சொல்றாங்க. பார்க்கலாமா?

பணம் வச்சிருந்தாலே வித்தியாசமா அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லி வந்து ஆசை வந்து வரும். அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு நல்ல வீடு கட்டலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. நமக்கு கூட வந்து ஆசை தானே, கூரை வீட்டுல இருந்து இருந்தா மாடி வீடு கட்டணும்னு ஆசை. அதுல ஒரு கையில பணம் இருந்தா சொல்ல வேண்டுமா, பெரிய பங்களா கட்டுன்னு சொல்லி அந்த அன்னச்சிக்கு வந்து ஆசை வந்துச்சான். இடத்தை தேடி தேடி இங்க அங்க எங்கெல்லாமும் வந்து போய் பார்த்தாங்க. கடைசியில் ஒரு இடத்தை செலக்ட் பண்ணாங்க. ரெண்டு பக்கமும் நல்ல மணல் வந்து இருந்துச்சு. அந்த மணலுக்கு நடுவில் வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சு வீட்டை கட்டுறது வந்து முடிவு பண்ணாங்க. வீடுலாம் கட்டியாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, விருந்தெல்லாம் வச்சாங்க, விசேஷம்லாம் நடந்துச்சு. திடீர்னு வந்து அப்படியே வானத்தில் மேகம் வர ஆரம்பிச்சிச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, வெள்ளம் பயங்கரமாக வந்துச்சான். அந்த வெள்ளத்தில் வீடு வந்து அப்படி அடிச்சுட்டு வந்து அந்த தண்ணி அடிச்சுட்டு வந்து போயிடுச்சான். ஏன் தெரியுமா, இந்த அண்ணாச்சி நல்ல இடம்னு செலக்ட் பண்ணது எது தெரியுமா, ஒரு ஓடையில் அது தண்ணி போகும் பார்த்தியா, மணலில் வந்து அப்படி வீடு கட்டினு வச்சாங்களாம். யாராவது அப்படி கட்டுவாங்களா, இந்த கதை யார் சொன்னது தெரியுமா, இயேசு சாமி. யார் யாரெல்லாம் இந்த சண்டே ஸ்கூலில் அக்கா மாதிரி சொல்கிறது, அன்னை மாதிரி சொல்கிறது இதெல்லாம் வந்து கேட்டு நல்ல பிள்ளையாக வந்து நடந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் தண்ணியே அடிக்காத பாறை மேலே வந்து வீடு கட்டின மாதிரியாம். ஆனால் யார் யாரெல்லாம் கதை சொல்கிறது வசனம் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு மறந்து போயிடுறாங்களோ அவங்க இந்த அண்ணாச்சை போல வந்து அவங்களுக்கு வந்து புத்தி இல்லாதவங்களாம். நீ யாரை போல

கைடு யூஸ் பண்ணுறோம், கோனார் கைடு, ஸ்காலர் கைடு, இந்த மாதிரி நிறைய கைடு வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் இன்னொரு கைடை வந்து உண்டு பார்த்துக்கோ, இது வந்து இந்த மாதிரி கைடுனா இல்லை, அது இயேசு சாமி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து கைடா. ஏன்னா அவர் வந்து நம்ம உலகத்தில் இருக்க வரைக்கும் சந்தோஷம் கொடுப்பாரு, சமாதானம் கொடுப்பாரு, அதுக்கடுத்து பரலோகத்துக்கு நேரம் வந்து கூட்டிகிட்டு போவார், நல்ல ஆலோசனை வந்து கொடுப்பாரு. பார்க்கலாமா?

டமடமடம் டமடமடம் இடியின் ஓசை கேட்கிறது. ஓ டமடமடம் டமடமடம் வானில் அதிசயம் நடக்கிறது. ஓ டமடமடம் டமடமடம் இடியின் ஓசை கேட்கிறது. ஓ டமடமடம் டமட

0: டமடமடம் டமடமடம் டம் டக்கு டம் டக்கு டம் டம் டம் ஓ டமடமடம் டமடமடம் டம் டக்கு டம் டக்கு டம் டக்கு டம் டம் டம்.
1: குச்சி முட்டை தானே?
2: ஆமா பாட்டி.
1: தரேன் இருங்க. இந்தாட இந்தாட இந்தாமா காஸ்தா குடுத்தாயி. சரியா போச்சு. வாமா நம்ம கடைக்கு ஜாமா வாங்க வந்தியா?
3: ஆமாக்கா.
1: ஆமா உன் மவ 10ஆம் வகுப்பு பரிட்சை தானே எழுதியிருந்தா?
3: ஆமாக்கா. அவளுக்கு ரிசல்ட் வரப்போகுது. அத நினைச்சு பயப்படுற பயம் என்னங்கிறீங்க? வீட்டுக்கு வந்து பாருங்களேன், ஒரே பொலம்பலாதான் இருக்கும்.
1: பாவம்மா, பிள்ளைங்களுக்கு இது முக்கியமான கட்டம் இல்லையா? 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பரிட்சையில எல்லாம் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணாதானே அதுங்க அடுத்தாப்புல நல்ல பாடம் எடுத்து படிக்க முடியும். அதனாலதான் ரிசல்ட் எல்லாம் பயப்படுதுக.
3: நீங்க சொல்றது சரிதான்க்கா. ஆனா எனக்கு அவ நிறைய மார்க் எடுக்கணும்லாம் இல்ல, ஏதோ பாஸ் பண்ண போதும்னு இருக்கு. ஏன்னா அவ படிப்புல கொஞ்சம் டல்லு தானக்கா?
1: அது சரிம்மா. எல்லா வரலும் ஒண்ணு போலயா இருக்கு. ஒன்னு பெருசாவும் ஒன்னு சிறுசாவும் தானே இருக்கு. அது மாதிரிதான் படிப்பு விஷயத்திலயும். சிலதுங்க நல்லா படிச்சு மார்க் எடுக்குதுங்க, சிலது எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏறவே மாட்டேங்குது. என்ன செய்யறது? கடவுள் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கறாரோ அது தனமா கிடைக்கும்.
3: ஆமாக்கா, நானும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டேன். இனிமே அவர் விட்ட வழின்னு நாம அமைதியா இருந்துட வேண்டியதுதான். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தாமலக்கா போயிடுவான்?
1: அது எப்படிமா போவான்? மனுஷனை விடு, கடவுள் ஒரு மரத்தை நட்டுட்டா அது கனி குடுக்கற வரைக்கும் அதுக்கு தண்ணி ஊத்துறது, பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, இப்படி எல்லா வேலையையும் கரெக்டா செய்வாருமா. ஆனா அவர் எப்ப தண்ணி ஊத்துவாரு, எப்படி தண்ணி ஊத்துவாருங்கிற விவரம் எல்லாம் நம்ம மூளைக்கு எட்டவே எட்டாதுமா. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியாமா?
3: சரிங்கக்கா. இந்த லிஸ்ட்ல இருக்கிற சாமான் எல்லாம் போட்டு வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்.
1: சரிம்மா.
3: சரி.
4: என்ன சார், உங்க பொண்ணுக்கு நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னு சொன்னீங்க, உங்க முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்ல.
5: என்ன மாதிரி ரியாக்ஷன் வேணுங்கறீங்க?
4: இல்ல சார், இந்த காலத்துல பிள்ளைகளை விட பெத்தவங்க தான் ரிசல்ட் வரும்போது ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. உங்ககிட்ட எந்த டென்ஷனும் காணுமே, அதான் கேட்டேன்.
5: நான் எதுக்கு சார் டென்ஷன் ஆகணும்? என் மகளுடைய கெப்பாசிட்டி எனக்கு நல்லாவே தெரியும். அவளுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் ஓரளவுக்கு யூகிச்சிட மாட்டேனா
4: சார்? இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இதுதான் ஃபேக்ட். சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, தான் பிள்ளைங்களை பத்தி கொஞ்சமும் புரிஞ்சுக்காம ஒரு பாடத்துல ஃபெயில் ஆனா போதும், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க. பிறகு வாழ்நாள் பூரா அந்த பிள்ளைங்க அப்செட் ஆகி உருப்பிடாமலே போயிருவாங்க. பிள்ளைங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்கள தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி கொண்டு போறான் பாருங்க, அவன் தான் சார் நல்ல அப்ப.
5: அது சரி,

0: என்னடி இப்படி குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் லாந்திக்கிட்டு இருக்க?
1: பயமா இருக்குமா? அம்மா நான் பாஸ் ஆயிடுவேனா?
0: நேத்துல இருந்து நீயும் இதையே தான் கேட்டுட்டு இருக்க. நானும் நீ பாஸ் ஆயிடுவே பாஸ் ஆயிடுவேன்னு அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாம ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத வெளியில யாராவது பாத்தாங்கன்னு வெயி பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைச்சுக்குவாங்க.
1: என்னமா நீங்க, நான் பாஸ் ஆவேனா இல்லையா சொல்லுங்கம்மா.
0: எடி என் உயிரை வாங்காத, உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் நெட்ல ரிசல்ட் பாத்துட்டு வரேன்னு சொன்னல, முதல்ல அத செய்.
1: சரிமா, நான் மஞ்சு வீட்டுக்கு போய் பாத்துட்டு வந்துடுறேன்.
2: ரெனிஷா, அத நீ போன்ல கேக்கலாம் இல்லையாமா? உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் தான் அவளுக்கு தெரியும்ல?
1: தெரியும்பா, ஆனா எனக்கு பயமா இருக்குப்பா. நான் நேர்லயே போய் பாத்துட்டு வந்துடுறேனே.
0: அவ இஷ்டத்துக்கு விடுங்க, அவ போயிட்டு வரட்டும்.
2: சரிமா, நீ போயிட்டு வா.
1: வரேன்பா.
2: அவள அனுப்பிட்டு வா.

0: வாரேனி உள்ள வா.
1: நெட்ல ரிசல்ட் பாத்துட்டியா?
0: பாத்துட்டேன். என்ன மஞ்சு ஒரு மாதிரி இருக்க? நீ எனக்கு ஒண்ணும் இல்லடி, நான் பாஸ் ஆயிட்டேன். ஆனா
1: ஆனா என்னடி,
0: நீதான் ஃபெயில் ஆயிட்ட. ரொம்ப சாரிடி.
1: என்னடி என் நம்பர் நல்லா பாத்தியா?
0: ஆமா ரேணி நல்லா பாத்துட்டேன்.
1: அழாதடி, பிளீஸ் டி, அழாத அழாத ரேணி, அழாத பிளீஸ் டி, அழாத அழாத. அடுத்த வாட்டி பாஸ் ஆயிடலாம் ரேணி, அழாதடி.
0: நான் போயிட்டு வர மஞ்சு.
1: Thank you.

0: என்னது, ரெனி மெசேஜ் பண்ணிருக்கா? I'm going to heaven. Bye, Manju. ஏன் இப்படி எழுதியிருக்கா? ஒருவேளை தற்கொலை. ஐயோ,
1: என்னங்க புள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல, கொஞ்சம் போய் பாத்துட்டு வாங்களேன்.
2: ஏன் ஆத்திரப்படுற? போற இடத்துல அவ ஃப்ரெண்ட்ஸும் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பா, இப்ப வந்துருவா, கொஞ்சம் பொறுமையாரு.
1: இல்லங்க, அவ அந்த மாதிரி யார் வீட்லயும் உட்காந்து கதை அடிக்கிற ஆள் இல்லங்க. அதான்
2: என்னம்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, கொஞ்சம் பொறுமையாரு.

0: ஆண்டி ஆண்டி, என்னமா என்னாச்சு?
1: என்னமா என்ன?
0: உங்க ரெனிஷா.
2: என் ரெனிஷாக்கு என்னாச்சு சொல்லுமா, என்னாச்சு?
0: அவ ஃபெயில் ஆயிட்டா ஆண்டி.
1: அது இருக்கட்டும்மா, இப்ப அவ எங்க?
0: அது தெரியல அங்கிள், அழுதுகிட்டு இங்க வீட்டு விட்டு போயிட்டா. இப்போ ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கா அங்கிள்.
1: என்னமா கொடுத்திருக்கா?
0: ஐ அம் கோயிங் டு ஹெவன், நான் மோட்சத்துக்கு போறேன்னு கொடுத்திருக்கா அங்கிள்.
1: என்னது அப்படி அனுப்பியிருக்கா? நான் இப்ப என்ன பண்ணுவேன்?
3: மூன்று பேர்கள் மறிக்கக் கூடாது, இது என்ன கொடுமை? மதம், குலம் என்று சொல்லி வீணாக மூன்று உயிரை அளிக்கிறார்களே ஆண்டவரே, சுவாமி, வேண்டும் சோதனை என்னதற்காக இப்படி அழைக்கிறேன்?

0: என்ன, மூன்று பேர் மறைத்து விட்டார்களா? என்ன தானே மறைத்து போனார்கள்? ஐயோ ஆண்டவரே, எல்லாம் புதுமையாக இருக்கிறதா?
1: ஆமா ஐயா, புதுமையான வாழ்க்கை, எவ்வளவு அழகான இயற்கை காட்சிகள். இங்கிருக்கும் மனிதர்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. ஐயா, இந்த வாழ்க்கையை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கிறது.
0: அப்படியா? நீ உன்னை போல ஒரு நல்ல நண்பியைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். நீ எனக்கு கிடைத்தது மிகவும் பிரயோஜனமா இருக்கும்.
1: ஆமா ஐயா, நீ அவர்களின் சரீர தேவையை சந்திக்கும் போது நான் அவர்களின் ஆத்மீக தேவைகளை பார்த்துக் கொள்கிறேன்.
0: அதுவும் நல்லதுதான். என்ன இந்த அப்பாவை காணும், இவ்வளவு நேரமா நாம நிற்கிறோம். அந்த அப்பா வரார். அப்பா, அப்பா.
2: ஐயா வந்துட்டியாமா? எப்படி வருவ, எப்படி வருவேன் நாங்களும் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இப்பதான் இந்த வேலூரிலேயே வெளிச்சம் வர போகுது.
0: அப்பா, இவன் நம்பி, பெயர் ஹனி ஹாங்காங், நம்மளோட சேர்ந்து ஊழியம் செய்ய போகிறாவாம்.
2: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். தேவனின் சுவிசேஷத்தை இங்கேயும் சொல்வது மிக மிக முக்கியம். வாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போவோம்.
0: அப்பா,
2: இங்க பாருமா, இந்த பிறகால வயிற்சாலை கற்றதை நீ கைவிட்டாது. ஏன்னா கடவுள் நம்ம குடும்பத்தையே இந்த வைத்திய சிலைக்கு தாமா அழைச்சிருந்தாரு. உங்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க.
0: கவனிக்காமல் போய்விட்டேனே. ஐயோ,

0: மருத்துவமனை கட்டி முடிப்பேன். இவ்வளவு போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கை நடக்கிறது.
1: ஜீவ புஸ்தகத்துல யார் யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லியும் அந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்கோம். இன்னும் பாத்துக்கோ, யார் யாரெல்லாம் ஏசாமி வந்து ஏத்திருக்காங்களோ அவங்க பேர்லாம் அந்த புத்தகத்துல வந்து வருமா. ஏசாமி பிள்ளை இல்லைன்னா அவங்க பேர் அந்த புத்தகத்துல வந்து இருக்காது. ஒன்னு பாத்துக்க, என்ன முக்கியமான விசேஷம்னா, யாரு பேர் அந்த புத்தகத்துல வந்து இருக்குதோ அவங்களதான் பரலோகத்துல நல்ல சந்தோஷமான இடத்தை வந்து ஏசாமி வந்து கொடுப்பாங்க. அதுல நம்ம அங்க போகும்போது ஏசாமி வந்து தூதர்கள்லாம் அந்த புத்தகத்துல தேடி தேடி வந்து பார்ப்பாங்க. நம்ம பேரு இல்லைன்னு வச்சுக்கோ, நரகத்துல தூக்கி வந்து போட்டுருவாங்களாம். உன் பேர் அந்த புத்தகத்துல வரணும்னா இன்னைக்கே ஏசாமி பிள்ளையா மாறணும்.

சைக்கிளில் ரொம்ப ஸ்பீடாக நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டுவாங்க. கார் போதுன்னு வச்சுக்கோ, காரை கூட வேகமாக போய் வந்து முந்திடுவாங்க. ரெண்டு தம்பிமார் பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த அண்ணாச்சி போயிட்டு இருந்த போயிட்டு வேகமாக போனாங்க. டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு, திரும்பி பார்த்தா ஒரு பள்ளத்தில் விழுந்து கிடந்தாங்க. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஏசாமியோட வசனம் தான் நம்ம வாழ்க்கைக்கு வந்து வெளிச்சமா. அந்த வசனத்தின்படி வந்து நடந்தா நமக்கு வந்து நல்ல ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குமா? வசனத்தின்படி வந்து நடக்கலன்னு வச்சுக்கோ, அந்த அண்ணாச்சி பள்ளத்தில் விழுந்து கிடந்த மாதிரி நாமும் ஏதாவது வந்து ஆபத்துங்கிற பள்ளத்தில் வந்து விழுந்துருவோமா?

0: எங்கடா போயிருந்த?
1: ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா.
0: என்ன பிரச்சனை?
1: மேத்ஸ்க்கு காசு கொடுக்காம போயிட்டாங்க, அதான் போட்டு அடிச்சிட்டேன்.
0: சரி.

0: ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு காலையில மேட்ச்சா? மறக்காம
1: ஞாயிற்றுக்கிழமை வேற சீக்கிரமா சர்ச்சைக்கு வர போகணும்.

0: பதிமூன்றாம் அதிகாரம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்காலுகளில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பரவடிக்கும் பதறை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்கும் பாவிகள் நீதிமன்றின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அறியும்.
1: அப்பா பிதாவே சௌசரம், அன்பின் பிதாவே சௌசரம், நாளை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்க மூணு பேரும் இந்த நாளில் வழிநடத்துக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நல்லபடியை படிச்சு பரிசு நலமாக எடுக்கணும் ஆண்டவரே. எங்க அம்மா சுகத்தை தான் ஆண்டவரே. எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையும்

0: ஞாயிற்றுக்கிழமை காலையில சீக்கிரமா சர்ச்சைக்கு போக வேண்டாமாமா? என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இல்லப்பா கொஞ்சம் வேலை இருக்கு.
0: அதுதான் சர்ச்சை குளத்துல ஒரு வீட பாக்கலாம்னு சொன்னேன். சரி அப்ப நான் முதல்ல கிளம்பி போறேன், நீங்க பின்னாடி வாங்க.

할렐루야.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும், யுனைடெட் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த ஆண்டு ஆரம்பம் முதலே என்னை தொலைபேசியிலும் நேரடியாகவும் அநேகர் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட வார்த்தை என் உள்ளத்தை பரவசமடைய செய்தது. ஒருவேளை என்ன கேட்டார்கள் என்று சொல்லி தெரிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறீர்கள் அல்லவா? அவர்கள் கேட்டது என்னவென்றால், இந்த ஆண்டு யூவிபிஎஸ் பாடல்கள் எப்பொழுது வெளிவரும், யூவிபிஎஸ் விசிடி எப்பொழுது வெளிவரும் என்று சொல்லி கேட்டார்கள். அதை கேட்டவுடனே எந்த அளவுக்கு யூவிபிஎஸ் பாடல்களும் செய்கைகளும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்பதை நினைத்து நான் உண்மையிலேயே ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை செலுத்துகின்றேன். இந்த ஆண்டு நீங்க பாடலை கேட்க ஆர்வமா இருக்கிறது எனக்கு தெரியுது. பாடல்களை இயற்றினவர்களும், பாடல்களை பாடினவர்களும், இசை அமைத்தவர்களும், குறிப்பாக விசிடிக்கு தன்னுடைய நேரத்தையும் தாளந்துகளையும் இதில் வெளியில கொண்டு வந்த ஒவ்வொருவரையும், இந்த விசிடிக்காக இடத்தை கொடுத்த அனைத்து நண்பர்களையும் யூவிபிஎஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு பாடலுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை பாக்கியவான்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான். அந்த தலைப்பை மையமாக வைத்துதான் அநேக பாடல்கள் எழுதியிருக்கிறோம். இந்த பாடல்கள் உங்களை உற்சாகப்படுத்தும். இந்த பாடலை கேளுங்க, இதனுடைய விசிடியை பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேல இந்த பாடலுடைய வரிய உங்க வாழ்க்கையில இதை கடைபிடிக்கும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் மாறுவோம். நீங்கள் பாக்கியவான்களாய் மாற தேவன் தாமே உங்களை

0: போயிருச்சு, இனிமே நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் வரும். என்ன அவசரம்?
1: பட்டணத்துக்கு போகணும். வந்தோம்ல, அந்த ரயில் நிப்பாட்டான, அந்த போயிருச்சா?
0: அப்படி எல்லாம் நிறுத்த முடியாது. என்ன பஸ் நினைச்சியா? வா வா, இங்க வா, இங்க வா, இங்க போ முதல்ல, போ முதல்ல.
2: ஆமா,
0: எங்க போகணும்?
2: பட்டணத்துக்கு போகணும்.
0: அதுக்கு காலாளத்துல வரணும். ட்ரெயின் போயிருச்ச, இனிமே என்ன பண்ண முடியும்?
2: நீ யாரியா? வெள்ள சுக்கா ஓட்டு.
0: ஏய், என்ன யாருன்னு கேக்குற? இந்த ஸ்டேஷன் மாஸ்டர். ட்ரெயின் நில்லுன்னு அனுக்கி போனா போகும். என்ன நினைச்ச நீ?
2: ஸ்டேஷன் மாஸ்டரா? டீ மாஸ்டர் கேள்விப்பட்டிருக்கேன், பொரோட்டா மாஸ்டர். அது என்ன ஸ்டேஷன் மாஸ்டர்?
0: யோ, அதையா ஸ்டேஷன் மாஸ்டரியா? இந்த ஸ்டேஷனுக்கே நான் தான் கண்ட்ரோல். ட்ரெயினுக்கு நான் நிறுத்தினா நிக்கும், போனா போகும். சரி, இப்ப என்ன வேணும் உனக்கு?
2: நாங்க பட்டணத்துக்கு போகணும்.
0: நாளை காலையில 10 மணிக்கு போகலாம். போயிட்டு வா.
2: போயிட்டு வா. 10 மைல் யோ நில்லியா? 10 மைல் சவட்டி சவட்டி நடந்து வந்திருக்கான். ஐயா, ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா, ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா.
0: ஏய், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
2: அப்படியே இந்த ஒக்கமா தூங்கிட்டு போயிடுறோமையா நாளைக்கு காலையில?
0: போங்க போங்க போங்க போங்க.
2: மாடா மருமகனே.
3: ஏமாமா, என்ன மாமா இந்த ஆளு இந்த பேச பேசுறான்?
2: உர்றா உர்றா.
3: ஆ, உட்கார் மாமா.
2: யாரா மருமகனே?
3: யாரும் தெரியல மாமா, கோலாக்கலாம் போட்டு வந்திருக்கான். ஏ மாமா,
2: அண்ணா கோலா போட்ட வரேன். வணக்கம்.
4: வணக்கம்.
2: எந்த ஊருக்கு போறிய?
4: சென்னை போறேன்
3: மாமா. நம்ம மாதிரி போறோம் போல இருக்கு
2: மாமா. விட்டுறாத, அவனை பாத்துக்கிட்டே இரு.
3: சரி மாமா, பின்னாடியே ஓடி போய் ரயில்ல ஏறிட வேண்டியது அன்னைக்கு.
2: ஐயா, கோலா போட்ட வரேன்.
4: சொல்லுங்க.
2: பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கிய. எத்தனாவது படிச்சிருக்கீங்க?
4: நான் எம்பிஏ படிச்சிருக்கேன்.
2: இது எம்பிஏவா?
3: ஒன்றும் புரியல மாமா.
2: ஒரு 3 ஆப்புக்கு மேல இருக்குமா?
4: உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னா அது ஒரு 10-12க்கு மேல.
2: 10-க்கு மேலயா?
3: ஆமா, புரியபடி ஓடி வச்சிருக்காரு மாமா. பார்த்தாடி எட்டியே உட்காந்துக்கிறேன் மாமா. புரிய படிப்புலாம் படிச்சிருக்காரு.
2: கேரா மருமானே, நான் வந்து தூங்குறேன்.
3: மாமா, தூங்காம ஒழிச்சிரு மாமா. ஏற்கனவே ஒரு ரயில் போயிருச்சுல, தூங்கி கீங்கி ஏதாவது ரயில விட்ட செத்தனி. மாமா, அந்த ஆள் தூங்குற மாதிரி உட்காந்துருக்கான். நான் போய் கேட்டு வந்துடுறேன்.
2: எத்தனை மணிக்கு வருதுன்னு
3: கேட்டு இந்த வரேன் மாமா.
5: ரயில் எத்தனை மணிக்கு வருங்க?
0: நாளை காலையில 10 மணிக்கு வரும்யா.
5: சரிங்க.
6: பட்டாணி சுண்டல், பட்டாணி சுண்டல், சூடான பட்டாணி சுண்டல்.
3: வாங்கி கொடு மாமா.
2: வாங்கடா, வாங்கடா,
3: வாங்கி கொடு மாமா. இடு மாமா, இடு மாமா.
6: பட்டாணி சுண்டல், பட்டாணி சுண்டல், சூடான பட்டாணி
3: சுண்டல். கொடுங்க கொடுங்க, 4 பாக்கெட் கொடுங்க மாமாவுக்கு. சேர்த்து கொடுங்க, கொடுங்க.
6: மோடி
3: அப்பா, நிறைய கொடுங்க, நிறைய கொடுங்க.
2: போதும், எத்தனை? ஆ
3: ஆ ஆ ஆ.
2: மெதுவா, ஒன்னதா தின்னு.
3: இருக்கு மாமா, இருக்கு மாமா. இந்த நிறைய இருக்கு மாமா.
2: சரி சரி, இந்தா தின்னு.
5: குடு மாமா,
2: சாப்பிடு மருமானே, நல்லா சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. செத்த தூங்கட்டா.
3: இரு மாமா, இரு மாமா, ஒரு நிமிஷம்.
5: ஐயா.
0: ஏய், என்ன?
5: ரயில் வந்துரும்ல?
0: நாளை காலையில 10 மணிக்கு தானே வரும் சொன்னேன். அதுக்குல என்ன அவசரம்?
5: சரிங்க சரிங்க,
0: போ போ.
6: காபி காபி காபி காபி, சுக்கு காபி
3: மாமா.
6: நிறைய
3: குடிக்கணும். நீ 4 குடியா? போதும் போதும் போதும் போதும் போதும்.
2: என்னடா மாம உனக்கு கொஞ்சோண்டு விடுறா
5: பேச
2: கொஞ்சோண்டா
5: கடல அந்த இதுல ஏதாவது இருக்கும் பார்த்து அதை தின்னு
2: எறும் பாக்கெட் தானே இருக்குது இறா இறா துண்டு விழுந்துச்சுரா
5: மாமா இங்க இரு மாமா இந்த வந்துடுறேன்
2: விட்டுறாத விட்டுறாத
5: நினைக்கிறேன் வீட்டுல சண்டை தெரியல மாமா இவ்வளவு கோபப்படுறா இருந்தாலும் வீட்டுல பொண்டாட்டி அடி வாங்கிருப்பாரோ
2: இருக்கும்
5: தெரியல மாமா சரி இருக்கட்டும் பாப்போம்மா மாமா தூங்கிறாதையா
2: இல்லை மாமாவுக்கு வயசாகிச்சுரா தூங்குறேன் நீ பார்த்துக்க
5: சரி தூங்கு தூங்கு தூங்கு தூங்கிக்கிட்டே இருந்தா போய் கேட்டு வந்துடுறேன்
0: தயவு செஞ்சு உன்னிட்ட சொல்றேன்டா எத்தனை தடவை விடா உனக்கு சொல்றது இந்த மாதிரி நீ பத்து பேர் வந்தியனா என் பொழப்பு என்னடா ஆகுறது டேய் நான் மகா கோவக்காரன் இன்னொரு முறை சொல்றேன் பேசாம போய் பாடு நாளை காலையில பத்து மணிக்கு வரும்
5: எந்திரிச்சு அங்கிட்டு படியா ஏன் சேர்ல நீனு படுக்கிற பக்கத்துல
2: போடா இந்த புளிச்சோ தர்ற திம்போ
5: எடுமாமா சாப்பிடுமாமா
2: தின்றா மர்மான
5: தூங்கிட்டே திங்காதையா
2: தின்னு தின்னு நீ கொஞ்சம் தின்னு சரி மாமா தூங்கட்டா
5: சரி சரி தூங்கி தொலை
2: முழிச்சே இருப்பியா
5: முழிச்சுக்கிட்டே இருக்கேன்
2: கண்ணை விழிப்பா வச்சுக்க
5: சரி வச்சிருக்கேன்
2: சரி ஓகே
5: முழிச்சுக்கிட்டே இருக்கிறேன் மாமா பயமா இருக்கு மாமா இன்னும் மாமா பேய் சவுண்ட் எல்லாம் குடுக்குற நீ
2: காதை பொத்திக்கணா மாமா
5: சும்மா இருமாமா பயமா இருக்குது அந்த ஆளுங்க வேற தூங்கிட்டு கிடக்குறானுங்க நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற
2: காதை பொத்திக்க
5: சரி எல்லாம் தூங்குறாங்கள அந்த அளவு கேட்டோம்
0: என் தூக்கம் போச்சு
5: யோ மாமா யோ பொழுது விழுந்து எந்திரியா
2: முடிச்சிச்சா முடிச்சிச்சா
5: எந்திரியா எடியா
2: மருமானே
5: யோ என்னையாது
2: வகுத்த கலக்கிற மாதிரி இருக்கு
5: எனக்கு கூட குடுக்காம தின்னுட்டியாங்க இந்த நேரத்துல எஞ்சி போறாரு ரயில் போய் என்ன பண்றது நாளைக்கு சித்தம்மா வீட்டுக்கு போக முடியாது
7: மாமா
0: போனும்
5: இந்த டிக்கெட் மாமா இருக்கு காசை நீ குடு மாமா
2: அட பாவி நைட்டு வாங்கினியா அம்பட்டு காசையா
5: யோ அது எனக்கு தீர்ந்தீங்க குடுக்கறலையா நீ
2: அட பாவி அம்பட்டியமா வாங்கி
5: தின்னுட்டா அம்பட்டியும் வாங்கி தின்னுட்டா மாமா
2: ஐயா வெள்ள சொக்கா ஓட்டவரே ஒரு நாளைக்கு விட்டுருங்க நாளானைக்கு கொடுத்துறேன்
0: நானு ஐயா இது என்னடா நினைச்சுக்கிட்டிய இப்படி எல்லாம் கடன் கொடுத்தலாம் போக முடியாதுரா இருந்தா போகணும்
2: வீட்டு கல்யாணம் ஐயா
8: இந்த நாடகத்தில் வந்த கதாபாத்திரம் ஆயத்தம் இல்லாமையால் தங்களின் பயணத்தை தொடர முடியாமல் போய்விட்டது. இன்று நாம் எப்படி இயேசு கிறிஸ்து இன்று வந்தால் அவரோடு செல்வதற்கு

நம்ம எல்லாம் எதுக்காக ஏசாமி பிள்ளையா வந்து இருக்கும் தெரியுமா? பரலோகத்தை வந்து ஏசாமி நமக்கு தருவாங்க, உலகத்துல இருக்கும் போதும் சந்தோஷத்தை கொடுப்பாங்க, அதுக்காகத்தான். இங்க சின்ன பிள்ளைங்க வந்து பாடுறாங்க பாரு, அதாவது பரலோகத்துக்கு போன பிறகு வந்து பாடுறாங்களாம். எப்படி பாடுறாங்களா தெரியுமா? சுத்தி சுத்தி வந்து பாக்குறாங்க, இயேசு சாமி வந்து பக்கத்துல வந்து இருக்கிறாங்க, எங்க பார்த்தாலும் லட்சக்கணக்கான தேவதூதர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் வந்து தாங்க முடியல, தலையில வேற ஒரு கிரீடம் வச்சிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் தெரியுமா? சாப்பிடறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? மன்னா கொடுத்துருக்காங்களாம். மன்னானா என்ன தெரியுமா? தேனீட்ட பணியாரம் போல ருசியா கொடுக்குமா. பணியாரம்னாலே நல்ல ருசியா தான் இருக்கும், அது வேற பணியாரத்தை வந்து ஒரு தேன் உள்ளுக்குள்ள போட்டு குழப்பி குழப்பி வந்து சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும். அந்த சாப்பாடு தான் பரலோகத்துல வந்து கொடுக்குறாங்களாம். அதை நம்ம சாப்பிட போலாமா?

படுற கஷ்டங்கள், இந்த வேர்வை சிந்தி உழைக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து யாருன்னு சொன்னா, அந்த காலத்துல பிசாசு வந்து ஏவாளை வந்து ஏமாத்தினதுனால, பிசாசு நினைச்சபடி ஏவாளும் ஆதாமும் வந்து செஞ்சிட்டதுனால. இப்ப பாக்குறோம் அந்த காலத்துல ஏவாளையும் ஆதாமும் ஏமாத்துறான் பாத்தீங்கன்னா பிசாசு. இந்த காலத்துலயும் நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியில முயற்சி பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறான் பாருங்க. இந்த காலத்துல இந்த சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க எல்லாம் ஏமாத்துறதுக்கு அந்த பிசாசு வந்து சினிமா உருவில வந்து ஏமாத்துறானாம். பாரு, சினிமா நம்முடைய உள்ளத்தை வந்து கெடுக்குது, இருதயத்தை வந்து கெடுக்குது.

0: உலகத்தில் வந்த நல்ல செய்தியை அறிவிப்பதற்காக அநேகர் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்ததை சரித்திரம் காட்சி சொல்கிறது. அந்த வரிசையே தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் மருத்துவ சேவையில் ஈடுபட்டு சரீர நோயிலிருந்தும் பாவநோயிலிருந்தும் பெண்களை மீட்டுக் கொள்ளும் பணியில் தன்னை முழுமையாய் இயேசுவுக்கு அர்ப்பணித்த வாழ்வு பெண்ணை ஐயா காடா ஆவரணம் சொன்னால் அது வெளியாக
1: ஐயா, அமெரிக்காவில் இருந்து வரும் கப்பல் வந்து விட்டதா?
2: ஆ, வந்து விட்டது.
1: அப்படியா? ரொம்ப நன்றி ஐயா.
3: அழகா இருக்க தெரியுமா? இப்படி உன்னை பார்க்க நான் கொடுத்து வச்சிருக்கோம்மா.

சொன்னாங்க. சில வித பாதையில விழுந்துச்சான், சில வித நல்ல ஒரு பாறை நிலத்துல விழுந்துச்சான், சில விதைகள் வந்து முள்ளுக்குள்ள விழுந்துச்சு, சில விதைகள் நல்ல நிலத்துல வந்து விழுந்துச்சான். இப்போ இந்த கதையை யார் சொன்னது தெரியுமா? இயேசுசாமி வந்து சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? யாரெல்லாம் இயேசுசாமி வசனத்தை வந்து கேட்டு பலன் கொடுக்கறாங்களோ அவங்கெல்லாம் வந்து நல்ல நிலத்தை போல உள்ள விதையாம். நாம கூட இயேசுவாமியோட ஆசை என்ன தெரியுமா? நம்மளாம் இயேசுவாமி பிள்ளையா வந்து வாழ்ந்து நாம நம்முடைய வாழ்க்கையும் நல்லா அமைச்சுக்கிட்டு நம்ம நிறைய பேர் வந்து இயேசுவாமி பிள்ளையா வந்து மாத்தணுங்கிறதான் அவருடைய ஆசை. அதுக்காகத்தான் இந்த கதை சொன்னாங்க.

பணம் வச்சிருந்தாங்க. பணம் வச்சிருந்தாலே வித்தியாசமா அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லி வந்து ஆசை வந்து வரும். அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு நல்ல வீடு கட்டலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. நமக்கு கூட வந்து ஆசை தானே, கூரை வீட்டுல இருந்து இருந்தா மாடி வீடு கட்டணும்னு ஆசை. அதுல வேற கையில பணம் இருந்தா சொல்ல வேண்டுமா, பெரிய பங்களா கட்டுன்னு சொல்லி அந்த அண்ணச்சிக்கு வந்து ஆசை வந்துச்சான். இடத்த தேடி தேடி இங்க அங்க எங்கெல்லாமும் வந்து போய் பார்த்தாங்க. கடைசியில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணாங்க. ரெண்டு பக்கமும் நல்ல மணல் வந்து இருந்துச்சு. அந்த மணலுக்கு நடுவில் வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சு வீட்டை கட்டுறதுன்னு முடிவு பண்ணாங்க. வீடுலாம் கட்டியாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, விருந்தெல்லாம் வச்சாங்க, விசேஷம்லாம் நடந்துச்சு. திடீர்னு வந்து அப்படியே வானத்துல மேகம் வர ஆரம்பிச்சிச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, வெள்ளம் பயங்கரமா வந்துச்சான். அந்த வெள்ளத்துல வீடு வந்து அப்படி அடிச்சுட்டு வந்து அந்த தண்ணி அடிச்சுட்டு வந்து போயிச்சான். ஏன் தெரியுமா, இந்த அண்ணாச்சி நல்ல இடம் செலக்ட் பண்ணது எது தெரியுமா, ஒரு ஓடை இல்லை அது தண்ணி போகும் பார்த்தியா, மணல்ல வந்து அப்படி வீடு கட்டினு வச்சாங்களாம். யாராவது அப்படி கட்டுவாங்களா, இந்த கதை யாரு சொன்னது தெரியுமா, இயேசு சாமி. யார் யாரெல்லாம் இந்த சண்டே ஸ்கூல்ல அக்கா மாதிரி சொல்றது, அண்ணை மாதிரி சொல்றது, இதெல்லாம் வந்து கேட்டு நல்ல பிள்ளையா வந்து நடந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் தண்ணியே அடிக்காத பாறை மேல வந்து வீடு கட்டின மாதிரியா. ஆனா யார் யாரெல்லாம் கதை சொல்றது வசனம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு மறந்து போயிடறாங்களோ அவங்க இந்த அண்ணாச்ச போல வந்து அவளுக்கு வந்து புத்தி இல்லாதவங்களாம். நீ யார போல

சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கண்ணீர் வடிச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சரியா படிப்பு வரலன்னு சொல்லி வந்து கஷ்டம். இந்த பாட்டு வந்து என்ன சொல்லுது தெரியுமா, நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் இயேசுசாமிக்கு உள்ளத்தை வந்து திறந்து கொடுத்தா போதுமா. ஏன்னா அவர் நம்ம கதவை வந்து தட்டிக்கிட்டே வந்து இருக்காராம், உள்ள வாங்க இயேசுசாமின்னு சொன்னா போதுமா, உள்ள வந்து சந்தோஷத்தை வந்து கொடுத்துருவாராம்.

பக்கத்துல உட்கார்ந்து தட்டிக்கிட்டே இருக்காங்களாம். தட்டி எதுக்காக தெரியுமா? உள்ள வந்து நம்மள நல்ல பிள்ளையா மாத்துறதுக்கு, நமக்கு தேவையான பாதுகாப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு. ஆனா பாத்துக்கோ, நீ இயேசாமி பிள்ளையா மாறிட்ட, உலகத்துல நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, இயேசாமி வந்து தட்டுற சத்தம் வந்து அவங்களுக்கு வந்து கேட்கவே இல்லை. இப்ப இந்த பாட்டு எப்படி தெரியுமா, இயேசு சாமியே பேசுற மாதிரி. இயேசாமி என்ன சொல்றாங்க தெரியுமா, எப்பா நான் கதவை தட்டுறேன், நீ எனக்கு இருதய கதவை திறந்து இடம் கொடுத்தனா நான் உள்ள வந்துருவேன், உள்ள வந்து உனக்கு நல்ல பாதுகாப்பு கொடுப்பேன், நல்ல வந்து ஒரு சுகத்தை கொடுக்கற டாக்டரை போல இருந்து உதவி செய்வேன், நல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட போல இருந்து உனக்கு நல்ல ஆலோசனை எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லி இயேசாமி வந்து சொல்றாங்க. பார்க்கலாமா?

பேச முடியும். இப்போ காலையில நம்ம வந்து ஒரு 5 மணிக்கு எழும்புன்னு வச்சுக்கோ, அலாரம் செட் பண்ணி வச்சிடும், கரெக்டா அந்த நேரத்துல வந்து கடிகாரம் வந்து நம்மளை வந்து எழுப்பி விட்டுருது. பைபிள்ல வந்து பாக்குறோம், கழுத பேசுனதா, ஏசாமி கூட ஒரு இடத்துல சொல்றாங்க கல்லு கூட வந்து பேசுன்னு சொல்லியும் சொல்றாங்க. இங்க உள்ள கடிகாரம் பேசும்போது பாரு, மணிமுள்ளு, நொடிமுள்ளு, நிமிஷமுள்ளு எல்லாம் வந்து பேசுது. என்ன பேசுது தெரியுமா? இங்க பாரு தம்பி, ஏசாமி பிள்ளையா நீ வந்து மாறிடு, மாறினா பரலோகம் கிடைக்கும். ஏசாமி வேண்டான்னு சொன்னா நரகதான் கிடைக்கும். ஏசாமி ரொம்ப சீக்கிரத்துல வந்து வரப்போறாங்க, அதுக்குள்ள நீ நல்ல பிள்ளையா வந்து மாறின்னு சொல்லி இந்த கடிகாரம் பேசுது.

பரலோகத்துல ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் என்ன புத்தகம் தெரியுமா? ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்துல யார் யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை எழுதி வச்சிருக்கோம். இன்னும் பாத்துக்கோ, யார் யாரெல்லாம் ஏசாமி வந்து ஏத்திருக்காங்களோ அவங்க பேர்லாம் அந்த புத்தகத்துல வந்து வருமா? ஏசாமி பிள்ளை இல்லைன்னா அவங்க பேர் அந்த புத்தகத்துல வந்து இருக்காது. ஒண்ணு பாத்துக்க, என்ன முக்கியமான விசேஷம்னா, யாரு பேர் அந்த புத்தகத்துல வந்து இருக்குதோ அவங்களதான் பரலோகத்துல நல்ல சந்தோஷமான இடத்தை வந்து ஏசாமி வந்து கொடுப்பாங்க. அதுல நம்ம அங்க போகும்போது ஏசாமி வந்து தூதர்கள்லாம் அந்த புத்தகத்துல தேடி தேடி வந்து பார்ப்பாங்க. நம்ம பேரு இல்லைன்னு வச்சுக்கோ, நரகத்துல தூக்கி வந்து போட்டுருவாங்களாம். உன் பேர் அந்த புத்தகத்துல வரணும்னா இன்னைக்கே ஏசாமி பிள்ளையா மாறணும்

0: நாம போட்ட மனுவுக்கும் போராடின போராட்டத்துக்கும் பதில் கிடைக்க போகுது. புது எஸ்பி வந்துட்டாருல.
1: இந்த பாலத்தை இங்கிலீஷ் பாலம்னு சொல்லுவாங்க, ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க கட்டினது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் செவ்வந்தி பாலம் ஆயிடுச்சு.
0: ஊர்க்காரங்க கொடுத்த மனுவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும்.
1: அப்பாவி ஜனங்க சார்.
0: நான் சொன்னவங்களை வர சொல்லிட்டீங்கல்ல?
1: எஸ் சார்.
2: நம்ம ஊருக்கு புது போலீஸ் அதிகாரி வந்திருக்காராமல.
3: இவர் வந்த பிறகு ஒரு வெடிவு உண்டாகட்டும்.
2: நம்ம ஊரு பூங்குடியையும் ஊர் தலைவர் ராசையாவையும் விசாரிக்கிறாங்களாம்ல.
4: ஐயா, நீங்க விசாரிக்கிறதுனால இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஐயா, செவ்வந்தி 12 வகுப்பு மாணவி. அப்பங்காரன் குடிச்சே செத்துட்டான். அம்மா குடிசை தொழில் செய்யறா, அதனாலதான் அடுப்பே எரியுது, பிள்ளையும் படிக்குது.
0: இது ஈவ்டீசிங் கேஸ், விளையாட்டு இல்லை.

0: அப்பா இப்பள சாமியோ ஊரே அழுதுங்கயா, உத்தவாலிய புடிங்க. இதுதான் செவந்தி பாலமா?
1: ஆமா சார்.
0: இங்க இன்னும் பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கா?
1: ஆமா சார். ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் வேற, நைட்ல லைட்ஸ் கிடையாது, மொத்தத்துல பாதுகாப்பு இல்ல சார்.
0: என்னையா பண்றீங்க? உடனே செக் போஸ்ட் போடுங்க
1: சார்.
0: போலீஸ் ஹைவே பேட்ரோல ரவுண்ட்ஸ் போக சொல்லுங்க
1: சார்.
2: வண்டியை இப்பங்கெல்லாம் நகர்த்த முடியாது போலயே, என்ன பண்றது?

0: இவன் எஸ்பி வெற்றியரசுல நம்ம கதையை தோண்டிடுவானோ? கடுமையானவனாச்சே.
1: ஏமா பூங்கடி, நீ செவந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டாமே, என்னாச்சுன்னு ஒன்னு விடாம சொல்லுமா.
2: ஐயா, செவந்தி எனக்கு நெருக்கமான தோழிங்கய்யா. நல்ல பொண்ணு, நல்ல படிப்பா. அவங்க அப்பாவோட கனவு அவ டாக்டர் ஆகணுங்கிறது தான். அதை நிறைவேற்ற அவ நல்லா படிச்சாயா?
3: ஏம்புள்ள, அவ ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்கறத ஐயா கிட்ட சொல்லு.
2: செய்யாத குற்றத்தை செய்ததா ஊரெல்லாம் தண்டோரா போட்டு சொல்லிடுவோன்னு மிரட்டினாங்க. பயந்துட்டா அம்மானு உசுறு கேக்கறதுக்கு அப்பாவும் இல்லைன்னு துடிச்சு போனவ கிளாஸ் ரூம்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துட்டா.
3: ஐயா, இவங்க ரெண்டு பேரும் நெருங்கின தோழிங்க பாருங்க. எது நடந்தாலும் இவகிட்டதான் பகிர்ந்துக்குவா.
1: என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் டீடைல்டா சொல்லுமா
2: ஐயா. இந்த பாலத்துல

0: டேய் ஸ்கூல் விட்டு பசங்க வராங்க, மொத்தமா கலாய்ச்சிடலாம் பாக்குறீ, இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு பாரு.
1: டேய் ஸ்கூலுக்கு போய் என்னடா கண்டீங்க,
0: நாளையில இருந்து லீவ் போட்டு மாந்தா போய் மாங்கா போறீங்கடா.
1: ஒவ்வொரு
2: நாளும் தொல்லதாங்கயா, பெரியதோரியோட பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பாலத்துல நின்னுகிட்டு போற வர பிள்ளைங்களை கிண்டல் பண்ணி அசிங்க அசிங்கமா பேசுறதா வேலையா?
3: பாஸ் பாஸ் அந்த வராங்க
0: புதுசா வந்திருக்கிற மேலக்காரமான கூட்டிட்டு ஓடிடாத, ஊரெல்லாம் தண்டோரா போட்டு சொல்லி
2: விடுவேன். உங்களுக்கு வேற வேலை இல்ல, பிள்ளைங்களை கிண்டல் பண்றதா உங்க வேலையா? செருப்பு பிஞ்சிரும் நாயங்களா.
0: என்னடா இது?

0: வேலைக்காரர் மகனையும் என்னையும் ஒன்னா சேர்த்து பேசுறாங்களே, செய்யாத குற்றத்தை என் மேல போட்டு விஷமுள்ள குத்துறாங்களே, அது ஊரே நம்பிட்டா என்னால தலை காட்ட முடியாது. பள்ளிக்கூடத்துல எல்லாரையும் எப்படி சந்திப்பேன்? எங்க அம்மாவும் பாவம், என் தோழி பூங்கொடி என் மேல உசிரையே வச்சிருக்கா. ஆனா நான் என் முடிவை மாத்திக்கவே மாட்டேன். நாங்க ரெண்டு பேரும் தோழிங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். யா காலையில பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதே விஷத்தை கொண்டு வந்திருக்கா. கிளாஸ்ல இருந்து திடீர்னு வெளியே போய் தண்ணி குடிச்சிட்டு வாரன்னு சொன்னவ, உள்ள வந்தா பேச முடியல, லெட்டரை காட்டினா, அதுக்குள்ள வாயில இருந்து நொர நொறைய வர ஆரம்பிச்சது. டீச்சர் சார் எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. உயிரை காப்பாத்த முடியல, பள்ளிக்கூடமே அழுதுச்சியா.
1: அந்த பொண்ணு சாவுக்கு காரணமா இருந்தவங்களுக்கு என்ன நடந்தது?
2: நான் வந்து ஜாயின் பண்ண டைம் சார், ஒருத்தனை புடிச்சு உள்ள போட்டிருக்கு, மத்தவங்க வெளியில தான் இருக்காங்க.
3: இந்த ஏடிஓக்கு எல்லாம் தெரியுங்களே, ஒரு பழைய ஆளுதானுங்களே.
4: ஐயா பெரிய இடம், கை வைக்க பயந்தாரு அந்த எஸ்ஐ. பெரிய துறைன்னா இந்த ஊருக்கே.
1: பெரிய துறை யாரையா? பெரிய பருப்பாவ சொல்றதுக்கு வெக்கமா இல்ல?
3: ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன், இந்த கட்டையில உயிர் இருந்தா என்ன போனா என்ன? தப்பு செஞ்சவன் செல்வாக்கு உள்ளவன், அப்பாவைய புடிச்சு உள்ள போட்டாங்க. செவ்வந்தி சாவுக்கு காரணமானவன்
1: பெரிய
5: பருப்பு.

சைக்கிளில் ரொம்ப ஸ்பீடாக நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டுவாங்க. கார் போதுன்னு வச்சுக்கோ, காரை கூட வேகமாக போய் வந்து முந்திடுவாங்க. ரெண்டு தம்பிமார் பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த அண்ணாச்சி போயிட்டு இருந்த போயிட்டு வேகமாக போனாங்க. டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு, திரும்பி பார்த்தா ஒரு பள்ளத்தில் விழுந்து கிடந்தாங்க. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஏசாமியோட வசனம் தான் நம்ம வாழ்க்கைக்கு வந்து வெளிச்சமா. அந்த வசனத்தின்படி வந்து நடந்தா நமக்கு வந்து நல்ல ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குமா? வசனத்தின்படி வந்து நடக்கலைன்னு வச்சுக்கோ, அந்த அண்ணாச்சி பள்ளத்தில் விழுந்து கிடந்த மாதிரி நாமும் ஏதாவது வந்து ஆபத்துங்கிற பள்ளத்தில் வந்து விழுந்துருவோமா?

0: இனிய நாமத்திலும் யுனைடெட் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த ஆண்டு ஆரம்பம் முதலே என்னை தொலைபேசியிலும் நேரடியாகவும் அநேகர் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட வார்த்தை என் உள்ளத்தை பரவசமடைய செய்தது. ஒருவேளை என்ன கேட்டார்கள் என்று சொல்லி தெரிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறீர்கள் அல்லவா? அவர்கள் கேட்டது என்னவென்றால், இந்த ஆண்டு யூவிபிஎஸ் பாடல்கள் எப்பொழுது வெளிவரும், யூவிபிஎஸ் விசிடி எப்பொழுது வெளிவரும் என்று சொல்லி கேட்டார்கள். அதை கேட்டவுடனே எந்த அளவுக்கு யூவிபிஎஸ் பாடல்களும் செய்கைகளும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்பதை நினைத்து நான் உண்மையிலேயே ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை செலுத்துகின்றேன். இந்த ஆண்டு நீங்க பாடலை கேட்க ஆர்வமா இருக்கிறது எனக்கு தெரியுது. பாடல்களை இயற்றினவர்களும் பாடல்களை பாடினவர்களும் இசை அமைத்தவர்களும் குறிப்பாக விசிடிக்கு தன்னுடைய நேரத்தையும் தாளந்துகளையும் இதில் வெளியில கொண்டு வந்த ஒவ்வொருவரையும், இந்த விசிடிக்காக இடத்தை கொடுத்த அனைத்து நண்பர்களையும் நான் யூவிபிஎஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு பாடலுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை பாக்கியவான்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான். அந்த தலைப்பை மையமா வைத்துதான் அநேக பாடல்கள் எழுதியிருக்கிறோம். இந்த பாடல்கள் உங்களை உற்சாகப்படுத்தும். இந்த பாடலை கேளுங்க, இதனுடைய விசிடிய பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேல இந்த பாடலுடைய வரிய உங்க வாழ்க்கையில இதை கடைபிடிக்கும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் மாறுவோம். நீங்கள் பாக்கியவான்களாய் மாற தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாங்க.
1: நமக்கு இருக்கிறாங்க ஸ்கூல்ல, அம்மா அப்பா வந்து நம்ம மேல வந்து பாசமா வந்து இருக்கிறாங்க. ஆனா பாத்துக்கோ, உலகத்திலே பெரிய அன்பு, உலகத்திலே நம்ம மேல ரொம்ப பாசம் வந்து வச்சிருக்கிறது யாரு தெரியுமா? இயேசு சாமி தானா.

0: எங்கடா போயிருந்த?
1: ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா?
0: என்ன பிரச்சனை?
1: மேட்ச் தோத்து காசு கொடுக்காம போயிட்டாங்க, அதான் போட்டு அடிச்சிட்டேன்.
0: சரி ஓகே.

0: ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு காலையில மேட்ச்சா? மறக்காம வந்துடுறா.
1: கண்டிப்பா
0: சரிடா, பைடா பைடா பைடா பைடா
2: பைடா பைடா.
3: ஞாயிற்றுக்கிழமை வேற சீக்கிரமா சர்ச்சைக்கு வர போகணும்.

0: என்னடா
1: வாரம் தவறாம சர்ச்சைக்கு போய்
0: அப்படிதான். ஐயோ பயிட் எடுக்க மறந்துட்டேன்.

0: ஒன்றாம் அதிகாரம். துன்மார்க்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் எடுத்து உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்காலத்துடன் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உகிராயிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்களோ அப்படி இராமல் காற்று பரவளிக்கும் பதறிப் போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்கும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றங்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அறியும்.
1: அப்பா பிதாவே சௌசரம், அன்பின் பிதாவே சௌசரம், நாளை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டுகிறேன். எங்க மூணு பேரும் இந்த நாள் வழிநடத்துக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டுகிறேன். நல்லபடியை படிச்சு படிச்சு நல்ல மார்க்கெல்லாம் எடுக்கணும் ஆண்டவரே. எங்க அம்மா சுகத்தை தான் ஆண்டவரே. எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும்

0: ஞாயிற்றுக்கிழமை காலையில சீக்கிரமா சர்ச்சைக்கு போக வேண்டாம் அம்மா. என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இல்லப்பா கொஞ்சம் வேலை இருக்கு.
0: அதுதான் சர்ச்சை குளத்துல ஒரு வீட பாக்கலாம்னு சொன்னேன். சரி அப்ப நான் முதல்ல கிளம்பி போறேன், நீங்க பின்னாடி வாங்க.

Hallelujah.

பரலோகத்தை வந்து இயேசுசாமி நமக்கு தருவாங்க. உலகத்துல இருக்கும் போதும் சந்தோஷத்துக்கு கொடுப்பாங்க. அதுக்காகத்தான் இங்க சின்ன பிள்ளைங்க வந்து பாடுறாங்க பாரு. அதாவது பரலோகத்துக்கு போன பிறகு வந்து பாடுறாங்களாம். எப்படி பாடுறாங்களா தெரியுமா? சுத்தி சுத்தி வந்து பாக்குறாங்க, இயேசு சாமி வந்து பக்கத்துல வந்து இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் லட்சக்கணக்கான தேவதூதர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் வந்து தாங்க முடியல. தலையில வேற ஒரு கிரீடம் வச்சிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் தெரியுமா. சாப்பிடறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? மன்னா கொடுத்துருக்காங்களாம். மன்னானா என்ன தெரியுமா? தேனீட்ட பணியாரம் போல ருசியா கொடுக்குமா. பணியாரம்னாலே நல்ல ருசியா தான் இருக்கும். அது வேற பணியாரத்தை வந்து ஒரு தேன் உள்ளுக்குள்ள போட்டு குழப்பி குழப்பி வந்து சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும். அந்த சாப்பாடு தான் பரலோகத்துல வந்து கொடுக்குறாங்களாம். அதை நம்ம சாப்பிட போலாமா?

பாடம் படிக்கும் போது நிறைய கைடு வந்து யூஸ் பண்றோம். கோனார் கைடு, ஸ்காலர் கைடு, இந்த மாதிரி நிறைய கைடு வந்து யூஸ் பண்றோம். ஆனா இன்னொரு கைடு வந்து உண்டு பார்த்துக்கோ, இது வந்து இந்த மாதிரி கைடுனா இல்ல, அது இயேசு சாமி தான் நம்ம வாழ்க்கையில வந்து கைடா. ஏன்னா அவர் வந்து நம்ம உலகத்துல இருக்க வரைக்கும் சந்தோஷம் கொடுப்பாரு, சமாதானம்.

டமடம் டமடமடம் இடியின் ஓசை கேட்கிறது. ஓ டமடமடம் டமடமடம் வானில் அதிசயம் நடக்கிறது. ஓ டமடமடம் டமடமடம் இடியின் ஓசை கேட்கிறது. ஓ டமடமடம் டமடம்.

0: டமடமடம் டமடமடம் டம் டக்கு டம் டக்கு டம் டம் டம் ஓ டமடமடம் டமடமடம் டம் டக்கு டம் டக்கு டம் டக்கு டம் டம் டம்.
1: எங்கடா என்ன
2: அந்த ரயில் போச்சுடா போய் இறங்கணும்.
1: யோ அது போயிருச்சு, இனிமே நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் வரும். என்ன அவசரம் வாங்க
2: பட்டணத்துக்கு போகணும். வந்தோம்ல அந்த ரயில் நிப்பாட்டானே அந்த போயிருச்சா?
1: அப்படிலாம் நிறுத்த முடியாது. என்ன பஸ்ன்னு நினைச்சியா? வா வா இங்க வா இங்க வா
3: போ முதல்ல.
1: இந்த ஸ்டேஷனுக்கே நான் தான் கண்ட்ரோல். ட்ரெயினுக்கு நான் நிறுத்தினா நிக்கும், போனா போகும். சரி இப்ப என்ன வேணும் உனக்கு?
3: நாங்க பட்டணத்துக்கு போகணும்.
1: நாளை காலையில 10 மணிக்கு போகலாம். போயிட்டு வா.
3: போயிட்டு வா. 10 மைல் யோ நில்லியா, 10 மைல் சவட்டி சவட்டி நடந்து வந்திருக்கான். ஐயா ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா, ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா.
1: ஏய் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
3: அப்படியே இந்த ஒக்கமா தூங்கிட்டு போயிடுறோமே நாளைக்கு காலையில.
1: போங்க போங்க போங்க போங்க.
3: மாடா மருமகனே.
2: ஏ மாமா என்ன மாமா இந்த ஆளு இந்த பேச பேசுறான்?
3: ஒரா ஒரா
2: உட்கார மாமா.
3: யாரா மருமகனே?
2: யாரும் தெரியல மாமா, கோலாக்கலாம் போட்டு வந்திருக்கான். ஏ மாமா
3: கோலா போட்ட வரேன். வணக்கம்.
4: வணக்கம்.
3: எந்த ஊருக்கு போறிய?
4: சென்னை போறேன்
2: மாமா.
1: நம்ம மாதிரி போறோம் போல இருக்கு மாமா.
3: விட்டுறாத அவனை பாத்துக்கிட்டே இரு.
2: சரி மாமா. பின்னாடியே ஓடி போய் ரயில்ல ஏறிய வேண்டியது அன்னைக்கு.
3: ஐயா கோலா போட்ட வரேன்.
4: சொல்லுங்க.
3: பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கிய. எத்தனாவது படிச்சிருக்கீங்க?
4: நான் எம்பிஏ படிச்சிருக்கேன்.
3: இது எம்பிஏவா?
2: ஒன்றும் புரியல மாமா.
3: ஒரு 3 அப்புக்கு மேலே இருக்குமா?
4: உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னா அது ஒரு 10-12க்கு மேல.
3: 10-க்கு மேலயா?
2: மாமா புரியபடி ஓடி வச்சிருக்காரு மாமா. பார்த்தாடி எட்டியே உட்காந்துக்கிறேன் மாமா. புரிய படிப்புலாம் படிச்சிருக்காரு.
3: கேரளா மருமானே நான் வந்து
2: தூங்குறேன்.
5: பட்டாணி சுண்டல், பட்டாணி சுண்டல், சூடான பட்டாணி சுண்டல்.
2: வாங்கி கொடு மாமா.
5: பட்டாணி சுண்டல், பட்டாணி சுண்டல், சூடான பட்டாணி.
2: கொடுங்க கொடுங்க, 4 பாக்கெட் கொடுங்க மாமாவுக்கு சேர்த்து கொடுங்க. கொடுங்க அப்பா, நிறையா கொடுங்க, நிறையா கொடுங்க.
3: போதும் எத்தனை?
2: ஆ ஆ
3: ஆ மெதுவா ஒன்னதான் தின்னு.
2: இருக்கு மாமா, இருக்கு மாமா, இங்க நிறையா இருக்கு மாமா.
3: சாப்பிடு மருமானே, நல்லா சாப்பிடு. சேத்த தூங்கட்டா.
2: இருமாமா இருமாமா, ஒரு நிமிஷம்.
1: ஐயா
6: என்ன
1: ரயில் வந்துரும்ல?
6: நாளை காலையில 10 மணிக்கு தானே வரும் சொன்னேன். என்ன அவசரம்?
1: சரிங்க சரிங்க.
5: காபி காபி காபி காபி சுக்கு காபி
2: மாமா.
6: என்ன
7: ஐயா காபி காபி
8: காபி வா, நாலு காபி கொடுங்க, நாலு காபி கொடுங்க.
9: ஏல
7: ரெண்டு பேர் தானே இருக்கீங்க.
8: அம்மா இருமாமா, நான் நிறைய குடிக்கணும். நீ நாலு குடியா
10: குடு குடு.
8: போதும் போதும் போதும் போதும் போதும். சும்மா இருமாமா.
10: என்னடா மாமனுக்கு கொஞ்சோண்டு குடுறா,
8: பேசாம இருமாமா
10: கொஞ்சோண்டுறா.
8: கடல அந்த இதுல ஏதாவது இருக்கும் பார்த்து அதை தின்னுமாமா.
10: எறும்பாக்கெட்டு தானே இருக்குது. இரா இரா துண்டு விழுந்துச்சுரா.
8: மாமா இங்க இருமாமா, இந்த வந்துடுறேன்.
10: விட்டுறாத விட்டுறாத.
8: டேஜம் மாஸ்டர்
11: ஏய், நம்ம மகா கோவக்காரன்டா, கொலையை விழுந்தா போடா. நாளை காலையில 10 மணிக்கு வரும்டா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஸ்டேஷன் மாஸ்டர்ரா.
8: அந்த ஆள் அடிக்க வரா மாமா.
10: மாமாவுக்கு வயசாகிச்சுரா, தூங்குறேன் நீ பாத்துக்க.
8: சரி தூங்கு தூங்கு தூங்கு.
11: பேசாம போய்பாடு, நாளை காலையில 10 மணிக்கு வரும்.
8: எந்திரிச்சு அங்கிட்டு படியா. ஏன் சேர்ல நீனு படுக்கிற பக்கறியா?
10: போடா இந்த புளிச்சோ தர திம்போ.
8: எடுமாமா சாப்பிடுமாமா.
10: தின்றா மர்மானே,
8: தூங்கிட்டே திங்காதயா. மாமா பயமா இருக்கு மாமா. என்ன மாமா பேய் சவுண்ட் எல்லாம் குடுக்குற? நீ
10: காத பொத்திக்கணா.
8: சும்மா இருமாமா, பயமா இருக்குது. அந்த ஆளுங்க வேற தூங்கிட்டே கிடக்குறானுங்க, நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற. சரி எல்லாம் தூங்குறாங்கள, அந்த அளவு கேட்டு வரும்.
11: ஏய்
8: போடா.
11: என் தூக்கம் போச்சு.
8: யோ மாமா, யோ பொழுது விழுந்து எந்திரியா.
10: முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சா
8: எந்திரியா எடியா.
10: மருமானே
8: யோ என்னையா அது
10: வகுத்த கலக்கிற மாதிரி இருக்கு.
8: எனக்கு கூட குடுக்காம தின்னுட்டியாரு. இந்த நேரத்துல எஞ்சி போறாரு, ரயில் போயிச்சு என்ன பண்றது? நாளைக்கு சித்தப்பா வீட்டுக்கு போக முடியாது.
12: மாமா
13: இந்த நாடகத்தில் வந்த கதாபாத்திரம் ஆயத்தம் இல்லாமையால் தங்களின் பயணத்தை தொடர முடியாமல் போய்விட்டது.
9: இன்று நாம் எப்படி இயேசு கிறிஸ்து இன்று வந்தால் அவரோடு செல்வதற்கு நாம் ஆயத்தமா சிந்திப்போம்.
12: Thank you.

0: என்ன மூன்று பேர் மறைந்து விட்டார்களா? என்ன சரி மறைந்து போனார்கள்? ஐயோ ஆண்டவரே,
1: வல்லமையாக
0: எல்லாம் புதுமையாக இருக்கிறதா?
2: ஆமா ஐயா, புதுமையான வாழ்க்கை, எவ்வளவு அழகான இயற்கை காட்சிகள். இங்கிருக்கும் மனிதர்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. ஐயா, இந்த வாழ்க்கையை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கிறது.
0: அப்படியா? நீ உன்னை போல ஒரு நல்ல நண்பியைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். நீ எனக்கு கிடைத்தது மிகவும் பிரயோஜனமா இருக்கும்.
2: ஆமா ஐடா, நீ அவர்களின் சரீர தேவையை சந்திக்கும் போது நான் அவர்களின் ஆத்மீக தேவைகளை பார்த்துக் கொள்கிறேன்.
0: அதுவும் நல்லதுதான். என்ன இந்த அப்பாவை காணும்? இவ்வளவு நேரமாய் நாம நிற்கிறோம். அந்த அப்பா வரார். அப்பா, அப்பா.
3: ஐயா வந்துட்டியாமா? எப்படி வருவ, எப்படி வருவேன்? நாங்களும் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இப்பதான் இந்த வேலூரிய வெளிச்சம் வரப்போகுது.
0: அப்பா, இவன் நம்பி பெயர் ஹனி ஹாங்காங், நம்மளோட சேர்ந்து ஊழியம் செய்ய போகிறாவாம்.
3: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். தேவனின் சுவிசேஷத்தை இங்கேயும் சொல்வது மிக மிக முக்கியம். வாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போவோம்.
0: அப்பா,
3: இங்க பாருமா, இந்த பெருக்கான வயிற்சாலை கற்றதை நீ கைவிட்டாரு. ஏன்னா கடவுள் நம்ம குடும்பத்தையே இந்த வைத்திய சிறைக்கு தாமா அழைச்சிருக்காரு. உங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க.
0: கவனிக்காமல் போய்விட்டேனே. ஐயோ, மருத்துவமனை கட்டி முடிப்பேன். இவ்வளவு போராட்டங்கள் என்னுடைய வாழ்வில் நடக்கிறது. நல்லபடியாக நடத்துகிறீர்கள் என்ற எண்ணத்துடனே நான் இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்.

0: குச்சி முட்டை தானே?
1: ஆமா பாட்டி. தர
0: இருங்க, இந்தாட இந்தாட இந்தாமா காஸ்தா குடுத்தாயி, சரியா போச்சு. வாமா நம்ம கடைக்கு ஜாமா வாங்க வந்தியா?
2: ஆமாக்கா.
0: ஆமா, உன் மவ 10வது வகுப்பு படிச்சுதானே எழுதியிருந்தா?
2: ஆமாக்கா, அவளுக்கு ரிசல்ட் வரப்போகுது. அத நினைச்சு பயப்படுற பயம் என்னங்கறீங்க? வீட்டுக்கு வந்து பாருங்களேன், ஒரே பொலம்பலாதான் இருக்கும்.
0: பாவம்மா, பிள்ளைங்களுக்கு இது முக்கியமான கட்டம் இல்லையா? 10வது வகுப்பு 12வது வகுப்பு பரீட்சையில எல்லாம் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணாதானே அதுங்க அடுத்தாப்புல நல்ல பாடம் எடுத்து படிக்க முடியும். அதனாலதான் ரிசல்ட் எல்லாம் பயப்படுதுக.
2: நீங்க சொல்றது சரிதான்க்கா, ஆனா எனக்கு அவ நிறைய மார்க் எடுக்கணும்லாம் இல்ல, ஏதோ பாஸ் பண்ண போதும்னு இருக்கு. ஏன்னா அவ படிப்புல கொஞ்சம் டல்லு தானக்கா?
0: அது சரிம்மா, எல்லா வரல ஒண்ணு போலயா இருக்கு, ஒன்னு பெருசாவும் ஒன்னு சிறுசாவும் தானே இருக்கு. அது மாதிரிதான் படிப்பு விஷயத்திலயும், சிலதுங்க நல்லா படிச்சு மார்க் எடுக்குதுங்க, சிலது எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏறவே மாட்டேங்குது. என்ன செய்யறது? கடவுள் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கறாரோ அது தனமா கிடைக்கும்.
2: ஆமாக்கா, நானும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டேன். இனிமே அவர் விட்ட வழின்னு நாம அமைதியா இருந்துட வேண்டியதுதான். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தாமலக்கா போயிடுவான்?
0: அது எப்படிமா போவான்? மனுஷனை விடு, கடவுள் ஒரு மரத்தை நட்டுட்டா அது கனி குடுக்கற வரைக்கும் அதுக்கு தண்ணி ஊத்துறது, பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, இப்படி எல்லா வேலையையும் கரெக்டா செய்வாருமா. ஆனா அவர் எப்ப தண்ணி ஊத்துவாரு, எப்படி தண்ணி ஊத்துவாருங்கிற விவரம் எல்லாம் நம்ம மூளைக்கு எட்டவே எட்டாதுமா. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியாமா?
2: சரிங்கக்கா, இந்த லிஸ்ட்ல இருக்கிற சாமான் எல்லாம் போட்டு வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்.
0: சரிம்மா.
2: சரி.
3: என்ன சார், உங்க பொண்ணுக்கு இன்னைக்கு ரிசல்ட் வருதுன்னு சொன்னீங்க, உங்க முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்ல.
4: என்ன மாதிரி ரியாக்ஷன் வேணுங்கறீங்க?
3: இல்ல சார், இந்த காலத்துல பிள்ளைகளை விட பெத்தவங்க தான் ரிசல்ட் வரும்போது ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. உங்ககிட்ட எந்த டென்ஷனும் காணுமே, அதான் கேட்டேன்.
4: நான் எதுக்கு சார் டென்ஷன் ஆகணும்? என் மகளுடைய கெப்பாசிட்டி எனக்கு நல்லாவே தெரியும். அவளுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் ஓரளவுக்கு யூகிச்சிட மாட்டேனா
3: சார்? இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இதுதான் ஃபேக்ட். சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, தாம் பிள்ளைங்களை பத்தி கொஞ்சமும் புரிஞ்சுக்காம ஒரு பாடத்துல ஃபெயில் ஆனா போதும், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க. பிறகு வாழ்நாள் பூரா அந்த பிள்ளைங்க அப்செட் ஆகி உருப்பிடாமலே போயிருவாங்க. பிள்ளைங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்களை தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி கொண்டு போறான் பாருங்க, அவன் தான் சார் நல்ல அப்ப.
4: அது சரி,

0: என்னடி இப்படி குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் லாந்திக்கிட்டு இருக்க?
1: பயமா இருக்குமா? அம்மா நான் பாஸ் ஆயிடுவேனா?
0: நேத்துல இருந்து நீயும் இதையே தான் கேட்டுக்கிட்டு இருக்க. நானும் நீ பாஸ் ஆயிடுவ பாஸ் ஆயிடுவேன்னு அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாம ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத வெளியில யாராவது பாத்தாங்கன்னு வெயி பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைச்சுக்குவாங்க.
1: என்னம்மா நீங்க, நான் பாஸ் ஆவேனா இல்லையா சொல்லுங்கம்மா.
0: எடி என் உயிரை வாங்காத, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நெட்ல ரிசல்ட் பாத்துட்டு வரேன்னு சொன்னல, முதல்ல அத செய்.
1: சரிம்மா, நான் மஞ்சு வீட்டுக்கு போய் பாத்துட்டு வந்துடுறேன்.
2: ரெனிஷா, அத நீ போன்லயே கேக்கலாம் இல்லையாமா? உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் தான் அவளுக்கு தெரியும்ல?
1: தெரியும்பா, ஆனா எனக்கு பயமா இருக்குப்பா. நான் நேர்லயே போய் பாத்துட்டு வந்துடுறேனே.
0: அவ இஷ்டத்துக்கு விடுங்க, அவ போயிட்டு வரட்டும்.
2: சரிம்மா, நீ போயிட்டு வா.
1: வரேன்பா.
2: அவளை அனுப்பிட்டு வா.

0: என்னது, ரெனி மெசேஜ் பண்ணிருக்கா? ஐ எம் கோயிங் டு ஹெவன், பாய் மஞ்சு. ஏன் இப்படி எழுதியிருக்கா? ஒருவேளை தற்கொலை. ஐயோ,
1: என்னங்க புள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல, கொஞ்சம் போய் பாத்துட்டு வாங்களேன்.
2: ஏன் ஆத்திரப்படுற? போற இடத்துல அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பா, இப்ப வந்துருவா, கொஞ்சம் பொறுமையாரு.
1: இல்லங்க, அவ அந்த மாதிரி யார் வீட்லயும் உட்காந்து கதை அடிக்கிற ஆள் இல்லங்க. அதான்
2: என்னம்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, கொஞ்சம் பொறுமையாரு.

0: என்னமா என்னாச்சு?
1: என்னமா என்ன?
0: உங்க ரெனிஷா, என் ரெனிஷாக்கு என்னாச்சு சொல்லுமா? என்னாச்சு? அவ ஃபெயில் ஆயிட்டா ஆண்டி.
1: அது இருக்கட்டுமா, இப்ப அவ எங்க?
0: அது தெரியல அங்கிள், அழுதுகிட்டு எங்க வீட்டு விட்டு போயிட்டா. இப்போ ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கா அங்கிள்.
1: என்னமா கொடுத்திருக்கா?
0: ஐ அம் கோயிங் டு ஹெவன், நான் மோட்சத்துக்கு போறேன்னு கொடுத்திருக்கா அங்கிள்.
1: என்னது அப்படி அனுப்பியிருக்கா? நான் இப்ப என்ன பண்ணுவேன்?
0: நம்ம பொண்ணுக்கு

அண்ணாச்சிக்கு நிறைய பணம் வச்சிருந்தாங்க. பணம் வச்சிருந்தாலே வித்தியாசமா அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லி வந்து ஆசை வந்து வரும். அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு நல்ல வீடு கட்டலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. நமக்கு கூட வந்து ஆசை தானே, கூரை வீட்டுல இருந்து இருந்தா மாடி வீடு கட்டணும்னு ஆசை. அதுல ஒரு கையில பணம் இருந்தா சொல்ல வேண்டுமா, பெரிய பங்களா கட்டுன்னு சொல்லி அந்த அண்ணாச்சிக்கு வந்து ஆசை வந்துச்சான். இடத்த தேடி தேடி இங்க அங்க எங்கெல்லாமும் வந்து போய் பார்த்தாங்க. கடைசியில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணாங்க. ரெண்டு பக்கமும் நல்ல மணல் வந்து இருந்துச்சு. மணலுக்கு நடுவில் வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சு வீட்டை கட்டுறதுன்னு முடிவு பண்ணாங்க. வீடுலாம் கட்டியாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, விருந்தெல்லாம் வச்சாங்க, விசேஷம்லாம் நடந்துச்சு. திடீர்னு வந்து அப்படியே வானத்தில் மேகம் வர ஆரம்பிச்சிச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, வெள்ளம் பயங்கரமாக வந்துச்சான். அந்த வெள்ளத்தில் வீடு வந்து அப்படியே அடிச்சுட்டு வந்து அந்த தண்ணி அடிச்சுட்டு வந்து போயிடுச்சான். ஏன் தெரியுமா, இந்த அண்ணாச்சி நல்ல இடம்னு செலக்ட் பண்ண எது தெரியுமா, ஒரு ஓடையில அது தண்ணி போகும் பார்த்தியா, மணல்ல வந்து அப்படி வீடு கட்டினு வச்சாங்களாம். யாராவது அப்படி கட்டுவாங்களா, இந்த கதை யாரு சொன்னது தெரியுமா,

தெரியுமா? இயேசு சாமி. யார் யாரெல்லாம் இந்த சண்டே ஸ்கூல்ல அக்காமார் சொல்றது, அன்னைமார் சொல்றது, இதெல்லாம் வந்து கேட்டு நல்ல பிள்ளையா வந்து நடந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் தண்ணியே அடிக்காத பாறை மேல வந்து வீடு கட்டின மாதிரியாம். ஆனா யார் யாரெல்லாம் கதை சொல்றது, வசனம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு மறந்து போயிடறாங்களோ அவங்க இந்த அண்ணாச்ச போல வந்து அவங்களுக்கு வந்து புத்தி இல்லாதவங்களாம். நீ யார போல?

0: உலகத்தில் வந்த நல்ல செய்தியை அறிவிப்பதற்காக அநேகர் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்ததை சரித்திரம் காட்சி சொல்கிறது. அந்த வரிசையே தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் மருத்துவ சேவையில் ஈடுபட்டு சரீர நோயிலிருந்தும் காவநோயிலிருந்தும் பெண்களை மீட்டுக் கொள்ளும் பணியில் தன்னை முழுமையாய் இயேசுவுக்கு அர்ப்பணித்த வாழ்க்கை பெண்மணி ஐயா தாடா ஆவரணம் சொன்னால் அது வெளியாக இவர் தொழில் விளையாடுவதில் மிகவும் ஆர்வமுள்ளவர். அமெரிக்காவிலே மிகவும் செல்வம் செழிப்பான குடும்பத்தை பிறந்தவர். 1819 ஆண்டில் இவரின் பாட்டனார் ஜான் ஸ்காடா மிஷனரியா இந்தியாவுக்கு சென்றார். இவரின் தகப்பன் பெயர் ஜான் ஸ்காடா, இவர் மனைவியின் பெயர் சோபியா. இவர்களுக்கு பிறந்தவரே ஐயா ஸ்காடா ஆவர்.
1: அம்மா போஸ். அம்மா ஐடா, ஐடா
2: என்னப்பா கூப்பிட்டீங்களா?
1: ஆமாமா, உங்க அம்மா எங்க?
2: சமயக்கட்டுக்குள்ள இருக்காங்க. என்னப்பா கடிதம்?
1: உங்க பெரிய பையன் வந்திருக்கு.
2: அப்படியாப்பா. அம்மா அம்மா
1: அமெரிக்கா
2: செல்கின்ற
1: குடும்பத்தையே சேவை செய்வதற்காக வைத்திய மிஷனரிகளாகவே அழைத்திருக்கிறார். எனவே தேவன் அழைக்கும் போது நாம் தடை பண்ணாமல் போவோம். நீயும் வைத்திய மிஷினரியாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஐயா, நீயும் அமெரிக்காவில் உள்ள நார்த்ஃபீல்ட் கல்லூரியில் நல்லா படிக்க. இன்னும் இரண்டு நாளையே நீயும் போயிடுவோம், நானும் வேறொரு போயிடுவோம். எல்லாம் தேவன் திட்டப்படியே நடக்கும்.
2: அப்பா அம்மா, நான் போனாலும் உங்களை மறக்கவே மாட்டேன். சரி ஐயா, தைரியமா இரு, கடவுளோடு இருக்கிறார்.
3: இந்த உலகத்தையே சுற்றி வரணும். நல்ல அழகான ஆடைகள் அணிய வேண்டும். இன்பகத்தில் நான் பவனி வரணும். நாளுக்கு ஒரு நாட்டியம் ஆடணும். வேலைக்கு ஒரு பாட்டிக்கு போகணும். விளையாடுறதுக்கு டென்னிஸ். வேலைக்கு ஒரு நவீன புத்தகம்.
2: ரொம்ப அலட்டாத ஐடா, நீ ஒரு மிஷினரி வாழ்க்கை நடத்ததான் போகிறாய். ஏன் அலட்டல்?
4: மிஷினரி ரத்தம் உன் குடும்பத்தில் ஓடுகிறதே, உன்னை சும்மா விடுமா? எப்படி அது உன்னை மிஷினரி பணிக்குத்தான் அழைத்து செல்லும்? நீ எதிர்நீச்சல் போட முடியாது.
3: இல்ல இல்லவே இல்ல, நான் மிஷினரியாக போக மாட்டேன்.
4: அது சரி ஐடா, அந்த வேலையில கொஞ்சம் கொஞ்சம் தமாஷ் இல்லாம போய்விடும். அதுக்காக ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்?
3: தமாஷ் மிஷினரி பணியில் பெரிய தமாஷை கண்டுட்டார். உனக்கு என்ன தெரியும் அதுல கஷ்டத்தை பற்றி? 1887 இந்தியாவில் கோர பஞ்சம் உண்டானது. 52,50,000 பேர் பட்டினியால் மடித்தார்கள். அநேக குழந்தைகள் எலும்பும் தோலுமாக இருந்தார்கள். வேறொரு மிஷின் வழக்கத்தில் அவருக்கு உணவு கொடுக்கும் பணியை எனது அப்பா ஏற்றார். ஆனால் அவங்கள குழந்தைகள் ரொட்டி துண்டை கையில் கொடுத்தால் அதை எடுத்து சாப்பிட கூட அவருக்கு பெறவில்லை. அங்கே இருக்கும் முதியவர்கள் பாதையில் நடந்து வரும் பொழுது ஒரு எலும்பு கூட நடந்து வரும் போல் இருக்கும். தூசி படிந்தார்கள் சரீரங்கள். இவர்களை பார்த்தாலே மனுஷனே என்று கேட்போம். இந்தியாவில் இன்னைக்கு எனக்கு பலமாக இருக்கின்றது. ஐயோ, நான் அமெரிக்காவில் தான் இருப்பேன், நான் அமெரிக்காவில் தான் இருப்பேன்.
4: சரி சரி அலாதாயிடா, சொல்றது சரிதான். நாம மூன்று பேரும் ஆளுக்கு ஒரு வங்கி அதிபரை கல்யாணம் பண்ணி கொண்டு நியூயார்க் நகரில் ஒரே வீட்டிலே வாழுவோம். எந்த நேரமும் நாம சந்திக்கலாம், சந்தோஷமாவும் வாழலாம்.
5: என்ன எல்லாரும் இங்க பண்ணி கொண்டிருக்கீங்க? போங்க போங்க, சீக்கிரமே தூங்குங்க.
3: இந்தியாவுக்கா? நானா? அந்த வெயில் அதிகமான நாட்டிற்கு போக முடியாது, நான் போக முடியாது.
5: அம்மா போஸ்.
3: அம்மாவுக்கு சுகம் இல்லையா? உடனே நான் இந்தியாவுக்கு போகணும்.
1: ஐயா, அமெரிக்காவிலிருந்து வரும் கப்பல் வந்து விட்டதா?
5: ஆ, வந்து விட்டது.
1: அப்படியா? ரொம்ப நன்றி ஐயா.

சைக்கிளில் உங்கள் ஸ்பீடாக நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டுவாங்க. கார் போதுன்னு வச்சுக்கோ, காரை கூட வேகமாக போய் வந்து முந்திடுவாங்க. ரெண்டு தம்பிமார் பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த அண்ணாச்சி போயிட்டு இருந்த போயிட்டு வேகமாக போனாங்க. டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு, திரும்பி பார்த்தா ஒரு பள்ளத்தில் விழுந்து கிடந்தாங்க. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஏசாமியோட வசனம் தான் நம்ம வாழ்க்கைக்கு வந்து வெளிச்சமா. அந்த வசனத்தின்படி வந்து நடந்தா நமக்கு வந்து நல்ல ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குமா? வசனத்தின்படி வந்து நடக்கலைன்னு வச்சுக்கோ, அந்த அண்ணாச்சி பள்ளத்தில் விழுந்து கிடந்த மாதிரி நாமும் ஏதாவது வந்து ஆபத்துங்கிற பள்ளத்தில் வந்து விழுந்துருவோமா?

இருக்கிறாங்க ஸ்கூல்ல, இன்னும் அம்மா அப்பா வந்து நம்ம மேல வந்து பாசமா வந்து இருக்கிறாங்க. ஆனா பாத்துக்கோ, உலகத்திலே பெரிய அன்பு, உலகத்திலே நம்ம மேல ரொம்ப பாசம் வந்து வச்சிருக்கிறது யாரு தெரியுமா? இயேசு சாமி தானா.

விஷயத்துல இப்ப நாம படுற கஷ்டங்கள், இந்த வேர்வை சிந்தி உழைக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து யாருன்னு சொன்னா, அந்த காலத்துல பிசாசு வந்து ஏவாளை வந்து ஏமாத்தினதுனால, பிசாசு நினைச்சபடி ஏவாளும் ஆதாமும் வந்து செஞ்சிட்டதுனால. இப்ப பாக்குறோம் அந்த காலத்துல ஏவாளையும் ஆதாமையும் ஏமாத்துறான் பாத்தீங்கன்னா பிசாசு. இந்த காலத்துலயும் நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியில முயற்சி பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறான் பாருங்க. இந்த காலத்துல இந்த சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாம் ஏமாத்துறதுக்கு அந்த பிசாசு வந்து சினிமா உருவில வந்து ஏமாத்துறானா பாரு. சினிமா நம்முடைய உள்ளத்தை வந்து கெடுக்குது, இருதயத்தை வந்து கெடுக்குது.

கஷ்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கண்ணீர் வடிச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சரியா படிப்பு வரலன்னு சொல்லி வந்து கஷ்டம். இந்த பாட்டு வந்து என்ன சொல்லுது தெரியுமா, நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் இயேசுசாமிக்கு உள்ளத்தை வந்து திறந்து கொடுத்தா போதுமா. ஏன்னா அவர் நம்ம கதவை வந்து தட்டிக்கிட்டே வந்து இருக்காராம், உள்ள வாங்க இயேசுசாமின்னு சொன்னா போதுமா, உள்ள வந்து சந்தோஷத்தை வந்து கொடுத்துருவாராம்.

சொல்றாங்க. சில வித பாதையில விழுந்துச்சான், சில வித நல்ல ஒரு பாறை நிலத்துல விழுந்துச்சான், சில விதைகள் வந்து முள்ளுக்குள்ள விழுந்துச்சு, சில விதைகள் நல்ல நிலத்துல வந்து விழுந்துச்சான். இப்போ இந்த கதையை யார் சொன்னது தெரியுமா? இயேசுசாமி வந்து சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? யாரெல்லாம் இயேசுசாமி வசனத்தை வந்து கேட்டு பலன் கொடுக்கறாங்களோ அவங்கெல்லாம் வந்து நல்ல நிலத்தை போல உள்ள விதையாம். நாம கூட இயேசுசாமியோட ஆசை என்ன தெரியுமா? நம்மளாம் இயேசுசாமி பிள்ளையா வந்து வாழ்ந்து நாம நம்முடைய வாழ்க்கையும் நல்லா அமைச்சுக்கிட்டு நம்ம நிறைய பேர் வந்து இயேசுசாமி பிள்ளையா வந்து மாத்தணுங்கிறதான் அவருடைய ஆசை. அதுக்காகத்தான் இந்த கதை சொன்னாங்க.

வந்து இயேசுசாமி நமக்கு தருவாங்க. உலகத்துல இருக்கும் போதும் சந்தோஷத்துக்கு கொடுப்பாங்க. அதுக்காகத்தான் இங்க சின்ன பிள்ளைங்க வந்து பாடுறாங்க பாரு. அதாவது பரலோகத்துக்கு போன பிறகு வந்து பாடுறாங்களாம். எப்படி பாடுறாங்களா தெரியுமா? சுத்தி சுத்தி வந்து பாக்குறாங்க, இயேசுசாமி வந்து பக்கத்துல வந்து இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் லட்சக்கணக்கான தேவதூதர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் வந்து தாங்க முடியல. தலையில வேற ஒரு கிரீடம் வச்சிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் தெரியுமா. சாப்பிட்றதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? மன்னா கொடுத்துருக்காங்களாம். மன்னானா என்ன தெரியுமா? தேனீட்ட பணியாரம் போல ருசியா கொடுக்குமா. பணியாரம்னாலே நல்லா ருசியா தான் இருக்கும். அது வேற பணியாரத்தை வந்து ஒரு தேன் உள்ளுக்குல போட்டு குழப்பி குழப்பி வந்து சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும். அந்த சாப்பாடு தான் பரலோகத்துல வந்து கொடுக்குறாங்களாம். அதை நம்ம சாப்பிட போலாமா?

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும், யுனைடெட் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த ஆண்டு ஆரம்பம் முதலே என்னை தொலைபேசியிலும் நேரடியாகவும் அநேகர் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட வார்த்தை என் உள்ளத்தை பரவசமடைய செய்தது. ஒருவேளை என்ன கேட்டார்கள் என்று சொல்லி தெரிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறீர்கள் அல்லவா? அவர்கள் கேட்டது என்னவென்றால், இந்த ஆண்டு யூவிபிஎஸ் பாடல்கள் எப்பொழுது வெளிவரும், யூவிபிஎஸ் விசிடி எப்பொழுது வெளிவரும் என்று சொல்லி கேட்டார்கள். அதை கேட்டவுடனே எந்த அளவுக்கு யூவிபிஎஸ் பாடல்களும் செய்கைகளும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்பதை நினைத்து நான் உண்மையிலேயே ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை செலுத்துகின்றேன். இந்த ஆண்டு நீங்க பாடலை கேட்க ஆர்வமா இருக்கிறது எனக்கு தெரியுது. பாடல்களை இயற்றினவர்களும், பாடல்களை பாடினவர்களும், இசையமைத்தவர்களும், குறிப்பாக விசிடிக்கு தன்னுடைய நேரத்தையும் தாளந்துகளையும் இதில் வெளியில கொண்டு வந்த ஒவ்வொருவரையும், இந்த விசிடிக்காக இடத்தை கொடுத்த அனைத்து நண்பர்களையும் நான் யூவிபிஎஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு பாடலுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை பாக்கியவான்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான். அந்த தலைப்பை மையமா வைத்துதான் அநேக பாடல்கள் எழுதியிருக்கிறோம். இந்த பாடல்கள் உங்களை உற்சாகப்படுத்தும். இந்த பாடலை கேளுங்க, இதனுடைய விசிடிய பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேல இந்த பாடலுடைய வரிய உங்க வாழ்க்கையிலே இதை கடைபிடிக்கும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் மாறுவோம். நீங்கள் பாக்கியவான்களாய் மாற தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.

கதவு பக்கத்துல உட்காந்து தட்டிக்கிட்டே இருக்காங்களாம். தட்டி எதுக்காக தெரியுமா? உள்ள வந்து நம்மள நல்ல பிள்ளையா மாத்துறதுக்கு, நமக்கு தேவையான பாதுகாப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு. ஆனா பாத்துக்கோ, நீ இயேசாமி பிள்ளையா மாறிட்ட, உலகத்துல நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, இயேசாமி வந்து தட்டுற சத்தம் வந்து அவங்களுக்கு வந்து கேட்கவே இல்லை. இப்ப இந்த பாட்டு எப்படி தெரியுமா, இயேசு சாமியே பேசுற மாதிரி. இயேசாமி என்ன சொல்றாங்க தெரியுமா, எப்பா நான் கதவை தட்டுறேன், நீ எனக்கு இருதய கதவை திறந்து இடம் கொடுத்தனா நான் உள்ள வந்துருவேன், உள்ள வந்து உனக்கு நல்ல பாதுகாப்பு கொடுப்பேன், நல்ல வந்து ஒரு சுகத்தை கொடுக்கற டாக்டரை போல இருந்து உதவி செய்வேன், நல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட போல இருந்து உனக்கு நல்ல ஆலோசனை எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லி இயேசாமி வந்து சொல்றாங்க. பார்க்கலாமா?

பேச முடியும். இப்போ காலையில நம்ம வந்து ஒரு 5 மணிக்கு எழும்புன்னு வச்சுக்கோ, அலாம் செட் பண்ணி வச்சிடும், கரெக்டா அந்த நேரத்துல வந்து கடிகாரம் வந்து நம்மளை வந்து எழுப்பி விட்டுருது. பைபிள்ல வந்து பாக்குறோம், கழுத பேசுனதா, ஏசாமி கூட ஒரு இடத்துல சொல்றாங்க கல்லு கூட வந்து பேசும் சொல்லி சொல்றாங்க. இங்க உள்ள கடிகாரம் பேசும்போது பாரு, மணிமுள்ளு, நொடிமுள்ளு, நிமிஷமுள்ளு எல்லாம் வந்து பேசுது. என்ன பேசுது தெரியுமா? இங்க பாரு தம்பி, ஏசாமி பிள்ளையா நீ வந்து மாறிடு, மாறினா பரலோகம் கிடைக்கும். ஏசாமி வேண்டான்னு சொன்னா நரகதான் கிடைக்கும். ஏசாமி ரொம்ப சீக்கிரத்துல வந்து வரப்போறாங்க, அதுக்குள்ள நீ நல்ல பிள்ளையா வந்து மாறின்னு சொல்லி இந்த கடிகாரம் பேசுது.

பரலோகத்துல ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் என்ன புத்தகம் தெரியுமா? ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்துல யார் யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லியும் அந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்கோம். இன்னும் பாத்துக்கோ, யார் யாரெல்லாம் ஏசாமி வந்து ஏத்திருக்காங்களோ அவங்க பேர்லாம் அந்த புத்தகத்துல வந்து வருவான். ஏசாமி பிள்ளை இல்லைன்னா அவங்க பேர் அந்த புத்தகத்துல வந்து இருக்காது. ஒன்னு பாத்துக்க, என்ன முக்கியமான விசேஷம்னா, யாரு பேர் அந்த புத்தகத்துல வந்து இருக்குதோ அவங்களதான் பரலோகத்துல நல்ல சந்தோஷமான இடத்த வந்து ஏசாமி வந்து கொடுப்பாங்க. அதுல நம்ம அங்க போகும்போது ஏசாமி வந்து தூதர்கள்லாம் அந்த புத்தகத்துல தேடி தேடி வந்து பார்ப்பாங்க. நம்ம பேர் இல்லைன்னு வச்சுக்கோ, நரகத்துல தூக்கி வந்து போட்டுருவாங்களாம். உன் பேர் அந்த புத்தகத்துல வரணும்னா இன்னைக்கே ஏசாமி பிள்ளையா மாறணும்.

0: நாம போட்ட மனுவுக்கும் போராடின போராட்டத்துக்கும் பதில் கிடைக்க போகுது. புது எஸ்பி வந்துட்டாருல்ல.
1: இந்த பாலத்தை இங்கிலீஷ் பாலம்னு சொல்லுவாங்க, ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க கட்டினது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் செவந்தி பாலம் ஆயிடுச்சு.
0: ஊர்க்காரங்க கொடுத்த மனுவுக்கு ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கணும்.
1: அப்பாவி ஜனங்க சார்.
0: நான் சொன்னவங்கள வர சொல்லிட்டீங்கல்ல?
1: எஸ் சார்.
2: நம்ம ஊருக்கு புது போலீஸ் அதிகாரி வந்திருக்காராம்ல.
0: இவர் வந்த பிறகு ஒரு வெடிவு உண்டாகட்டும்.
2: நம்ம ஊரு பூங்குடியையும் ஊர் தலைவர் ராசையாவையும் விசாரிக்கிறாங்களாம்ல.
3: ஐயா, நீங்க விசாரிக்கிறதுனால இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஐயா, செவ்வந்தி 12 வகுப்பு மாணவி. அப்பங்காரன் குடிச்சே செத்துட்டான். அம்மா குடிசை தொழில் செய்யறா, அதனாலதான் அடுப்பே எரியுது, பிள்ளையும் படிக்குது.
0: இது ஈவ்டீசிங் கேஸ், விளையாட்டு இல்லை.

0: அப்பா இப்பள்ள சாமியோ ஊரே அழுதுங்கயா, குத்தவாளிய புடிங்க. இதான் செவந்தி பாலமா?
1: ஆமா சார்.
0: இங்க இன்னும் பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கா?
1: ஆமா சார், ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் வேற, நைட்ல லைட்ஸ் கிடையாது, மொத்தத்துல பாதுகாப்பு இல்ல சார்.
0: என்னைய பண்றீங்க? உடனே செக் போஸ்ட் போடுங்க
1: சார்.
0: போலீஸ் ஹைவே பேட்ரோல ரவுண்ட்ஸ் போ சொல்லுங்க.
1: எஸ் சார்.
2: வண்டியை இப்பங்களும் நகர்த்த முடியாது போலயே, என்ன பண்றது?

0: இவன் எஸ்பி வெற்றி அரசல்ல நம்ம கதையை தூண்டிடுவானோ? கடுமையானவனாச்சே.
1: ஏமா போங்கடி, நீ செவந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டாமே, என்னாச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்லுமா.
2: ஐயா, செவந்தி எனக்கு நெருக்கமான தோழிங்கய்யா. நல்ல பொண்ணு, நல்ல படிப்பா. அவங்க அப்பாவோட கனவு அவ டாக்டர் ஆகணுங்கறதுதான். அத நிறைவேத்த அவ நல்லா படிச்சாயா?
3: ஏன் புள்ள, அவ ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்கறத ஐயா கிட்ட சொல்லு.
2: செய்யாத குற்றத்தை செய்ததா ஊரெல்லாம் தண்டோரா போட்டு சொல்லிடுவோன்னு மிரட்டினாங்க. பயந்துட்டா அம்மான உசுறு, கேக்கறதுக்கு அப்பாவும் இல்லைன்னு துடிச்சு போனவ கிளாஸ் ரூம்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துட்டா.
3: ஐயா, இவங்க ரெண்டு பேரும் நெருங்கின தோழிங்க பாருங்க, எது நடந்தாலும் இவகிட்டதான் பகிர்ந்துக்குவா.
1: என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் டீடைல்டா சொல்லுமா.
2: ஐயா, இந்த பாலத்துல

0: டேய் ஸ்கூல் விட்டு பசங்க வராங்க, மொத்தமா கலாய்ச்சிடலாம் பாக்குற. இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு பாரு.
1: டேய் ஸ்கூலுக்கு போய் என்னடா கண்டீங்க?
0: நாளையில இருந்து லீவ் போட்டு மாந்தாப்பு போய் மாங்கா போறீங்கடா.
1: ஒவ்வொரு
2: நாளும் தொல்லுதாங்கய்யா. பெரியதுரையோட பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ்ல நின்னுகிட்டு போற வர பிள்ளைங்களை கிண்டல் பண்ணி அசிங்க அசிங்கமா பேசுறதா வேலையா?
3: பாஸ் பாஸ் அந்த வராங்க.
0: ஏ புதுசா வந்திருக்கிற மேலக்காரமா கூட்டிட்டு ஓடிடாத, ஊரெல்லாம் தண்டோரா போட்டு
2: சொல்லிவிடுவேன்.

0: பணக்காரர் மகனையும் என்னையும் ஒன்னா சேர்த்து பேசுறாங்களே, செய்யாத குற்றத்தை என் மேல போட்டு விஷமுள்ள குத்துறாங்களே, அது ஊரே நம்பிட்டா என்னால தலை காட்ட முடியாது. பள்ளிக்கூடத்துல எல்லாரையும் எப்படி சந்திப்பேன்? எங்க அம்மாவும் பாவம், என் தோழி பூங்கொடி என் மேல உசிரையே வச்சிருக்கா. ஆனா நான் என் முடிவை மாத்திக்கவே மாட்டேன். நாங்க ரெண்டு பேரும் தோழிங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். யா காலையில பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதே விஷத்தை கொண்டு வந்திருக்கா. கிளாஸ்ல இருந்து திடீர்னு வெளியே போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொன்னவ உள்ள வந்தா பேச முடியல, லெட்டரை காட்டினா. அதுக்குள்ள வாயில இருந்து நொர நொறைய வர ஆரம்பிச்சது. டீச்சர் சார் எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. உயிரை காப்பாத்த முடியல, பள்ளிக்கூடமே அழுதுச்சியா.
1: அந்த பொண்ணு சாவுக்கு காரணமா இருந்தவங்களுக்கு என்ன நடந்தது?
2: நான் வந்து ஜாயின் பண்ண டைம் சார், ஒருத்தனை புடிச்சு உள்ள போட்டுருக்கு, மத்தவங்க வெளியில தான் இருக்காங்க.
3: இந்த ஏடிஓக்கு எல்லாம் தெரியுங்களே, ஒரு பழைய ஆளு தானுங்களே.
4: ஐயா பெரிய இடம், கை வைக்க பயந்தாரு அந்த எஸ்ஐ. பெரிய துறைன்னா இந்த ஊருக்கே.
1: பெரிய துறை யாரியா? பெரிய பருப்பாவ சொல்றதுக்கு வெக்கமா இல்ல?
3: ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன், இந்த கட்டையில உயிர் இருந்தா என்ன போனா என்ன? தப்பு செஞ்சவன் செல்வாக்கு உள்ளவன், அப்பாவைய புடிச்சு உள்ள போட்டாங்க, செவ்வந்தி சாவுக்கு காரணமானவன்
1: பெரிய
5: பையன்.
1: பெரிய பருப்பா?

நடக்கிறதே ஓ டமடமடம் டமடமடம், வானில் அதிசயம் நடக்கிறதே ஓ டமடமடம் டமடமடம், இடியின் ஓசை கேட்கிறதே ஓ டமடமடம் டமடம்.

டமடமடம் டமடமடம் டம் டக்கு டம் டக்கு டம் டம் டம் ஓ டமடமடம் டமடமடம் டம் டக்கு டம் டக்கு டம் டக்கு டம் டம் டம்.

0: எங்கடா போயிருந்த?
1: ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா?
0: என்ன பிரச்சனை?
1: மேக்ஸ் தோத்து காசு கொடுக்காம போயிட்டாங்க, அதான் போட்டு அடிச்சிட்டேன்.
0: சரி ஓகே.

ஞாயிற்றுக்கிழமை வர சீக்கிரமா சர்ச்சைக்கு வர போகணும்.

0: என்னடா
1: வாரம் தவறாம சர்ச்சைக்கு போவேன்
0: அப்படிதான். ஐயோ பயட்டு எடுக்க மறந்துட்டேன்.

0: ஒன்றாம் அதிகாரம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்காலுடன் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையூதராயிருந்திருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பரவளிக்கும் பதறை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்கும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றங்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அறியும்.
1: எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க

0: ஞாயிற்றுக்கிழமை காலையில சீக்கிரமா சர்ச்சைக்கு போக வேண்டாம் அம்மா. என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இல்லப்பா கொஞ்சம் வேலை இருக்கு.
0: அதுதான் சர்ச்சை குளத்துல ஒரு வீட பாக்கலாம்னு சொன்னேன். சரி அப்ப நான் முதல்ல கிளம்பி போறேன், நீங்க பின்னாடி வாங்க.

할렐루야.

பணம் வச்சிருந்தாலே வித்தியாசமா அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லி வந்து ஆசை வந்து வரும். அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு நல்ல வீடு கட்டலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. நமக்கு கூட வந்து ஆசை தானே, கூரை வீட்டுல இருந்து இருந்தா மாடி வீடு கட்டணும்னு ஆசை. அதுல ஒரு கையில பணம் இருந்தா சொல்ல வேண்டுமா, பெரிய பங்களா கட்டுன்னு சொல்லி அந்த அன்னைச்சுக்கு வந்து ஆசை வந்துச்சான். இடத்தை தேடி தேடி இங்க அங்க எங்கெல்லாமும் வந்து போய் பார்த்தாங்க. கடைசியில் ஒரு இடத்தை செலக்ட் பண்ணாங்க. ரெண்டு பக்கமும் நல்ல மணல் வந்து இருந்துச்சு. மணலுக்கு நடுவில் வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சு வீட்டை கட்டுறதுன்னு முடிவு பண்ணாங்க. வீடுலாம் கட்டியாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, விருந்தெல்லாம் வச்சாங்க, விசேஷம்லாம் நடந்துச்சு. திடீர்னு வந்து அப்படியே வானத்தில் மேகம் வர ஆரம்பிச்சிச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, வெள்ளம் பயங்கரமாக வந்துச்சான். அந்த வெள்ளத்தில் வீடு வந்து அப்படியே அடிச்சுட்டு வந்து அந்த தண்ணி அடிச்சுட்டு வந்து போயிடுச்சான். ஏன் தெரியுமா, இந்த அண்ணாச்சி நல்ல இடம் செலக்ட் பண்ணது எது தெரியுமா, ஒரு ஓடையில் அது தண்ணி போகும் பார்த்தியா, மணலில் வந்து அப்படி வீடு கட்டின வச்சாங்களாம். யாராவது அப்படி கட்டுவாங்களா, இந்த கதை யார் சொன்னது தெரியுமா, இயேசு சாமி. யார் யாரெல்லாம் இந்த சண்டே ஸ்கூலில் அக்கா மாதிரி சொல்கிறது, அன்னை மாதிரி சொல்கிறது இதெல்லாம் வந்து கேட்டு நல்ல பிள்ளையாக வந்து நடந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் தண்ணியே அடிக்காத பாறை மேலே வந்து வீடு கட்டின மாதிரியாம். ஆனால் யார் யாரெல்லாம் கதை சொல்கிறது வசனம் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு மறந்து போயிடுறாங்களோ அவங்க இந்த அண்ணாச்சை போல வந்து அவங்களுக்கு வந்து புத்தி இல்லாதவங்களாம். நீ யாரை போல

செமினார் கைடு, ஸ்காலர் கைடு, இந்த மாதிரி நிறைய கைடு வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் இன்னொரு கைடு வந்து உண்டு பார்த்துக்கோ, இது வந்து இந்த மாதிரி கைடுனால் இல்லை, அது இயேசு சாமி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து கைடாக. ஏன்னா அவர் வந்து நம்ம உலகத்தில் இருக்க வரைக்கும் சந்தோஷம் கொடுப்பாரு, சமாதானம் கொடுப்பாரு, அதுக்கடுத்து பரலோகத்துக்கு நேரம் வந்து கூட்டிகிட்டு போவார், நல்ல ஆலோசனை வந்து கொடுப்பாரு. பார்க்கலாமா?

ஒரு அண்ணாச்சி இருந்தாங்க, நல்ல ஸ்டைல் பண்ணுவாங்க, சைக்கிளில் ரொம்ப ஸ்பீடாக நல்ல ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டுவாங்க. கார் போதுன்னு வச்சுக்கோ, காரை கூட வேகமாக போய் வந்து முந்திடுவாங்க. ரெண்டு தம்பிமார் பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த அண்ணாச்சி போயிட்டு இருந்த அந்த போயிட்டு வேகமாக போனாங்க. டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு, திரும்பி பார்த்தா ஒரு பள்ளத்தில் விழுந்து கிடந்தாங்க. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஏசாமியோட வசனம் தான் நம்ம வாழ்க்கைக்கு வந்து வெளிச்சமா. அந்த வசனத்தின்படி வந்து நடந்தா நமக்கு வந்து நல்ல ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குமா? வசனத்தின்படி வந்து நடக்கலன்னு வச்சுக்கோ, அந்த அண்ணாச்சி பள்ளத்துல விழுந்து கிடந்த மாதிரி நாமும் ஏதாவது வந்து ஆபத்துங்கிற பள்ளத்துல வந்து விழுந்துருவோமா?

இருக்கிறாங்க ஸ்கூல்ல, இன்னும் அம்மா அப்பா வந்து நம்ம மேல வந்து பாசமா வந்து இருக்கிறாங்க. ஆனா பாத்துக்கோ, உலகத்திலே பெரிய அன்பு, உலகத்திலே நம்ம மேல ரொம்ப பாசம் வந்து வச்சிருக்கிறது யாரு தெரியுமா? இயேசு சாமி தானா.

0: போயிருச்சு. இனிமே நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் வரும். என்ன அவசரம்?
1: பட்டணத்துக்கு போகணும். வந்தோம்ல, அந்த ரயில் நிப்பாட்டினா அந்த போயிருச்சா?
0: அப்படிலாம் நிறுத்த முடியாது. என்ன பஸ் நினைச்சியா? வா வா, இங்க வா, இங்க வா, இங்க போ முதல்ல, போ முதல்ல.
2: ஆமா,
0: எங்க போகணும்?
2: பட்டணத்துக்கு போகணும்.
0: அதுக்கு காலகாலத்துல வரணும். ட்ரெயின் போயிருச்சா? இனிமே என்ன பண்ண முடியும்?
2: நீ யாரியா? வெள்ள சொக்கா ஓடு.
0: ஏய், என்ன யாருன்னா கேக்குற? இந்த ஸ்டேஷன் மாஸ்டர். ட்ரெயின் நில்லுன அன்னைக்கும் போனா போகும். என்ன நினைச்ச நீ?
2: ஸ்டேஷன் மாஸ்டரா? டீ மாஸ்டர் கேள்விப்பட்டிருக்கேன், பொரோட்டா மாஸ்டர். அது என்ன ஸ்டேஷன் மாஸ்டர்?
0: யோ, அதையா ஸ்டேஷன் மாஸ்டரியா?
2: என்ன ஏழகு மாஸ்டரோ?
0: இந்த இந்த இந்த ஸ்டேஷனுக்கே நான் தான் கண்ட்ரோல். ட்ரெயினுக்கு நான் நிறுத்தினா நிற்கும், போனா போகும். சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு?
2: நாங்கள் பட்டணத்துக்கு போகணும்.
0: நாளை காலையில் 10 மணிக்கு போகலாம். போயிட்டு வா.
2: போயிட்டு வா வா. 10 மைல் யோ நில்லியா? 10 மைல் சவட்டி சவட்டி நடந்து வந்திருக்கான். ஐயா, ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா, ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா.
0: ஏய், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
2: அப்படியே இந்த ஒக்கமா தூங்கிட்டு போயிடுறோமையா நாளைக்கு காலையில?
0: போங்க போங்க போங்க போங்க.
2: வாடா மருமகனே.
3: ஏமாமா, என்ன மாமா இந்த ஆளு இந்த பேசு பேசுறான்?
2: உர்றா உர்றா.
3: ஆ, உட்கார மாமா.
2: யாரா மருமகனே?
3: யாரும் தெரியல மாமா, கோலாக்கலாம் போட்டு வந்திருக்கான்.
2: வணக்கம்.
4: வணக்கம்.
2: எந்த ஊருக்கு போறிய?
4: சென்னை போறேன்
3: மாமா. நம்ம மாதிரி போறோம் போல இருக்கு.
2: விட்டுறாத, அவனை பாத்துக்கிட்டே.
3: சரி மாமா, பின்னாடியே ஓடி போய் ரயில்ல ஏறிய வேண்டியது அன்னைக்கு.
2: ஐயா, கோலா போட்ட வரே.
4: சொல்லுங்க.
2: தாத்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கிய. எத்தனாவது படிச்சிருக்கீங்க?
4: நான் எம்பிஏ படிச்சிருக்கேன்.
2: இது எம்பிஏவா?
3: ஒன்றும் புரியல மாமா.
2: ஒரு 3 ஆப்புக்கு மேலே இருக்குமா?
4: உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னா அது ஒரு 10-12க்கு மேல.
2: 10-க்கு மேலயா?
3: ஆமா, புரியபடியா ஓடி வச்சிருக்காரு மாமா. பார்த்தாடி எட்டியே உட்காந்துக்கிறேன் மாமா. புரிய படிப்புலாம் படிச்சிருக்காரு.
2: கேரா மருமானே, நான் வந்து தூங்குறேன்.
3: மாமா, தூங்காம ஒழிச்சிருமாமா. ஏற்கனவே ஒரு ரயில் போயிருச்சுல, தூங்கி கீங்கி ஏதாவது ரயில விட்ட செத்தனி. மாமா, அந்த ஆள் தூங்குற மாதிரி உட்காந்துருக்கான். நான் போய் கேட்டு வந்துடுறேன்.
2: எத்தனை மணிக்கு வருதுன்னு
3: கேட்டு இந்த வரேன் மாமா.
5: ஆ,
6: ரயிலு எத்தனை மணிக்கு வருங்க?
0: நாளை காலையில 10 மணிக்கு வருங்கயா.
6: சரிங்க.
7: பட்டாணி சுண்டல், பட்டாணி சுண்டல், சூடான பட்டாணி சுண்டல்.
3: வாங்கி கொடு மாமா.
2: வாங்கிடா,
3: வாங்கி கொடு மாமா. இது மாமா, இது மாமா.
7: பட்டாணி சுண்டல், பட்டாணி சுண்டல், சூடான பட்டாணி.
3: கொடுங்க கொடுங்க கொடுங்க, 4 பாக்கெட் கொடுங்க மாமாவுக்கு. சேர்த்து கொடுங்க, கொடுங்க. மோடி அப்பா, நிறையா கொடுங்க, நிறையா கொடு.
2: போதும், எத்தனை?
3: ஆ ஆ ஆ,
2: மெதுவா ஒன்னதை தின்னு.
3: இருக்கு மாமா, இருக்கு மாமா, இங்க நிறையா இருக்கு மாமா.
2: சரி சரி, இந்த
3: கொடுங்க மாமா.
2: சாப்பிடு மருமானே, நல்லா சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. சேத்த தூங்கட்டா?
3: இருமாமா, இருமாமா, ஒரு நிமிஷம்.
6: ஐயா.
0: ஏய், என்ன?
6: ரயிலு வந்துரும்ல?
0: நாளை காலையில 10 மணிக்கு தானே வரும் சொன்னேன். அதுக்குள்ள என்ன அவசரம்?
6: சரிங்க சரி,
0: போ போ.
7: காபி காபி காபி காபி, சுக்கு காபி
3: மாமா.
7: நிறைய
3: குடிக்கணும். நீ 4 குடியா? போதும் போதும் போதும் போதும் போதும்.
2: என்னடா மாமனுக்கு கொஞ்சோண்டு விடுறா,
6: பேச மாமா
2: கொஞ்சோண்டா,
6: கடல அந்த இதுல ஏதாவது இருக்கும் பார்த்து அதை தின்னு மாமா.
2: எறும்பாக்கெட்டு தானே இருக்குது, இறா இறா துண்டு விழுந்துச்சுரா
6: மாமா. இங்க இரு மாமா, இந்த வந்துடுறேன்.
2: விட்டுறாத விட்டுறாத.
6: டேஜம் மாஸ்டர்,
0: ஏய் நம்ம மகா கோவக்காரன்டா, கொலைய விழுந்தா போடா, நாளை காலையில 10 மணிக்கு வரும்டா, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஸ்டேஷன் மாஸ்டரா.
2: அந்த ஆள் அடிக்க வரா மாமா, ஆளு பார்க்க நரம்பு மாதிரிதான் இருக்கேன். பரவாயில்ல பரவாயில்ல,
6: நான் நினைக்கிறேன் வீட்டுல சண்டை என்னன்னு தெரியல மாமா. இவ்வளவு கோபப்படுறா இருந்தாலும் வீட்டுல பொண்டாட்டி அடி வாங்கிருப்பாரோ.
2: இருக்கும்
6: தெரியல மாமா. சரி இருக்கட்டும் பாப்போம்மா. மாமா தூங்கிறாதையா?
2: இல்ல மாமாவுக்கு வயசாகிச்சுரா, தூங்குறேன் நீ பாத்துக்க.
6: சரி தூங்கு தூங்கு தூங்கு. தூங்கிட்டே இரு, நான் போய் கேட்டு வந்துடுறேன்.
0: தயவு செஞ்சு உன்னை சொல்றேன்டா, எத்தனை தடவை விடா உனக்கு சொல்றது? இந்த மாதிரி நீ 10 பேர் வந்தியனா என் பொழப்பு என்னடா ஆகுறது? டேய் நான் மகா கோவக்காரேன், இன்னொரு முறை சொல்றேன், பேசாம போய்ப்பாடு, நாளை காலையில 10 மணிக்கு வரும். ஓ
6: எந்திரிச்சு அங்கிட்டு படியா, ஏன் சேர்ல நீனு படுக்கிற பக்கறியா நீ?
2: போடா இந்த புளிச்சோ தர்ற திம்போ.
6: எடுமாமா சாப்பிடுமாமா.
2: தின்றா மர்மானே,
6: தூங்கிக்கிட்டே திங்காதையா.
2: தின்னு தின்னு, நீயும் கொஞ்சம் தின்னு. சரி மாமா தூங்கட்டா.
6: சரி சரி தூங்கி தொலை.
2: முழிச்சே இருப்பியா?
6: முழிச்சுக்கிட்டே இருக்கேன்.
2: கண்ணை விழிப்பா வச்சுக்க.
6: சரி வச்சுக்கயா.
2: சரி ஓகே,
6: முழிச்சுக்கிட்டே இருக்கிறேன் மாமா. பயமா இருக்கு மாமா. என்ன மாமா பேய் சவுண்ட் எல்லாம் குடுக்குற? நீ
2: காத பொத்திக்கணா மாமா,
6: சும்மா இருமாமா, பயமா இருக்குது. அந்த ஆளுங்க வேற தூங்கிட்டே கிடக்குறானுங்க, நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற.
2: காத பொத்திக்க.
6: சரி எல்லாம் தூங்குறாங்கள, அந்த அளவுக்கு கேட்டு வரும்.
0: தூக்கம் போச்சு.
6: யோ மாமா, யோ பொழுது விழுந்து எந்திரியா?
2: முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சா?
6: எந்திரியா எடியா
2: மருமானே.
6: யோ என்ன அது
2: வகுத்த கலக்கிற மாதிரி இருக்கு.
6: எனக்கு கூட குடுக்காம தின்னுட்டியா? இந்த நேரத்துல எஞ்சி போறாரு, ரயில் போயிச்சு என்ன பண்றது? நாளைக்கு சித்தப்பா வீட்டுக்கு போக முடியாது.
5: விழுப்புரம் மார்க்கமாக சென்னை எழும்பூர் வந்து சேரும் நெல்லை எக்ஸ்பிரஸ் 1 பிளாட்ஃபார்மிற்குள் வந்து கொண்டிருக்கிறது.
8: இந்த நாடகத்தில் வந்த கதாபாத்திரம் ஆயத்தம் இல்லாமையால் தங்களின் பயணத்தை தொடர முடியாமல் போய்விட்டது. இன்று நாம் எப்படி? இயேசு கிறிஸ்து இன்று வந்தால் அவரோடு செல்வதற்கு நாம் ஆயத்தமா? சிந்திப்போம்.
9: எல்லாம் விதிப்பாளர்கள் நடந்தது, நான் போயிட்டு வரேன்.
10: ஐயோ மூன்று பேர் மட்டும்
9: கொடுமை மதம் குலம் என்று சொல்லி வீணாக மூன்று உயிரை அளிக்கிறார்களே ஆண்டவரே. சுவாமி,

உங்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்கொள்ளும் சரியா?

கவனிக்காமல் போய்விட்டேனே. ஐயோ,

0: மருத்துவமனை கட்டி முடிப்பேன். இவ்வளவு போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கை நடக்கிறதே.
1: நீங்கள் பெண்களுக்கான பெரிய வைத்தியம் பணி கட்டியாக இது கட்டாயம் நடைபெறும். தைரியமாக

0: கணம் இருந்து கிடந்த இந்த வேலும் இப்போ ஒளியை பெற்றுக் கொண்டது.
1: அம்மா, நாங்க எல்லாரும் மூலத்தனமான மந்திர தந்திரங்களை நம்பி இருந்த எங்களுக்கு புதிய ஒரு வழியை காட்டினீங்க அம்மா, உங்களுக்கு மிக்க நன்றி.
2: அம்மா, நீங்க எங்களை மன்னிச்சுக்கோங்க. நாங்க உங்களை தேவையில்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி ஏசிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. உங்க சேவை எங்கட இந்த நகருக்கு தேவை.
0: இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் நல்லபடியாக பாருங்க. அது மட்டுமல்ல, ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. உடன்பிறந்த சகோதரர்கள், ஆகவே நீங்களும் அவருடனே சேர்ந்து இந்த மருத்துவமனை நல்லபடியாக நடத்த வேண்டும் என்னத்துடனே நான் இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்.

0: குச்சி முட்டை
1: தானே தரேன்.
0: இருங்க, இந்தாட இந்தாட இந்தாமா காஸ்தா குடுத்தாயி, சரியா போச்சு. வாமா நம்ம கடைக்கு ஜாமா வாங்க வந்தியா?
2: ஆமாக்கா.
0: ஆமா, உன் மவ 10ஆம் வகுப்பு பரிட்சை தானே எழுதியிருந்தா?
2: ஆமாக்கா, அவளுக்கு ரிசல்ட் வரப்போகுது. அத நினைச்சு பயப்படுற பயம் என்னங்கறீங்க? வீட்டுக்கு வந்து பாருங்களேன், ஒரே பொலம்பலாதான் இருக்கும்.
0: பாவம்மா, பிள்ளைங்களுக்கு இது முக்கியமான கட்டம் இல்லையா? 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பரிட்சையில எல்லாம் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணாதானே அதுங்க அடுத்தாப்புல நல்ல பாடம் எடுத்து படிக்க முடியும். அதனாலதான் ரிசல்ட் எல்லாம் பயப்படுதுக.
2: நீங்க சொல்றது சரிதான்க்கா, ஆனா எனக்கு அவ நிறைய மார்க் எடுக்கணும்லாம் இல்ல, ஏதோ பாஸ் பண்ண போதும்னு இருக்கு. ஏன்னா அவ படிப்புல கொஞ்சம் டல்லு தானக்கா?
0: அது சரிம்மா, எல்லா வரல ஒண்ணு போலயா இருக்கு, ஒன்னு பெருசாவும் ஒன்னு சிறுசாவும் தானே இருக்கு. அது மாதிரிதான் படிப்பு விஷயத்திலயும், சிலதுங்க நல்லா படிச்சு மார்க் எடுக்குதுங்க, சிலது எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏறவே மாட்டேங்குது. என்ன செய்யறது? கடவுள் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கறாரோ அது தானமா கிடைக்கும்.
2: ஆமாக்கா, நானும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டேன். இனிமே அவர் விட்ட வழின்னு நாம அமைதியா இருந்துட வேண்டியதுதான். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தாமலக்கா போயிடுவான்?
0: அது எப்படிமா போவான்? மனுஷனை விடு, கடவுள் ஒரு மரத்தை நட்டுட்டா அது கனி குடுக்கற வரைக்கும் அதுக்கு தண்ணி ஊத்துறது, பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, இப்படி எல்லா வேலையையும் கரெக்டா செய்வாருமா. ஆனா அவர் எப்ப தண்ணி ஊத்துவாரு, எப்படி தண்ணி ஊத்துவாருங்கிற விவரம் எல்லாம் நம்ம மூளைக்கு எட்டவே எட்டாதுமா. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியாமா?
2: சரிங்கக்கா, இந்த லிஸ்ட்ல இருக்கிற சாமான் எல்லாம் போட்டு வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்.
0: சரிம்மா.
2: சரி.
3: என்ன சார், உங்க பொண்ணுக்கு நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னு சொன்னீங்க, உங்க முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்ல.
4: என்ன மாதிரி ரியாக்ஷன் வேணுங்கறீங்க?
3: இல்ல சார், இந்த காலத்துல பிள்ளைகளை விட பெத்தவங்க தான் ரிசல்ட் வரும்போது ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. உங்ககிட்ட எந்த டென்ஷனும் காணுமே, அதான் கேட்டேன்.
4: நான் எதுக்கு சார் டென்ஷன் ஆகணும்? என் மகளுடைய கெப்பாசிட்டி எனக்கு நல்லாவே தெரியும். அவளுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் ஓரளவுக்கு யூகிச்சிட மாட்டேனா
3: சார்? இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இதுதான் ஃபேக்ட். சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, தான் பிள்ளைகளை பத்தி கொஞ்சமும் புரிஞ்சுக்காம ஒரு பாடத்துல ஃபெயில் ஆனா போதும், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க. பிறகு வாழ்நாள் பூரா அந்த பிள்ளைங்க அப்செட் ஆகி உருப்பிடாமலே போயிருவாங்க. பிள்ளைங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்கள தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி கொண்டு போறான் பாருங்க, அவன் தான் சார் நல்ல அப்ப.
4: அது சரி.

0: என்னடி இப்படி குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் லாந்திக்கிட்டு இருக்க?
1: பயமா இருக்குமா? அம்மா நான் பாஸ் ஆயிடுவேனா?
0: நேத்துல இருந்து நீயும் இதையே தான் கேட்டுக்கிட்டு இருக்க. நானும் நீ பாஸ் ஆயிடுவேன் பாஸ் ஆயிடுவேன்னு அதையே தான் சொல்லிட்டு இருக்கேன். நாம ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத வெளியில யாராவது பாத்தாங்கன்னு வெயி பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைச்சுக்குவாங்க.
1: என்னமா நீங்க, நான் பாஸ் ஆவேனா இல்லையா சொல்லுங்கம்மா.
0: எடி என் உயிர வாங்காத, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நெட்ல ரிசல்ட் பாத்துட்டு வரேன்னு சொன்னல, முதல்ல அத செய்.
1: சரிமா, நான் மஞ்சு வீட்டுக்கு போய் பாத்துட்டு
2: வந்துடுறேன். அத நீ போன்ல கேக்கலாம் இல்லையாமா? உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் தான் அவளுக்கு தெரியும்ல?
1: தெரியும்பா, ஆனா எனக்கு பயமா இருக்குப்பா. நான் நேர்லயே போய் பாத்துட்டு வந்துடுறேனே.
0: அவ இஷ்டத்துக்கு விடுங்க, அவ போயிட்டு வரட்டும்.
2: சரிமா, நீ போயிட்டு வா.
1: வரேன்பா.
2: அவளை அனுப்பிட்டு வா.

0: வாரேனி, உள்ள வா. நெட்ல ரிசல்ட் பாத்துட்டியா?
1: பாத்துட்டேன். என்ன மஞ்சு, ஒரு மாதிரி இருக்க? நீ
0: எனக்கு ஒண்ணு இல்லடி, நான் பாஸ் ஆயிட்ட. ஆனா
1: ஆனா என்னடி,
0: நீதான் ஃபெயில் ஆயிட்ட. ரொம்ப சாரிடி.
1: என்னடி, என் நம்பர் நல்லா பாத்தியா?
0: ஆமா ரேணி, நல்லா பாத்துட்ட.
1: அழாதடி, பிளீஸ் டி, அழாத அழாத ரேணி, அழாத பிளீஸ் டி, அழாத அழாத. அடுத்த வாட்டி பாஸ் ஆயிடலாம் ரேணி, அழாதடி.
0: நான் போயிட்டு வர மஞ்சு.
1: Thank you.

0: என்னது, ரெனி மெசேஜ் பண்ணிருக்கா? I'm going to heaven. Bye, Manju. ஏ இப்படி எழுதியிருக்கா? ஒருவேளை தற்கொலை. ஐயோ,
1: என்னங்க புள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல, கொஞ்சம் போய் பாத்துட்டு வாங்களேன்.
2: ஏன் ஆத்திரப்படுற? போற இடத்துல அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பா, இப்ப வந்துருவா, கொஞ்சம் பொறுமையாரு.
1: இல்லங்க, அவ அந்த மாதிரி யார் வீட்லயும் உட்காந்து கதை அடிக்கிற ஆள் இல்லங்க. அதான்
2: என்னமா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, கொஞ்சம் பொறுமையாரு.

0: ஆண்டி ஆண்டி, என்னமா என்னாச்சு?
1: என்னமா என்ன?
0: உங்க ரெனிஷா.
2: என் ரெனிஷாக்கு என்னாச்சு சொல்லுமா, என்னாச்சு?
0: அவ ஃபெயில் ஆயிட்டா ஆண்டி.
1: அது இருக்கட்டும்மா, இப்ப அவ எங்க?
0: அது தெரியல அங்கிள், அழுதுகிட்டு எங்க வீட்டு விட்டு போயிட்டா. இப்போ ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கா அங்கிள்.
1: என்னமா கொடுத்திருக்கா?
0: ஐ அம் கோயிங் டு ஹெவன், நான் மோட்சத்துக்கு போறேன்னு கொடுத்திருக்கா அங்கிள்.
1: என்னது அப்படி அனுப்பியிருக்கா? நான் இப்ப என்ன பண்ணுவேன்?
0: தெரிஞ்ச இடத்துல கொஞ்சம் தேடி பாருங்க.

நன்மைக்குழுவை அறிவிப்பதற்காக அநேகர் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்ததை சரித்திரம் காட்சி சொல்கிறது. அந்த வரிசையே தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் மருத்துவ சேவையில் ஈடுபட்டு சரீர நோயிலிருந்தும் பாவ நோயிலிருந்தும் பெண்களை மீட்டு

0: பணியில் தன்னை முழுமையாய் இயேசுவுக்கு அர்ப்பணித்த வாலிபப் பெண்ணை ஐயா காடா ஆவரணம் சொன்னால் அது விடையாக இவர் டென்னிஸ் விளையாடுவதில் மிகவும் ஆர்வமுள்ள அமெரிக்காவிலே மிகவும் செல்வம் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். 1819 ஆண்டில் இவரின் பாட்டனார் ஜான் ஸ்காடா மிஷனரியா இந்தியாவுக்கு சென்றார். இவரின் தகப்பன் பெயர் ஜான் ஸ்காடா, இவர் மனைவியின் பெயர் சோபியா. இவர்களுக்கு பிறந்தவரே ஐயா ஸ்காடா ஆவர்.
1: அம்மா போஸ்ட். அம்மா ஐடா, ஐடா
2: என்னப்பா கூப்பிட்டீங்களா?
1: ஆமாமா, உங்க அம்மா எங்க?
2: சமயக்கட்டுக்குள் இருக்காங்க. என்னப்பா கடிதம்?
1: உங்க பெரியப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு.
2: அப்படியாப்பா? அம்மா அம்மா என்னங்க உங்க அண்ணன் கடிதம் போட்டிருக்காங்க?
1: அமெரிக்கா
2: செல்கின்ற
1: குடும்பத்தையே சேவை செய்வதற்காக வைத்திய மிஷனரிகளாகவே அழைத்திருக்கிறார். எனவே தேவன் அழைக்கும் போது நாம் தடை பண்ணாமல் போவோம். நீயும் வைத்திய மிஷினரியாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஐயா, நீயும் அமெரிக்காவில் உள்ள நார்த்வீல் கல்லூரியில் நல்லா படிக்கணும். இன்னும் இரண்டு நாளிலேயே நீயும் போயிடுவோம், நானும் வேலூருக்கு போயிடுவோம். எல்லாம் தேவன் திட்டப்படியே நடக்கும்.
2: அப்பா அம்மா, நான் போனாலும் உங்களை மறக்கவே மாட்டேன். சரி ஐயா, தைரியமா இரு, கடவுளோடு இருக்கிறார்.
3: சுற்றி வரணும், நல்ல அழகான ஆடைகள் அணிய வேண்டும். இந்த உலகத்தில் நான் பவனி வரணும். நாளுக்கு ஒரு நாட்டியம் ஆடணும். வேலைக்கு ஒரு பாட்டிக்கு போகணும். விளையாடுறதுக்கு டென்னிஸ். வேலைக்கு ஒரு நவீன புத்தகம்.
2: ரொம்ப அலட்டாக ஐடா, நீ ஒரு மிஷினரி வாழ்க்கை நடத்ததான் போகிறாய். ஏன் இந்த அலட்டல்?
4: மிஷினரி ரத்தம் உன் குடும்பத்தில் ஓடுகிறதே, உன்னை சும்மா விடுமா? எப்படி அது உன்னை மிஷினரி பணிக்குத்தான் அழைத்து செல்லும்? நீ எதிர்நீச்சல் போட முடியாது.
3: இல்ல இல்லவே இல்ல, நான் மிஷினரியாக போக மாட்டேன்.
4: அது சரி ஐடா, அந்த வேலையில கொஞ்சம் கொஞ்சம் தமாஷ் இல்லாம போய்விடும். அதுக்காக ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்?
3: தமாஷ், மிஷினரி பணியில் பெரிய தமாஷை கண்டுட்டார். உனக்கு என்ன தெரியும் அது உள்ள கஷ்டத்தை பற்றி? 1887 ஆண்டு இந்தியாவுக்கு ஒரு பஞ்சம் உண்டானது. 52,50,000 பேர் பட்டினியால் மடிந்தார்கள். அநேக குழந்தைகள் எலும்பும் தோலுமாக இருந்தார்கள். வேறொரு மிஷின் வழக்கத்தில் அவருக்கு உணவு கொடுக்கும் பணியை எனது அப்பா ஏற்றார். ஆனால் அவங்களோட குழந்தைகள் ரொட்டி துண்டை கையில் கொடுத்தால் அதை எடுத்து சாப்பிட கூட அவருக்கு பெறவில்லை. அங்கே இருக்கும் முதியவர்கள் பாதையில் நடந்து வரும் பொழுது ஒரு எலும்பு கூட நடந்து வரும் போல் இருக்கும். தூசி படிந்தவர்கள் சரீரங்கள் இவர்களை பார்த்தாலே மனுஷரே என்று கேட்போம். இந்த இந்தியாவின் இன்னைக்கு எனக்கு பயமாக இருக்கின்றது. ஐயோ, நான் அமெரிக்காவில் தான் இருப்பேன், நான் அமெரிக்காவில் தான் இருப்பேன்.
4: சரி சரி அலாதாயிடா, சொல்றது சரிதான். நாம மூன்று பேரும் ஆளுக்கு ஒரு வங்கி அதிபரை கல்யாணம் பண்ணிக்கொண்டு நியூயார்க் நகரில் ஒரே வீட்டிலே வாழுவோம். எந்த நேரமும் நாம சந்திக்கலாம், சந்தோஷமாவும் வாழலாம்.
5: என்ன எல்லாரும் இங்க பண்ணி கொண்டிருக்கீங்க? போங்க போங்க, சீக்கிரமே தூங்க.
3: இந்தியாவுக்கா? நானா? அந்த வெயில் அதிகமான நாட்டிற்கு போக முடியாது, நான் போக முடியாது.
1: அம்மா போஸ்.
3: அம்மாவுக்கு சுகம் இல்லையா? உடனே நான் இந்தியாவுக்கு போகணும்.
1: ஐயா, அமெரிக்காவிலிருந்து வரும் கப்பல் வந்து விட்டதா?
5: ஆ, வந்து விட்டது.
1: அப்படியா? ரொம்ப நன்றி ஐயா. ஐயா, அம்மா ஐயா.
3: அப்பா அப்பா.
6: ஐடா, இவ்வளவு பெரிய ஆளாக மாறிட்டேன். 8 ஆண்டுகள் உன்னை பிரிந்து இருந்தோமே அம்மா, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இப்படி உன்னை பார்க்க நான் கொடுத்து வச்சிருக்கோம்மா, கொடுத்து வச்சிருக்கோம்.
7: பேச முடியுமா? பேச முடியும். இப்போ காலையில நம்ம வந்து ஒரு 5 மணிக்கு எழும்புன்னு வச்சுக்கோ, அலாரம் செட் பண்ணி வச்சிடறோம். கரெக்டா அந்த நேரத்துல வந்து கடிகாரம் வந்து நம்மளை வந்து எழுப்பி விட்டுருது. பைபிள்ல வந்து பாக்குறோம், கழுத பேசுனதா, ஏசாமி கூட ஒரு இடத்துல சொல்றாங்க கல்லு கூட வந்து பேசுன்னு சொல்லியும் சொல்றாங்க. இங்க உள்ள கடிகாரம் பேசும்போது பாரு, மணிமுள்ளு, நொடிமுள்ளு, நிமிஷமுள்ளு எல்லாம் வந்து பேசுது. என்ன பேசுது தெரியுமா? இங்க பாரு தம்பி, ஏசாமி பிள்ளையா நீ வந்து மாறிடு, மாறினா பரலோகம் கிடைக்கும். ஏசாமி வேண்டான்னு சொன்னா நரகதான் கிடைக்கும். ஏசாமி ரொம்ப சீக்கிரத்துல வந்து வரப்போறாங்க, அதுக்குள்ள நீ நல்ல பிள்ளையா வந்து மாறின்னு சொல்லி இந்த கடிகாரம் பேசுது.

நாம படுற கஷ்டங்கள், இந்த வேர்வை சிந்தி உழைக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து யாருன்னு சொன்னா, அந்த காலத்துல பிசாசு வந்து ஏவாளை வந்து ஏமாத்தினதுனால, பிசாசு நினைச்சபடி ஏவாளும் ஆதாமும் வந்து செஞ்சிட்டதுனால. இப்ப பாக்குறோம் அந்த காலத்துல ஏவாளையும் ஆதாமையும் ஏமாத்துறான் பாத்தீங்கன்னா பிசாசு. இந்த காலத்திலயும் நம்மள வந்து ஏமாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியில முயற்சி பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறான் பாருங்க. இந்த காலத்துல இந்த சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க எல்லாம் ஏமாத்துறதுக்கு அந்த பிசாசு வந்து சினிமா உருவில வந்து ஏமாத்துறானாம். பாரு, சினிமா நம்முடைய உள்ளத்தை வந்து கெடுக்குது, இருதயத்தை வந்து கெடுக்குது.

இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே கண்ணீர் வடித்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சரியாக படிப்பு வரலன்னு சொல்லி வந்து கஷ்டம். இந்த பாட்டு வந்து என்ன சொல்லுது தெரியுமா, நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் இயேசுசாமிக்கு உள்ளத்தை வந்து திறந்து கொடுத்தா போதுமா, ஏன்னா அவர் நம்ம கதவை வந்து தட்டிக்கிட்டே வந்து இருக்காராம், உள்ளே வாங்க இயேசுசாமின்னு சொன்னால் போதுமா, உள்ளே வந்து சந்தோஷத்தை வந்து கொடுத்துருவாராம்.

சில விதை பாதையில விழுந்துச்சான், சில விதை நல்ல ஒரு பாறை நிலத்துல விழுந்துச்சான், சில விதைகள் வந்து முள்ளுக்குள்ள விழுந்துச்சு, சில விதைகள் நல்ல நிலத்துல வந்து விழுந்துச்சான். இப்போ இந்த கதையை யார் சொன்னது தெரியுமா? இயேசுசாமி வந்து சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? யாரெல்லாம் இயேசுசாமி வசனத்தை வந்து கேட்டு பலன் கொடுக்கறாங்களோ அவங்கெல்லாம் வந்து நல்ல நிலத்தை போல உள்ள விதையாம். நாம கூட இயேசுவாமியோட ஆசை என்ன தெரியுமா? நம்மளாம் இயேசுவாமி பிள்ளையா வந்து வாழ்ந்து நாம நம்முடைய வாழ்க்கையும் நல்லா அமைச்சுக்கிட்டு நம்ம நிறைய பேர் வந்து இயேசுவாமி பிள்ளையா வந்து மாத்தணுங்கிறதா அவருடைய ஆசை. அதுக்காகத்தான் இந்த கதை சொன்னாங்க.

பரலோகத்தை வந்து இயேசுசாமி நமக்கு தருவாங்க. உலகத்துல இருக்கும் போதும் சந்தோஷத்தை கொடுப்பாங்க. அதுக்காகத்தான் இங்க சின்ன பிள்ளைங்க வந்து பாடுறாங்க பாரு. அதாவது பரலோகத்துக்கு போன பிறகு வந்து பாடுறாங்களாம். எப்படி பாடுறாங்களா தெரியுமா? சுத்தி சுத்தி வந்து பாக்குறாங்க, இயேசுசாமி வந்து பக்கத்துல வந்து இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் லட்சக்கணக்கான தேவதூதர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் வந்து தாங்க முடியல. தலையில வேற ஒரு கிரீடம் வச்சிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் தெரியுமா? சாப்பிடறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? மன்னா கொடுத்துருக்காங்களாம். மன்னானா என்ன தெரியுமா? தேனீட்ட பணியாரம் போல ருசியா கொடுக்குமா. பணியாரம்னாலே நல்ல ருசியா தான் இருக்கும். அது வேற பணியாரத்தை வந்து ஒரு தேன் உள்ளுக்குல போட்டு குழப்பி குழப்பி வந்து சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும். அந்த சாப்பாடு தான் பரலோகத்துல வந்து கொடுக்குறாங்களாம். அதை நம்ம சாப்பிட போலாமா?

ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும், யுனைடெட் வெகேஷன் பைபிள் ஸ்கூல் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த ஆண்டு ஆரம்பம் முதலே என்னை தொலைபேசியிலும் நேரடியாகவும் அநேகர் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட வார்த்தை என் உள்ளத்தை பரவசமடைய செய்தது. ஒருவேளை என்ன கேட்டார்கள் என்று சொல்லி தெரிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறீர்கள் அல்லவா? அவர்கள் கேட்டது என்னவென்றால், இந்த ஆண்டு யூவிபிஎஸ் பாடல்கள் எப்பொழுது வெளிவரும், யூவிபிஎஸ் விசிடி எப்பொழுது வெளிவரும் என்று சொல்லி கேட்டார்கள். அதை கேட்டவுடனே எந்த அளவுக்கு யூவிபிஎஸ் பாடல்களும் செய்கைகளும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்பதை நினைத்து நான் உண்மையிலேயே ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை செலுத்துகின்றேன். இந்த ஆண்டு நீங்க பாடலை கேட்க ஆர்வமா இருக்கிறது எனக்கு தெரியுது. பாடல்களை இயற்றினவர்களும், பாடல்களை பாடினவர்களும், இசை அமைத்தவர்களும், குறிப்பாக விசிடிக்கு தன்னுடைய நேரத்தையும் தாளந்துகளையும் இதில் வெளியில கொண்டு வந்த ஒவ்வொருவரையும், இந்த விசிடிக்காக இடத்தை கொடுத்த அனைத்து நண்பர்களையும் யூவிபிஎஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு பாடலுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை பாக்கியவான்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான். அந்த தலைப்பை மையமாக வைத்துதான் அநேக பாடல்கள் எழுதியிருக்கிறோம். இந்த பாடல்கள் உங்களை உற்சாகப்படுத்தும். இந்த பாடலை கேளுங்க, இதனுடைய விசிடியை பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேல இந்த பாடலுடைய வரிய உங்க வாழ்க்கையில இதை கடைபிடிக்கும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் மாறுவோம். நீங்கள் பாக்கியவான்களாய் மாற தேவன் தாமே

பழைய கதவு பக்கத்துல உட்கார்ந்து தட்டிக்கிட்டே இருக்காங்களாம். தட்டி எதுக்காக தெரியுமா? உள்ள வந்து நம்மள நல்ல பிள்ளையா மாத்துறதுக்கு, நமக்கு தேவையான பாதுகாப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு. ஆனா பாத்துக்கோ, நீ இயேசாமி பிள்ளையா மாறிட்ட, உலகத்துல நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, இயேசாமி வந்து தட்டுற சத்தம் வந்து அவங்களுக்கு வந்து கேட்கவே இல்லை. இந்த பாட்டு எப்படி தெரியுமா? இயேசு சாமியே பேசுற மாதிரி. இயேசாமி என்ன சொல்றாங்க தெரியுமா? எப்பா நான் கதவை தட்டுறேன், நீ எனக்கு இருதய கதவை திறந்து இடம் கொடுத்தனா நான் உள்ள வந்துருவேன், உள்ள வந்து உனக்கு நல்ல பாதுகாப்பு கொடுப்பேன், நல்ல வந்து ஒரு சுகத்தை கொடுக்கிற டாக்டரை போல இருந்து உதவி செய்வேன், நல்ல வந்து ஒரு ஃப்ரெண்டை போல இருந்து உனக்கு நல்ல ஆலோசனை எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லி இயேசாமி வந்து சொல்றாங்க. பார்க்கலாமா?

வச்சிருந்தாங்க. பணம் வச்சிருந்தாலே வித்தியாசமா அதை செய்யலாம் இதை செய்யலாம் சொல்லி வந்து ஆசை வந்து வரும். அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு நல்ல வீடு கட்டலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. நமக்கு கூட வந்து ஆசை தானே, கூரை வீட்டுல இருந்து இருந்தா மாடி வீடு கட்டணும்னு ஆசை. அதுல வேற கையில பணம் இருந்தா சொல்ல வேண்டுமா, பெரிய பங்களா கட்டன்னு சொல்லி அந்த அண்ணச்சிக்கு வந்து ஆசை வந்துச்சான். இடத்த தேடி தேடி இங்க அங்க எங்கெல்லாமும் வந்து போய் பார்த்தாங்க. கடைசியில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணாங்க. ரெண்டு பக்கமும் நல்ல மணல் வந்து இருந்துச்சு. மணலுக்கு நடுவில் வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சு வீட்டை கட்டுறதுன்னு முடிவு பண்ணாங்க. வீடுலாம் கட்டியாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, விருந்தெல்லாம் வச்சாங்க, விசேஷம்லாம் நடந்துச்சு. திடீர்னு வந்து அப்படியே வானத்தில் மேகம் வர ஆரம்பிச்சிச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, வெள்ளம் பயங்கரமாக வந்துச்சான். அந்த வெள்ளத்தில் வீடு வந்து அப்படியே அடிச்சுட்டு வந்து அந்த தண்ணி அடிச்சுட்டு வந்து போயிடுச்சான். ஏன் தெரியுமா, இந்த அண்ணாச்சி நல்ல இடம் செலக்ட் பண்ண எது தெரியுமா, ஒரு ஓடை இல்லை, அது தண்ணி போகும் பார்த்தியா, மணல்ல வந்து அப்படி வீடு கட்டினு வச்சாங்களாம். யாராவது அப்படி கட்டுவாங்களா? இந்த கதை யாரு சொன்னது தெரியுமா? இயேசு சாமி. யார் யாரெல்லாம் இந்த சண்டே ஸ்கூல்ல அக்கா மாதிரி சொல்றது, அண்ணன் மாதிரி சொல்றது, இதெல்லாம் வந்து கேட்டு நல்ல பிள்ளையா வந்து நடந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் தண்ணியே அடிக்காத பாறை மேல வந்து வீடு கட்டின மாதிரியாம். ஆனா யார் யாரெல்லாம் கதை சொல்றது வசனம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு மறந்து போயிடறாங்களோ அவங்க இந்த அண்ணாச்ச போல வந்து அவளுக்கு வந்து புத்தி இல்லாதவங்களாம். நீ யார போல?

0: நாம போட்ட மனுவுக்கும் போராடின போராட்டத்துக்கும் பதில் கிடைக்க போகுது. புது எஸ்பி வந்துட்டாருல.
1: இந்த பாலத்தை இங்கிலீஷ் பாலம்னு சொல்லுவாங்க, ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க கட்டினது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் செவந்தி பாலம் ஆயிடுச்சு.
0: ஊர்க்காரங்க கொடுத்த மனுவுக்கு ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கணும்.
1: அப்பாவி ஜனங்க சார்.
0: நான் சொன்னவங்கள வர சொல்லிட்டீங்கல்ல?
1: எஸ் சார்.
2: நம்ம ஊருக்கு புது போலீஸ் அதிகாரி வந்திருக்காராம்ல.
3: இவர் வந்த பிறகு ஒரு வெடிவு உண்டாகட்டும்.
2: நம்ம ஊரு பூங்குடியையும் ஊர் தலைவர் ராசையாவையும் விசாரிக்கிறாங்களாம்ல.
4: ஐயா, நீங்க விசாரிக்கிறதுனால இத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஐயா, செவ்வந்தி 12 வகுப்பு மாணவி. அப்பங்காரன் குடிச்சே செத்துட்டான். அம்மா குடிசை தொழில் செய்யறா, அதனாலதான் அடுப்பே எரியுது, புள்ளையும் படிக்குது.
0: இது ஈவ்டீசிங் கேஸ், விளையாட்டு இல்ல.

0: அப்பா இப்பள சாமியோ ஊரே அழுதுங்கயா, உத்தவாலிய புடிங்க. இதான் செவந்தி பாலமா?
1: ஆமா சார்.
0: இங்க இன்னும் பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கா?
1: ஆமா சார், ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் வேற, நைட்ல லைட்ஸ் கிடையாது, மொத்தத்துல பாதுகாப்பு இல்ல சார்.
0: என்னையா பண்றீங்க? உடனே செக் போஸ்ட் போடுங்க
1: சார்.
0: போலீஸ் ஹைவே பேட்ரோல ரவுண்ட்ஸ் போக சொல்லுங்க.
1: எஸ் சார்.
2: வண்டியை இப்பங்களும் நகர்த்த முடியாது போலயே, என்ன பண்றது?

0: இவன் எஸ்பி வெற்றி அரசல்ல நம்ம கதையை தோண்டிடுவானோ? கடுமையானவனாச்சே.
1: ஏமா பூங்கடி, நீ செவந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டாமே, என்னாச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்லுமா.
2: ஐயா, செவந்தி எனக்கு நெருக்கமான தோழிங்கய்யா. நல்ல பொண்ணு, நல்ல படிப்பா. அவங்க அப்பாவோட கனவு அவ டாக்டர் ஆகணுங்கறதுதான். அத நிறைவேற்ற அவ நல்லா படிச்சாயா?
3: ஏன் புள்ள, அவ ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்கறத ஐயா கிட்ட சொல்லு.
2: செய்யாத குற்றத்தை செய்ததா ஊரெல்லாம் தண்டோரா போட்டு சொல்லிடுவோன்னு மிரட்டினாங்க. பயந்துட்டா அம்மானா உசுறு, கேக்கறதுக்கு அப்பாவும் இல்லைன்னு துடிச்சு போனவ கிளாஸ் ரூம்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துட்டா.
3: ஐயா, இவங்க ரெண்டு பேரும் நெருங்கின தோழிங்க பாருங்க, எது நடந்தாலும் இவகிட்டதான் பகிர்ந்துக்குவா.
1: என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் டீடைல்டா சொல்லுமா.
2: ஐயா, இந்த பாலத்துல

0: டேய் ஸ்கூல் விட்டு பசங்க வராங்க, மொத்தமா கலாய்ச்சிடலாம் பாக்குறிய, இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு பாரு.
1: டேய் ஸ்கூலுக்கு போய் என்னடா கண்டிங்க,
0: நாளைல இருந்து லீவ் போட்டு மாந்தா போய் மாங்கா போறீங்கடா.
2: ஒவ்வொரு நாளும் தொல்லுதாங்கயா, பெரியதுரியோட பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பாலத்துல நின்னுகிட்டு போற வர பிள்ளைங்களை கிண்டல் பண்ணி அசிங்க அசிங்கமா பேசுறதா வேலையா?
3: பாஸ் பாஸ் அந்த வராங்க
0: புதுசா வந்திருக்கிற மேலக்காரமான கூட்டிட்டு ஓடிடாத, ஊரெல்லாம் தண்டோரா போட்டு
2: சொல்லிவிடுவேன்.

0: வேலைக்காரன் மகனையும் என்னையும் ஒண்ணா சேர்த்து பேசுறாங்களே, செய்யாத குற்றத்தை என் மேல போட்டு விஷமுள்ள குத்துறாங்களே, அது ஊரே நம்பிட்டா என்னால தலை காட்ட முடியாது. பள்ளிக்கூடத்துல எல்லாரையும் எப்படி சந்திப்பேன்? எங்க அம்மாவும் பாவம், என் தோழி பூங்கொடி என் மேல உசிரையே வச்சிருக்கா. ஆனா நான் என் முடிவை மாத்திக்கவே மாட்டேன். நாங்க ரெண்டு பேரும் தோழிங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். யா காலையில பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதே விஷத்தை கொண்டு வந்திருக்கா. கிளாஸ்ல இருந்து திடீர்னு வெளியே போய் தண்ணி குடிச்சிட்டு வாரேன்னு சொன்னவ உள்ள வந்தா பேச முடியல. லெட்டரை காட்டினா அதுக்குள்ள வாயில இருந்து நொர நொறைய வர ஆரம்பிச்சது. டீச்சர் சார் எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. உயிரை காப்பாத்த முடியல. பள்ளிக்கூடமே அழுதுச்சியா.
1: அந்த பொண்ணு சாவுக்கு காரணமா இருந்தவங்களுக்கு என்ன நடந்தது?
2: நான் வந்து ஜாயின் பண்ண டைம் சார், ஒருத்தனை புடிச்சு உள்ள போட்டுருக்கு, மத்தவங்க வெளியில தான் இருக்காங்க.
3: இந்த ஏடிஓக்கு எல்லாம் தெரியுங்களே, ஒரு பழைய ஆளுதானுங்களே.
4: ஐயா பெரிய இடம், கை வைக்க பயந்தாரு அந்த எஸ்ஐ. பெரிய துறைன்னா இந்த ஊருக்கே.
1: பெரிய துறை யாரையா? பெரிய பருப்பாவ சொல்றதுக்கு வெக்கமா இல்ல.
3: ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன், இந்த கட்டையில உயிர் இருந்தா என்ன போனா என்ன? தப்பு செஞ்சவன் செல்வாக்கு உள்ளவன், அப்பாவைய புடிச்சு உள்ள போட்டாங்க. செவ்வந்தி சாவுக்கு காரணமானவன் அந்த அனுக்க சார்.
1: எங்க அவன்? என்ன திருடா உனக்கு? நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தெரு தெருவா இழுத்துட்டு போனா தான் உன்ன மாதிரி பசங்களுக்கு புத்தி வரும்.
5: வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட விளையாடாத. நான் பெரிய துறையோட பையன்.
1: பெரிய துறை பையன் தான் பெரிய பருப்பா?

டமடம் டமடமடம் வானில் அதிசயம் நடக்கிறது. ஓ டமடமடம் டமடமடம் இடியின் போசை கேட்கிறது. ஓ டமடமடம் டமடம

0: டமடமடம் டமடமடம் டம் டக்கு டம் டக்கு டம் டம் டம் ஓ டமடமடம் டமடமடம் டம் டக்கு டம் டக்கு டம் டக்கு டம் டம் டம்.
1: தெரியுமா ஜீவ புஸ்தகம், ஜீவ புஸ்தகத்துல யார் யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லியும் அந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்கோம். இன்னும் பாத்துக்கோ, யார் யாரெல்லாம் ஏசாமி வந்து ஏத்திருக்காங்களோ அவங்க பேர்லாம் அந்த புத்தகத்துல இருந்து வருவான். ஏசாமி பிள்ளை இல்லைன்னா அவங்க பேர் அந்த புத்தகத்துல வந்து இல்லை இருக்காது. ஒன்னு பாத்துக்க, என்ன முக்கியமான விசேஷம்னா, யாரு பேர் அந்த புத்தகத்துல வந்து இருக்குதோ அவங்களதான் பரலோகத்துல நல்ல சந்தோஷமான இடத்தை வந்து ஏசாமி வந்து கொடுப்பாங்க. அதுல நம்ம அங்க போகும்போது ஏசாமி வந்து தூதர்கள்லாம் அந்த புத்தகத்துல தேடி தேடி வந்து பார்ப்பாங்க. நம்ம பேர் இல்லைன்னு வச்சுக்கோ, நரகத்துல தூக்கி வந்து போட்டுருவாங்களாம். உன் பேர் அந்த புத்தகத்துல வரணும்னா இன்னைக்கே ஏசாமி பிள்ளையா மாறணும்.

0: bum, bum.
1: நானா அந்த வெயில் அதிகமான நாட்டிற்கு போக முடியாது.
0: voz.
1: அம்மாவுக்கு சுகம் இல்லையா? உடனே நான் இந்தியாவுக்கு போகணும்.
2: ஐயா, அமெரிக்காவில் இருந்து வரும் கப்பல் வந்து விட்டதா?
0: ஆ, வந்து விட்டது.
2: அப்படியா? ரொம்ப நன்றி ஐயா. ஐயா, அம்மா, ஐயா,
1: அப்பா, அப்பா.
2: ஐயா, இவ்வளவு பெரிய ஆளாக மாறிட்டேன். 8 ஆண்டுகள் உன்னை பிரிந்து இருந்தோமே அம்மா. நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இப்படி உன்னை பார்க்க நான் கொடுத்து வச்சிருக்கோம்மா, கொடுத்து வச்சிருக்கோம்.
1: இது யாரு?

0: எங்கடா போயிருந்தா?
1: ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா?
0: என்ன பிரச்சனை?
1: மேக்ஸ் காசு கொடுக்காம போயிட்டாங்க, அதான் போட்டு அடிச்சிட்டேன்.
0: சரி ஓகே.

ஞாயிற்றுக்கிழமை வேற சீக்கிரம் சர்ச்சைக்கு வர போகணும்.

0: என்னடா
1: வெயிட் பைக் எடுக்காம சர்ச்சுக்கு நானே கிரவுண்ட்ல மேட்ச் ஆட போறேன்.
0: என்னடா வாரம் தவறாம சர்ச்சுக்கு போவேன்னா
1: அதெல்லாம் அப்படிதான். ஐயோ பேட் எடுக்க மறந்துட்டேன்.

0: ஒன்றாம் அதிகாரம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்காலுகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பரவளிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்கும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றங்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அறியும்.
1: அப்பா பிதாவே சௌஸ்திரம், அன்பின் பிதாவே சௌஸ்திரம், நாளை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்க மூணு பேரும் இந்த நாளில் வழிநடத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்க அண்ணா தேவிகளே நல்லபடியை படிச்சு படிச்சு நலமாக எடுக்கணும் ஆண்டவரே. எங்க அம்மா சுகத்தை தாங்க ஆண்டவரே. எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையும்

அந்த சத்தி பக்கத்துல ஒரு வீட பாக்கலாம்னு சொன்னேன். சரி அப்ப நான் முதல்ல கிளம்பி போறேன், நீங்க பின்னாடி வாங்க.

할렐루야.

சோனார் கைடு, ஸ்காலர் கைடு, இந்த மாதிரி நிறைய கைடு வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் இன்னொரு கைடு வந்து உண்டு பார்த்துக்கோ, இது வந்து இந்த மாதிரி கைடுனால் இல்லை, அது இயேசு சாமி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து கைடாக. ஏன்னா அவர் வந்து நம்ம உலகத்தில் இருக்க வரைக்கும் சந்தோஷம் கொடுப்பாரு, சமாதானம் கொடுப்பாரு, அதுக்கடுத்து பரலோகத்துக்கு நேரம் வந்து கூட்டிகிட்டு போவார், நல்ல ஆலோசனை வந்து கொடுப்பாரு. பார்க்கலாமா?

0: இனிமே நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் வரும். என்ன அவசரம்?
1: பட்டணத்துக்கு போனியா?
0: அப்படிலாம் நிறுத்த முடியாது. என்ன பஸ் நினைச்சியா? வா வா, இங்க வா, இங்க வா, இங்க போ முதல்ல, போ முதல்ல.
1: கண்ட்ரோல்
0: ட்ரெயினுக்கு நான் நிறுத்தினா நிக்கும், போனா போகும். சரி, இப்ப என்ன வேணும் உனக்கு?
2: நாங்க பட்டணத்துக்கு போகணும்.
0: நாளை காலையில 10 மணிக்கு போகலாம். போயிட்டு வா.
2: போயிட்டு வா. 10 மைல் யோ நில்லியா, 10 மைல் சவட்டி சவட்டி நடந்து வந்திருக்கான். ஐயா, டேஷன் மாஸ்டர் ஐயா, டேஷன் மாஸ்டர் ஐயா.
0: ஏய், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
2: அப்படியே இந்த ஒக்கமா தூங்கிட்டு போயிடுறமையா நாளைக்கு காலையில.
0: போங்க போங்க போங்க போங்க.
2: மாடா மருமகனே.
1: ஏமாமா, என்ன மாமா இந்த ஆளு இந்த பேச பேசுறான்?
2: ஒரா ஒரா
1: உட்கார் மாமா.
2: யாரா மருமானே?
1: யாரும் தெரியல மாமா, கோலாக்கலாம் போட்டு வந்திருக்கான். ஏ மாமா,
2: கோலா போட்ட வரேன். வணக்கம்.
3: வணக்கம்.
2: எந்த ஊருக்கு போறிய?
3: சென்னை போறேன்
1: மாமா.
2: நம்ம மாதிரி போறோம் போல இருக்கு மாமா. விட்டுறாத, அவனை பாத்துக்கிட்டே இரு.
1: சரி மாமா, பின்னாடியே ஓடி போய் ரயில்ல ஏறிற வேண்டியது அன்னைக்கு.
2: ஐயா, கோலா போட்ட வரேன்.
3: சொல்லுங்க.
2: தாத்தா படிச்சவர் மாதிரி இருக்கிய, எத்தனாவது படிச்சிருக்கிய?
3: நான் எம்பிஏ படிச்சிருக்கேன்.
2: இது எம்பிஏவா?
1: ஒன்னும் புரியல மாமா.
2: ஒரு மூணாப்புக்கு மேல இருக்குமா?
3: உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னா அது ஒரு 10-12க்கு மேல.
2: 10-க்கு மேலயா?
1: ஆமா, புரியபடி ஓடி வச்சிருக்காரு மாமா. பார்த்தாடி எட்டியே உட்காந்துக்கிறேன் மாமா. புரியபடி போலாம் படிச்சிருக்காரு.
2: கேரா மாமா.

0: தூங்காம ஒழிச்சிருமாமா, ஏற்கனவே ஒரு ரயில் போயிருச்சுல, தூங்கி கீங்கி ஏதாவது ரயில விட்ட செத்தனி. ஆமா அந்த ஆள் தூங்குற மாதிரி உட்காந்துருக்கான், நான் போய் கேட்டு வந்துடுறேன்.
1: எத்தனை மணிக்கு வருதுன்னு
0: கேட்டு இந்த வரமாமா. ரயிலு எத்தனை மணிக்கு வருங்க?
2: நாளை காலையில 10 மணிக்கு வரும்யா.
0: சரிங்க.
3: பட்டாணி சுண்டல், பட்டாணி சுண்டல், சூடான பட்டாணி சுண்டல்
0: வாங்கி கொடுமாமா. மாமாவுக்கு சேர்த்து கொடுங்க, கொடுங்க நிறைய.
1: போதும்
0: எத்தனை
1: மெதுவா ஒன்னதான் தின்னு
0: இருக்கணும் மாமா. இருக்கு மாமா, இங்க நிறைய இருக்கு மாமா.
1: சரி சரி இந்தா தின்னு கொடுங்க மாமா, சாப்பிடு மருமானே, நல்லா சாப்பிடு. சேத்த தூங்கட்டா.
0: இரு மாமா இரு மாமா, ஒரு நிமிஷம்.
2: ஐயா என்ன
4: ரயிலு வந்துரும்ல,
2: நாளை காலையில 10 மணிக்கு தானே வரும் சொன்னேன்.
0: என்ன
2: புதுசா குடுத்துட்டு தானே வா, குடு
0: என்னடா
1: மாமனுக்கு கொஞ்சோண்டு குடுறா,
0: பேசாம மாமா
1: கொஞ்சோண்டுறா.
0: கடல அந்த இதுல ஏதாவது இருக்கும் பார்த்து அதை தின்னு மாமா.
1: எறும்பாக்கெடுத்தான இருக்குது. இற துண்டு விழுந்துச்சுரா
0: மாமா. இங்க இரு மாமா, இந்த வந்துடுறேன்.
1: விட்டுறாத விட்டுறாத.
4: டேஜன் மாஸ்டர்
2: ஏய் நம்ம மகா கோவக்காரன்டா, கொலைய விழுந்தா போடா, நாளை காலையில 10 மணிக்கு வரும்டா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஸ்டேஷன் மாஸ்டரா.
0: அந்த ஆள் அடிக்க வரா மாமா.
1: மாமாவுக்கு வயசாயிச்சுரா, தூங்குறேன் நீ பாத்துக்க.
0: சரி தூங்கு தூங்கு தூங்கு.
2: பேசாம போய் பாடு, நாளை காலையில 10 மணிக்கு வரும்.
0: எந்திரிச்சு அங்கிட்டு படியா, ஏன் சேர்ல நீனு படுக்கிற பக்கத்துல
1: போடா, இந்த புளிச்சோ தர திம்போ.
0: எடுமாமா சாப்பிடுமாமா.
1: தின்றா மர்மானே,
0: தூங்கிட்டே திங்காதயா. மாமா பயமா இருக்கு மாமா. என்ன மாமா பேய் சவுண்ட் எல்லாம் குடுக்குற, நீ
1: காத பத்திக்கணும்.
0: சும்மா இரு மாமா, பயமா இருக்குது. அந்த ஆளுங்க வேற தூங்கிட்டே கிடக்குறானுங்க, நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற. சரி எல்லாம் தூங்குறாங்கல, அந்த அளவுக்கு கேட்டோம்.
2: ஏய்
0: போடா.
2: ஏன் தூக்கம் போச்சு.
0: யோ மாமா, யோ பொழுது விழுந்து எந்திரியா.
1: முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சா
0: எந்திரியா எடியா.
1: மருமானே
0: யோ என்னையா அது
1: வகுத்த கலக்கிற மாதிரி இருக்கு.
0: எனக்குறீங்க

0: இந்த அலுவலர் இந்த நேரத்துல எஞ்சி போறாரு. ரயில் போச்சு, என்ன பண்றது? நாளைக்கு சித்தப்பா வீட்டுக்கு போக முடியாது.
1: மதுரை திருச்சி விழுப்புரம் மார்க்கமாக சென்னை எழும்பூர் வந்து சேரும் நெல்லை எக்ஸ்பிரஸ் ஒன்றாம் பிளாட்ஃபார்மிற்குள் வந்து கொண்டிருக்கிறது.
0: ஓ மாமா, ஓ மாமா, ஓ மாமா, அந்த கொலா போட்டாலும் எஞ்சி போயிட்டாரு. ஏ ரயில் வரதியா?
2: இது பசி இல்லடா, ட்ரெயின்ரா. என்ன டிக்கெட் வாங்கிட்டு அப்புறம் ட்ரெயினுக்கு போகணும். அவங்க டிக்கெட் கொடுங்க.
0: இந்த டிக்கெட் மாமா இருக்கு, காசு கொடுமாமா.
2: எல்லாத்துக்கும் ஆயத்தம் ஆகணும்.
3: இந்த நாடகத்தில் வந்த கதாபாத்திரம் ஆயத்தம் இல்லாமையால் தங்களின் பயணத்தை தொடர முடியாமல் போய்விட்டது. இன்று நாம் எப்படி? இயேசு கிறிஸ்து இன்று வந்தால் அவரோடு செல்வதற்கு நாம் ஆயத்தமா சிந்திப்போம்.

அண்ணாச்சி இருந்தாங்க, நல்ல ஸ்டைல் பண்ணுவாங்க, சைக்கிளில் ரொம்ப ஸ்பீடாக நல்ல ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டுவாங்க. கார் போதுன்னு வச்சுக்கோ, காரை கூட வேகமாக போய் வந்து முந்திடுவாங்க. ரெண்டு தம்பிமார் பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த அண்ணாச்சி போயிட்டு இருந்த போயிட்டு வேகமாக போனாங்க. டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு, திரும்பி பார்த்தா ஒரு பள்ளத்தில் விழுந்து கிடந்தாங்க. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஏசாமியோட வசனம் தான் நம்ம வாழ்க்கைக்கு வந்து வெளிச்சமா. அந்த வசனத்தின்படி வந்து நடந்தா நமக்கு வந்து நல்ல ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குமா? வசனத்தின்படி வந்து நடக்கலன்னு வச்சுக்கோ, அந்த அண்ணாச்சி பள்ளத்தில் விழுந்து கிடந்த மாதிரி நாமும் ஏதாவது வந்து ஆபத்துங்கிற பள்ளத்தில் வந்து விழுந்துருவோமா?

நமக்கு இருக்கிறாங்க ஸ்கூல்ல, இன்னும் அம்மா அப்பா வந்து நம்ம மேல வந்து பாசமா வந்து இருக்கிறாங்க. ஆனா பாத்துக்கோ, உலகத்திலே பெரிய அன்பு, உலகத்திலே நம்ம மேல ரொம்ப பாசம் வந்து வச்சிருக்கிறது யாரு தெரியுமா? இயேசு சாமி தானா.

0: பார்ப்பதா? இதை விட இந்த மனைவி செத்து போவது நல்லது. உங்களை பெண் டாக்டர் நினைச்சுதான் வந்தேன். எல்லாம் விதிப்பாடு நடந்தது. நான் போயிட்டு வரேன்.
1: ஐயோ, மூன்று பேர்கள் மறிக்க போகிறார்களே, இது என்ன கொடுமை! மதம் குலம் என்று சொல்லி வீணாக மூன்று பேரை அழிக்கிறார்களே. ஆண்டவரே, சுவாமி,

என்ன மூன்று பேரும் மறைந்து விட்டார்களா? என்ன தானே மறைந்து போனார்கள்? ஐயோ ஆண்டவரே,

0: எனக்கு நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். நம் மருத்துவ மிஷினரியாக இந்த வேலூரில் ஊழியம் செய்ய போகிற மாமே.
1: அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.
0: ஆமாப்பா, கடவுள் எனக்கு ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார்.
1: இவ்வளவு நாளா நான் எதிர்பார்த்திருந்த காரியம் இன்றுதான் இதுவே இருந்தது. ஐயா, தேவனுடைய வல்லமையாலும் பாவிப்பார்.
0: நன்றி அப்பா. எல்லாம் புதுமையாக இருக்கிறதா?
2: ஆமா ஐயா, புதுமையான வாழ்க்கை, எவ்வளவு அழகான இயற்கை காட்சிகள். ஆ, இங்கிருக்கும் மனிதர்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது.
1: வயிற்சாலை கற்றதை நீ கைவிட்டார்கள். ஏன்னா கடவுள் நம்ம குடும்பத்தையே இந்த வைத்திய சிறைக்குதாம்மா அழைச்சிருக்காரு. உங்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்கொள்ளும் சரியா?
0: கவனிக்காமல் போய்விட்டேனே. ஐயோ.

0: மருத்துவமனை கட்டி முடிப்பேன். இவ்வளவு போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கை நடக்கிறது.
1: நல்லபடியாக நடந்தீர்கள் என்ற எண்ணத்துடனே நான் இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்.

0: குச்சி முட்டை தானே?
1: ஆமா பாட்டி. தர
0: இருங்க, இந்தட இந்தட இந்தம்மா காஸ்தா குடுத்தாயி, சரியா போச்சு. வாமா நம்ம கடைக்கு ஜாமா வாங்க வந்தியா?
2: ஆமாக்கா.
0: ஆமா, உன் மவ 10வது வகுப்பு படிச்சு தானே எழுதியிருந்தா?
2: ஆமாக்கா, அவளுக்கு ரிசல்ட் வரப்போகுது, அத நினைச்சு பயப்படுற பயம் என்னங்கறீங்க? வீட்டுக்கு வந்து பாருங்களேன், ஒரே பொலம்பலாதான் இருக்கும்.
0: பாவம்மா, பிள்ளைங்களுக்கு இது முக்கியமான கட்டம் இல்லையா? 10வது வகுப்பு 12வது வகுப்பு பரீட்சையில எல்லாம் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணாதானே அதுங்க அடுத்தாப்புல நல்ல பாடம் எடுத்து படிக்க முடியும். அதனாலதான் ரிசல்ட் எல்லாம் பயப்படுதுக.
2: நீங்க சொல்றது சரிதான்க்கா, ஆனா எனக்கு அவ நிறைய மார்க் எடுக்கணும்லாம் இல்ல, ஏதோ பாஸ் பண்ண போதும்னு இருக்கு. ஏன்னா அவ படிப்புல கொஞ்சம் டல்லு தானக்கா?
0: அது சரிம்மா, எல்லா வரல ஒண்ணு போலயா இருக்கு, ஒண்ணு பெருசாவும் ஒண்ணு சிறுசாவும் தானே இருக்கு. அது மாதிரிதான் படிப்பு விஷயத்திலயும், சிலதுங்க நல்லா படிச்சு மார்க் எடுக்குதுங்க, சிலது எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏறவே மாட்டேங்குது. என்ன செய்யறது, கடவுள் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கறாரோ அது தானமா கிடைக்கும்.
2: ஆமாக்கா, நானும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டேன், இனிமே அவர் விட்ட வழின்னு நாம அமைதியா இருந்துட வேண்டியதுதான். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தாமலாக்கா போயிடுவான்?
0: அது எப்படிமா போவான்? மனுஷனை விடு, கடவுள் ஒரு மரத்தை நட்டுட்டா அது கனி குடுக்கற வரைக்கும் அதுக்கு தண்ணி ஊத்துறது, பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, இப்படி எல்லா வேலையையும் கரெக்டா செய்வாருமா. ஆனா அவர் எப்ப தண்ணி ஊத்துவாரு, எப்படி தண்ணி ஊத்துவாருங்கிற விவரம் எல்லாம் நம்ம மூளைக்கு எட்டவே எட்டாதுமா. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியாமா?
2: சரிங்கக்கா, இந்த லிஸ்ட்ல இருக்கிற சாமான் எல்லாம் போட்டு வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்.
0: சரிமா.
2: சரி,
3: என்ன சார், உங்க பொண்ணுக்கு நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னு சொன்னீங்க, உங்க முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்ல.
4: என்ன மாதிரி ரியாக்ஷன் வேணுங்கறீங்க?
3: இல்ல சார், இந்த காலத்துல பிள்ளைகளை விட பெத்தவங்க தான் ரிசல்ட் வரும்போது ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. உங்ககிட்ட எந்த டென்ஷனும் காணுமே, அதான் கேட்டேன்.
4: நான் எதுக்கு சார் டென்ஷன் ஆகணும்? என் மகளுடைய கெப்பாசிட்டி எனக்கு நல்லாவே தெரியும். அவளுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் ஓரளவுக்கு யூகிச்சிட மாட்டேனா
3: சார்? இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இதுதான் ஃபேக்ட். சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, தாம் பிள்ளைங்களை பத்தி கொஞ்சமும் புரிஞ்சுக்காம ஒரு பாடத்துல ஃபெயில் ஆனா போதும், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க. பிறகு வாழ்நாள் பூரா அந்த பிள்ளைங்க அப்செட் ஆகி உருப்பிடாமலே போயிருவாங்க. பிள்ளைங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்களை தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி கொண்டு போறான் பாருங்க, அவன் தான் சார் நல்ல அப்ப.
4: அது சரி.

0: என்னடி இப்படி குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் லாந்திக்கிட்டு இருக்க?
1: பயமா இருக்குமா? அம்மா நான் பாஸ் ஆயிடுவேனா?
0: நேத்துல இருந்து நீயும் இதையே தான் கேட்டுக்கிட்டு இருக்க. நானும் நீ பாஸ் ஆயிடுவ பாஸ் ஆயிடுவேன்னு அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாம ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத வெளியில யாராவது பாத்தாங்கன்னு வெயி பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைச்சுக்குவாங்க.
1: என்னம்மா நீங்க, நான் பாஸ் ஆவேனா இல்லையா சொல்லுங்கம்மா.
0: எடி என் உயிரை வாங்காத, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நெட்ல ரிசல்ட் பாத்துட்டு வரேன்னு சொன்னல, முதல்ல அத செய்.
1: சரிம்மா, நான் மஞ்சு வீட்டுக்கு போய் பாத்துட்டு வந்துடுறேன்.
2: ரெனிஷா, அத நீ போன்லயே கேக்கலாம் இல்லையாமா? உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் தான் அவளுக்கு தெரியும்ல?
1: தெரியும்ப்பா, ஆனா எனக்கு பயமா இருக்குப்பா. நான் நேர்லயே போய் பாத்துட்டு வந்துடுறேனே.
0: அவ இஷ்டத்துக்கு விடுங்க, அவ போயிட்டு வரட்டும்.
2: சரிம்மா, நீ போயிட்டு வா.
1: வரேன்ப்பா.
2: அவள அனுப்பிட்டு வா.

0: வாரே நீ உள்ள வா.
1: நெட்ல ரிசல்ட் பாத்துட்டியா?
0: பாத்துட்டேன்.
1: என்ன மஞ்சு ஒரு மாதிரி இருக்க? நீ
0: எனக்கு ஒண்ணும் இல்லடி, நான் பாஸ் ஆயிட்டேன். ஆனா
1: ஆனா என்னடி,
0: நீதான் ஃபெயில் ஆயிட்ட. ரொம்ப சாரிடி.
1: என்னடி என் நம்பர் நல்லா பாத்தியா?
0: ஆமா ரேணி, நல்லா பாத்துட்ட.
1: அழாதடி, பிளீஸ் டி, அழாத அழாத ரேணி, அழாத பிளீஸ் டி, அழாத அழாத. அடுத்த வாட்டி பாஸ் ஆயிடலாம் ரேணி, அழாதடி.
0: போயிட்டு வர மஞ்சு.

0: என்னது, ரெனி மெசேஜ் பண்ணிருக்கா? ஐ எம் கோயிங் டு ஹெவன், பாய் மஞ்சு. ஏன் இப்படி எழுதியிருக்கா? ஒருவேளை தற்கொலை. ஐயோ,
1: என்னங்க புள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல, கொஞ்சம் போய் பாத்துட்டு வாங்களேன்.
2: ஏன் ஆத்திரப்படுற? போற இடத்துல அவ ஃப்ரெண்ட்ஸும் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பா, இப்ப வந்துருவா, கொஞ்சம் பொறுமையாரு.
1: இல்லங்க, அவ அந்த மாதிரி யார் வீட்லயும் உட்காந்து கதை அடிக்கிற ஆள் இல்லங்க. அதான்
2: என்னமா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, கொஞ்சம் பொறுமையாரு.

0: ஆண்டி ஆண்டி, என்னமா என்னாச்சு?
1: என்னமா என்ன?
0: உங்க ரெனிஷா.
2: என் ரெனிஷாக்கு என்னாச்சு சொல்லுமா, என்னாச்சு?
0: அவ ஃபெயில் ஆயிட்டா ஆண்டி.
1: அது இருக்கட்டுமா, இப்ப அவ எங்க?
0: அது தெரியல அங்கிள், அழுதுகிட்டு இங்க வீட்டு விட்டு போயிட்டா. இப்போ ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கா அங்கிள்.
1: என்னமா கொடுத்திருக்கா?
0: ஐ அம் கோயிங் டு ஹெவன், நான் மோட்சத்துக்கு போறேன்னு கொடுத்திருக்கா அங்கிள்.
1: என்னது அப்படி அனுப்பியிருக்கா? நான் இப்ப என்ன பண்ணுவேன்?
0: தெரிஞ்சிடத்துல கொஞ்சம் தேடி பாருங்க.

பணம் வச்சிருந்தாலே வித்தியாசமா அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லி வந்து ஆசை வந்து வரும். அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு நல்ல வீடு கட்டலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. நமக்கு கூட வந்து ஆசை தானே, கூரை வீட்டுல இருந்து இருந்தா மாடி வீடு கட்டணும்னு ஆசை. அதுல வேற கையில பணம் இருந்தா சொல்ல வேண்டுமா, பெரிய பங்களா கட்டுன்னு சொல்லி அந்த அண்ணச்சிக்கு வந்து ஆசை வந்துச்சான். இடத்த தேடி தேடி இங்க அங்க எங்கெல்லாமும் வந்து போய் பார்த்தாங்க. கடைசியில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணாங்க. ரெண்டு பக்கமும் நல்ல மணல் வந்து இருந்துச்சு. மணலுக்கு நடுவில் வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சு வீட்டை கட்டுறதுன்னு முடிவு பண்ணாங்க. வீடுலாம் கட்டியாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, விருந்தெல்லாம் வச்சாங்க, விசேஷம்லாம் நடந்துச்சு. திடீர்னு வந்து அப்படியே வானத்தில் மேகம் வர ஆரம்பிச்சிச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, வெள்ளம் பயங்கரமாக வந்துச்சான். அந்த வெள்ளத்தில் வீடு வந்து அப்படியே அடிச்சுட்டு வந்து அந்த தண்ணி அடிச்சுட்டு வந்து போயிடுச்சான். ஏன் தெரியுமா, இந்த அண்ணாச்சி நல்ல இடம் செலக்ட் பண்ணது எது தெரியுமா, ஒரு ஓடையில அது தண்ணி போகும் பார்த்தியா, மணல்ல வந்து அப்படி வீடு கட்டினு வச்சாங்களாம். யாராவது அப்படி கட்டுவாங்களா? இந்த கதை யாரு சொன்னது தெரியுமா? இயேசு சாமி. யார் யாரெல்லாம் இந்த சண்டே ஸ்கூல்ல அக்கா மாதிரி சொல்றது, அண்ணன் மாதிரி சொல்றது, இதெல்லாம் வந்து கேட்டு நல்ல பிள்ளையா வந்து நடந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் தண்ணியே அடிக்காத பாறை மேல வந்து வீடு கட்டின மாதிரியாம். ஆனா யார் யாரெல்லாம் கதை சொல்றது வசனம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு மறந்து போயிடுறாங்களோ அவங்க இந்த அண்ணாச்ச போல வந்து அவளுக்கு வந்து புத்தி இல்லாதவங்களாம். நீ யார போல?

கதவு பக்கத்துல உட்காந்து தட்டிக்கிட்டே இருக்காங்களாம். தட்டி எதுக்காக தெரியுமா? உள்ள வந்து நம்மள நல்ல பிள்ளையா மாத்துறதுக்கு, நமக்கு தேவையான பாதுகாப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு. ஆனா பாத்துக்கோ, நீ இயேசாமி பிள்ளையா மாறிட்ட, உலகத்துல நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, இயேசாமி வந்து தட்டுற சத்தம் வந்து அவங்களுக்கு வந்து கேட்கவே இல்லை. இப்ப இந்த பாட்டு எப்படி தெரியுமா, இயேசு சாமியே பேசுற மாதிரி. இயேசாமி என்ன சொல்றாங்க தெரியுமா, எப்பா நான் கதவை தட்டுறேன், நீ எனக்கு இருதய கதவை திறந்து இடம் கொடுத்தனா நான் உள்ள வந்துருவேன், உள்ள வந்து உனக்கு நல்ல பாதுகாப்பு கொடுப்பேன், நல்ல வந்து ஒரு சுகத்தை கொடுக்கற டாக்டரை போல இருந்து உதவி செய்வேன், நல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட போல இருந்து உனக்கு நல்ல ஆலோசனை எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லி இயேசாமி வந்து சொல்றாங்க. பார்க்கலாமா?

முடியும். இப்போ காலையில நம்ம வந்து ஒரு 5 மணிக்கு எழும்புன்னு வச்சுக்கோ, அலாரம் செட் பண்ணி வச்சிடறோம். கரெக்டா அந்த நேரத்துல வந்து கடிகாரம் வந்து நம்மளை வந்து எழுப்பி விட்டுருது. பைபிள்ல வந்து பாக்குறோம், கழுத பேசுனதா, ஏசாமி கூட ஒரு இடத்துல சொல்றாங்க கல்லு கூட வந்து பேசுன்னு சொல்லியும் சொல்றாங்க. இங்க உள்ள கடிகாரம் பேசும்போது பாரு, மணிமுள்ளு, நொடிமுள்ளு, நிமிஷமுள்ளு எல்லாம் வந்து பேசுது. என்ன பேசுது தெரியுமா? இங்க பாரு தம்பி, ஏசாமி பிள்ளையா நீ வந்து மாறிடு, மாறினா பரலோகம் கிடைக்கும். ஏசாமி வேண்டான்னு சொன்னா நரகதான் கிடைக்கும். ஏசாமி ரொம்ப சீக்கிரத்துல வந்து வரப்போறாங்க, அதுக்குள்ள நீ நல்ல பிள்ளையா வந்து மாறின்னு சொல்லி இந்த கடிகாரம் பேசுது.

0: உலகத்தில் வந்த நல்ல செய்தியை அறிவிப்பதற்காக அநேகர் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதை சரித்திரம் காட்சி சொல்கிறது. அந்த வரிசையே தங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் மருத்துவ சேவையில் ஈடுபட்டு சரீர நோயிலிருந்தும் காவநோயில் இருந்தும் பெண்களை மீட்டுக் கொள்ளும் பணியில் தன்னை முழுமையாக இயேசுவுக்கு அர்ப்பணித்த வாழ்வு பெண்மணி ஐநா காடா ஆவரணம் சொன்னால் அது வெளியாக இவர் டெனிஸ் விளையாடுவதில் மிகவும் ஆர்வமுள்ளார். அமெரிக்காவிலே மிகவும் செல்வம் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். 1819 ஆண்டில் இவரின் பாட்டனார் ஜான் ஸ்காடா மிஷனரியா இந்தியாவுக்கு சென்றார். இவரின் தகப்பன் பெயர் ஜான் ஸ்காடா, இவர் மனைவியின் பெயர் சோபியா. இவர்களுக்கு பிறந்தவரே ஐநா காடா ஆவர்.
1: அம்மா போஸ். அம்மா ஐடா, ஐடா
2: என்னப்பா கூப்பிட்டீங்களா?
1: ஆமாமா, உங்க அம்மா எங்க?
2: சமயக்கட்டுக்குள் இருக்காங்க. என்னப்பா கடிதம்?
1: உங்க பெரியப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு.
2: அப்படியாப்பா? அம்மா அம்மா
1: அமெரிக்கா
2: செல்கின்ற
1: குடும்பத்தையே சேவை செய்வதற்காக வைத்திய மிஷனரிகளாகவே அழைத்திருக்கிறார். எனவே தேவன் அழைக்கும் போது நாம் தடை பண்ணாமல் போவோம். நீயும் வைத்திய மிஷினரியாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஐயா, நீயும் அமெரிக்காவில் உள்ள நார்த்ஃபீல்ட் கல்லூரியில் நல்லா படிக்கணும். இன்னும் இரண்டு நாளையே நீயும் போயிடுவோம், நானும் வேலூருக்கு போயிடுவோம். எல்லாம் தேவன் திட்டப்படியே நடக்கிறது.
2: அப்பா அம்மா, நான் போனாலும் உங்களை மறக்கவே மாட்டேன். சரி ஐயா, தைரியமா இரு, கடவுளோடு இருக்கிறார்.
3: இந்த உலகத்தையே சுற்றி வரணும். நல்ல அழகான ஆடைகள் அணிய வேண்டும். இந்த உலகத்தில் நான் பவனி வரணும். நாளுக்கு ஒரு நாட்டியம் ஆடணும். வேலைக்கு ஒரு பாட்டிக்கு போகணும். விளையாடுறதுக்கு டென்னிஸ். வேலைக்கு ஒரு நவீன புத்தகம்.
2: ரொம்ப அலட்டாத ஐடா, நீ ஒரு மிஷினரி வாழ்க்கை நடத்ததான் போகிறாய். ஏன் இந்த அலட்டல்?
4: மிஷினரி ரத்தம் உன் குடும்பத்தில் ஓடுகிறதே, உன்னை சும்மா விடுமா? எப்படி அது உன்னை மிஷினரி பணிக்குத்தான் அழைத்து செல்லும்? நீ எதிர்நீச்சல் போட முடியாது.
3: இல்லை இல்லவே இல்லை, நான் மிஷினரியாக போக மாட்டேன்.
4: அது சரி ஐடா, அந்த வேலையில கொஞ்சம் கொஞ்சம் தமாஷ் இல்லாம போய்விடும். அதுக்காக ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்?
3: தமாஷ், மிஷினரி பணியில் பெரிய தமாஷை கண்டுட்டார். உனக்கு என்ன தெரியும் அது உள்ள கஷ்டத்தை பற்றி? 1887 ஆண்டு இந்தியாவில் கோர பஞ்சம் உண்டானது. 52,50,000 பேர் பட்டினியால் மடித்தார்கள். அநேக குழந்தைகள் எலும்பும் தோலுமாக இருந்தார்கள். வேறொரு மிஷின் வழக்கத்தில் அவருக்கு உணவு கொடுக்கும் பணியை எனது அப்பா ஏற்றார். ஆனால் அவங்கள குழந்தைகள் ரொட்டி துண்டை கையில் கொடுத்தால் அதை எடுத்து சாப்பிட கூட அவருக்கு பெறவில்லை. அங்கே இருக்கும் முதியவர்கள் பாதையில் நடந்து வரும் பொழுது ஒரு எலும்பு கூட நடந்து வரும் போல் இருக்கும். தூசி படிந்தவர்கள் சரீரங்கள் இவர்களை பார்த்தாலே மனுஷரே என்று கேட்போம். இந்த இந்தியாவின் இன்னைக்கு எனக்கு பயமாக இருக்கின்றது. ஐயோ, நான் அமெரிக்காவில் தான் இருப்பேன், நான் அமெரிக்காவில் தான் இருப்பேன்.
4: சரி சரி அலாதாயிடா, சொல்றது சரிதான். நாம மூன்று பேரும் ஆளுக்கு ஒரு வங்கி அதிபரை கல்யாணம் பண்ணி கொண்டு நியூயார்க் நகரில் ஒரே வீட்டிலே வாழுவோம். எந்த நேரமும் நாம சந்திக்கலாம், சந்தோஷமாவும் வாழலாம்.
5: என்ன எல்லாரும் இங்க பண்ணி கொண்டிருக்கீங்க? போங்க போங்க, சீக்கிரமே தூங்குங்க.
3: இந்தியாவுக்கா? நானா? அது வெயில் அதிகமான நாட்டிற்கு போக முடியாது, நான் போக முடியாது.
1: அம்மா போஸ்.
3: அம்மாவுக்கு சுகம் இல்லையா? உடனே நான் இந்தியாவுக்கு போகணும்.
1: ஐயா, அமெரிக்காவிலிருந்து வரும் கப்பல் வந்து விட்டதா?
5: ஆ, வந்து விட்டது.
1: அப்படியா? ரொம்ப நன்றி ஐயா.

படுற கஷ்டங்கள், இந்த வேர்வை சிந்தி உழைக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து யாருன்னு சொன்னா, அந்த காலத்துல பிசாசு வந்து ஏவாளை வந்து ஏமாத்தினதுனால, பிசாசு நினைச்சபடி ஏவாளும் ஆதாமும் வந்து செஞ்சிட்டதுனால. இப்ப பாக்குறோம் அந்த காலத்துல ஏவாளையும் ஆதாமும் ஏமாத்துறான் பாத்தீங்கன்னா பிசாசு. இந்த காலத்துல நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியில முயற்சி பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறான் பாருங்க. இந்த காலத்துல இந்த சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க எல்லாம் ஏமாத்துறதுக்கு அந்த பிசாசு வந்து சினிமா உருவில வந்து ஏமாத்துறானா பாரு. சினிமா நம்முடைய உள்ளத்தை வந்து கெடுக்குது, இருதயத்தை வந்து கெடுக்குது.

கஷ்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கண்ணீர் வடிச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சரியா படிப்பு வரலன்னு சொல்லி வந்து கஷ்டம். இந்த பாட்டு வந்து என்ன சொல்லுது தெரியுமா, நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் இயேசுசாமிக்கு உள்ளத்தை வந்து திறந்து கொடுத்தா போதுமா. ஏன்னா அவர் நம்ம கதவை வந்து தட்டிக்கிட்டே வந்து இருக்காராம், உள்ள வாங்க இயேசுசாமின்னு சொன்னா போதுமா, உள்ள வந்து சந்தோஷத்தை வந்து கொடுத்துருவாராம்.

பாடம் படிக்கும் போது நிறைய கைடு யூஸ் பண்ணுறோம், சோனார் கைடு, ஸ்காலர் கைடு, இந்த மாதிரி நிறைய கைடு வந்து யூஸ் பண்றோம். ஆனா இன்னொரு கைடு வந்து உண்டு பார்த்துக்கோ, இது வந்து இந்த மாதிரி கைடுனா இல்லை, அது இயேசு சாமி தான் நம்ம வாழ்க்கையில வந்து கைடா. ஏன்னா அவர் வந்து நம்ம உலகத்துல இருக்க வரைக்கும் சந்தோஷம் கொடுப்பாரு, சமாதானம் கொடுப்பாரு, அதுக்கடுத்து பரலோகத்துக்கு நேரம் வந்து கூட்டிட்டு போவாரு, நல்ல ஆலோசனை வந்து கொடுப்பாரு. பார்க்கலாமா?

சில விதை பாதையில விழுந்துச்சான், சில விதை நல்ல ஒரு பாறை நிலத்துல விழுந்துச்சான், சில விதைகள் வந்து முள்ளுக்குள்ள விழுந்துச்சு, சில விதைகள் நல்ல நிலத்துல வந்து விழுந்துச்சான். இப்போ இந்த கதையை யார் சொன்னது தெரியுமா? இயேசுசாமி வந்து சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? யாரெல்லாம் இயேசுசாமி வசனத்தை வந்து கேட்டு பலன் கொடுக்கறாங்களோ அவங்கெல்லாம் வந்து நல்ல நிலத்தை போல உள்ள விதையாம். நாம கூட இயேசாமியோட ஆசை என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் இயேசாமி பிள்ளையா வந்து வாழ்ந்து நாம நம்முடைய வாழ்க்கையும் நல்லா அமைச்சுக்கிட்டு நம்ம நிறைய பேர் வந்து இயேசாமி பிள்ளையா வந்து மாத்தணுங்கிறதா அவருடைய ஆசை. அதுக்காகத்தான் இந்த கதை சொன்னாங்க.

சார்பத்திலும், யுனைடெட் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த ஆண்டு ஆரம்பம் முதலே என்னை தொலைபேசியிலும் நேரடியாகவும் அநேகர் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட வார்த்தை என் உள்ளத்தை பரவசமடைய செய்தது. ஒருவேளை என்ன கேட்டார்கள் என்று சொல்லி தெரிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறீர்கள் அல்லவா? அவர்கள் கேட்டது என்னவென்றால், இந்த ஆண்டு யூவிபிஎஸ் பாடல்கள் எப்பொழுது வெளிவரும், யூவிபிஎஸ் விசிடி எப்பொழுது வெளிவரும் என்று சொல்லி கேட்டார்கள். அதை கேட்டவுடனே எந்த அளவுக்கு யூவிபிஎஸ் பாடல்களும் செய்கைகளும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்பதை நினைத்து நான் உண்மையிலேயே ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை செலுத்துகின்றேன். இந்த ஆண்டு நீங்க பாடலை கேட்க ஆர்வமா இருக்கிறது எனக்கு தெரியுது. பாடல்களை இயற்றினவர்களும், பாடல்களை பாடினவர்களும், இசை அமைத்தவர்களும், குறிப்பாக விசிடிக்கு தன்னுடைய நேரத்தையும் தாளந்துகளையும் இதில் வெளியில கொண்டு வந்த ஒவ்வொருவரையும், இந்த விசிடிக்காக இடத்தை கொடுத்த அனைத்து நண்பர்களையும் யூவிபிஎஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு பாடலுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை பாக்கியவான்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான். அந்த தலைப்பை மையமா வைத்துதான் அநேக பாடல்கள் எழுதியிருக்கிறோம். இந்த பாடல்கள் உங்களை உற்சாகப்படுத்தும். இந்த பாடலை கேளுங்க, இதனுடைய விசிடியை பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேல இந்த பாடலுடைய வரிய உங்க வாழ்க்கையில இதை கடைபிடிக்கும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் மாறுவோம். நீங்கள் பாக்கியவான்களாய் மாற தேவன் தாமே

இயேசுசாமி நமக்கு தருவாங்க. உலகத்தில் இருக்கும்போதும் சந்தோஷத்தை கொடுப்பாங்க, அதுக்காகத்தான். இங்கே சின்ன பிள்ளைங்க வந்து பாடுறாங்க பாரு, அதாவது பரலோகத்துக்கு போன பிறகு வந்து பாடுறாங்களாம். எப்படி பாடுறாங்களா தெரியுமா? சுற்றி சுற்றி வந்து பார்க்குறாங்க, இயேசுசாமி வந்து பக்கத்தில் வந்து இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் லட்சக்கணக்கான தேவதூதர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் வந்து தாங்க முடியலை. தலையில் வேற ஒரு கிரீடம் வச்சுருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் தெரியுமா. சாப்பிட்றதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? மன்னா கொடுத்துருக்காங்களாம். மன்னானா என்ன தெரியுமா? தேநீட்ட பணியாரம் போல ருசியாக கொடுக்குமா. பணியாரம்னாலே நல்லா ருசியாக தான் இருக்கும். அது வேற பணியாரத்தை வந்து ஒரு தேன் உள்ளுக்குள்ள போட்டு குழப்பி குழப்பி வந்து சாப்பிட்டா எவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த சாப்பாடு தான் பரலோகத்தில் வந்து கொடுக்குறாங்களாம். அதை நம்ம சாப்பிட போகலாமா?

0: எங்கடா போயிருந்தா?
1: ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா?
0: என்ன பிரச்சனை?
1: மேக்ஸ் ஒருத்தர் காசு கொடுக்காம போயிட்டாங்க, அதான் போட்டு அடிச்சிட்டேன்.
0: ஆ சரி, ஓகே.

0: ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு காலையில மேட்ச்சா மறக்காம வந்துருந்தா
1: சரிடா கண்டிப்பா
0: சரிடா பைடா பைடா பைடா
2: பைடா
3: ஞாயிற்றுக்கிழமை வேற சீக்கிரமா சர்ச்சைக்கு வர போகணும்.

0: என்னடா
1: வாரம் தவறாம சர்ச்சைக்கு போவேன்
0: அப்படிதான். ஐயோ பேட் எடுக்க மறந்துட்டேன்.

0: ஒன்றாம் அதிகாரம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காரும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பரவடிக்கும் பதறை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்கும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபையிலும் நில நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றங்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அறியும்.
1: அப்பா பிதாவே சௌசரம், அன்பின் பிதாவே சௌசரம், நாளை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்க மூணு பேரும் இந்த நாள் வழிநடத்துக்காக நன்றி ஆண்டவரே. நல்லபடியை படிச்சு படிச்சு நல்ல மார்க்கா எடுக்கணும் ஆண்டவரே. எங்க அம்மா சுப்பத்தை தான் ஆண்டவரே.

0: ஞாயிற்றுக்கிழமை காலையில சீக்கிரமா சர்ச்சைக்கு போக வேண்டாம் அம்மா, என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இல்லப்பா கொஞ்சம் வேலை இருக்கு.
0: அந்த சர்ச்சை குளத்துல ஒரு வீட பாக்கலாம்னு சொன்னேன். சரி அப்ப நான் முதல்ல கிளம்பி போறேன், நீங்க பின்னாடி வாங்க.

Hallelujah.

0: நாம போட்ட மனுவுக்கும் போராடின போராட்டத்துக்கும் பதில் கிடைக்க போகுது. புது எஸ்பி வந்துட்டாருல.
1: இந்த பாலத்தை இங்கிலீஷ் பாலம்னு சொல்லுவாங்க, ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க கட்டினது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் செவ்வந்தி பாலம் ஆயிடுச்சு.
0: ஊர்க்காரங்க கொடுத்த மனுவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும்.
1: அப்பாவி ஜனங்க சார்.
0: நான் சொன்னவங்கள வர சொல்லிட்டீங்கல்ல?
1: எஸ் சார்.
2: நம்ம ஊருக்கு புது போலீஸ் அதிகாரி வந்திருக்காராம்ல.
3: இவர் வந்த பிறகு ஒரு வெடிவு உண்டாகட்டும்.
2: நம்ம ஊரு பூங்குடியையும் ஊர் தலைவர் ராசையாவையும் விசாரிக்கிறாங்களாம்ல.
4: ஐயா, நீங்க விசாரிக்கிறதுனால இத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஐயா, செவ்வந்தி 12 வகுப்பு மாணவி. அப்பங்காரன் குடிச்சே செத்துட்டான். அம்மா குடிசை தொழில் செய்யறா, அதனாலதான் அடுப்பே எரியுது, பிள்ளையும் படிக்குது.
0: இது ஈவ்டீசிங் கேஸ், விளையாட்டு இல்லை.

0: அப்பா இப்பள சாமியோ ஊரே அழுதுங்கயா, உத்தவாலிய புடிங்க. இதுதான் செவந்தி பாலமா?
1: ஆமா சார்.
0: இங்க இன்னும் பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கா?
1: ஆமா சார். ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் வேற, நைட்ல லைட்ஸ் கிடையாது, மொத்தத்துல பாதுகாப்பு இல்ல சார்.
0: என்னைய பண்றீங்க? உடனே செக் போஸ்ட் போடுங்க
1: சார்.
0: போலீஸ் ஹைவே பேட்ரோல ரவுண்ட்ஸ் போக சொல்லுங்க.
1: எஸ் சார்.
2: வண்டியை இப்பங்கெல்லாம் நகர்த்த முடியாது போலயே, என்ன பண்றது?

0: ஆஹா, இவன் எஸ்பி வெற்றி அரசல்ல நம்ம கதையை தோண்டிடுவானோ? கடுமையானவனாச்சே.
1: ஏமா பூங்கடி, நீ செவந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டாமே, என்னாச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்லுமா.
2: ஐயா, செவந்தி எனக்கு நெருக்கமான தோழிங்கய்யா. நல்ல பொண்ணு, நல்ல படிப்பா. அவங்க அப்பாவோட கனவு அவ டாக்டர் ஆகணுங்கறதுதான். அத நிறைவேற்ற அவ நல்லா படிச்சாயா?
3: ஏன் புள்ள, அவ ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்கறத ஐயா கிட்ட சொல்லு.
2: செய்யாத குற்றத்தை செய்ததா ஊரெல்லாம் தண்டோரா போட்டு சொல்லிடுவோன்னு மிரட்டினாங்க. பயந்துட்டா அம்மானு உசுறு கேக்கறதுக்கு அப்பாவும் இல்லைன்னு துடிச்சு போனவ கிளாஸ் ரூம்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துட்டா.
3: ஐயா, இவங்க ரெண்டு பேரும் நெருங்கின தோழிங்க பாருங்க. எது நடந்தாலும் இவகிட்டதான் பகிர்ந்துக்குவா.
1: என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் டீடைல்டா சொல்லுமா.
2: ஐயா, இந்த பாலத்துல

0: ஸ்கூல் விட்டு பசங்க வராங்க, மொத்தமா கலாய்ச்சிடலாம் பாக்குறிய. இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு பாரு.
1: டேய் ஸ்கூலுக்கு போய் என்னடா கண்டீங்க?
0: நாளையில இருந்து லீவ் போட்டு மாந்தாப்பு போய் மாங்கா போறீங்கடா. ஏ புதுசா வந்திருக்கிற மேலக்காரமா கூட்டிட்டு ஓடிடாத, ஊரெல்லாம் தண்டோரா போட்டு
2: சொல்லிவிடுவேன்.

0: வீட்டுக்காரர் மகனையும் என்னையும் ஒன்னா சேர்த்து பேசுறாங்களே, செய்யாத குற்றத்தை என் மேல போட்டு விஷமுள்ள குத்துறாங்களே, அது ஊரே நம்பிட்டா என்னால தலை காட்ட முடியாது. பள்ளிக்கூடத்துல எல்லாரையும் எப்படி சந்திப்பேன்? எங்க அம்மாவும் பாவம், என் தோழி பூங்கொடி என் மேல உசிரையே வச்சிருக்கா. ஆனா நான் என் முடிவை மாத்திக்கவே மாட்டேன். நாங்க ரெண்டு பேரும் தோழிங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். யா காலையில பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதே விஷத்தை கொண்டு வந்திருக்கா. கிளாஸ்ல இருந்து திடீர்னு வெளியே போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொன்னவ உள்ள வந்தா பேச முடியல, லெட்டரை காட்டினா. அதுக்குள்ள வாயில இருந்து நொர நொறைய வர ஆரம்பிச்சது. டீச்சர் சார் எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. உயிரை காப்பாத்த முடியல, பள்ளிக்கூடமே அழுதுச்சியா.
1: அந்த பொண்ணு சாவுக்கு காரணமா இருந்த உங்களுக்கு என்ன நடந்தது?
2: நான் வந்து ஜாயின் பண்ண டைம் சார், ஒருத்தனை புடிச்சு உள்ள போட்டுருக்கு, மத்தவங்க வெளியில தான் இருக்காங்க.
3: இந்த ஏடிஓக்கு எல்லாம் தெரியுங்களே, ஒரு பழைய ஆளு தானுங்களே.
4: ஐயா பெரிய இடம், கை வைக்க பயந்தாரு அந்த எஸ்ஐ. பெரிய துறைன்னா இந்த ஊருக்கே.
1: பெரிய துறை யாரியா? பெரிய பருப்பாவ சொல்றதுக்கு வெக்கமா இல்ல?
3: ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன், இந்த கட்டையில உயிர் இருந்தா என்ன போனா என்ன? தப்பு செஞ்சவன் செல்வாக்கு உள்ளவன், அப்பாவைய பிடிச்சு உள்ள போட்டாங்க. செவ்வந்தி சாவுக்கு காரணமானவன் அந்த நிக்க சார்.
1: எங்க என்ன திருடா உனக்கு? நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தெரு தெருவா இழுத்துட்டு போனா தான் உன்ன மாதிரி பசங்களுக்கு புத்தி வரும்.
5: வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட விளையாடாத. நான் பெரிய துறையோட பையன்.
1: பெரிய துறை பையன்? பெரிய பருப்பா.

டமடம் டமடமடம் இடியின் போசை கேட்கிறதே ஓ டமடமடம் டமடமடம் வானில் அதிசயம் நடக்கிறதே ஓ டமடமடம் டமடமடம் இடியின் போசை கேட்கிறதே ஓ டமடமடம் டமடமடம் வா

0: டமடமடம் டமடமடம் டம் டக்கு டம் டக்கு டம் டம் டம் ஓ டமடமடம் டமடமடம் டம் டக்கு டம் டக்கு டம் டக்கு டம் டம் டம்.
1: சைக்கிள்ல ரொம்ப ஸ்பீடா நல்ல ஃபாஸ்டா வந்து ஓட்டுவாங்க. கார் போதுன்னு வச்சுக்கோ, காரை கூட வேகமா போய் வந்து முந்திருவாங்க. ரெண்டு தம்பிமார் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அண்ணாச்சி போயிட்டு இருந்த போயிட்டு வேகமா போனாங்க. டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா ஒரு பள்ளத்துல விழுந்து கிடந்தாங்க. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஏசாமியோட வசனம் தான் நம்ம வாழ்க்கைக்கு வந்து வெளிச்சமா. அந்த வசனத்தின்படி வந்து நடந்தா நமக்கு வந்து நல்ல ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குமா? வசனத்தின்படி வந்து நடக்கலன்னு வச்சுக்கோ, அந்த அண்ணாச்சி பள்ளத்துல விழுந்து கிடந்த மாதிரி நாமும் ஏதாவது வந்து ஆபத்துங்கிற பள்ளத்துல வந்து விழுந்துருவோமா?

பக்கத்துல என்ன புத்தகம் தெரியுமா? ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்துல யார் யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்கோம். இன்னும் பாத்துக்கோ, யார் யாரெல்லாம் ஏசாமி வந்து ஏத்திருக்காங்களோ அவங்க பேர்லாம் அந்த புத்தகத்துல வந்து வருமா? ஏசாமி பிள்ளை இல்லைன்னா அவங்க பேர் அந்த புத்தகத்துல வந்து இருக்காது. ஒன்னு பாத்துக்க, என்ன முக்கியமான விசேஷம்னா, யாரு பேர் அந்த புத்தகத்துல வந்து இருக்குதோ அவங்களதான் பரலோகத்துல நல்ல சந்தோஷமான இடத்தை வந்து ஏசாமி வந்து கொடுப்பாங்க. அதுல நம்ம அங்க போகும்போது ஏசாமி வந்து தூதர்கள்லாம் அந்த புத்தகத்துல தேடி தேடி வந்து பார்ப்பாங்க. நம்ம பேரு இல்லைன்னு வச்சுக்கோ, நரகத்துல தூக்கி வந்து போட்டுருவாங்களாம். உன் பேர் அந்த புத்தகத்துல வரணும்னா இன்னைக்கே ஏசாமி பிள்ளையா மாறணும்.

இங்கே பாரு, கடிகாரம் வந்து பேச முடியுமா? பேச முடியும். இப்போ காலையில் நம்ம வந்து ஒரு 5 மணிக்கு எழும்புன்னு வச்சுக்கோ, அலாரம் செட் பண்ணி வச்சுரும், கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து கடிகாரம் வந்து நம்மளை வந்து எழுப்பி விட்டுருது. பைபிளில் வந்து பார்க்குறோம், கழுத பேசுனதா, ஏசாமி கூட ஒரு இடத்துல சொல்கிறாங்க, கல் கூட வந்து பேசுன்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இங்கே உள்ள கடிகாரம் பேசும்போது பாரு, மணிமுள்ளு, நொடிமுள்ளு, நிமிஷமுள்ளு எல்லாம் வந்து பேசுது. என்ன பேசுது தெரியுமா? இங்கே பாரு தம்பி, ஏசாமி பிள்ளையா நீ வந்து மாறிடு, மாறினா பரலோகம் கிடைக்கும். ஏசாமி வேண்டான்னு சொன்னா நரகம் தான் கிடைக்கும். ஏசாமி ரொம்ப சீக்கிரத்தில் வந்து வரப்போறாங்க, அதுக்குள்ள நீ நல்ல பிள்ளையா வந்து மாறின்னு சொல்லி இந்த கடிகாரம் பேசுது.

0: குச்சி முட்டை தானே?
1: ஆமா பாட்டி. தர
0: இருங்க, இந்தாடா இந்தாடா இந்தாமா காஸ்தா குடுத்தாயி, சரியா போச்சு. வாமா நம்ம கடைக்கு ஜாமா வாங்க வந்தியா?
2: ஆமாக்கா.
0: ஆமா, உன் மவ 10ஆம் வகுப்பு படிச்சு தானே எழுதியிருந்த?
2: ஆமாக்கா, அவளுக்கு ரிசல்ட் வரப்போகுது, அத நினைச்சு பயப்படுற பயம் என்னங்கறீங்க? வீட்டுக்கு வந்து பாருங்களேன், ஒரே பொலம்பலாதான் இருக்கும்.
0: பாவம்மா, பிள்ளைங்களுக்கு இது முக்கியமான கட்டம் இல்லையா? 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பரீட்சையில எல்லாம் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணாதானே அதுங்க அடுத்தாப்புல நல்ல பாடம் எடுத்து படிக்க முடியும். அதனாலதான் ரிசல்ட் எல்லாம் பயப்படுதுக.
2: நீங்க சொல்றது சரிதான்க்கா, ஆனா எனக்கு அவ நிறைய மார்க் எடுக்கணும்லாம் இல்ல, ஏதோ பாஸ் பண்ண போதும்னு இருக்கு. ஏன்னா அவ படிப்புல கொஞ்சம் டல்லு தானக்கா?
0: அது சரிம்மா, எல்லா வரல ஒண்ணு போலயா இருக்கு, ஒன்னு பெருசாவும் ஒன்னு சிறுசாவும் தானே இருக்கு. அது மாதிரிதான் படிப்பு விஷயத்திலயும், சிலதுங்க நல்லா படிச்சு மார்க் எடுக்குதுங்க, சிலது எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏறவே மாட்டேங்குது. என்ன செய்யறது, கடவுள் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கறாரோ அது தனமா கிடைக்கும்.
2: ஆமாக்கா, நானும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டேன், இனிமே அவர் விட்ட வழின்னு நாம அமைதியா இருந்துட வேண்டியதுதான். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தாமலக்கா போயிடுவான்?
0: அது எப்படிமா போவான்? மனுஷனை விடு, கடவுள் ஒரு மரத்தை நட்டுட்டா அது கனி குடுக்கற வரைக்கும் அதுக்கு தண்ணி ஊத்துறது, பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, இப்படி எல்லா வேலையையும் கரெக்டா செய்வாருமா. ஆனா அவர் எப்ப தண்ணி ஊத்துவாரு, எப்படி தண்ணி ஊத்துவாருங்கிற விவரம் எல்லாம் நம்ம மூளைக்கு எட்டவே எட்டாதுமா. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியாமா?
2: சரிங்கக்கா, இந்த லிஸ்ட்ல இருக்க சாமான் எல்லாம் போட்டு வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்.
0: சரிம்மா.
2: சரி.
3: என்ன சார், உங்க பொண்ணுக்கு நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னு சொன்னீங்க, உங்க முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்ல.
4: என்ன மாதிரி ரியாக்ஷன் வேணுங்கறீங்க?
3: இல்ல சார், இந்த காலத்துல பிள்ளைகளை விட பெத்தவங்க தான் ரிசல்ட் வரும்போது ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. உங்ககிட்ட எந்த டென்ஷனும் காணுமே, அதான் கேட்டேன்.
4: நான் எதுக்கு சார் டென்ஷன் ஆகணும்? என் மகளுடைய கெப்பாசிட்டி எனக்கு நல்லாவே தெரியும். அவளுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் ஓரளவுக்கு யூகிச்சிட மாட்டேனா
3: சார்? இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இதுதான் ஃபேக்ட். சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, தாம் பிள்ளைங்களை பத்தி கொஞ்சமும் புரிஞ்சுக்காம ஒரு பாடத்துல ஃபெயில் ஆனா போதும், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க. பிறகு வாழ்நாள் பூரா அந்த பிள்ளைங்க அப்செட் ஆகி உருப்பிடாமலே போயிருவாங்க. பிள்ளைங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்களை தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி கொண்டு போறான் பாருங்க, அவன் தான் சார் நல்ல அப்ப.
4: அது சரி,

0: என்னடி இப்படி குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் லாந்திக்கிட்டு இருக்க?
1: பயமா இருக்குமா? அம்மா நான் பாஸ் ஆயிடுவேனா?
0: நேத்துல இருந்து நீயும் இதையே தான் கேட்டுட்டு இருக்க. நானும் நீ பாஸ் ஆயிடுவ பாஸ் ஆயிடுவேன்னு அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாம ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத வெளியில யாராவது பாத்தாங்கன்னு வெயி பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைச்சுக்குவாங்க.
1: என்னம்மா நீங்க, நான் பாஸ் ஆவேனா இல்லையா சொல்லுங்கம்மா.
0: எடி என் உயிரை வாங்காத, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நெட்ல ரிசல்ட் பாத்துட்டு வரேன்னு சொன்னல, முதல்ல அத செய்.
1: சரிம்மா, நான் மஞ்சு வீட்டுக்கு போய் பாத்துட்டு வந்துடுறேன்.
2: ரெனிஷா, அத நீ போன்லயே கேக்கலாம் இல்லையாமா? உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் தான் அவளுக்கு தெரியும்ல?
1: தெரியும்பா, ஆனா எனக்கு பயமா இருக்குப்பா. நான் நேர்லயே போய் பாத்துட்டு வந்துடுறேனே.
0: அவ இஷ்டத்துக்கு விடுங்க, அவ போயிட்டு வரட்டும்.
2: சரிம்மா, நீ போயிட்டு வா.
1: வரேன்பா.
2: அவளை அனுப்பிட்டு வா.

0: என்னது, ரெனி மெசேஜ் பண்ணிருக்கா? ஐ எம் கோயிங் டு ஹெவன், பாய் மஞ்சு. ஏன் இப்படி எழுதியிருக்கா? ஒருவேளை தற்கொலை. ஐயோ,
1: என்னங்க புள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல, கொஞ்சம் போய் பாத்துட்டு வாங்களேன்.
2: ஏன் ஆத்திரப்படுற? போற இடத்துல அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பா, இப்ப வந்துருவா, கொஞ்சம் பொறுமையாரு.
1: இல்லங்க, அவ அந்த மாதிரி யார் வீட்லயும் உட்காந்து கதை அடிக்கிற ஆள் இல்லங்க. அதான்
2: என்னமா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, கொஞ்சம் பொறுமையாரு.

0: ஏண்டி, என்னமா என்னாச்சு?
1: என்னமா என்ன?
0: உங்க ரெனிஷா.
2: என் ரெனிஷாக்கு என்னாச்சு சொல்லுமா, என்னாச்சு?
0: அவ ஃபெயில் ஆயிட்டா ஆண்டி.
1: அது இருக்கட்டுமா, இப்ப அவ எங்க?
0: அது தெரியல அங்கிள், அழுதுகிட்டு எங்க வீட்டு விட்டு போயிட்டா. இப்போ ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கா அங்கிள்.
1: என்னமா கொடுத்திருக்கா?
0: ஐ அம் கோயிங் டு ஹெவன், நான் மோட்சத்துக்கு போறேன் கொடுத்திருக்கா அங்கிள்.
1: என்னது அப்படி அனுப்பியிருக்கா? நான் இப்ப என்ன பண்ணுவேன்?
0: தெரிஞ்ச இடத்துல கொஞ்சம் தேடி பாருங்க.

நம்ம மேலே நிறைய பேர் உலகத்தில் பாசமாக இருக்கிறாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்கிறாங்க ஸ்கூலில், இன்னும் அம்மா அப்பா வந்து நம்ம மேலே வந்து பாசமாக வந்து இருக்கிறாங்க. ஆனால் பார்த்துக்கோ, உலகத்திலே பெரிய அன்பு, உலகத்திலே நம்ம மேலே ரொம்ப பாசம் வந்து வச்சிருக்கிறது யார் தெரியுமா? இயேசு சாமி தானா.

0: வாழ்க்கையில் வந்த நல்ல செய்தியை அறிவிப்பதற்காக அநேகர் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்ததை சரித்திரம் காட்சி சொல்கிறது. அந்த வரிசையே தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் மருத்துவ சேவையில் ஈடுபட்டு சரீர நோயிலிருந்தும் பாவ நோயிலிருந்தும் பெண்களை நிறுத்திக் கொள்ளும் பணியில் தன்னை முழுமையாக இயேசுவுக்கு அர்ப்பணித்த வாழ்வு பெண்மணி ஐயா தாடா ஆவரம் சொன்னால் அது விடையாக இவர் டெனிஸ் விளையாடுவதில் மிகவும் ஆர்வமுள்ள அமெரிக்காவிலே மிகவும் செல்வ செழிப்பான குடும்பத்தை பிறந்தவர். 1819 ஆண்டில் இவரின் பாட்டனார் ஜான் ஸ்காடா மிஷனரியா இந்தியாவில் சென்றார். இவரின் தகப்பன் பெயர் ஜான் ஸ்காடா, இவர் மனைவியின் பெயர் சோபியா. இவர்களுக்கு பிறந்தவரே ஐயா ஸ்காடா ஆவர்.
1: அம்மா போஸ், அம்மா ஐடா, ஐடா
2: என்னப்பா கூப்பிட்டீங்களா?
1: ஆமாமா, உங்க அம்மா எங்க?
2: சமயம் கட்டுக்குள் இருக்காங்க. என்னப்பா கடிதம்?
1: உங்க பெரியப்பா கிட்ட வந்திருக்கு.
2: அப்படியாப்பா? அம்மா அம்மா,
1: அமெரிக்கா
2: செல்கின்றார்.
1: நம்முடைய குடும்பத்தையே தேவன் அவருடைய சேவை செய்வதற்காக வைத்திய மிஷனரிகளாகவே அழைத்திருக்கிறார். எனவே தேவன் அழைக்கும் போது நாம் தடை பண்ணாமல் போவோம். நீயும் வைத்திய மிஷனரியாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஐயா, நீயும் அமெரிக்காவில் உள்ள நாத்தியூ கல்லூரியில் நல்லா படிக்கணும். இன்னும் 2 நாளிலே நீயும் போயிடுவோம், நானும் வேலூருக்கு போயிடுவோம். எல்லாம் தேவன் திட்டப்படியே நடக்கும்.
2: அப்பா அம்மா, நான் போனாலும் உங்களை மறக்கவே மாட்டேன். சரி ஐயா, தைரியமா இரு, கடவுள் உன்னோடு இருக்கிறார்.
3: குடும்பத்தரும் பகிர்ந்து கொள்வோம்.
4: சரியான காரியம், யார் முதல் பேசப் போவது?
2: நீதான் பேச்சு தொடங்கி வரையே.
4: நான் செல்வாக்கோடு வாழணும், இந்த உலகத்தையே சுற்றி வரணும், நல்ல அழகான ஆடைகள் அணிய வேண்டும். இந்த உலகத்தில் நான் பவனி வரணும், நாளுக்கு ஒரு நாட்டியம் ஆடணும், வேலைக்கு ஒரு பாட்டிக்கு போகணும், விளையாடுறதுக்கு டென்னிஸ், வேலைக்கு ஒரு நவீன புத்தகம்.
2: ரொம்ப அலட்டாத ஐடா, நீ ஒரு மிஷினரி வாழ்க்கை நடத்ததான் போகிறாய். ஏன் இந்த அலட்டல்?
5: மிஷினரி ரத்தம் உன் குடும்பத்தில் ஓடுகிறது, உன்னை சும்மா விடுமா? எப்படி அதை உன்னை மிஷினரி பணிக்குத்தான் அழைத்து செல்லும்? நீ எதிர்நீச்சல் போட முடியாது.
4: இல்ல இல்லவே இல்ல, நான் மிஷினரியாக போக மாட்டேன்.
5: அது சரி ஐடா, அந்த வேலையில கொஞ்சம் லஞ்சம் தமாஷ் இல்லாம போய்விடும். அதுக்காக ஏன் கூட கோவப்படுகிறாய்?
4: தமாஷ், மிஷினரி பணியில் பெரிய தமாஷை கண்டுட்டார். உனக்கு என்ன தெரியும் அதுல கஷ்டத்தை பற்றி? 1877 இந்தியாவுக்கு ஒரு பஞ்சம் உண்டானது. 52,50,000 பேர் பட்டினியால் மடித்தார்கள். அநேக குழந்தைகள் எலும்பு தோளமாக இருந்தார்கள். வேறொரு மிஷின் வழக்கத்தில் அவருக்கு உணவு கொடுக்கும் பணியை எனது அப்பா ஏற்றார். ஆனால் அவங்களோட குழந்தைகள் ரொட்டி துண்டை கையில் கொடுத்தால் அதை எடுத்து சாப்பிட கூட அவருக்கு பெறவில்லை. அங்கே இருக்க முதியவர்கள் பாதையில் நடந்து வரும் பொழுது ஒரு எலும்பு கூட நடந்து வரும் போல் இருக்கும். தூசி படிந்தவர்கள் சரீரங்கள் இவர்களை பார்த்தாலே மனுஷரே என்று கேட்போம். இந்தியாவின் இன்னைக்கு எனக்கு பதிவாக இருக்கின்றதே. ஐயோ, நான் அமெரிக்காவில் தான் இருப்பேன், நான் அமெரிக்காவில் தான் இருப்பேன்.
5: சரி சரி, அலாதாயா சொல்றது சரிதான். நாம 3 பேரும் ஆளுக்கு ஒரு வங்கி அதிபரை கல்யாணம் பண்ணி கொண்டு நியூயார்க் நகரில் ஒரே வீட்டிலே வாழ்வோம். எந்த நேரமும் நாம சந்திக்கலாம், சந்தோஷமாவும் வாழலாம்.
6: என்ன எல்லாரும் இங்க பண்ணி கொண்டிருக்கீங்க? போங்க போங்க, சீக்கிரமே தூங்க.
4: இந்தியாவுக்கா? நானா? அந்த வெயில் அதிகமான நாட்டிற்கு போக முடியாது, நான் போக முடியாது. அம்மாக்கு சுகம் இல்லையா? உடனே நான் இந்தியாவுக்கு போகணும்.
1: ஐயா, அமெரிக்காவில் இருந்து வரும் கப்பல் வந்து விட்டதா?
6: ஆ, வந்து விட்டது.
1: அப்படியா? ரொம்ப நன்றி ஐயா. ஐயா, அம்மா, ஐயா,
4: அப்பா, அப்பா,
1: ஐயா, இவ்வளவு பெரிய ஆளாக மாறிட்டேன். 8 ஆண்டுகள் உன்னை பிரிந்து இருந்தோமே அம்மா, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இப்படி உன்னை பார்க்க நான் கொடுத்து வச்சிருக்கோம்மா, கொடுத்து வச்சிருக்கோம்.
4: என்னை அமெரிக்காவை விட்டு விட்டு யார்?
7: இனிமே நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் வரும். என்ன அவசரம்?
8: பட்டணத்துக்கு போகணும்.

0: எங்க போகணும்?
1: பட்டணத்துக்கு போகணும்.
0: அதுக்கு காலகாலத்துல வரணும். ட்ரெயின் போயிருச்ச, இனிமே என்ன பண்ண முடியும்?
1: நீ யாரியா வெள்ள சொக்கா ஓட்டு?
0: ஏய், என்ன யாருன்னு கேக்குற? இந்த ஸ்டேஷன் மாஸ்டர். ட்ரெயின் நில்லுன்னு அன்னைக்கும் போனா போகும். என்ன நினைச்ச நீ?
1: ஸ்டேஷன் மாஸ்டரா? டீ மாஸ்டர் கேள்விப்பட்டிருக்கேன், பொரோட்டா மாஸ்டர். அது என்ன ஸ்டேஷன் மாஸ்டர்?
0: யோ, அதையா ஸ்டேஷன் மாஸ்டரியா?
1: என்ன ஏலகம் மாஸ்டர்?
0: இந்த இந்த இந்த ஸ்டேஷனுக்கே நான் தான் கண்ட்ரோல். ட்ரெயினுக்கு நான் நிறுத்தினா நிற்கும், போனா போகும். சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு?
1: நாங்கள் பட்டணத்துக்கு போகணும்.
0: நாளைக்கு காலையில் 10 மணிக்கு போகலாம். போயிட்டு வா.
1: போயிட்டு வாவா? 10 மைல். யோ நில்லியா, 10 மைல் சவட்டி சவட்டி நடந்து வந்திருக்கான். ஐயா, ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா, ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா.
0: ஏ, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
1: அப்படியே இந்த ஒக்கமாக தூங்கிட்டு போயிடுறோமையா நாளைக்கு காலையில்.
0: போங்க போங்க போங்க போங்க.
1: வாடா மருமகனே.
2: ஏ மாமா, என்ன மாமா இந்த ஆளு இந்த பேச பேசுறான்?
1: ஒரா ஒரா
2: உட்கார் மாமா.
1: யாரா மருமானே?
2: யாருன்னு தெரியல மாமா, கோலாக்கலாம் போட்டு வந்திருக்கான். ஏ மாமா,
3: கோலா போட்ட வரேன். வணக்கம்.
4: வணக்கம்.
3: எந்த ஊருக்கு போறிய?
4: சென்னை போறேன்
2: மாமா. நம்ம மாதிரி போறோம் போல இருக்கு மாமா.
3: விட்டுறாத, அவனை பார்த்துக்கிட்டே இரு.
2: சரி மாமா. பின்னாடியே ஓடி போய் ரயில்ல ஏறிற வேண்டியது அன்னைக்கு.
3: ஐயா, கோலா போட்ட வரேன்.
4: சொல்லுங்க.
3: தாத்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கிய, எத்தனாவது படிச்சிருக்கிய?
4: நான் எம்பிஏ படிச்சிருக்கேன்.
3: இது எம்பிஏவா?
2: ஒன்றும் புரியல மாமா.
3: ஒரு மூணாப்புக்கு மேல இருக்குமா?
4: உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னா அது ஒரு 10-12க்கு மேல.
3: 10க்கு மேலயா?
2: ஆமா, புரியபடி ஓடி வச்சிருக்காரு மாமா. பார்த்தாடி எட்டியே உட்காந்துக்கிற மாமா, புரிய படிப்புலாம் படிச்சிருக்காரு.
3: கேரா மருமானே, நான் வந்து தூங்குறேன்.
2: ஆமா, தூங்காம ஒழிச்சிரு மாமா. ஏற்கனவே ஒரு ரயில் போயிருச்சுல, தூங்கி கீங்கி ஏதாவது ரயில விட்ட செத்தனி. மாமா, அந்த ஆள் தூங்குற மாதிரி உட்காந்துருக்கான், நான் போய் கேட்டு வந்துடுறேன்.
3: எத்தனை மணிக்கு வருதுன்னு
2: கேட்டு இந்த வரேன் மாமா.
5: ரயில் எத்தனை மணிக்கு வருங்க?
0: நாளை காலையில் 10 மணிக்கு வருமியா?
5: சரிங்க.
6: பட்டாணி சுண்டல், பட்டாணி சுண்டல், சூடான பட்டாணி சுண்டல்.
2: வாங்கி கொடு மாமா.
6: பட்டாணி சுண்டல், பட்டாணி சுண்டல், சூடான பட்டாணி
2: கொடுங்க, கொடுங்க. 4 பாக்கெட் கொடுங்க மாமாவுக்கு, சேர்த்து கொடுங்க. கொடுங்க அப்பா, நிறையா கொடுங்க, நிறையா கொடுங்க.
3: போதும், எத்தனை? மெதுவா ஒன்னதான் தின்னு.
2: இருக்கணும் மாமா, இருக்கணும் மாமா, இங்க நிறையா இருக்கு மாமா.
3: சாப்பிடு மருமானே, நல்லா சாப்பிடு. சேத்த தூங்கட்டா?
2: இருமாமா இருமாமா, ஒரு நிமிஷம்.
5: ஐயா.
0: என்ன?
5: ரயில் வந்துரும்ல?
0: நாளை காலையில 10 மணிக்கு தானே வரும் சொன்னேன். அவசரம்?
5: சரிங்க சரிங்க,
0: போ போ.
6: காபி காபி காபி காபி, சுக்கு காபி
2: மாமா.
6: நிறைய
2: குடிக்கணும். நீ 4 குடியா? போதும்
3: என்னடா மாமனுக்கு கொஞ்சூண்டு குடுறா?
2: பேச மாமா,
3: கொஞ்சூண்டா?
2: கடல அந்ததுல ஏதாவது இருக்கும் பார்த்து அதை தின்னுமாமா.
3: வெறும் பாக்கெட் தானே இருக்குது. இற இற, துண்டு விழுந்துச்சுடா
2: மாமா. இங்க இரு மாமா, இந்த வந்துடுறேன்.
3: விட்டுறாத விட்டுறாத.
5: டேஜ மாஸ்டர்,
0: நம் மகா கோவக்காரன்டா, கொலையை விழுந்தா போடா. நாளை காலையில 10 மணிக்கு வரும்டா. என்னடா நினைச்சு

0: நான் இந்த ஸ்டேஷன் மாஸ்டரா?
1: அந்த ஆள் அடிக்க வரா மாமா.
2: ஆளு பார்க்க நரம்பு மாதிரிதான் இருக்கேன். பரவாயில்ல பரவாயில்ல.
1: நான் நினைக்கிறேன் வீட்டுல சண்டை என்னன்னு தெரியல மாமா. இவ்வளவு கோபரா இருந்தாலும் வீட்டுல பொண்டாட்டி அடி வாங்கிருப்பாரோ?
2: இருக்கும்
1: தெரியல மாமா. சரி இருக்கட்டும். அப்பமா மாமா தூங்கிறாதையா?
2: இல்ல மாமாவுக்கு வயசாகிச்சுரா, தூங்குறேன் நீ பாத்துக்க.
1: சரி தூங்கு தூங்கு தூங்கு. தூங்கிட்டே இருந்தா போய் கேட்டு வந்துடுறேன்.
3: தயவு செஞ்சு உன்னை சொல்றேன்டா. எத்தனை தடவைடா உனக்கு சொல்றது? இந்த மாதிரி நீ பத்து பேர் வந்தியனா என் பொழப்பு என்னடா ஆகுறது? டேய் நான் மகா கோவக்காரன். இன்னொரு முறை சொல்றேன், பேசாம போய்ப்பாடு, நாளை காலையில 10 மணிக்கு வரும்.
1: எந்திரிச்சு அங்கிட்டு படியா. ஏன் சேர்ல நீனு படுக்கிற பக்கத்தியா?
2: போடா இந்த புளிச்சோ தர்ற திம்போ.
1: எடுமாமா சாப்பிடுமாமா.
2: தின்றா மர்மானே.
1: தூங்கிக்கிட்டே திங்காதையா.
2: தின்னு தின்னு நீயும் கொஞ்சம் தின்னு. சரி மாமா தூங்கட்டா.
1: சரி சரி தூங்கி தொலை.
2: முழிச்சே இருப்பியா?
1: முழிச்சுக்கிட்டே இருக்கேன்.
2: கண்ணை விழிப்பா வச்சுக்க.
1: சரி வச்சுக்கயா.
2: சரி ஓகே
1: முழிச்சுக்கிட்டே இருக்கிறேன். மாமா பயமா இருக்கு மாமா. என்ன மாமா பேய் சவுண்ட் எல்லாம் குடுக்குற? நீ
2: காதை பொத்திக்கணா மாமா.
1: சும்மா இருமாமா பயமா இருக்குது. அந்த ஆளுங்க வேற தூங்கிட்டு கிடக்குறானுங்க, நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற.
2: காதை பொத்திக்கணா.
1: சரி எல்லாம் தூங்குறாங்களே, அந்த அளவு கேட்டோம்.
3: டேய்
1: போடா.
3: என் தூக்கம் போச்சு.
1: யோ மாமா யோ பொழுது விழுந்து எந்திரியா?
2: முடிச்சிச்சா முடிச்சிச்சா.
1: எந்திரியா எடியா
2: மருமகனே.
1: யோ என்னையா அது
2: வகுத்த கலக்கிற மாதிரி இருக்கு.
1: எனக்கு கூட குடுக்காம தின்னுபிட்டியா? இந்த நேரத்துல போறாரு ரயில் போயிச்சு என்ன பண்றது? நாளைக்கு சித்தப்ப வீட்டுக்கு போக முடியாது.
3: போனும்
2: போகணும்.
4: இந்த நாடகத்தில் வந்த கதாபாத்திரம் ஆயத்தம் இல்லாமையால் தங்களின் பயணத்தை தொடர முடியாமல் போய்விட்டது. இன்று நாம் எப்படி? இயேசு கிறிஸ்து இன்று வந்தால் அவரோடு செல்வதற்கு நாம் ஆயத்தமா?

0: பார்ப்பதா? இதை விட இந்த மனைவி செத்து போவது நல்லது. உங்களை பெண் டாக்டர் நினைச்சுதான் வந்தேன். எல்லாம் விதிப்பாடு நடந்தது. நான் போயிட்டு வரேன்.
1: ஐயோ, மூன்று பேர்கள் மறிக்க போகிறார்களே, இது என்ன கொடுமை! மதம் குலம் என்று சொல்லி வீணாக மூன்று உயிரை அழிக்கிறார்களே. ஆண்டவரே, சுவாமி,

stop it.

0: என்ன மூன்று பெண்கள் மறைந்து விட்டார்களா? என்ன மறைந்து போனார்கள்? ஐயோ ஆண்டவரே,
1: என்னவா?

0: எனக்கு நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். நம் மருத்துவ மிஷினரியாக இந்த வேலூரில் ஊழியம் செய்ய போகிற மாமே.
1: அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.
0: ஆமாப்பா, கடவுள் எனக்கு ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார்.
1: இவ்வளவு நாளா நான் எதிர்பார்த்திருந்த காரியம் இன்றுதான் இதுவே இருந்தது. ஐயா, தேவனுடைய வல்லமையாலும் பாவிப்பார்.
0: நன்றி அப்பா. எல்லாம் புதுமையாக இருக்கிறதா?
2: ஆமா ஐயா, புதுமையான வாழ்க்கை, எவ்வளவு அழகான இயற்கை காட்சிகள். ஆ, இங்கிருக்கும் மனிதர்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது.
1: வயிற்சாலை கற்றுதனை கைவிட்டார்கள். குடும்பத்தையே இந்த வைத்திய சிலைக்கு தான் அழைச்சிருந்தார். உங்க அம்மாவை பத்திரமா பார்த்துக்கொள்ளும். சரியா? பிள்ளை நல்லா பார்த்துக்கோ.

0: மருத்துவமனை கட்டி முடிப்பேன். இவ்வளவு போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கை நடக்கிறது.
1: நல்லபடியாக நடந்தீர்கள் என்ற எண்ணத்துடனே நான் இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்.

ஒரு அண்ணாச்சிக்கு நிறைய பணம் வச்சிருந்தாங்க. பணம் வச்சிருந்தாலே வித்தியாசமா அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லி வந்து ஆசை வந்து வரும். அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு நல்ல வீடு கட்டலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. நமக்கு கூட வந்து ஆசை தானே, கூரை வீட்டுல இருந்து இருந்தா மாடி வீடு கட்டணும்னு ஆசை. அதுல ஒரு கையில பணம் இருந்தா சொல்ல வேண்டுமா, பெரிய பங்களா கட்டுன்னு சொல்லி அந்த அண்ணாச்சிக்கு வந்து ஆசை வந்துச்சான். இடத்த தேடி தேடி இங்க அங்க எங்கெல்லாமும் வந்து போய் பார்த்தாங்க. கடைசியில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணாங்க. ரெண்டு பக்கமும் நல்ல மணல் வந்து இருந்துச்சு. அந்த மணலுக்கு நடுவில் வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சு வீட்டை கட்டுறதுன்னு முடிவு பண்ணாங்க. வீடுலாம் கட்டியாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, விருந்தெல்லாம் வச்சாங்க, விசேஷம்லாம் நடந்துச்சு. திடீர்னு வந்து அப்படியே வானத்துல மேகம் வர ஆரம்பிச்சிச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, வெள்ளம் பயங்கரமா வந்துச்சான். அந்த வெள்ளத்துல வீடு வந்து அப்படி அடிச்சுட்டு வந்து அந்த தண்ணி அடிச்சுட்டு வந்து போயிடுச்சான். ஏன் தெரியுமா, இந்த அண்ணாச்சி நல்ல இடம் செலக்ட் பண்ண எது தெரியுமா, ஒரு ஓடையில அது தண்ணி போகும் பார்த்தியா, மணல்ல வந்து அப்படி வீடு கட்டினு வச்சாங்களாம். யாராவது அப்படி கட்டுவாங்களா? இந்த கதை யாரு சொன்னது தெரியுமா? இயேசு சாமி. யார் யாரெல்லாம் இந்த சண்டே ஸ்கூல்ல அக்கா மாதிரி சொல்றது, அண்ணே மாதிரி சொல்றது, இதெல்லாம் வந்து கேட்டு நல்ல பிள்ளையா வந்து நடந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் தண்ணியே அடிக்காத பாறை மேல வந்து வீடு கட்டின மாதிரியாம். ஆனா யார் யாரெல்லாம் கதை சொல்றது வசனம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு மறந்து போயிடறாங்களோ அவங்க இந்த அண்ணாச்ச போல வந்து அவளுக்கு வந்து புத்தி இல்லாதவங்களாம். நீ யார போல?

சாமி அவன் இருதய கதவு பக்கத்துல உட்கார்ந்து தட்டிக்கிட்டே இருக்காங்களாம். தட்டி எதுக்காக தெரியுமா? உள்ள வந்து நம்மள நல்ல பிள்ளையா மாத்துறதுக்கு, நமக்கு தேவையான பாதுகாப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு. ஆனா பாத்துக்கோ, நீ ஏசாமி பிள்ளையா மாறிட்ட, உலகத்துல நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, ஏசாமி வந்து தட்டுற சத்தம் வந்து அவங்களுக்கு வந்து கேட்கவே இல்லை. இப்ப இந்த பாட்டு எப்படி தெரியுமா, ஏசு சாமியே பேசுற மாதிரி. ஏசாமி என்ன சொல்றாங்க தெரியுமா, எப்பா நான் கதவை தட்டுறேன், நீ எனக்கு இருதய கதவை திறந்து இடம் கொடுத்தனா நான் உள்ள வந்துருவேன், உள்ள வந்து உனக்கு நல்ல பாதுகாப்பு கொடுப்பேன், நல்ல வந்து ஒரு சுகத்தை கொடுக்கற டாக்டர் போல இருந்து உதவி செய்வேன், நல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட போல இருந்து உனக்கு நல்ல ஆலோசனை எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லி ஏசாமி வந்து சொல்றாங்க. பார்க்கலாமா?

கைடு, ஸ்காலர் கைடு, இந்த மாதிரி நிறைய கைடு வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் இன்னொரு கைடு வந்து உண்டு பார்த்துக்கோ, இது வந்து இந்த மாதிரி கைடுனால் இல்லை, அது இயேசு சாமி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து கைடாக. ஏன்னா அவர் வந்து நம்ம உலகத்தில் இருக்க வரைக்கும் சந்தோஷம் கொடுப்பார், சமாதானம் கொடுப்பாரு, அதுக்கடுத்து பரலோகத்துக்கு நேரம் வந்து கூட்டிகிட்டு போவார், நல்ல ஆலோசனை வந்து கொடுப்பாரு. பார்க்கலாமா?

0: எங்கடா போயிருந்த?
1: ஒரு பிரச்சனை ஆயிடுச்சா?
0: என்ன பிரச்சனை?
1: மேத்ஸ் காசு கொடுக்காம போயிட்டாங்க, அதான் போட்டு அடிச்சிட்டேன்.
0: சரி, ஓகே.

0: ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு காலையில மேட்ச்சா மறக்காம வந்துருந்தா
1: கண்டிப்பா
0: சரிடா பைடா பைடா பைடா
2: பைடா
3: ஞாயிற்றுக்கிழமை வேற சீக்கிரமா சர்ச்சைக்கு வர போகணும்.

0: என்னடா
1: வாரம் தாராளமா சர்ச்சைக்கு போய் என்ன சொன்னுக்கு?
2: அதெல்லாம் அப்படிதான். ஐயோ பைபிள் எடுக்க மறந்துட்டேன்.

0: மூன்றாம் அதிகாரம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காரங்களும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்காலுடன் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பரவளிக்கும் பதறை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்கும் பாவிகள் நீதிமன்றின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அறியும்.
1: அப்பா பிதாவே சௌசரம், அன்பின் பிதாவே சௌசரம், நாளை தகுந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்க மூணு பேரும் இந்த நாள் வருடத்துக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்க அண்ணா தேவையே நல்லபடியை படிச்சு படிச்சு நல்ல மார்க்கெல்லாம் எடுக்கணும் ஆண்டவரே. எங்க அம்மா சுகத்தை தாங்க ஆண்டவரே. எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும்

0: ஞாயிற்றுக்கிழமை காலையில சீக்கிரமா சர்ச்சைக்கு போக வேண்டாமாமா, என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இல்லப்பா கொஞ்சம் வேலை இருக்கு.
0: அதுதான் சர்ச்சை குளத்துல ஒரு வீடை பாக்கலாம்னு சொன்னேன். சரி அப்ப நான் முதல்ல கிளம்பி போறேன், நீங்க பின்னாடி வாங்க.

Hallelujah.

புத்தகம் என்ன புத்தகம் தெரியுமா? ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்துல யார் யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லியும் அந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்கோம். இன்னும் பாத்துக்கோ, யார் யாரெல்லாம் ஏசாமி வந்து ஏத்திருக்காங்களோ அவங்க பேர்லாம் அந்த புத்தகத்துல வந்து வருவான். ஏசாமி பிள்ளை இல்லைன்னா அவங்க பேர் அந்த புத்தகத்துல வந்து இருக்காது. ஒன்னு பாத்துக்க, என்ன முக்கியமான விசேஷம்னா, யாரு பேர் அந்த புத்தகத்துல வந்து இருக்குதோ அவங்களதான் பரலோகத்துல நல்ல சந்தோஷமான இடத்த வந்து ஏசாமி வந்து கொடுப்பாங்க. அதுல நம்ம அங்க போகும்போது ஏசாமி வந்து தூதர்கள்லாம் அந்த புத்தகத்துல தேடி தேடி வந்து பார்ப்பாங்க. நம்ம பேரு இல்லைன்னு வச்சுக்கோ, நரகத்துல தூக்கி வந்து போட்டுருவாங்களாம். உன் பேர் அந்த புத்தகத்துல வரணும்னா இன்னைக்கே ஏசாமி பிள்ளையா மாறணும்.

யுனைடெட் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த ஆண்டு ஆரம்பம் முதலே என்னை தொலைபேசியிலும் நேரடியாகவும் அநேகர் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட வார்த்தை என் உள்ளத்தை பரவசமடைய செய்தது. ஒருவேளை என்ன கேட்டார்கள் என்று சொல்லி தெரிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறீர்கள் அல்லவா? அவர்கள் கேட்டது என்னவென்றால், இந்த ஆண்டு யூவிபிஎஸ் பாடல்கள் எப்பொழுது வெளிவரும், யூவிபிஎஸ் விசிடி எப்பொழுது வெளிவரும் என்று சொல்லி கேட்டார்கள். அதை கேட்டவுடனே எந்த அளவுக்கு யூவிபிஎஸ் பாடல்களும் செய்கைகளும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்பதை நினைத்து நான் உண்மையிலேயே ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை செலுத்துகின்றேன். இந்த ஆண்டு நீங்க பாடலை கேட்க ஆர்வமா இருக்கிறது எனக்கு தெரியுது. பாடல்களை இயற்றினவர்களும் பாடல்களை பாடினவர்களும் இசை அமைத்தவர்களும் குறிப்பாக விசிடிக்கு தன்னுடைய நேரத்தையும் தாளந்துகளையும் இதில் வெளியில கொண்டு வந்த ஒவ்வொருவரையும், இந்த விசிடிக்காக இடத்தை கொடுத்த அனைத்து நண்பர்களையும் நான் யூவிபிஎஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு பாடலுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை பாக்கியவான்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான். அந்த தலைப்பை மையமா வைத்துதான் அநேக பாடல்கள் எழுதியிருக்கிறோம். இந்த பாடல்கள் உங்களை உற்சாகப்படுத்தும். இந்த பாடலை கேளுங்க, இதனுடைய விசிடிய பாருங்க. எல்லாவற்றுக்கு மேல இந்த பாடலுடைய வரிய உங்க வாழ்க்கையில இதை கடைபிடிக்கும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் மாறுவோம். நீங்கள் பாக்கியவான்களாய் மாற தேவன் தாமே

இடத்துல இப்ப நாம படுற கஷ்டங்கள், இந்த வேர்வை சிந்தி உழைக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து யாருன்னு சொன்னா, அந்த காலத்துல பிசாசு வந்து ஏவாளை வந்து ஏமாத்தினதுனால, பிசாசு நினைச்சபடி ஏவாளும் ஆதாமும் வந்து செஞ்சிட்டதுனால. இப்ப பாக்குறோம் அந்த காலத்துல ஏவாளையும் ஆதாமையும் ஏமாத்துறான் பாத்தீங்கன்னா பிசாசு. இந்த காலத்துல நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியில முயற்சி பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறான் பாருங்க. இந்த காலத்துல இந்த சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க எல்லாம் ஏமாத்துறதுக்கு அந்த பிசாசு வந்து சினிமா உருவில வந்து ஏமாத்துறானா பாரு. சினிமா நம்முடைய உள்ளத்தை வந்து கெடுக்குது, இருதயத்தை வந்து கெடுக்குது.

கஷ்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கண்ணீர் வடிச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சரியா படிப்பு வரலன்னு சொல்லி வந்து கஷ்டம். இந்த பாட்டு வந்து என்ன சொல்லுது தெரியுமா, நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் இயேசுசாமிக்கு உள்ளத்தை வந்து திறந்து கொடுத்தா போதுமா. ஏன்னா அவர் நம்ம கதவை வந்து தட்டிக்கிட்டே வந்து இருக்காராம், உள்ள வாங்க இயேசுசாமின்னு சொன்னா போதுமா, உள்ள வந்து சந்தோஷத்தை வந்து கொடுத்துருவாராம்.

நடக்கிறது. ஓ டமடமடம் டமடமடம் வானில் அதிசயம் நடக்கிறது. ஓ டமடமடம் டமடமடம் இடியின் ஓசை கேட்கிறது. ஓ டமடமடம்

சில விதை பாதையில விழுந்துச்சான், சில விதை நல்ல ஒரு பாறை நிலத்துல விழுந்துச்சான், சில விதைகள் வந்து முள்ளுக்குள்ள விழுந்துச்சு, சில விதைகள் நல்ல நிலத்துல வந்து விழுந்துச்சான். இப்போ இந்த கதையை யார் சொன்னது தெரியுமா? இயேசுசாமி வந்து சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? யாரெல்லாம் இயேசுசாமி வசனத்தை வந்து கேட்டு பலன் கொடுக்கறாங்களோ அவங்கெல்லாம் வந்து நல்ல நிலத்தை போல உள்ள விதையாம். நாம கூட இயேசாமியோட ஆசை என்ன தெரியுமா? நம்மளாம் இயேசாமி பிள்ளையா வந்து வாழ்ந்து நாம நம்முடைய வாழ்க்கையும் நல்லா அமைச்சுக்கிட்டு நம்ம நிறைய பேர் வந்து இயேசாமி பிள்ளையா வந்து மாத்தணுங்கிறதா அவருடைய ஆசை. அதுக்காகத்தான் இந்த கதை சொன்னாங்க.

பரலோகத்தை வந்து இயேசுசாமி நமக்கு தருவாங்க. உலகத்துல இருக்கும் போதும் சந்தோஷத்துக்கு கொடுப்பாங்க. அதுக்காகத்தான் இங்க சின்ன பிள்ளைங்க வந்து பாடுறாங்க பாரு. அதாவது பரலோகத்துக்கு போன பிறகு வந்து பாடுறாங்களாம். எப்படி பாடுறாங்களா தெரியுமா? சுத்தி சுத்தி வந்து பாக்குறாங்க, இயேசு சாமி வந்து பக்கத்துல வந்து இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் லட்சக்கணக்கான தேவதூதர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் வந்து தாங்க முடியல. தலையில வேற ஒரு கிரீடம் வச்சிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் தெரியுமா. சாப்பிட்றதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? மன்னா கொடுத்துருக்காங்களாம். மன்னானா என்ன தெரியுமா? தேனீட்ட பணியாரம் போல ருசியா கொடுக்குமா. பணியாரம்னாலே நல்லா ருசியா தான் இருக்கும். அது வேற பணியாரத்தை வந்து ஒரு தேன் உள்ளுக்குல போட்டு குழப்பி குழப்பி வந்து சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும். அந்த சாப்பாடு தான் பரலோகத்துல வந்து கொடுக்குறாங்களாம். அதை நம்ம சாப்பிட போலாமா?

சைக்கிளில் ரொம்ப ஸ்பீடாக நல்ல ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டுவாங்க. கார் போதுன்னு வச்சுக்கோ, காரை கூட வேகமாக போய் வந்து முந்திடுவாங்க. ரெண்டு தம்பிமார் பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த அண்ணாச்சி போயிட்டு இருந்த போயிட்டு வேகமாக போனாங்க. டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு, திரும்பி பார்த்தா ஒரு பள்ளத்தில் விழுந்து கிடந்தாங்க. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஏசாமியோட வசனம் தான் நம்ம வாழ்க்கைக்கு வந்து வெளிச்சமா. அந்த வசனத்தின்படி வந்து நடந்தா நமக்கு வந்து நல்ல ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குமா? வசனத்தின்படி வந்து நடக்கலன்னு வச்சுக்கோ, அந்த அண்ணாச்சி பள்ளத்தில் விழுந்து கிடந்த மாதிரி நாமும் ஏதாவது வந்து ஆபத்துங்கிற பள்ளத்தில் வந்து விழுந்துருவோமா?

0: போயிருச்சு, இனிமே நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் வரும். என்ன அவசரம்? வாங்க
1: பட்டணத்துக்கு போகணும். அந்த ரயில் அந்த போயிருச்சா?
0: அப்படி எல்லாம் நிறுத்த முடியாது. என்ன பஸ் நினைச்சியா? வா வா, இங்க வா, இங்க வா, இங்க போ முதல்ல, போ முதல்ல.
2: ஆமா,
0: எங்க போகணும்?
2: பட்டணத்துக்கு போகணும்.
0: அதுக்கு காலகாலத்துல வரணும். ட்ரெயின் போயிருச்ச, இனிமே என்ன பண்ண முடியும்?
2: நீ யாரியா? வெள்ள சொக்கா
0: ஓட்டு. ஏய், என்ன யாருன்னு கேக்குற? இந்த ஸ்டேஷன் மாஸ்டர். ட்ரெயின் நில்லுன்னு அன்னைக்கும் போனா போகும். என்ன நினைச்ச நீ?
2: ஸ்டேஷன் மாஸ்டரா? டீ மாஸ்டர் கேள்விப்பட்டிருக்கேன், பொரோட்டா மாஸ்டர். அது என்ன ஸ்டேஷன் மாஸ்டர்?
0: யோ, அதையா ஸ்டேஷன் மாஸ்டரியா?
2: என்ன ஏலகம் மாஸ்டர்?
0: இந்த இந்த இந்த ஸ்டேஷனுக்கே நான் தான் கண்ட்ரோல். ட்ரெயினுக்கு நான் நிறுத்தினா நிற்கும், போனா போகும். சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு?
2: நாங்கள் பட்டணத்துக்கு போகணும்.
0: நாளைக்கு காலையில் 10 மணிக்கு போகலாம். போயிட்டு வா.
2: போயிட்டு வா வா. 10 மைல் யோ இல்லையா? 10 மைல் சவட்டி சவட்டி நடந்து வந்திருக்கான் ஐயா. ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா, ஸ்டேஷன் மாஸ்டர் ஐயா.
0: ஏ, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
2: அப்படியே இந்த ஒக்கமா தூங்கிட்டு போயிடுறோமையா நாளைக்கு காலையில?
0: போங்க போங்க போங்க போங்க.
2: மாடா மருமகனே.
1: ஏ மாமா, என்ன மாமா இந்த ஆளு இந்த பேச பேசுறான்?
2: யாருன்னு
1: தெரியல மாமா, கோலாக்கலாம் போட்டு வந்திருக்கான். ஏன் மாமா?
2: கோலா போட்ட வரேன். வணக்கம்.
3: வணக்கம்.
2: எந்த ஊருக்கு போறிய?
3: சென்னை போறேன்
1: மாமா.
2: நம்ம மாதிரி போறோம் போல இருக்கு மாமா. விட்டுறாத, அவனை பார்த்துக்கிட்டே இரு.
1: சரி மாமா. பின்னாடியே ஓடி போய் ரயில்ல ஏறிட வேண்டியது அன்னைக்கு.
2: ஐயா, கோலா போட்ட வரேன்.
3: சொல்லுங்க.
2: பார்த்தா படிச்சவர் மாதிரி இருக்கிய. எத்தனாவது படிச்சிருக்கிய?
3: நான் எம்பிஏ படிச்சிருக்கேன்.
2: இது எம்பிஏவா?
1: புரியல மாமா.
2: ஒரு மூணாப்புக்கு மேல இருக்குமா?
3: உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னா அது ஒரு 10-12க்கு மேல.
2: 10-க்கு மேலயா?
1: ஆமா, புரியபடி ஓடி வச்சிருக்காரு மாமா. பார்த்தாடி எட்டியே உட்காந்துக்கிற மாமா. புரிய படிப்பு எல்லாம் படிச்சிருக்காரு.
2: நான் வந்து தூங்குறேன்.
1: மாமா, தூங்காம ஒழிச்சிரு மாமா. ஏற்கனவே ஒரு ரயில் போயிருச்சுல, தூங்கி கீங்கி ஏதாவது ரயில விட்ட செத்தனி. ஆமா, அந்த ஆள் தூங்குற மாதிரி உட்காந்துருக்கான். நான் போய் கேட்டு வந்துடுறேன்.
2: எத்தனை மணிக்கு வருதுன்னு
1: கேட்டு இந்த வரேன் மாமா.
4: ரயில் எத்தனை மணிக்கு வருங்க?
0: நாளை காலையில 10 மணிக்கு வருமியா?
4: சரிங்க.
5: பட்டாணி சுண்டல், பட்டாணி சுண்டல், சூடான பட்டாணி சுண்டல்.
1: வாங்கி கொடு மாமா.
5: பட்டாணி சுண்டல், பட்டாணி சுண்டல், சூடான பட்டாணி
1: கொடுங்க, கொடுங்க. 4 பாக்கெட் கொடுங்க மாமாவுக்கு, சேர்த்து கொடுங்க. கொடுங்க அப்பா, நிறையா கொடுங்க, நிறையா கொடுங்க.
2: போதும், எத்தனை? மெதுவா ஒன்னதான் தின்னு.
1: இருக்கணும் மாமா, இருக்கணும் மாமா. இங்க நிறையா இருக்கு மாமா.
0: என்ன
4: ரயில் வந்துரும்ல?
0: நாளை காலையில 10 மணிக்கு தானே வரும் சொன்னேன். என்ன அவசரம்?
5: காபி காபி காபி காபி சுக்கு காபி
1: மாமா.
5: நிறைய
1: குடிக்கணும். நீ 4 குடியா? போதும் போதும் போதும் போதும் போதும் போதும்
2: என்னடா மாமனுக்கு கொஞ்சோண்டு குடுறா,
0: கோவக்காரன்டா கொலையா விழுந்தா போ, நாளை காலையில 10 மணிக்கு வரும்டா, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க?

0: நான் இந்த ஸ்டேஷன் மாஸ்டரா?
1: அந்த ஆள் அடிக்க வர மாமா.
2: ஆளு பார்க்க நரம்பு மாதிரிதான் இருக்கேன். பரவாயில்ல பரவாயில்ல.
1: நான் நினைக்கிறேன் வீட்டுல சண்டை என்னன்னு தெரியல மாமா. இவ்வளவு கோபரா இருந்தாலு வீட்டுல பொண்டாட்டி அடி வாங்கிருப்பாரோ.
2: இருக்கும்
1: தெரியல மாமா. சரி இருக்கட்டும் பாப்போம்மா. மாமா தூங்கிறாதையா?
2: இல்ல மாமாவுக்கு வயசாகிச்சுரா, தூங்குறேன் நீ பாத்துக்க.
1: சரி தூங்கு தூங்கு தூங்கு. தூங்கிட்டே இருந்தா போய் கேட்டு வந்துடுறேன்.
0: தயவு செஞ்சு உன்னிட்ட சொல்றேன்டா, எத்தனை தடவை விடா உனக்கு சொல்றது? இந்த மாதிரி நீ பத்து பேர் வந்தியனா என் பொழப்பு என்னடா ஆகுறது? டேய் நான் மகா கோவக்காரன், இன்னொரு முறை சொல்றேன், பேசாம போய்ப்பாடு, நாளை காலையில பத்து மணிக்கு வரும்.
1: எந்திரிச்சு அங்கிட்டு படியா. ஏன் சேர்ல நீனு படுக்கிற பக்கத்துல நீ
2: போடா. இந்த புளிச்சோ தர்ற திம்போ
1: எடுமாமா, சாப்பிடுமாமா.
2: தின்றா மர்மானே,
1: தூங்கிக்கிட்டே திங்காதையா.
2: தின்னு தின்னு, நீயும் கொஞ்சம் தின்னு. சரி மாமா தூங்கட்டா.
1: சரி சரி தூங்கி தொலை.
2: முழிச்சே இருப்பியா?
1: முழிச்சுக்கிட்டே இருக்கேன்.
2: கண்ணை விழிப்பா வச்சுக்க.
1: சரி வச்சிருக்கா.
2: சரி ஓகே,
1: முழிச்சுக்கிட்டே இருக்கிறேன் மாமா. பயமா இருக்கு மாமா. என்னமாமா பேய் சவுண்ட் எல்லாம் குடுக்குற? நீ
2: காத பொத்திக்கணா மாமா.
1: சும்மா இருமாமா, பயமா இருக்குது. அந்த ஆளுங்க வேற தூங்கிட்டு கிடக்குறானுங்க, நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற.
2: காத பொத்திக்கணும்.
1: சரி எல்லாம் தூங்குறாங்களே, அந்த அளவு கேட்டு வரும்.
0: என் தூக்கம் போச்சு.
1: யோ மாமா, யோ பொழுது விழுந்து எந்திரியா.
2: முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சா?
1: எந்திரியா இடியா
2: மருமகனே.
1: யோ என்னையா அது
2: வகுத்த கலக்கிற மாதிரி இருக்கு.
1: எனக்கு கூட குடுக்காம
3: தின்னுட்டியா.
1: ஒரு நாளைக்கு விட்டுருங்க நாளானைக்கு கொடுத்துறேன் நானு.
4: இந்த நாடகத்தில் வந்த கதாபாத்திரம் ஆயத்தம் இல்லாமையால் தங்களின் பயணத்தை தொடர முடியாமல் போய்விட்டது. இன்று நாம் எப்படி இயேசு கிறிஸ்து இன்று வந்தார்?

அதிகாரம் வந்து பேச முடியுமா? பேச முடியும். இப்போ காலையில நம்ம வந்து ஒரு 5 மணிக்கு எழும்புன்னு வச்சுக்கோ, அலாரம் செட் பண்ணி வச்சிடும். கரெக்டா அந்த நேரத்துல வந்து கடிகாரம் வந்து நம்மளை வந்து எழுப்பி விட்டுருது. பைபிள்ல வந்து பாக்குறோம், கழுத பேசுனதா, ஏசாமி கூட ஒரு இடத்துல சொல்றாங்க, கல்லு கூட வந்து பேசும் சொல்லி சொல்றாங்க. இங்க உள்ள கடிகாரம் பேசும்போது பாரு, மணிமுள்ளு, நொடிமுள்ளு, நிமிஷமுள்ளு எல்லாம் வந்து பேசுது. என்ன பேசுது தெரியுமா? இங்க பாரு தம்பி, ஏசாமி பிள்ளையா நீ வந்து மாறிடு, மாறினா பரலோகம் கிடைக்கும். ஏசாமி வேண்டான்னு சொன்னா நரகதான் கிடைக்கும். ஏசாமி ரொம்ப சீக்கிரத்துல வந்து வரப்போறாங்க, அதுக்குள்ள நீ நல்ல பிள்ளையா வந்து மாறின்னு சொல்லி இந்த கடிகாரம் பேசுது.

0: வாழ்க்கை அர்ப்பணித்ததை சரித்திரம் சாட்சி சொல்கிறது. அந்த வரிசையே தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் மருத்துவ சேவையில் ஈடுபட்டு சரீர நோயிலிருந்தும் காவல் நோயிலிருந்தும் பெண்களை மீட்டுக் கொள்ளும் பணியில் தன்னை முழுமையாக இயேசுவுக்கு அர்ப்பணித்த வாழ்க்கை பெண்ணை ஐயா காடா ஆவரணம் சொன்னால் அது வெளியாக இவர் தொழில் விளையாடுவதில் மிகவும் ஆர்வமல்ல. அமெரிக்காவிலே மிகவும் செல்வம் செழிப்பான குடும்பத்தை பிறந்தவர். 1819 ஆண்டில் இவரின் பாட்டனார் ஜான் ஸ்காடா மிஷனரியா இந்தியாவுக்கு சென்றார். இவரின் தகப்பன் பெயர் ஜான் ஸ்காடா, இவர் மனைவியின் பெயர் சோபியா. இவர்களுக்கு பிறந்தவரே ஐயா காடா ஆவர்.
1: அம்மா போஸ், அம்மா ஐடா, ஐடா
2: என்னப்பா கூப்பிட்டீங்களா?
1: ஆமாமா, உங்க அம்மா எங்க?
2: சமயக்கட்டுக்குள் இருக்காங்க. என்னப்பா கடிதம்?
1: உங்க பெரியப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு.
2: அப்படியாப்பா? அம்மா அம்மா
1: அமெரிக்கா
2: செல்கின்ற
1: நம்முடைய குடும்பத்தையே தேவன் அவருடைய சேவை செய்வதற்காக வைத்திய மிஷனரிகளாகவே அழைத்திருக்கிறார். எனவே தேவன் அழைக்கும் போது நாம் தடை பண்ணாமல் போவோம். நீயும் வைத்திய மிஷனரியாக வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஐயா, நீயும் அமெரிக்காவில் உள்ள டாக்டர் கல்லூரியில் நல்லா படிக்கணும். இன்னும் 2 நாளையே நீயும் போயிடுவோம், நானும் வேறொரு போயிடுவோம். எல்லாம் தேவன் திட்டப்படியே நடக்கிறது.
2: அப்பா அம்மா, நான் போனாலும் உங்களை மறக்கவே மாட்டேன். சரி ஐயா, தைரியமா இரு, கடவுளோடு இருக்கிறார்.
3: இந்த உலகத்தையே சுற்றி வரணும். நல்ல அழகான ஆடைகள் அணிய வேண்டும். இன்பகத்தில் நான் பவனி வரணும். நாளுக்கு ஒரு நாட்டியம் ஆடணும். வேலைக்கு ஒரு பாட்டிக்கு போகணும். விளையாடுறதுக்கு டென்னிஸ். வேலைக்கு ஒரு நவீன புத்ததான்.
2: ரொம்ப அலட்டாத ஐடா, நீ ஒரு மிஷினரி வாழ்க்கை நடத்ததான் போகிறாய். ஏன் இந்த அலட்டல்?
4: மிஷினரி ரத்தம் உன் குடும்பத்தில் ஓடுகிறதே, உன்னை சும்மா விடுமா? எப்படி அது உன்னை மிஷினரி பணிக்கு தான் அழைத்து செல்லும். நீ எதிர்நீச்சல் போட முடியாது.
3: இல்ல இல்லவே இல்ல, நான் மிஷினரியாக போக மாட்டேன்.
4: அது சரி ஐடா, அந்த வேலையில கொஞ்சம் கொஞ்சம் தமாஷ் இல்லாம போய்விடும். அதுக்காக ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்?
3: தமாஷ், மிஷினரி பணியில் பெரிய தமாஷை கண்டுட்டார். உனக்கு என்ன தெரியும் அது உள்ள கஷ்டத்தை பற்றி? 1887 இந்தியாவில் கோர பஞ்சம் உண்டானது. 52,50,000 பேர் பட்டினியால் மடித்தார்கள். அநேக குழந்தைகள் எலும்பும் தோலுமாக இருந்தார்கள். வேறொரு மிஷின் வழக்கத்தில் அவருக்கு உணவு கொடுக்கும் பணியை எனது அப்பா ஏற்றார். ஆனால் அவங்களோட குழந்தைகள் ரொட்டி துண்டை கையில் கொடுத்தால் அதை எடுத்து சாப்பிட கூட அவருக்கு பெறவில்லை. அங்கே இருக்கும் முதியவர்கள் பாதையில் நடந்து வரும் பொழுது ஒரு எலும்பு கூட நடந்து வரும் போல் இருக்கும். தூசி படிந்தார்கள் சரீரங்கள். இவர்களை பார்த்தாலே மனுஷரே என்று கேட்போம். இந்த இந்தியாவின் இன்னைக்கு எனக்கு பயமாக இருக்கின்றது. ஐயோ, நான் அமெரிக்காவில் தான் இருப்பேன், நான் அமெரிக்காவில் தான் இருப்பேன்.
4: சரி சரி அலாகைடா, சொல்றது சரிதான். நாம மூன்று பேரும் ஆளுக்கு ஒரு வங்கி அதிபரை கல்யாணம் பண்ணி கொண்டு நியூயார்க் நகரில் ஒரே வீட்டிலே வாழுவோம். எந்த நேரமும் நாம சந்திக்கலாம், சந்தோஷமாவும் வாழலாம்.
5: என்ன எல்லாரும் இங்க பண்ணி கொண்டிருக்கீங்க? போங்க போங்க, சீக்கிரமே தூங்குங்க.
3: இந்தியாவுக்கா? நானா? அந்த வெயில் அதிகமான நாட்டிற்கு போக முடியாது, நான் போக முடியாது.
5: அம்மா போஸ்,
3: அம்மாவுக்கு சுகம் இல்லையா? உடனே நான் இந்தியாவுக்கு போகணும்.
1: ஐயா, அமெரிக்காவிலிருந்து வரும் கப்பல் வந்து விட்டதா?
5: ஆ, வந்து விட்டது.
1: அப்படியா? ரொம்ப நன்றி ஐயா.
6: தெரியுமா, இப்படி உன்னை பார்க்க நான் கொடுத்து வச்சிருக்கோம்மா, கொடுத்து வச்சிருக்கோம்மா.

0: நாம போட்ட மனுவுக்கும் போராடின போராட்டத்துக்கும் பதில் கிடைக்க போகுது. புது எஸ்பி வந்துட்டாருல்ல.
1: இந்த பாலத்தை இங்கிலீஷ் பாலம்னு சொல்லுவாங்க, ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க கட்டினது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் செவ்வந்தி பாலம் ஆயிடுச்சு.
0: ஊர்க்காரங்க கொடுத்த மனுவுக்கு ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கணும்.
1: அப்பாவி ஜனங்க சார்.
0: நான் சொன்னவங்களை வர சொல்லிட்டீங்கல்ல?
1: எஸ் சார்.
2: நம்ம ஊருக்கு புது போலீஸ் அதிகாரி வந்திருக்காராம்ல.
3: இவர் வந்த பிறகு ஒரு வெடிவு உண்டாகட்டும்.
2: நம்ம ஊரு பூங்குடியையும் ஊர் தலைவர் ராசையாவையும் விசாரிக்கிறாங்களாம்ல.
4: ஐயா, நீங்க விசாரிக்கிறதுனால இத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஐயா, செவ்வந்தி 12 வகுப்பு மாணவி. அப்பங்காரன் குடிச்சே செத்துட்டான். அம்மா குடிசை தொழில் செய்யறா, அதனாலதான் அடுப்பே எரியுது, புள்ளையும் படிக்குது.
0: இது ஈவ்டீசிங் கேஸ், விளையாட்டு இல்ல.

0: அப்பா இப்பள சாமியோ ஊரே அழுதுங்கயா, புத்தவாளிய புடிங்க. இதான் செவந்தி பாலமா?
1: ஆமா சார்.
0: இங்க இன்னும் பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கா?
1: ஆமா சார். ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் வேற, நைட்ல லைட்ஸ் கிடையாது, மொத்தத்துல பாதுகாப்பு இல்ல சார்.
0: என்னைய பண்றீங்க? உடனே செக் போஸ்ட் போடுங்க
1: சார்.
0: போலீஸ் ஹைவே பேட்ரோல ரவுண்ட்ஸ் போக சொல்லுங்க
1: சார்.
2: வண்டியை இப்பங்கெல்லாம் நகர்த்த முடியாது போலயே, என்ன பண்றது?

0: இவன் எஸ்பி வெற்றியார் இல்ல, நம்ம கதையை தோண்டிடுவானோ? கடுமையானவனாச்சே.
1: ஏமா பூங்கடி, நீ செவந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டாமே, என்னாச்சுன்னு ஒன்னு விடாம சொல்லுமா.
2: ஐயா, செவந்தி எனக்கு நெருக்கமான தோழிங்கய்யா. நல்ல பொண்ணு, நல்ல படிப்பா. அவங்க அப்பாவோட கனவு அவ டாக்டர் ஆகணுங்கறதுதான். அதை நிறைவேற்ற அவ நல்லா படிச்சாயா?
3: ஏம்புள்ள, அவ ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்கறத ஐயா கிட்ட சொல்லு.
2: செய்யாத குற்றத்தை செய்ததா ஊரெல்லாம் தண்டோரா போட்டு சொல்லிடுவோன்னு மிரட்டினாங்க. பயந்துட்டா அம்மானா உசுறு. கேக்கறதுக்கு அப்பாவும் இல்லைன்னு துடிச்சு போனவ கிளாஸ் ரூம்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துட்டா.
3: ஐயா, இவங்க ரெண்டு பேரும் நெருங்கின தோழிங்க பாருங்க, எது நடந்தாலும் இவகிட்டதான் பகிர்ந்துக்குவா.
1: என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் டீடைல்டா சொல்லுமா.
2: ஐயா, இந்த பாலத்துல

0: டேய் ஸ்கூல் விட்டு பசங்க வராங்க, மொத்தமா கலாய்ச்சிடலாம் பாக்குற, இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு பாரு.
1: டேய் ஸ்கூலுக்கு போய் என்னடா கண்டீங்க,
0: நாளையில இருந்து லீவ் போட்டு மாந்தா போய் மாங்கா போறீங்கடா.
1: ஒவ்வொரு
2: நாளும் தொல்லதாங்கயா, பெரியதுரையோட பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பாலத்துல நின்னுகிட்டு போற வர பிள்ளைங்களை கிண்டல் பண்ணி அசிங்க அசிங்கமா பேசுறத வேலையா?
3: பாஸ் பாஸ் அந்த வராங்க
0: புதுசா வந்திருக்கிற மேலக்காரமான கூட்டிட்டு ஓடிடாத, ஊரெல்லாம் தண்டோரா போட்டு
2: சொல்லிவிடுவேன். உங்களுக்கு வேற வேலை இல்ல, பிள்ளைங்களை கிண்டல் பண்றதா உங்க வேலையா? சரி, நாயங்களா
0: என்னடா இது?

0: மேலக்காரர் மகனையும் என்னையும் ஒன்னா சேர்த்து பேசுறாங்களே, செய்யாத குற்றத்தை என் மேல போட்டு விஷம் உள்ள குத்துறாங்களே, அது ஊரே நம்பிட்டா என்னால தலை காட்ட முடியாது. பள்ளிக்கூடத்துல எல்லாரையும் எப்படி சந்திப்பேன்? எங்க அம்மாவும் பாவம், என் தோழி பூங்கொடி என் மேல உசிரையே வச்சிருக்கா. ஆனா நான் என் முடிவை மாத்திக்கவே மாட்டேன். நாங்க ரெண்டு பேரும் தோழிங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். யா காலையில பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதே விஷத்தை கொண்டு வந்திருக்கா. கிளாஸ்ல இருந்து திடீர்னு வெளியே போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொன்னவ உள்ள வந்தா பேச முடியல, லெட்டரை காட்டினா. அதுக்குள்ள வாயிலிருந்து நொர நொறைய வர ஆரம்பிச்சது. டீச்சர் சார் எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. உயிரை காப்பாத்த முடியல, பள்ளிக்கூடமே அழுதுச்சியா.
1: அந்த பொண்ணு சாவுக்கு காரணமா இருந்தவங்களுக்கு என்ன நடந்தது?
2: நான் வந்து ஜாயின் பண்ண டைம் சார், ஒருத்தனை புடிச்சு உள்ள போட்டிருக்கேன், மத்தவங்க வெளியில தான் இருக்காங்க.
3: இந்த ஏடிஓக்கு எல்லாம் தெரியுங்களே, ஒரு பழைய ஆளு தானுங்களே.
4: ஐயா பெரிய இடம், கை வைக்க பயந்தாரு அந்த எஸ்ஐ. பெரிய துறைன்னா இந்த ஊருக்கே.
1: பெரிய துறை யாரியா? பெரிய பருப்பாவ சொல்றதுக்கு வெக்கமா இல்ல?
3: ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன், இந்த கட்டையில உயிர் இருந்தா என்ன போனா என்ன? தப்பு செஞ்சவன் செல்வாக்கு உள்ளவன், அப்பாவைய புடிச்சு உள்ள போட்டாங்க. செவ்வந்தி சாவுக்கு காரணமானவன்
1: பெரிய
5: துறையோட பையன்.
1: பெரிய துறை பையன் பெரிய மறுப்பு.

0: குச்சி முட்டை
1: தானே
0: தர இருங்க. இந்தாட இந்தாட இந்தாம்மா காஸ்தா குடுத்தாயி சரியா போச்சு. வாமா நம்ம கடைக்கு ஜாமா வாங்க வந்தியா?
2: ஆமாக்கா.
0: ஆமா உன் மவ 10ஆம் வகுப்பு படிச்சுதானே எழுதியிருந்தா?
2: ஆமாக்கா. அவளுக்கு ரிசல்ட் வரப்போகுது, அத நினைச்சு பயப்படுற பயம் என்னங்கறீங்க? வீட்டுக்கு வந்து பாருங்களேன், ஒரே புலம்பலாதான் இருக்கும்.
0: பாவம்மா, பிள்ளைங்களுக்கு இது முக்கியமான கட்டம் இல்லையா? 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பரீட்சையில எல்லாம் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணாதானே அதுங்க அடுத்தாப்புல நல்ல பாடம் எடுத்து படிக்க முடியும். அதனாலதான் ரிசல்ட் எல்லாம் பயப்படுதுக.
2: நீங்க சொல்றது சரிதான்க்கா, ஆனா எனக்கு அவ நிறைய மார்க் எடுக்கணும்லாம் இல்ல, ஏதோ பாஸ் பண்ண போதும்னு இருக்கு. ஏன்னா அவ படிப்புல கொஞ்சம் டல்லு தானக்கா?
0: அது சரிம்மா, எல்லா வரல ஒண்ணு போலயா இருக்கு, ஒண்ணு பெருசாவும் ஒண்ணு சிறுசாவும் தானே இருக்கு. அது மாதிரிதான் படிப்பு விஷயத்திலயும், சிலதுங்க நல்லா படிச்சு மார்க் எடுக்குதுங்க, சிலது எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏறவே மாட்டேங்குது. என்ன செய்யறது? கடவுள் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கறாரோ அது தானமா கிடைக்கும்.
2: ஆமாக்கா, நானும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டேன். இனிமே அவர் விட்ட வழின்னு நாம அமைதியா இருந்துட வேண்டியதுதான். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தாமலாக்கா போயிடுவான்?
0: அது எப்படிமா போவான்? மனுஷனை விடு, கடவுள் ஒரு மரத்தை நட்டுட்டா அது கனி குடுக்கற வரைக்கும் அதுக்கு தண்ணி ஊத்துறது, பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, இப்படி எல்லா வேலையையும் கரெக்டா செய்வாருமா. ஆனா அவர் எப்ப தண்ணி ஊத்துவாரு, எப்படி தண்ணி ஊத்துவாருங்கிற விவரம் எல்லாம் நம்ம மூளைக்கு எட்டவே எட்டாதுமா. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியாமா?
2: சரிங்கக்கா. இந்த லிஸ்ட்ல இருக்கிற சாமான் எல்லாம் போட்டு வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்.
0: சரிம்மா.
2: சரி.
3: என்ன சார், உங்க பொண்ணுக்கு நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னு சொன்னீங்க, உங்க முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்ல.
4: என்ன மாதிரி ரியாக்ஷன் வேணுங்கிறீங்க?
3: இல்ல சார், இந்த காலத்துல பிள்ளைகளை விட பெத்தவங்க தான் ரிசல்ட் வரும்போது ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. உங்ககிட்ட எந்த டென்ஷனும் காணுமே, அதான் கேட்டேன்.
4: நான் எதுக்கு சார் டென்ஷன் ஆகணும்? என் மகளுடைய கெப்பாசிட்டி எனக்கு நல்லாவே தெரியும். அவளுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் ஓரளவுக்கு யூகிச்சிட மாட்டேனா
3: சார்? இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இதுதான் ஃபேக்ட். சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, தான் பிள்ளைங்களை பத்தி கொஞ்சமும் புரிஞ்சுக்காம ஒரு பாடத்துல ஃபெயில் ஆனா போதும், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க. பிறகு வாழ்நாள் பூரா அந்த பிள்ளைங்க அப்செட் ஆகி உருப்பிடாமலே போயிருவாங்க. பிள்ளைங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்கள தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி கொண்டு போறான் பாருங்க, அவன் தான் சார் நல்ல அப்ப.
4: அது சரி.

0: என்னடி இப்படி குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் லாந்திக்கிட்டு இருக்க?
1: பயமா இருக்குமா? அம்மா நான் பாஸ் ஆயிடுவேனா?
0: நேத்துல இருந்து நீயும் இதையே தான் கேட்டுக்கிட்டு இருக்க. நானும் நீ பாஸ் ஆயிடுவேன் பாஸ் ஆயிடுவேன்னு அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாம ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத வெளியில யாராவது பாத்தாங்கன்னு வெயி, பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைச்சுக்குவாங்க.
1: என்னமா நீங்க, நான் பாஸ் ஆவேனா இல்லையா சொல்லுங்கம்மா.
0: எடி என் உயிர வாங்காத, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நெட்ல ரிசல்ட் பாத்துட்டு வரேன்னு சொன்னல, முதல்ல அத செய்.
1: சரிமா, நான் மஞ்சு வீட்டுக்கு போய் பாத்துட்டு
2: வந்துடுறேன். அத நீ போன்ல கேக்கலாம் இல்லையாமா? உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் தான் அவளுக்கு தெரியும்ல?
1: தெரியும்பா, ஆனா எனக்கு பயமா இருக்குப்பா. நான் நேர்லயே போய் பாத்துட்டு வந்துடுறேனே.
0: அவ இஷ்டத்துக்கு விடுங்க, அவ போயிட்டு வரட்டும்.
2: சரிமா, நீ போயிட்டு வா.
1: வரேன்பா.
2: அவள அனுப்பிட்டு வா.

0: வாரே நீ உள்ள வா.
1: நெட்ல ரிசல்ட் பாத்துட்டியா?
0: பாத்துட்டேன்.
1: என்ன மஞ்சு ஒரு மாதிரி இருக்க? நீ
0: எனக்கு ஒண்ணு இல்லடி, நான் பாஸ் ஆயிட்டேன். ஆனா
1: ஆனா என்னடி,
0: நீதான் ஃபெயில் ஆயிட்ட. ரொம்ப சாரிடி.
1: என்னடி என் நம்பர் நல்லா பாத்தியா?
0: ஆமா ரேணி நல்லா பாத்துட்டேன்.
1: அழாதடி, ப்ளீஸ் டி, அழாத அழாத ரேணி, அழாத ப்ளீஸ் டி, அழாத அழாத. அடுத்த வாட்டி பாஸ் ஆயிடல ரேணி, அழாதடி.
0: நான் போயிட்டு வர மஞ்சு.
1: Thank you.

0: என்னது, ரெனி மெசேஜ் பண்ணிருக்கா? I'm going to heaven. Bye, Manju. ஏ இப்படி எழுதிருக்கா? ஒருவேளை தற்கொலை. ஐயோ,
1: என்னங்க புள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. கொஞ்சம் போய் பாத்துட்டு வாங்களேன்.
2: ஏன் ஆத்திரப்படுற? போற இடத்துல அவ ஃப்ரெண்ட்ஸும் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பா. இப்ப வந்துருவா, கொஞ்சம் பொறுமையாரு.
1: இல்லங்க, அவ அந்த மாதிரி யார் வீட்லயும் உட்காந்து கதை அடிக்கிற ஆள் இல்லங்க. அதான்
2: என்னமா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, கொஞ்சம் பொறுமையாரு.

0: என்ன பண்ணுவேன்
1: நிறைய கைடு வந்து யூஸ் பண்றோம். ஆனா இன்னொரு கைடு வந்து உண்டு பாத்துக்கோ, இது வந்து இந்த மாதிரி கைடுனா இல்ல, அது இயேசு சாமி தான் நம்ம வாழ்க்கையில வந்து கைடா. ஏன்னா அவர் வந்து நம்ம உலகத்துல இருக்க வரைக்கும் சந்தோஷம் கொடுப்பாரு, சமாதானம் கொடுப்பாரு, அதுக்கடுத்து பரலோகத்துக்கு நேரம் வந்து கூட்டிட்டு போவாரு, நல்ல ஆலோசனை வந்து கொடுப்பாரு. பார்க்கலாமா?

பரலோகத்தில் ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் என்ன புத்தகம் தெரியுமா? ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்தில் யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லியும் அந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கோம். இன்னும் பார்த்துக்கோ, யார் யாரெல்லாம் ஏசாமி வந்து ஏத்திருக்காங்களோ அவங்க பேர்லாம் அந்த புத்தகத்தில் வந்து வருமா? ஏசாமி பிள்ளை இல்லைன்னா அவங்க பேர் அந்த புத்தகத்தில் வந்து இல்லை, இருக்காது. ஒன்று பார்த்துக்க, என்ன முக்கியமான விசேஷம்னா, யார் பேர் அந்த புத்தகத்தில் வந்து இருக்குதோ அவங்கள தான் பரலோகத்தில் நல்ல சந்தோஷமான இடத்த வந்து ஏசாமி வந்து கொடுப்பாங்க. அதில் நம்ம அங்கே போகும்போது ஏசாமி வந்து தூதர்கள்லாம் அந்த புத்தகத்தில் தேடி தேடி வந்து பார்ப்பாங்க. நம்ம பேர் இல்லைன்னு வச்சுக்கோ, நரகத்தில் தூக்கி வந்து போட்டுருவாங்களாம். உன் பேர் அந்த புத்தகத்தில் வரணும்னா இன்னைக்கே ஏசாமி பிள்ளையா மாறணும்

இருதய கதவு பக்கத்துல உட்கார்ந்து தட்டிக்கிட்டே இருக்காங்களாம். தட்டி எதுக்காக தெரியுமா? உள்ள வந்து நம்மள நல்ல பிள்ளையா மாத்துறதுக்கு, நமக்கு தேவையான பாதுகாப்பெல்லாம் கொடுக்கறதுக்கு. ஆனா பாத்துக்கோ, நீ இயேசாமி பிள்ளையா மாறிட்ட, உலகத்துல நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, இயேசாமி வந்து தட்டுற சத்தம் வந்து அவங்களுக்கு வந்து கேட்கவே இல்லை. இப்ப இந்த பாட்டு எப்படி தெரியுமா, இயேசு சாமியே பேசுற மாதிரி. இயேசாமி என்ன சொல்றாங்க தெரியுமா, எப்பா நான் கதவை தட்டுறேன், நீ எனக்கு இருதய கதவை திறந்து இடம் கொடுத்தனா நான் உள்ள வந்துருவேன், உள்ள வந்து உனக்கு நல்ல பாதுகாப்பு கொடுப்பேன், நல்ல வந்து ஒரு சுகத்தை கொடுக்கற டாக்டர் போல இருந்து உதவி செய்வேன், நல்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட போல இருந்து உனக்கு நல்ல ஆலோசனை எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லி இயேசாமி வந்து சொல்றாங்க. பார்க்கலாமா?

இருக்கிறாங்க ஸ்கூல்ல, இன்னும் அம்மா அப்பா வந்து நம்ம மேல வந்து பாசமா வந்து இருக்கிறாங்க. ஆனா பாத்துக்கோ, உலகத்திலே பெரிய அன்பு, உலகத்திலே நம்ம மேல ரொம்ப பாசம் வந்து வச்சிருக்கிறது யாரு தெரியுமா? இயேசு சாமி தானா.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும், யுனைடெட் வெகேஷன் பைபிள் ஸ்கூல் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த ஆண்டு ஆரம்பம் முதலே என்னை தொலைபேசியிலும் நேரடியாகவும் அநேகர் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட வார்த்தை என் உள்ளத்தை பரவசமடைய செய்தது. ஒருவேளை என்ன கேட்டார்கள் என்று சொல்லி தெரிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறீர்கள் அல்லவா? அவர்கள் கேட்டது என்னவென்றால், இந்த ஆண்டு யூவிபிஎஸ் பாடல்கள் எப்பொழுது வெளிவரும், யூவிபிஎஸ் விசிடி எப்பொழுது வெளிவரும் என்று சொல்லி கேட்டார்கள். அதை கேட்டவுடனே எந்த அளவுக்கு யூவிபிஎஸ் பாடல்களும் செய்கைகளும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்பதை நினைத்து நான் உண்மையிலேயே ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை செலுத்துகின்றேன். இந்த ஆண்டு நீங்க பாடலை கேட்க ஆர்வமா இருக்கிறது எனக்கு தெரியுது. பாடல்களை இயற்றினவர்களும் பாடல்களை பாடினவர்களும் இசையமைத்தவர்களும் குறிப்பாக விசிடிக்கு தன்னுடைய நேரத்தையும் தாளந்துகளையும் இதில் வெளியில கொண்டு வந்த ஒவ்வொருவரையும், இந்த விசிடிக்காக இடத்தை கொடுத்த அனைத்து நண்பர்களையும் யூவிபிஎஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு பாடலுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை பாக்கியவான்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான். அந்த தலைப்பை மையமா வைத்துதான் அநேக பாடல்கள் எழுதியிருக்கிறோம். இந்த பாடல்கள் உங்களை உற்சாகப்படுத்தும். இந்த பாடலை கேளுங்க, இதனுடைய விசிடிய பாருங்க. எல்லாவற்றுக்கும் மேல இந்த பாடலுடைய வரிய உங்க வாழ்க்கையில இதை கடைபிடிக்கும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் மாறுவோம். நீங்கள் பாக்கியவான்களாய் மாற தேவன் தாமே

0: பார்ப்பதா? இதை விட இந்த மனைவி செத்து போவது நல்லது. உங்களை பெண் டாக்டர் நினைச்சுதான் வந்தேன். எல்லாம் விதிப்பாடு நடந்தது. நான் போயிட்டு வரேன்.
1: ஐயோ, மூன்று பேர்கள் மறிக்க போகிறார்களே, இது என்ன கொடுமை! மதம் குலம் என்று சொல்லி தீனாக மூன்று பேரை அழிக்கிறார்களே. ஆண்டவரே, சுவாமி, இது என்ன சோதனை!

0: என்ன மூன்று பெண்கள் மறைந்து விட்டார்களா? என்ன தானே மறைந்து போனார்கள்? ஐயோ ஆண்டவரே,
1: வல்லமையாக பாவிப்பார்.
0: எல்லாம் புதுமையாக இருக்கிறதா?
2: ஆமா ஐயா, புதுமையான வாழ்க்கை, எவ்வளவு அழகான இயற்கை காட்சிகள். இங்கிருக்கும் மனிதர்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. ஐயா, இந்த வாழ்க்கையை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கிறது.
0: அப்படியா? நீ உன்னை போல ஒரு நல்ல நண்பியை தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். நீ எனக்கு கிடைத்தது மிகவும் பிரயோஜனமா இருக்கும்.
2: ஆமா ஐயா, நீ அவர்களின் சரீர தேவையை சந்திக்கும் போது நான் அவர்களின் ஆத்மீக தேவைகளை பார்த்துக் கொள்கிறேன்.
0: அதுவும் நல்லதுதான். என்ன இந்த அப்பாவை காணும்? இவ்வளவு நேரமாய் நாம நிற்கிறோம். அந்த அப்பா வரார். அப்பா, அப்பா.
3: ஐயா வந்தீங்களாமா? எப்படி வருவ, எப்படி வருவ என்று நாங்கள் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இப்பதான் இந்த வேலூருக்கே வெளிச்சம் வர போகுது.
0: அப்பா, இவே நன்றி. பெயர் ஹனி ஹாங்காங். நம்மளோட சேர்ந்து ஊழியம் செய்ய போகிறாவாம்.
3: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். தேவனின் சுவிசேஷத்தை இங்கேயும் சொல்வது மிக மிக முக்கியம். வாங்க சீக்கிரமா வீட்டுக்கு போவோம்.
0: அப்பா
3: இங்க பாருமா, இந்த பெருக்கால வைத்தியசாலை கற்றுதனை கைவிட்டாது. ஏன்னா கடவுள் நம்ம குடும்பத்தையே இந்த வைத்திய சிறைக்கு தான் அழைச்சிருந்தாரு. உங்க அம்மாவை பத்திரமா

0: மருத்துவமனை கட்டி முடிப்பேன். இவ்வளவு போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கை நடக்கிறது.
1: நல்லபடியாக நடத்துகிறீர்கள் என்ற எண்ணத்துடனே நான் இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்.

டமடமடம் டமடமடம் இடியின் ஓசை கேட்கிறது. ஓ டமடமடம் டமடமடம் வானில் அதிசயம் நடக்கிறது. ஓ டமடமடம் டமடமடம் இடியின் ஓசை கேட்கிறது. ஓ டமடமடம் டமடமடம் வானில்

0: நாம போட்ட மனுவுக்கும் போராடின போராட்டத்துக்கும் பதில் கிடைக்க போகுது. புது எஸ்பி வந்துட்டாருல்ல.
1: இந்த பாலத்தை இங்கிலீஷ் பாலம்னு சொல்லுவாங்க, ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க கட்டினது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் செவந்தி பாலம் ஆயிடுச்சு.
0: ஊர்க்காரங்க கொடுத்த மனுவுக்கு ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கணும்.
1: அப்பாவி ஜனங்க சார்.
0: நான் சொன்னவங்களை வர சொல்லிட்டீங்கல்ல?
1: எஸ் சார்.
2: நம்ம ஊருக்கு புது போலீஸ் அதிகாரி வந்திருக்காராமல.
3: இவர் வந்த பிறகு ஒரு விடுவு உண்டாகட்டும்.
2: நம்ம ஊரு பூங்குடியையும் ஊர் தலைவர் ராசையாவையும் விசாரிக்கிறாங்களாம்ல.
4: ஐயா, நீங்க விசாரிக்கிறதுனால இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஐயா, செவ்வந்தி 12வது மாணவி. அப்பங்காரன் குடிச்சே செத்துட்டான். அம்மா குடிசை தொழில் செய்யறா, அதனாலதான் அடுப்பே எரியுது, புள்ளையும் படிக்குது.
0: இது ஈவ்டீசிங் கேஸ், விளையாட்டு இல்ல.

0: அப்பா இப்பள சாமியோ ஊரே அழுதுங்கயா, குத்தவாளிய புடிங்க. இதுதான் செவந்தி பாலமா?
1: ஆமா சார்.
0: இங்க இன்னும் பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கா?
1: ஆமா சார். ஊரை விட்டு கொஞ்ச தூரம் வேற, நைட்ல லைட்ஸ் கிடையாது, மொத்தத்துல பாதுகாப்பு இல்ல சார்.
0: என்னைய பண்றீங்க? உடனே செக் போஸ்ட் போடுங்க
1: சார்.
0: போலீஸ் ஹைவே பேட்ரோல ரவுண்ட்ஸ் போக சொல்லுங்க.
1: எஸ் சார்.
2: வண்டியை இப்பங்கெல்லாம் நகர்த்த முடியாது போலயே, என்ன பண்றது?

0: இவன் எஸ்பி வெற்றியரசு இல்ல, நம்ம கதையை தோண்டிடுவானோ? கடுமையானவனாச்சே.
1: ஏமா பூங்கடி, நீ செவந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டாமே, என்னாச்சுன்னு ஒன்னு விடாம சொல்லுமா.
2: ஐயா, செவந்தி எனக்கு நெருக்கமான தோழிங்கய்யா. நல்ல பொண்ணு, நல்ல படிப்பா. அவங்க அப்பாவோட கனவு அவ டாக்டர் ஆகணுங்கிறது தான். அதை நிறைவேற்ற அவ நல்லா படிச்சாயா.
3: ஏன் புள்ள, அவ ஏன் இந்த முடிவுக்கு வந்தாங்கறத ஐயா கிட்ட சொல்லு.
2: செய்யாத குற்றத்தை செய்ததா ஊரெல்லாம் தண்டோரா போட்டு சொல்லிடுவோம்னு மிரட்டினாங்க. பயந்துட்டா அம்மானு உசுறு கேக்கறதுக்கு அப்பாவும் இல்லைன்னு துடிச்சு போனவ கிளாஸ் ரூம்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துட்டா.
3: ஐயா, இவங்க ரெண்டு பேரும் நெருங்கின தோழிங்க பாருங்க, எது நடந்தாலும் இவகிட்டதான் பகிர்ந்துக்குவா.
1: என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் டீடைல்டா சொல்லுமா.
2: ஐயா, இந்த பாலத்துல

0: டேய் ஸ்கூல் விட்டு பசங்க வராங்க, மொத்தமா கலாய்ச்சலாம் பாக்குறீங்க, இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு பாரு.
1: டேய் ஸ்கூலுக்கு போய் என்னடா கண்டீங்க,
0: நாளையில இருந்து லீவ் போட்டு மாந்தா போய் மாங்கா போறீங்கடா.
1: ஒவ்வொரு
2: நாளும் தொல்லதாங்கயா, பெரிய துறையோட பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பாலத்துல நின்னுகிட்டு போற வர பிள்ளைங்களை கிண்டல் பண்ணி அசிங்க அசிங்கமா பேசுறத வேலையா?
3: பாஸ் பாஸ் அந்த வராங்க
0: புதுசா வந்திருக்கிற மேலக்காரமான கூட்டிட்டு ஓடிடாத, ஊரெல்லாம் தண்டோரா போட்டு சொல்லி
2: விடுவேன். உங்களுக்கு வேற வேலை இல்ல, பிள்ளைங்களை கிண்டல் பண்றதா உங்க வேலையா? சரி,
0: என்னடா இது?

0: மேலக்காரர் மகனையும் என்னையும் ஒன்னா சேர்த்து பேசுறாங்களே, செய்யாத குற்றத்தை என் மேல போட்டு விஷமுள்ள குத்துறாங்களே, அது ஊரே நம்பிட்டா என்னால தலை காட்ட முடியாது. பள்ளிக்கூடத்துல எல்லாரையும் எப்படி சந்திப்பேன்? எங்க அம்மாவும் பாவம், என் தோழி பூங்கொடி என் மேல உசிரையே வச்சிருக்கா. ஆனா நான் என் முடிவை மாத்திக்கவே மாட்டேன். நாங்க ரெண்டு பேரும் தோழிங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். யா காலையில பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதே விஷத்தை கொண்டு வந்திருக்கா. கிளாஸ்ல இருந்து திடீர்னு வெளியே போய் தண்ணி குடிச்சிட்டு வாரன்னு சொன்னவ, உள்ள வந்தா பேச முடியல, லெட்டரை காட்டினா, அதுக்குள்ள வாயில இருந்து நொர நொறைய வர ஆரம்பிச்சது. டீச்சர் சார் எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. உயிரை காப்பாத்த முடியல, பள்ளிக்கூடமே அழுதுச்சியா.
1: அந்த பொண்ணு சாவுக்கு காரணமா இருந்தவங்களுக்கு என்ன நடந்தது?
2: நான் வந்து ஜாயின் பண்ண டைம் சார், ஒருத்தனை புடிச்சு உள்ள போட்டிருக்கு, மத்தவங்க வெளியில தான் இருக்காங்க.
3: இந்த ஏடிஓக்கு எல்லாம் தெரியுங்களே, ஒரு பழைய ஆளுதானுங்களே.
4: ஐயா பெரிய இடம், கை வைக்க பயந்தாரு அந்த எஸ்ஐ. பெரிய துறைன்னா இந்த ஊருக்கே.
1: பெரிய துறை யாருயா? பெரிய பருப்பாவ சொல்றதுக்கு வெக்கமா இல்ல?
3: ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன், இந்த கட்டையில உயிர் இருந்தா என்ன போனா என்ன? தப்பு செஞ்சவன் செல்வாக்கு உள்ளவன், அப்பாவைய புடிச்சு உள்ள போட்டாங்க. செவ்வந்தி சாவுக்கு காரணமானவன் அந்த நிக்க சார்.
1: எங்க அவன்? என்ன திருடா உனக்கு? நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தெரு தெருமா இழுத்துட்டு போனா தான் உன்ன மாதிரி பசங்களுக்கு புத்தி வரும்.
5: வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட விளையாடாத. நான் பெரிய துறையோட பையன்.
1: பெரிய துறை பையன் தான் பெரிய பருப்பா?

பணம் வச்சிருந்தாலே வித்தியாசமா அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லி வந்து ஆசை வந்து வரும். அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு நல்ல வீடு கட்டலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. நமக்கு கூட வந்து ஆசை தானே, கூரை வீட்டுல இருந்து இருந்தா மாடி வீடு கட்டணும்னு ஆசை. அதுல வேற கையில பணம் இருந்தா சொல்ல வேண்டுமா, பெரிய பங்களா கட்டுன்னு சொல்லி அந்த அண்ணச்சிக்கு வந்து ஆசை வந்துச்சான். இடத்த தேடி தேடி இங்க அங்க எங்கெல்லாமும் வந்து போய் பார்த்தாங்க. கடைசியில் ஒரு இடத்த செலக்ட் பண்ணாங்க. ரெண்டு பக்கமும் நல்ல மணல் வந்து இருந்துச்சு. மணலுக்கு நடுவில் வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சு வீட்டை கட்டுறதுன்னு முடிவு பண்ணாங்க. வீடுலாம் கட்டியாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு, விருந்தெல்லாம் வச்சாங்க, விசேஷம்லாம் நடந்துச்சு. திடீர்னு வந்து அப்படியே வானத்தில் மேகம் வர ஆரம்பிச்சிச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, வெள்ளம் பயங்கரமாக வந்துச்சான். அந்த வெள்ளத்தில் வீடு வந்து அப்படியே அடிச்சுட்டு வந்து அந்த தண்ணி அடிச்சுட்டு வந்து போயிடுச்சான். ஏன் தெரியுமா, இந்த அண்ணாச்சி நல்ல இடம்னு செலக்ட் பண்ண எது தெரியுமா, ஒரு ஓடையில் அது தண்ணி போகும் பார்த்தியா, மணலில் வந்து அப்படி வீடு கட்டினு வச்சாங்களாம். யாராவது அப்படி கட்டுவாங்களா? இந்த கதை யார் சொன்னது தெரியுமா? இயேசு சாமி. யார் யாரெல்லாம் இந்த சண்டே ஸ்கூலில் அக்கா மாதிரி சொல்கிறது, அன்னை மாதிரி சொல்கிறது, இதெல்லாம் வந்து கேட்டு நல்ல பிள்ளையாக வந்து நடந்திருக்காங்களோ, அவங்கெல்லாம் தண்ணியே அடிக்காத பாறை மேலே வந்து வீடு கட்டின மாதிரியாம். ஆனா யார் யாரெல்லாம் கதை சொல்றது வசனம் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு மறந்து போயிடுறாங்களோ, அவங்க இந்த அண்ணாச்ச போல வந்து அவங்களுக்கு வந்து புத்தி இல்லாதவங்களாம். நீ யார போல?

ஞாயிற்றுக்கிழமை வேற சீக்கிரமா சர்ச்சைக்கு வர போகணும்.

0: என்னடா
1: வாரம் தவறாம சர்ச்சைக்கு போவேன்
0: அப்படிதான். ஐயோ பைக் எடுக்க மறந்துட்டு இருக்கேன்.

0: சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கும் மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்காலுடன் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பரவளிக்கும் பதறை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்கும் பாவிகள் நீதிமன்றங்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றங்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அறியும்.
1: அப்பா பிதாவே சௌசரம், அன்பின் பிதாவே சௌசரம், நாளை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆகிறேன். எங்க மூணு பேரும் இந்த நாள வழிநடத்துக்காக நன்றி ஆகிறேன். எங்க அண்ணா தேவையே நல்லபடியை படிச்சு படிச்சு நல்ல மார்க்கா எடுக்கணும் ஆண்டவரே. எங்க அம்மா சுத்தத்தை தாங்க ஆண்டவரே. எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையும் நல்லா

Alleluia.

இப்போ நாம் படுற கஷ்டங்கள், இந்த வேர்வை சிந்தி உழைக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து யாருன்னு சொன்னால், அந்த காலத்தில் பிசாசு வந்து ஏவாளை வந்து ஏமாத்தினதுனால, பிசாசு நினச்சபடி ஏவாளும் ஆதாமும் வந்து செஞ்சிட்டதுனால. இப்போ பார்க்குறோம், அந்த காலத்தில் ஏவாளையும் ஆதாமையும் ஏமாத்துறான் பார்த்தீங்கன்னா பிசாசு. இந்த காலத்துலேயும் நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியில் முயற்சி பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறான் பாருங்க. இந்த காலத்தில் இந்த சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்கள்லாம் ஏமாத்துறதுக்கு அந்த பிசாசு வந்து சினிமா உருவில் வந்து ஏமாத்துறானா மாறு. சினிமா நம்முடைய உள்ளத்தை வந்து கெடுக்குது, இருதயத்தை வந்து கெடுக்குது.

சில விதை பாதையில விழுந்துச்சான், சில விதை நல்ல ஒரு பாறை நிலத்துல விழுந்துச்சான், சில விதைகள் வந்து முள்ளுக்குள்ள விழுந்துச்சு, சில விதைகள் நல்ல நிலத்துல வந்து விழுந்துச்சான். இப்போ இந்த கதையை யார் சொன்னது தெரியுமா? இயேசுசாமி வந்து சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க? யாரெல்லாம் இயேசுசாமி வசனத்தை வந்து கேட்டு பலன் கொடுக்கறாங்களோ அவங்கெல்லாம் வந்து நல்ல நிலத்தை போல உள்ள விதையாம். நாம கூட இயேசாமியோட ஆசை என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் இயேசாமி பிள்ளையா வந்து வாழ்ந்து நாம நம்முடைய வாழ்க்கையும் நல்லா அமைச்சுக்கிட்டு நம்ம நிறைய பேர் வந்து இயேசாமி பிள்ளையா வந்து மாத்தணுங்கிறதான் அவருடைய ஆசை. அதுக்காகத்தான் இந்த கதை சொன்னாங்க.

கஷ்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கண்ணீர் வடிச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சரியா படிப்பு வரலன்னு சொல்லி வந்து கஷ்டம். இந்த பாட்டு வந்து என்ன சொல்லுது தெரியுமா, நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் இயேசுசாமிக்கு உள்ளத்தை வந்து திறந்து கொடுத்தா போதுமா. ஏன்னா அவர் நம்ம கதவை வந்து தட்டிக்கிட்டே வந்து இருக்காராம், உள்ள வாங்க இயேசுசாமின்னு சொன்னா போதுமா, உள்ள வந்து சந்தோஷத்தை வந்து கொடுத்துருவாராம்.

0: குச்சி முட்டை
1: தானே தர
0: இருங்க. இந்தாட இந்தாட இந்தாமா காஸ்தா குடுத்தாயி சரியா போச்சு. வாமா நம்ம கடைக்கு ஜாமா வாங்க வந்தியா?
2: ஆமாக்கா.
0: ஆமா உன் மவ 10ஆம் வகுப்பு படிச்சுதானே எழுதியிருந்தா?
2: ஆமாக்கா. அவளுக்கு ரிசல்ட் வரப்போகுது, அத நினைச்சு பயப்படுற பயம் என்னங்கறீங்க? வீட்டுக்கு வந்து பாருங்களேன், ஒரே புலம்பலாதான் இருக்கும்.
0: பாவம்மா, பிள்ளைங்களுக்கு இது முக்கியமான கட்டம் இல்லையா? 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பரீட்சையில எல்லாம் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணாதானே அதுங்க அடுத்தாப்புல நல்ல பாடம் எடுத்து படிக்க முடியும். அதனாலதான் ரிசல்ட் எல்லாம் பயப்படுதுக.
2: நீங்க சொல்றது சரிதான்க்கா, ஆனா எனக்கு அவ நிறைய மார்க் எடுக்கணும்லாம் இல்ல, ஏதோ பாஸ் பண்ண போதும்னு இருக்கு. ஏன்னா அவ படிப்புல கொஞ்சம் டல்லு தானக்கா?
0: அது சரிம்மா, எல்லா வரலும் ஒன்னு போலயா இருக்கு. ஒன்னு பெருசாவும் ஒன்னு சிறுசாவும் தானே இருக்கு. அது மாதிரி தான் படிப்பு விஷயத்திலயும், சிலதுங்க நல்லா படிச்சு மார்க் எடுக்குதுங்க, சிலது எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏறவே மாட்டேங்குது. என்ன செய்யறது? கடவுள் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கறாரோ அது தானமா கிடைக்கும்.
2: ஆமாக்கா, நானும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டேன். இனிமே அவர் விட்ட வழின்னு நாம அமைதியா இருந்துட வேண்டியதுதான். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்தாமலாக்கா போயிடுவான்?
0: அது எப்படிமா போவான்? மனுஷனை விடு, கடவுள் ஒரு மரத்தை நட்டுட்டா அது கனி குடுக்கற வரைக்கும் அதுக்கு தண்ணி ஊத்துறது, பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, இப்படி எல்லா வேலையையும் கரெக்டா செய்வாருமா. ஆனா அவர் எப்ப தண்ணி ஊத்துவாரு, எப்படி தண்ணி ஊத்துவாருங்கிற விவரம் எல்லாம் நம்ம மூளைக்கு எட்டவே எட்டாதுமா. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியாமா?
2: சரிங்கக்கா. இந்த லிஸ்ட்ல இருக்கிற சாமான் எல்லாம் போட்டு வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்.
0: சரிம்மா.
2: இந்த
3: என்ன சார், உங்க பொண்ணுக்கு நாளைக்கு ரிசல்ட் வருதுன்னு சொன்னீங்க, உங்க முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்ல.
4: என்ன மாதிரி ரியாக்ஷன் வேணுங்கிறீங்க?
3: இல்ல சார், இந்த காலத்துல பிள்ளைகளை விட பெத்தவங்க தான் ரிசல்ட் வரும்போது ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. உங்ககிட்ட எந்த டென்ஷனும் காணுமே, அதான் கேட்டேன்.
4: நான் எதுக்கு சார் டென்ஷன் ஆகணும்? என் மகளுடைய கெப்பாசிட்டி எனக்கு நல்லாவே தெரியும். அவளுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நான் ஓரளவுக்கு யூகிச்சிட மாட்டேனா
3: சார்? இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இதுதான் ஃபேக்ட். சில பேரண்ட்ஸ் இருக்காங்க, தான் பிள்ளைங்களை பத்தி கொஞ்சமும் புரிஞ்சுக்காம ஒரு பாடத்துல ஃபெயில் ஆனா போதும், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க. பிறகு வாழ்நாள் பூரா அந்த பிள்ளைங்க அப்செட் ஆகி உருப்பிடாமலே போயிருவாங்க. பிள்ளைங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்கள தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி கொண்டு போறான் பாருங்க, அவன் தான் சார் நல்ல அப்ப.
4: அது சரி.

0: என்னடி இப்படி குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் லாந்திக்கிட்டு இருக்க?
1: பயமா இருக்குமா? அம்மா நான் பாஸ் ஆயிடுவேனா?
0: நேத்துல இருந்து நீயும் இதையே தான் கேட்டுக்கிட்டு இருக்க. நானும் நீ பாஸ் ஆயிடுவ பாஸ் ஆயிடுவேன் அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாம ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத வெளியில யாராவது பாத்தாங்கன்னு வெயி பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைச்சுக்குவாங்க.
1: என்னம்மா நீங்க, நான் பாஸ் ஆவேனா இல்லையா சொல்லுங்கம்மா.
0: எடி என் உயிரை வாங்காத, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நெட்ல ரிசல்ட் பாத்துட்டு வரேன்னு சொன்னல, முதல்ல அத செய்.
1: சரிமா, நான் மஞ்சு வீட்டுக்கு போய் பாத்துட்டு
2: வந்துடுறேன். அத நீ போன்ல கேக்கலாம் இல்லையாமா? உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பர் தான் அவளுக்கு தெரியும்ல?
1: தெரியும்பா, ஆனா எனக்கு பயமா இருக்குப்பா. நான் நேர்லயே போய் பாத்துட்டு வந்துடுறேனே.
0: அவ இஷ்டத்துக்கு விடுங்க, அவ போயிட்டு வரட்டும்.
2: சரிமா, நீ போயிட்டு வா.
1: வரேன்பா.
2: அவள அனுப்பிட்டு வா.